నమో జయస్థాయి జగమిస్థాయి జగమ ప్రజాయ

ಕಿಂಚನಾಮವತ್

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பனையூர், பண் தக்கராகும்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கடவூர் வீரட்டம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த போற்றி திருத்தாண்டகம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு வாழ்கொழிப்புத்தூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் தக்கேசி, இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அருட்பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அருள்பத்து

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இடந்தலைப்பாடு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் கடியார் கணம்புள்ளர். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திரோபவம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 2 தந்திரம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அனுக்கிரகம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் அனுக்கிரகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு ஏகம்பம் உடையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

சிலை அத்தல் பைபொல் மதில் திரு ஏகம் பத்தால் திகழ் நீர் அலையத்தடல் பொன்னி.

நள்ளி பரவு திருவாடுதுறை திருவாவடுதுறை நல்ல நல்லூர் மண்ணில் பொலி கடம்போர் கடம்பந்துறை மல்லு புல்கோர் எண்ணற்கரிய பராய்த்துறை ஏற்குள் எது

கத்தி பொழிலுள் சேர்த்தமையால் இமைப்போதணி சீத சிரல் தனவே சிறை வண்டு பாடல் கமலக்கிடங்கி வைசல் பழுக்காய் நிறை கொண்ட பாடை கமுகில் பொழில்.

மடவாய் இவ்வுலகத்தோள்ளே உலவியமில் வடல் வீசி உருமதிர உள்முழல்வே பலவிய மாமதம் பாய்முகில்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருஞான சம்பந்த பெருமான் பாடிய மாதர் மடப்பிடியும் என்ற இத்திருப்பதிகம் மேகராக குறிஞ்சியில் பாடுவது வழக்கமாக இருக்கின்றது. பின்னாளில் இந்த வழக்கமானது மாறுபட்டு அட்டானாராகம் என்ற ஒரு பண்ணிலே இது இசைக்கப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு முறையிலேயும் இது பாடப்பெறுகிறது. திருச்சிற்றம்பலம்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 5. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: காவிரி பூம்பட்டினத்துக்கும் தரிசனத்துக்கு போகிறார். பட்டினத்தார் காலம் சமீபம். திருஞான சம்பந்தருடைய காலம் 7வது நூற்றாண்டு. 1300 ஆண்டுகளுக்கு இந்த வரலாறு அவருக்கு வருவதற்கு வகை இல்லை. சேக்கிழாறு பெருமானும் சொல்லவில்லை. ஆமா, அதற்கு பின்னால் வந்த வரலாறு இது. இப்போ காவிரி பூம்பட்டினத்துல சுவாமிகள் பாடிய பாடல் தேவார பாடலை நாம் எண்ணி பார்ப்போம்.

0: சிவன் வீணை வைத்துக் கொண்டிருக்கிறான். வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அந்த வீணை ஒலியிலிருந்துதான் மறுபடியும் இந்த உலகத்தை உண்டாக்கினான் என்று நாவுக்கரசர் தேவாரம் சொல்லுகிறது. வருங்கடல் மீள நின்று எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று சொல்லுவார் அவர். அப்ப வீணையினுடைய ஒலியிலிருந்துதான் இந்த உலகத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று நாவுக்கரசர் தேவாரம் சொல்லுவதை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
1: பரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவர்.

காவிரி பூம்பட்டினத்துல பல்லவனீச்சரம் என்ற திருக்கோயில்ல சுவாமிகள் அங்கே பாடியிருக்கிறார். பக்கத்துல திருச்சாய்க்காடுன்னு ஒரு கஷேத்திரம், அதையும் போய் தரிசனம் பண்ணி பாட்டு பாடியிருக்கார். அங்க ஒரு நல்ல உபதேசம் ஒன்னு சொல்லுகிறார், உன்னுடைய புகழை கேட்டவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள், அவர்கள் உன்னுடைய திருவடிக்குத்தான் வந்து சேர்வார்கள். அவர்கள் இந்த மண்ணுரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பசியோ பிணியோ இருக்காது அப்படின்னு சொல்றாரு அந்த தேவாரத்துல.

புகழை கேட்டவர்கள் அவருடைய திருவடியை சேர்ந்தவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அவருக்கு பிரிய இல்லை, அவருக்கு பசி இல்லை, எதுவும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது அப்படின்னு பாடி வச்சுட்டார் சாமி. அவர் இன்னொரு நீதி சொல்றாரு, நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், நெஞ்சே நீ அவனை நினைத்து விடு, நீ இன்னைக்கு சாக போறியா நாளைக்கு சாக போறியான்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல எனக்கு தான் தெரியுமா, வேற யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. என்னைக்கு போவோம்னு தெரியாத இருக்கும் போதே இந்த பையன் இந்த கூத்தடிக்கிறான். தெரிஞ்சிருந்தா இவன் கூத்தடிக்கிறதே வேற இல்லையா?

அவனுக்கு பூ சுமந்து கொண்டு கொடுத்து விடு, அவனுடைய புகழை கேட்டு விடு, அவனுடைய புகழை நீ பாடிவிடு அப்படின்னு சொல்றார். தன்னுடைய நெஞ்ச கூப்பிட்டு சொல்ற, நெஞ்ச சொன்னதுதான் நமக்கு உபதேசம். ஆமா.

தலையில தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தம் இல்ல, தலைக்கு மேல அப்படி தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லையா. பூவை புட்ப விதி என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த விதியில பாத்தீங்கன்னா கைய அலம்பிட்டு பூக்குடலையே தான் பூ எடுக்கணும். கையலம்பிட்டா மறுபடியும் வேட்டிலேயோ உடம்புலயோ அந்த கை படக்கூடாது. அந்த பூ எடுத்து அந்த குடலையை போட்டு அந்த குடலைக்குன்னு ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல மாட்டிதான் இப்படிதான் தூக்கிட்டு போனது. அதத்தான் அவர் சொல்லிருப்பாரு நான் என்றேன். அப்படி ஆச்சாரமா எடுத்துட்டு போய் கால் படாத இடத்துல கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மாலை கட்டும் இடம்னு ஒண்ணு இருக்கும். பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேடம் இருக்கும், நடுமத்துல பள்ளம் இருக்கும், இந்த அண்டையை உட்கார்ந்து இருப்பான், அதை கட்டுவான், கட்டுற மால கீழே தொங்கும், பூ பூமியில படாது, அவன் கால்லையும் படாது. அப்படி ஆச்சாரமாக அது கட்டப்பட வேண்டும்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எந்த கோயில் அப்படி கட்டுறான், எந்த கோயில் அப்படி கட்டி சேர்த்துறாங்க, அதான் சாமி சொல்றாரு. ஒண்ணு, ரெண்டாவது அவனுடைய புகழை நீ கேட்டுவிடு. செவிகால் பெண்மீன்களோ சிவன் எம்பிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் பெண்மீன்களோ. இல்லையா, அதுக்கு ஒரு நேரம் இறங்கடு, எப்ப வேணாலும் கேட்டுவிடு அப்படின்னு சொல்லு. அது இதையும் சொல்ற பூனாலும் கரை சுமப்ப புகழாமும் செவி கேட்ப நானாலும் நவிந்து ஏத்த பெறலாமே நல்வினே. அவனுடைய நாமாவை சொல்லிவிடு, தேவார திருவாசகத்தை சொல்லிவிடு இல்லையா. நமசிவாய், ஓம் நமசிவாய், சிவசிவ என்று சொல்லிவிடு என்றுதான் நமது நூல்கள் சொல்றது. பத்தாம் திருமுறை என்று ஒரு அற்புதமான நூல் திருமூல தேவநாயனார் பாடியது. 3000 ஆண்டு தவம் இருந்து பாடினார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒரு சில பாடல்களை எண்ணி பார்ப்போமா.

தவமிருந்து பெற்ற தமிழ் திருமூலர் திருமந்திரம். ஒரு ஆண்டு தவத்தில் இருப்பார், கண்முழிச்சு ஒரு பாட்டு சொல்லுவாராம். ஐயா, ஒரு ஆண்டு இருந்திருக்க வேண்டாம், ஒரு நாள் வேணாலும் அவர் இருந்திருக்கட்டுமே. தவத்திலிருந்து சொன்ன தமிழ் இது இல்லையா?

0: என்று நினைவூட்டியிருக்கிறேன். மாணிக்க வாசகர் வரலையும் விநாயகர் பல தெய்வ வழிபாடு கிடையாது. திருஞான சம்பந்தர்கிட்ட கிடையாது, திருநாவுக்கரசர் கிடையாது, சுந்தரர்கிட்ட கிடையாது, மாணிக்க வாசகர்கிட்ட கிடையாது. மூணு நாலு பேருட்டையும் ஏக தெய்வ கொள்கையில தான் இருந்திருக்கிறார்கள். ஒன்பதாம் திருமுறையிலிருந்து ஏக தெய்வ கொள்கை வந்து விட்டது. பத்தாம் திருமுறையாகி இருக்கிற திருமூல திருமந்திரத்திலே ஐந்து கரத்தனுக்கு பாட்டு இருக்கிறது. அவர் சொன்ன நீதிகள் சிலதை எண்ணி பார்ப்போம்.
1: சிவ
0: சரியா போட்டுட்ட, ஒரு பெரிய அணையே போட்டுவிட்ட, அதுக்கு அந்தாண்ட பேசவே முடியாது. தீவினையாளன் சொல்ல மாட்டான் சிவசிவன், அஞ்செழுத்து கூட சொல்லலை, ரெண்டு எழுத்து தான் சொல்லிவிடுற.
1: சிவ சிவயங்கிற தீவினையாளர் சிவ சிவயல் தீவினை மாளும்.
0: கொஞ்சம் நல்வினை இருந்து சொல்லிவிட்டான்னா அந்த தீவினை போயிடுமா? தீவினையாளர் சொல்ல மாட்டான், கொஞ்சம் நல்வினை இருந்து சொல்லிவிட்டான்னா அந்த தீவினை.

ஹர ஹர ஹர சிவ சிவ ஹர சிவ ஹர சிவ ஹர. எனக்கு தெரிந்து ஒரு பெரியவர் இதப்படியே சொல்லிட்டார், ஹர ஹர. யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு ஒரு பச்சிலை என்பது ஒப்பில்லாத பச்சிலையாகிய வில்வம் என்று பொருள் சொல்லுவார்கள். ஏன் அது வேண்டாம், ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி உன் திருவடியில போட்டு எளிய வழிபாடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுவினுடைய உடம்பிலிருந்து வருகிற பால் தயிர் நெய் கோச்சலம் கோமை இது அத்தனையும் சிவனுடைய திருமுடிக்கு போகுது. அதனால்தான் பசுவை அடிக்க மாட்டாங்க. பசுவினுடைய உடம்புல எவ்வளவு தெய்வங்கள் வாழ்கிறதுன்னு ஒரு படம் முன்ன எல்லாம் இருக்கும். படம்னா இப்ப கிடைக்கிறது இல்ல. நாம அது எடுத்துக்கணும். அது பாதாதி கேசம், அது உடம்பு பூரா தெய்வங்கள் குடியிருக்கிறதுன்னு சொல்றாங்க அந்த படத்துல பார்த்தா. ஆமா, பசுவுக்கு ஒரு வாயுரை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கந்தசாமி கோயிலுக்கு வர்றவங்க சில பேரு இந்த அவுத்திக்கீரை முருங்கைக்கீரை இதை வாங்கி கொண்டாந்து நாங்க இருக்கிற பசு குடுக்கறாங்க. நான் பாக்குறேன், அது தெரிந்தோ தெரியாம குடுக்கறாங்க. சரி, நல்லது, நடக்கட்டும். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஆமா, வீட்டுல குழந்தைகள் இருந்தா அது ஒரு பிடி கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியும், நான் திருப்புவனூர்னு ஒரு ஊர்ல இருந்தேன் 12 வயசு வரலையும். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாடசாலை, தேவார பாடசாலை. அந்த தேவார பாடசாலை தான் எம் எம் தண்டமான தேசியனுடைய தாய் மாமன் வாத்தியாரா இருந்தார். அங்க ஒரு சாமியாரும் இருந்தார். அவர் பகல்ல 12 மணிக்கு தான் சாப்பிடுவார். அந்த ஒரே வேளையோட சரி, அந்த அந்த சோத்த ஒரு பிடி எடுத்துட்டு கோபாலே கோபாலுன்னு கத்துவார். எனக்கு கோபாலுன்னு ஒரு செல்ல பேர் உண்டு. அந்த சத்தம் கெடுதுன்னா நான் இங்க இருந்து ஓடுவேன். அவர் கையில இருந்து அந்த ஒரு பிடி சோத்த வாங்கி நான் சாப்பிடுவேன். எத்தனையோ நாள் சாப்பிட்டுருக்கேன் அப்படி. அதனாலதான் என்னமோ தெரியல, நான் வந்து இந்த தேவாரம் பாடுவதற்கும் வந்தேன் அப்படி நான் நினைக்கிறேன். அந்த தவ சேஷ்டர், அதுவும் இல்லாம ஒரு தவ சேஷ்டருக்கு நான் தொண்டு பண்ணினேன். 7 வருஷம் 8 வருஷம் அவருடைய கல்வியினம் கசத்தி கசக்கி போடக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைச்சது. 7 வருஷம் தான், 7.5 வருஷம் கிடைச்சது எனக்கு. அப்புறம் என்னுடைய தீவினை பாருங்க, அதை விட்டு தள்ளி விட்டு இந்த எலக்ட்ரான்ல அடிபட்டவன் தள்ளி விட்டுருது பாருங்க, அந்த மாதிரி தள்ளி விட்டுது. அந்த வினையிலிருந்து அந்த தள்ளல்ல தான் நான் தேவாரம் படிக்க வந்தேன். 7.5 வருஷம் அவருக்கு தொண்டு செய்ததுனாலதான் இதுக்கு வந்து சேர்ந்தேன்னு நினைக்கிறேன். அந்த சுவாமியார்கிட்ட இருந்து அந்த உணவு வாங்கி சாப்பிட்டதுனால தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். இப்பவும் அவரை நான் நினைச்சு பார்க்கறேன். ஆமா, எனக்கு 12 வயசுல 10 வயசுல நடந்தது நிகழ்ச்சி அது. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அப்படி இனிய சொல்ல சொல்லிவிடு என்பது நமக்கு உபதேசம் சொல்லுகிறேன் பாட்டாச்சு.

பாடல் சொல்றார் சாமி, ஒழுக்க நலத்தை சொல்றார் சாமி. ஆமா, பலாப்பழத்தை விட இனிக்கிற மனையாள் வீட்டில் இருக்காடா. ஆமா, அந்த சொலை இருக்க உழவுல பெருசு கூட இருக்கும் இல்லையா? ஆமா, அப்படி இனிக்கக்கூடிய மனையாள் இருக்கும் போது இந்த ஈச்சம்பழத்துல நம்ம வேட்டியில் இருக்கிற நூல் அளவுதான் அந்த சதப்பத்து அதுல இருக்கும். வேட்டி நூல், இந்த அந்த பெரிய நூல் அல்ல, வேட்டி நூல்ல இருக்கிற அளவுக்குத்தான் அந்த ஈச்சம்பழத்துல சதைப்பற்று இருக்கும். அது கீழவும் விழுந்து தொலைக்காது, அது ஏறவும் முடியாது. அந்த மட்டைகள் கூட கீழே விழாது, அப்படியே தொங்கும். அவ்வளவு அவ்வளவு முள்ளு. அத வாரியார் சாமி சொல்லுவார், அந்த ஈயாதவனுக்கு சொல்லுவார், அவர் ஈச்சம் மரம் மாதிரி அப்படின்னு. இந்த மட்டை கூட கீழே விழுந்து தொலைக்காது, அப்புறம் காய் எப்படி விழுந்து விழும் இல்லையா? அதுக்கு போய் நீ இடர்த்து நிக்கிறீன்னு சொல்றாரு சாமி திருமூலதேவர்.

குலதேவர் நிறைய இப்படி நீதிகள் சொல்லிட்டு போவார். அம்பிகை தோத்திரம் அழகா பாடி வச்சிருக்காரு அவர். திருமூல தேவர் சொன்ன அம்பிகை தோத்திரத்திலிருந்து ஒன்னு சொல்லுவோம்.

சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? சிவன் சக்தியை ஈனும், சக்தி சிவனை ஈனும் என்று சொல்லுகிறது நமது சாஸ்திரம். அதத்தான் இவர் சொன்னாரு, சிவனுக்கு அம்பிகை வந்து தாயும் மகளும் நம் தாரமும் ஆமே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு நெல்வண்ணை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பண் சாதாரி ராகம் பந்துவராளி திருமுக்கால்

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருப்பனந்தாள்ல பாடுகிறார்.
2: கண்

விரித்தவன் மறையே மிக்க விண்ணவர் வந்திரைஞ்ச எரித்தவன் முப்புறங்கள் இயலேழு உலகில் உயிரும் பிரித்தவன் செஞ்சடைமே நிறை பேரொலி வெள்ளம் தன்னை தரித்தவன் ஊர் பனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே கொடுத்தவன் மானுரி தோல் கழல் உள்க வல்லார் வினைகள் கெடுத்தருள் செய்ய வல்லான் கிளர் கீதமு நான் மறையான் மடுத்தவன் நஞ்சமுதா மிக்க மாதவர் வேள்வியை தடுத்தவன் ஊர் பனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்பிணியும் பாழ்வட வேண்டுதிரேல் மிக எத்துமின் பாய் உணலும் போழிள வெண்மதியும் அனல் பொங்கரவம் புனைந்த தாழ்சடையான் பனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே விடம்படு கண்டத்தினான் இருள் வெள்மலை மங்கையொடும் நடம்புரி கொள்கையினான் அவன் எம் இறை சேருமிடம் படம்புரி நாகமுடு திரை பன்மணியும் கொணரும் தடம்புனல் சுமே விடையுயர் வெல் கொடியான் அடி விண்ணோடு மண்ணுமெல்லாம் உடைபட ஆட வல்லான் மிகு பூதமார் பல்படையா தொடை நவில் குன்றையொடு வன்னி துன்னெருக்கும் அணிந்த சடையவனூர் வனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே மலையவன் முன் பயந்த மடமாதையோர் கூருடையார் சிலை மலி வெங்கடையால் புறம் ஒன்றவை செற்றுகந்தான் அலைமலி தன்புனலும் மதி ஆடரவம் அணிந்த தலையவனூர் வனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே செற்றரக்கன் வலியை திருமில் விரலால் அடத்து முற்றும் வெண்ணீரணிந்த திருமேனியன் மும்மையினார் புற்றரவம் புலியும் உரி தோலோடு கோவணமும் தற்றவனூர் வனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே விண்மலை நாணரவம் மிகு வெங்கனல் அம்பதனால் உண்மை செய்தானவர்தம் புறம் ஒன்று வித்தான் புனிதன் நன்மலர் மேலயனும் நன்னு நாரணனும் அறிய தன்மயனூர் வனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே ஆதசமணருடும் அடையந்துயில் போர்த்துழலும் நீதர் உரைக்கும் மொழி அவை கொள்ளன் மலனோ ஓதவிழ் பொய்கைதனுள் திகழ் புள்ளிரிய பொழில்வாய் தாதவிழும் பனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே தழ்வயல் தோழ்

0: அவதம் வினய வற்றருமே.
1: இது திருப்பனந்தாளிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஏழாம் நூற்றாண்டில் தம்முடைய கூட இருக்கின்ற தென்னிலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூடாமணியார் அரியவர்கள் சிவகாசி அன்பர்களாகிய நாம் அனைவருமாக சென்று இப்பொழுது திருப்பனந்தாள் சென்றிருக்கிறோம். இந்த திருப்பதிகத்திலே நான்கு பாடல்களிலே சடையான் சடையான் என்று வருகிறது. அதுல முதல் பாடல செஞ்சடையான் என்று வருகிறது. செஞ்சடையான் முதல் பாட்டில் பாருங்க, விண்பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியன் என்று சொல்ற அருமையான தமிழ் பெயர். படை சடை எப்படி இருக்கும் பெருமானுக்கு, செக்கச்செவேன்னு இருக்கும். அதை உடைய வேதியன் பெருமான், எனவே செஞ்சடை வேதியன். இப்படித்தான் ஞானசம்பந்த தேவாரத்தில் இருக்கு. இதை வைத்துத்தானே அந்த ஊருக்கு பெயர் சொல்லணும். ஆமா சொல்லணும். சொன்னவன் என்ன பண்ணிருக்காங்க இப்போ என்று கேட்டா, நாங்க இனிமோ தமிழ் படிச்சவன் வந்து ரொம்ப வெறிங்கிறாங்க அல்லவா. வெறி எங்கே, வடமொழி வெறியா இருந்தது. செஞ்சடைங்கிறது சிவப்பு, சிவப்புங்கிறதுக்கு அருணம், அருணம்னா சிவப்பு, அருணன் இந்திரன்

பதினொன்று 55 உச்சிகாலம் ஆகிடும். சரியா நீங்க அஞ்சு மணிக்கு இப்ப கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்காதுன்னு சொல்றாங்க. நாங்க அப்படி கிடையாது. அதுல ஏய் நாளைக்கு எப்ப வரணும்னு கேட்டா பாட்டு வைக்கிற நேரத்துக்கு வாங்க. பாட்டு வைக்கிற நேரம் சரியா 5 ஆச்சுன்னா சரி. அருமைய போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே சன்னிதானத்திட்டே சொல்லியிருக்கேன். சுவாமி நம்ம தேவஸ்தானத்து நம்முடைய திருமடத்துக்கு சொந்தமான ஊர்கள்ல சரியான முறையில காலம் நடக்கிறது நாங்க இருக்கிற திருப்பனந்தாள் என்று சொல்றது. ஆறுன்னா அந்த உஷா காலம் ஆயிடும். 9 என்று சொன்னா ரெண்டாம் காலம். 11:50 11:30 கூட உச்சிக்காலம் ஆயிடும். மீண்டும் மாலை 6 சாயகாலம். 8 சரியா 8:05 7:50 ரெண்டாம் காலம். சரியா 8:50 ஆர்த்த ஜாம் முடியும். அருமையான நல்ல பெரிய கோவில். மேனியும் திருமேனியும் மிகப்பெரிய திருமேனி. அதனால இப்ப எங்க இருக்கிறோம்? திருப்பனந்தாள் இருக்கிறோம். இப்படி அருமையா அந்த திருக்குளத்துல நாககன்னிய குளம்னு பேர். அங்க இறங்கி எல்லாம் கைகாலெல்லாம் தூய்மை செஞ்சுட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டு மீண்டு வர்றோம். விநாயகர் அருமையா வழிபாடு செய்யறோம். அப்புறம் அப்படி என்ன இருக்குது, கொடிமரம் நந்தியம்பெருமானை வணங்கிட்டு நேரா உள்ள போய் அப்படி வளமா வந்து ஆண்ட விநாயகரை வணங்கி மீண்டும் வந்து இதோ பெருமானுடைய திருமேனி, பெரிய திருமேனி. இல்ல ஞானசம்பந்தர் முன்னே நின்று பாடுகிறார், நாமும் பின்னே பாடுகிறோம். கண்போலி நெத்தினான், எல்லாருக்கும் கண்ணு நெற்றி கீழே இருக்கும், எங்க பெருமானுக்கு மட்டும் கண்ணு நெற்றியில பொழியும், நெற்றியில பொழியும், ஏன்னா நெற்றிக்கண். கண்போலி நெற்றினான் திகழ் கையில் ஓர் வெண்மழுவான் பொருள் சொல்ல வேணாம். பெண் புனர் கூருடையான் எப்பவும் எங்க அம்மாவோடவே இருப்பான். மிகு பீடு உடை மால்விடையான், சிவகாசி அன்பர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் அது செய்யணும்னு சொன்ன அருமையான மிகு பீடுடை மால்விடையான், நல்ல பெரிய ஆணையர் ரிஷபம். அப்படி ஏறின திருப்பனந்தாள் சிவகாசிக்கு ஏறினதான் தெரியும். 10:05 ஏறின, 10:06 சிவகாசி சிவ சிவ, 11:02 கன்னடா அப்படி போக முடியும். ஏன்னா அவனுக்கு எவ்வளவு பிஸி. மிகு பீடு உடை மால்விடையான், பெரிய ஆணையத்தை உடையவன். சரிதா, அப்புறம் என்ன இருக்குனால் விண்போலி மாமதிசே. நம்ம சடையில எல்லாம் என்ன இருக்குது, ஆண்கள் சடைனா ஒண்ணுமில்லை, பெண்கள் சடையனா கூந்தல்ல மலர் இருக்கும் அல்லவா. ஆனா எங்க நம்ம பெருமானுக்கு என்ன இருக்கும்னாரு, விண்போலி மாமதிசே பிறையோடு இருக்கும். தரு செஞ்சடை வேதியன் ஊர், அப்படி செஞ்சடை உடையவனாக இருக்கிற எங்க பெருமான் இருக்கின்ற ஊர். தன் பொழில் சூழ்பனந்தாள், இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இருந்தது. நாங்கள் படிக்கிற காலத்தில் கொண்டையாண்டி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற பையங்களை உங்களுக்கு கொண்டையாண்டி தெரியும் அல்லவா. கொண்டையாண்டி தெரியும் அவங்களாம் கேட்டீங்கன்னா நல்ல நாலு பக்கமும் சாயந்தரம் 4:30 ஆச்சுன்னா அவனவனும் கையில் தொழுகாப்பியமும் திருக்குறளும் சங்கலிக்கும் எடுத்துட்டு போய் படிப்பான். ஏன்னா சின்ன ஊர், எல்லாம் 4 சோழ, இந்த பிறம் கும்போணம், இந்த பிறம் அரியலூர், மற்ற 2 எல்லாம் இந்த பிறம் ஆடுதுறை, இப்படிலாம் இருக்கும். அது நல்லா சோறைகள்லாம் சூழ்ந்துருக்கு, நல்லா எளிமையான. இப்போ கொஞ்சம் பரபரப்பா இருக்குது அந்த ஊர், ரொம்ப எளிமையான ஊர். எங்க போனாலும் பையங்களை பார்த்தா என்னடா கையில வச்சிருக்கிற பிறனான ஊர், நீ என்ன வச்சிருக்க, நான் வந்து 10 அப்படிதான் இருப்பேன். நல்லா படிப்பாங்க. திருப்பனந்தாள் 75 முன்ன படிச்சான அந்த பையன் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வாங்குவான். யூனிவர்சிட்டியில மொத்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா 10 5 திருப்பனந்தாள் செம்பாதிக்கு மேல எங்களுக்கு வாங்க. ஒன்னு ரெக்கமெண்ட் எல்லாம் பண்றது இல்லை, அந்த காலத்துல ரெக்கமெண்ட்னா என்னன்னு தெரியாது. இப்பவே உருப்படாம போச்சு. அப்ப அது மாதிரிலாம் பேச்சு கேடுமில்ல, படிச்சா வாங்கலாம் இல்லைன்னு முடியாது. அப்படிலாம் இருந்த காலம். நல்ல தன் பொடில் சூழ்பனந்தாள், நல்ல சோலைகள் சூழ்ந்த திருப்பனந்தாள். திரு தாடகை சரமி, தாடகை என்ற ஒரு பெண்மணி வழிபட்ட இடம். இந்த தாடகை இல்ல, கம்பராமாயண தாடகை இல்ல, இது தரிச்சிருக்கு, இது வந்து வரவே வேணாம். நல்ல சிவப்பொழிவும் நல்ல பெருமானை வழிபாடு செய்கின்ற தாடகை என்ற பெயருடைய அந்த அம்மா வழிபாடு. பல்லவன் வழிபட்டா பல்லவன் ஈச்சரம், தாடகை வழிபட்டா தாடகை ஈச்சரம். அந்த ஊர்ல இந்த இடத்துல ரொம்ப அருமையான பதியத்தை இருக்கு. ஒரு நான் 3 பாட்டு தள்ளுங்க. எங்க பெருமான செஞ்சடி பெருமானை வணங்கின என்ன கிடைக்கும், சூழ்தரு வல்வினையும் வினைகள், உடல் தோன்றிய பல்பினியும், உடம்பில் இருக்கிற என்னென்ன நோயோ அத்தனை. பாழ்பட வேண்டுதிரேல் மிக எத்துமின், இதெல்லாம் நீங்கணும்னா வேற எங்கேயும் மருத்துவர்கிட்ட போனா திருப்பனந்தா சஞ்சடையப்பட்ட போய் விண்ணப்பிக்குவது. பாய் புனலும்

0: வெண்மதியும் ஆனால் பொங்கரவம் புனிந்த தாழ் சடையான் பணந்தாள் திரு தாடகையீச்சுரமீ. நீர்களை நிறைவு பாட்டு கழிக்கிறோம். என்ன பண்றது, தன் வயல் சூழ் பணந்தாள் அருமையா வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான திருப்பணம். திரு தாடகையீச்சரத்து கண்ணயலே பிறையான், நெற்றிக்கண் இங்கே இங்க பெரிய இருக்குது, கண்ணயலே பிறையான் கண்ணயலே பிறையான் அவன் தன்னை முன் காழியர்கோன் நன்னிய செந்தமிழால். அருமையான தமிழால யார் பாடினது, மிகு ஞான சம்பந்தன். இது பாடல் பன்னியல் பாடல் வல்லார், பன்னோடு கூட பாடல். இந்த பன்னியல் பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்றருமே, வினி நீக்கம் பெற்று சிவப்பேறு பறைவார். இந்த அருமையான பதியம். இந்த இடம் தான் நாங்கள் 58 43 ஆண்டுகள் அதுவா பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து என்று சொல்லுமாறு போல திருப்பனந்தாள் திருக்கோவில் தான் அதிகமாக வழிபாடு செய்த இடம் இல்லவா. அந்த பெருமான் இப்பொழுது அருமையாக வணங்கி அப்படியே முருகப்பெருமான் நடராஜ பெருமான் அப்படியே வலம் வந்தா பைரவர் அப்படி அம்மையப்பர் இந்த பிறம் தட்சிணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் அப்படி வெளியில வந்தோம்னு சொன்னா அப்படி மீண்டும் போனா பெரிய நாயகி ரொம்ப அருமையான அந்த அருமையான பெருமாட்டி நல்ல அந்த உயரமாக ரொம்ப உயரமும் இல்லை ரொம்ப குறியும் இல்லை அந்த பெருந்திருப்பிராட்டியாக இருக்கிறவர் அப்படியே வலம் வந்து பெருமாட்டியை வணங்கி கொண்டு அப்படியே வெளியில வந்தோம்னா கொடிமரத்துக்கு முன்னாலதான் வணங்கணும். அங்கே வணங்கி மீண்டும் அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து திருவேந்தலத்தை தியானம் பண்ணிவிட்டு இப்பொழுது ஞான சம்பந்தர் அங்கே தங்கலை 7வது நூற்றாண்டில் தங்கலை. இந்த நூற்றாண்டில் பெருமானே இந்த திருப்பனந்தாளில் ஒரு திங்கள் தங்கி எங்களுக்கெல்லாம் அருள் செய்யணும்னு கேட்டுக்கிட்டு அதனால் பெருமான் 7வது நூற்றாண்டில் போன பொழுது அங்கே தங்கலை, நேராக அவர் சீர்காழி போயிடுறார். ஆனாலும் 20வது நூற்றாண்டு வேண்டுகோளுக்கு நீங்கி திருப்பனந்தாளில் ஒரு அடுத்த ஒரு பாட்டு இருக்கு நான் கேட்டுக்கிட்டேன்ல, திருப்பந்தநல்லூரில் தான் நம்ம போகணும், நேரமும் இல்லை, என்னமோ திருப்பனந்தாளில் தங்கன்னா தேவலான்னு இந்த பேராசையினாலே இவர்களை அனுமதிக்க திருப்பனந்தாளில் ஒரு திங்கள் அருமையாக இருக்க நாம ஒரு திங்கள் இருக்கலாம், நமக்கு உடல் பரபரப்பு இருக்குது. அதனால ஞான சம்பந்தத்தை போய் என்ன சிவகாசி அன்பர்கள் சிவனடியார் அறநெறி கழகமாச்சே ஆமாம் வந்தோம் ஒரு திங்கள் சுவாமி இங்கே எழுந்துள்ள மாதிரி இருக்குது என்ன ஆம் அப்படிதான் அந்த ஒரு திங்கள் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிவகாசி வரைக்கும் போயிட்டு பல இதோ சரி போயிட்டோம். ஞான சம்பந்தர் ஆசீர்வாதத்தோடு கூட செஞ்சடை பெருமான் திருவருளை பெற்று மீண்டும் சிவகாசியில் இங்கே கோவிலில் கொண்டு வந்து
1: இன்னொரு வகையிலும் பொருத்தமா போதியா. இப்ப மணி 2:00 புறநீர்மை பாடுறதுக்கு அடுத்த காரையில் தொடங்கும் போது புறநீர்மை பாடி தொடங்கிக்கலாம்.
0: அருமை அருமை பத்தியா பண்ணி எப்படி எல்லாம் பாடணும்னா பந்தநிலூர் பண் பத்தியா புறநீர்மை, அதனால காலையில பாடலாம் மத்தியானத்துல பாடப்படாது. புறநீர்மை பத்தியா இன்னென்ன பண்களை இந்த நேரத்துல தான் பாடணும்ங்கிற ஒரு அமைப்பு, அதனாலும் இப்ப எனக்கு அவங்க ரொம்ப உறவு. சரி இவர் நான் திருப்பனந்தாள் ரொம்ப நாள் இருந்ததுனால இங்க எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லாம பன்முறைப்படியும் இப்பொழுது எய்வர் அதெல்லாம். எனவே திருப்பனந்தாள் தங்கல நேரம் அப்படியே போய் சேர்ந்து சீர்காழி போயிடுறாரு. சீர்காழி தான் போயிடுறாரு தலையாத்திரையை நிறைவு பெறுற நேரம். இருந்தாலும் நாம நம்முடைய அமைப்பினாலே பெருமான் சிவகணத்து ஞானசமுதரை வணங்கி கேட்டுக்கொண்டு திருப்பனந்தாள் எழுந்திருக்கா கேட்டுக்கொண்டு நாம் என்று சொல்லி இரண்டு பொழுதும் இருபொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லாச்சாற்றி சோரிட்டார் தொழுகூர்வமே தொலைத்தார். இந்த இருபொழுதுன்னு வந்தால் திருமுறை ஞாபகத்துக்கு வந்துடணும். உங்களோடு சேர்ந்து ரொம்ப அருமையாக காலையும் மாலையுமாக முப்பொழுதும் 30 திருமேனி தீண்டுவார் என்று 30 நம்முடைய அருமையாக சிந்தனை செய்தோம். இனி 4வது பொழுதாக இருக்கிறதுல இது வாயிலாக எழுந்த நம்முடைய தத்துவ கொள்கைகளை கோட்பாடுகளை படிக்க இருக்கிறோம். இந்த வகையில் சிவகாசியில் 2 அமைச்சும் நல்ல இந்த மாதிரி பகல் வேலையிலும் கூட எல்லா வேலைகளையும் பல வேலைகள் பல பணிகள் வீட்டு பணிகள்லாம் இருக்கலாம் அவற்றை எல்லாம் எப்படியோ முன்னையோ பின்னையோ செய்துவிட்டு இத்தனை பேரும் வந்திருக்கின்ற பெரு தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய ஆண்கள் பெருமக்களுமாக இருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இந்த ஏற்று போட்டுதல் நடத்தின நம்முடைய அம்மையார், அவருடைய இல்லத்தார், அவர்கள் இப்பொழுது பெற்றிருக்கிற வளங்களோடு மேலும் பல வளங்களும் நலங்களும் பெற்று எல்லாம் அல்ல பெருமான் திருவள்ளி வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த இடத்திலேயே இந்த திருமணம் தொடக்கம் நடக்குவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியும் அதற்கு வேண்டிய உதவியும் செய்த நம்முடைய கோவில் நிர்வாகத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் தெரிவித்து, மூர்த்திகள் அவர்கள் அருமையாக விண்ணப்பித்து நமக்கு விண்ணப்பம் செய்தார்கள், அவர்களுக்கும் இவற்றையெல்லாம் இடையராது ஊண்டி கவனித்து நடத்துகின்ற பல பேர் இருந்தாலும் அதில் முன்னோடியாக இருந்து நம்முடைய மருத்துவர், மருத்துவருடைய அவங்க மனைவியார், அவர்களும் மருத்துவர் இருந்தாலும் இவர்களெல்லாம் எங்களுக்கு ஒன்று வந்து உணவினை ஊட்டுவார்கள், புரியுங்களா, உணவினை ஊட்டுவார்கள். அது அறையில் நடக்கிறது, அம்பலத்தில் சொன்னேன் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் வச்சிங்களேன், இன்னும் கொஞ்சம் வச்சிங்களேன். நாங்கள் வீட்டில் இருக்கிற விட இப்போ ரெண்டு நாள் நிறையா சாப்பிட்றோம், நானும் மூர்த்திகளும். ஆமாம் ஆமாம், வீட்டில் இருப்பதை விட நிறையா தான் சாப்பிட்றோம். இது மாதிரிலாம் ஊட்டி உண்பிக்கின்ற பெரியவர்கள் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் வணக்கம் தெரிவித்து இந்த முற்பகல் பொழுது நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் நிறைவு செய்கிறோம். வணக்கம்.
2: பாழுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினர மூன்றாய் உலகம் படைத்து உகழ்ந்தாய் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பர் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தன தன் அடியோங்களுக்கே நானார் என் உள்ளம் யார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டினேல் மதிமயங்கி ஊனாருடைய தலையில் உண்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று ஊதாய் கோத்தும்பே நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போந்தன்று முதல்

0: அருள் கோடைத்திரை லோக்கிய சுந்தரனேயே, சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்குங்குமோ, போலும் பொடியணி மார்விலங்கும் என்று புண்ணியர் போற்றி சிப்ப, மாலும் அயனும் அறியா நெறிந்து வந்தே என் மனத்தகத்தே, பாலும் அமுதம் ஒத்து நின்றானுக்கே, பல்லாண்டு கூறுவதுமே சென்ற காலத்தில் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும், இன்று எழுந்தருளப் பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடைய, நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பாயே. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருச்சிவபுரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: தலம் திருநீலக்குடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவாழ்குளிப்புத்தூர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்து அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தின்னவர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி நம பார்வதி பதையே அரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியே போற்றி வணங்கிக் கொண்டு நாமெல்லாம் உயிர் பொருட்டு சித்தாந்த அட்டகத்தை தந்தருடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி உலகிலே இருக்கின்ற சைவர்கள் அனைவரும் பயன்படும்படியாக பேருதவியினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும் அதிலே தன்னை இணைத்து கொண்ட அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற நூலை சிந்திக்கின்ற ஒரு பேட்டிலே இரண்டாவது நாளாக நம்முடைய சிந்தனையை தொடங்குகின்றோம். நாம் வீதி வழியே செல்லுகின்ற பொழுது ஒரு வீட்டிற்கு நாம் உள்ளே செல்ல வேண்டும் என சொன்னால் நான்கு படிகள் ஏறி வீட்டிற்குள் செல்கிறோம். இதே போன்று உயிர்களாகிய நாம் இருதின் நிலைப்பேறு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேறு பெறுவதற்கு நான்கு படிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நான்கு படிமுறைகள் எது என்று சொன்னால் சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த நான்கு படிமுறைகள் வழியாகத்தான் நாம் சிவத்தை அடைய முடியும். ஆகையினாலே தான் இந்த நான்கு படிமுறைகளை வைத்து நால்வர் பெருமக்களை வைத்து முதல் வணக்கம் அந்த நால்வருக்கு நாம் சொல்லிக்கொண்டு வழிபாட்டை தொடங்குகின்றோம். இதிலே முதல் படி என சொல்லக்கூடியது சரியை. இந்த சரியை என சொல்லக்கூடியதை தாச மார்க்கம் என்பார்கள். அதாவது ஆண்டான் அடிமை. அதை லகுவாக சொல்ல வேண்டும் என சொன்னால் எஜமானன் பணியாளர். ஒரு பணியாளர் ஒருவன் தன்னுடைய எஜமானனுடைய முழு அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு அவருக்கு இதமான பணிவிடைகளை செய்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதைப் போல ஆன்மாக்கள் முதன் முதலில் அந்த தாச மார்க்கத்தில் நிற்க வேண்டும். இந்த நான்கு மார்க்கங்களும் எவை என்பதை நம்முடைய திருமூல தேவனாயினார் திருமந்திரத்திலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த வகையிலே தாச மார்க்கம் என்பதற்கு திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவது எது என்றார், எளியனல் தீபம் இடல் ஆலயத்திலே சென்று நல்ல விளக்கிடுவது, மலர் கொய்தல். இதிலே தீபம் இடுதல் மலர் கொய்தல் என சொல்லுகின்ற பொழுது எப்படி தீபம் இடுதல் வேண்டும் எப்படி மலர் கொய்தல் வேண்டும் என்று நமக்கு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதியின்படி தீபம் ஏற்றுதல், அந்த விதியின்படி மலர் கொய்தல், அழிதின் மெழுகல் மனதிலே அன்பினை தேக்கிக் கொண்டு மெழுகுதல், அது தூத்தல் அங்கே அழகாக அதை தூத்து நாம் துப்புரவு செய்தல், வாழ்த்தல் அதான் ரொம்ப முக்கியம். இறைவனை வாயார துதித்தல் என சொல்லக்கூடியது சரியையிலே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது வாழ்த்தல். பழி மணி பற்றல் சிவாலயத்திலே பூஜா காலங்களிலே காண்டாமணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே அதை அடிப்பது மிகுந்த ஒரு சிவபுண்ணியம். சரியையிலே அது ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் எந்தெந்த நிலையிலே எப்படி நாம் அந்த தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு நாமக்கரசி சுவாமிகளே திருவாக்கிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஞான நூல்களில் சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவாலயங்களிலே அடியார்களெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியவைகளையெல்லாம் தொகுத்து அச்சிவேலு குமாரசாமி குருக்கள் நித்திய ஆராதன சந்திரிகை என்ற ஒரு நூலை செய்திருக்கிறார். தமிழ் நூல் தான். இவைகளெல்லாம் நாமெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த நூலிலே ஒரு மணி அடித்தலுக்கு கூட விதி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே மணி அடிக்கின்ற பொழுது அந்த மணியினுடைய நாக்கு மட்டும்தான் அசைய வேண்டும், அந்த மணி அசையக்கூடாது, மெதுவாக அடி

0: இந்த விதியை பின்பற்றாமல் தான் அநேக ஆலயங்களிலே அந்த மணிகளை பலத்தெல்லாம் சேர்த்து அடித்து மணி கீறல் விழுந்து நாதம் கெடுகிறது. எனவே மணியாகி அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாக்காகிய ஆன்மா அங்கும் இங்கும் ஆடுகிறது என்ற பொருளையே வருகிறது. அதனாலே அந்த மணியை நாக்கு மட்டும் ஆட வேண்டும். அதிலே ஒரு தடவை அடித்தால் மோட்சத்தை கொடுக்கும். இரண்டு முறை டான் டான் என்று அடித்தால் உலக போகத்தை கொடுக்கும். மூன்று முறை அடித்தால் சகல சித்தியும் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மணியடித்தல் என்பது அதற்குள்ள ஒரு அடியார்கள் அடித்தால்தான் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த திவாராதனை காட்டுகின்ற பொழுது எப்படி அடிக்க வேண்டும் என்பதை அறிந்து அடிப்பார்கள். அது பெரிய சிவத்துவம். ஆகையினாலே பழிமணி பற்றல் பன்மஞ்சனம் ஆதி தழிதொழில் செய்வது இறைவனுக்கு திருமஞ்சனத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரித்தும் தயாரித்தும் கொடுப்பதும் திருமஞ்சன நீரினை கொண்டு வருவதுமாக இவைகள்தான் தாச மார்க்கமே. ஆக எளியனல் தீபமிடல் மலர் கொய்தல் அழுகின் மெழுகள் அது தூர்த்தல் வாழ்த்தல் பழி மணி பற்றல் பண் மஞ்சனம் ஆதி தழிதொழில் செய்வதுதான் தாச மார்க்கமே. இதிலே வாழ்த்தல் என்று அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்த்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருமுறைகள்தான் ஆலயத்திலே ஓதற்கூடியது. சைவ திருமணங்கள் அங்கீகாரம் செய்திருக்கின்ற ஞானாசிரியர்கள் வாக்குதான் நாம் ஓதுவதற்கு உரியது. அவைகளெல்லாம் சிவவாக்கியம். அவர்கள் ஆன்மபோதம் அற்று சிவபோதத்திலே நின்று சிவனால் அதிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் திருவாயிலிருந்து வெளிப்பட்ட வாக்கு சிவவாக்கே. இந்த சிவவாக்கே என சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் எழும். சிவவாக்காக வெளிப்பட்டது என சொன்னால் அந்த வாக்கு சிவன் வாக்கென்றார். சிவன் தன்னைத்தானே துதித்தது போலே தயன ஆகிறது. இது தற்புகழ்ச்சித்தானே என்று ஒரு ஐயம் எழக்கூடும், எழ வேண்டும். எப்பொழுதுமே சில சிந்தனைகள் வருகின்ற பொழுது நமக்கு செய்திகள் கிடைக்கும், நற்சிந்தனைகளாக அமைதல் வேண்டும். சிவவாக்கு ஆக தேவார திருவாசகங்கள் இருக்கின்ற பொழுது அது சிவவாக்கு என்றால் அது சிவன் தன்னைத்தானே துதித்துக் கொண்டதற்குத்தானே சமம் என்றார். இதற்கு விடையினை குமரகுருவர சுவாமிகள் திருவாரூர் நான்மணி மாலையிலே இதை சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால் அவர் சமகாலத்தில் உள்ளவர் அல்லது அவருக்கு சற்று முன்பாக வாழ்ந்தவர் அல்லது அவர் காலத்திற்கு சற்று பின்னே வாழ்ந்தவர்களை வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்டவருடைய பெருமையை அருமையை குணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சிவன் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அவன் அனாதி என்றுதான் இருக்கிறான். அவனை பற்றி அறிந்தவர்கள் எவரும் இல்லை. அவனை பற்றி சொல்வதற்கு அவன் உடல் வாழ்ந்தவர்கள் இல்லை. இவன்தான் முளைத்தானே முன்னமே எல்லோருக்கும் முன்பாக இருக்கிறான். ஆகையினாலே அவனை பற்றி தெரிவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அவனை பற்றி தெரிய வேண்டும் என சொன்னால் அந்த பெருமானே தன்னை பற்றி கூறினால் அன்றி அங்கே நமக்கு வேறு வழி இல்லை. எனவே தன்னை பற்றியே கூறுதல் அன்றி வேறு வழியில்லாத காரணத்தினாலே தான் காரணத்தினாலும் இந்த ஆன்மாக்களுக்கு சிவத்தை எப்படி துதித்தல் வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் சிவவாக்காக வெளிப்பட்டது என்று குமரகுருவர சுவாமிகள் திருவாரூர் நான்மணி மாலையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எழுதலாய் கிழவி நின்மொழி எனப்படுதலின் நின் பெருந்தன்மை நீயே நவுற்றுதல் மண்பெரும் புறமைத்தன்றோ உம்பரின் நின்னோர் அன்னோர் இன்மையின் நின்னிலை கூறாய் நீ எனில் தேர் உணர் இலரால் தன்னுடைய ஆற்றல் தன் முன்னர் தற்புகழ் கிளவியும் தகும் என்று தற்புகழ்ந்து இசைத்தனை நீயே. எனவே தன்னை பற்றி அறியாதவரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதைப் போல இது தவறில்லை. இதே கருத்தைத்தான் பவணந்தி முனிவர் நன்னூல் சுந்தரத்திலே சொல்லிக்காட்டுகிறார். மண்ணுடை மன்றத்து ஓரை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணரா இடையிலும் மன்னிய அவையிடை வெல்லிரும் பொழுதிலும் தன்னை மறுதலை பழித்த காலையும் தன்னை புகழ்ந்தலும் தகும் புலவோர்க்கே. ஆகையினாலே தான் அங்கே தன்னை பற்றி சில இடங்களில் கூறுவது தவறில்லை. ஆக தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையிலும் அந்த பெருமானை பற்றி எந்த ஒரு ஆன்மாவும் அறியாத காரணத்தினால் அவன் தன்னை பற்றி கூறுகின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தன்னை பற்றி கூறுவது என்பது பெருமை உடைத்து அன்று. இது வேதத்திலே சொல்லப்பட்டதைத்தான் அப்படியே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் தன்னுடைய திருக்கடை காப்பிலே தன்னை பற்றியே பெருமையாக சொல்வார். தமிழாகரன், தமிழ்ஞான சம்பந்தன் என்று தன்னை அடிக்கடி தன்னுடைய பெருமையை தான் கூறுவது போல் இருக்கும். எனவே இந்த திருக்கடைக்காப்பு என சொல்லக்கூடியது, அதிலே வரக்கூடியது, இந்த உலகோருக்கு ஞானசம்பந்தருடைய பெருமை தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான். ஆகையினாலே இந்த திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது மிக மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே இன்று இந்த திருக்கடை காப்பை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய சிந்தனையை தொடங்க முடியும். பதிமுது நிலையிலே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நான்காவது திருப்பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாய் மலர்ந்தருடைய திருப்பாசுரம். வாழ்க அந்தனர் மாணவர் ஆணினம் என்று தொடங்குகின்ற அந்த பதிகம், இந்த பதிகமானது 12 திருப்பாடல்களை உடையது. தோத்திரத்திலே எப்படி 12 பாடல்களை உடைய இந்த திருப்பாசுரம் மிக மிக முக்கியமோ, இதே போல சாத்திரத்திலே 12 சூத்திரங்களை உடைய சிவஞான போதம் முக்கியம். இந்த இரண்டையும் நாம் கசடக கற்றே ஆக வேண்டும். சிவஞான போதத்தின் எப்படி பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ, இதே போலத்தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் நம்முடைய நின்றசீர் நெடுமாற நாயனாரை முன்வைத்து சமணர்களுக்கு சைவத்தினுடைய உண்மை தெரிதல் வேண்டும் என்பதற்காக சைவத்தினுடைய திறத்தையெல்லாம் திரட்டி 12 திருப்பாடல்களை அங்கே திருவாய் மலர்ந்தார். அப்படி அழைக்கின்ற போது 1, 2, 3 திருப்பாடல்கள் பொது அதிகாரமாகவும், 4 முதல் 12 திருப்பாடல்கள் வரை உண்மை அதிகாரமாக இருக்கும்படியாக அந்த திருப்பாட்டு அமைந்திருக்கும். ஆகையினாலே இந்த திருப்பாசுரத்தை நன்றாக உற்று நோக்கினால் 1 முதல் 3 அதிகாரம் ஒரு யாப்புதே இருக்கும், செய்யுள் யாப்பு இருக்கும். 4 முதல் 12 திருப்பாடல்கள் யாப்பு மாறி இருக்கும். ஏனெனில் அது பொது அதிகாரம், உண்மை அதிகாரம் என்று அங்கே வைக்கின்ற அந்த பாவம், அந்த நிலையிலே அது பாடல் அமைந்திருக்கிறது. சரி, இந்த பதிகத்திற்கு ஏன் திருப்பாசுரம் என்று பெயர் வந்தது என்றால், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலேயே இந்த பதிகத்தை பாசுரம் என்று திருக்கடைக்காப்பிலே குறிப்பிட்டருளினார். எனவே ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாக்கினாலே அந்த பதிகத்தை பாசுரம் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் இது திருப்பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடைசி திருப்பாடல படுகின்ற திருக்கடைக்காப்பு அந்த திருப்பாசுரத்தில் உள்ளது. நல்லார்கள் சேர்வுகளில் ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் மானோர் உலக அளவும் வல்லரன்றே. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலே திருக்கடை காப்பு ரொம்ப முக்கியம். இந்த திருக்கடை காப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஞானசம்பந்தரை பற்றி செய்திகள் நிறைய கிடைத்தது. அந்த திருக்கடை காப்பை வைத்துத்தான் 11வது முறையிலே ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஒரு 6 பதிகங்கள் இருக்கிறது தோத்திரமாக. இவ்வளவு நூலில் இருக்கின்ற காரணத்தினாலே தான் சேர்க்கிறார் பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு பிள்ளைவாதி புராணம்பாதியாக செய்தருவினார். ஆகையினாலே இந்த திருக்கடைக்காப்பு முக்கியம். இந்த திருக்கடைக்காப்புல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த பரிகமானது சைவத்தினுடைய உண்மையையும் தொன்மையையும் அறிதல் எல்லா சைவர்களுக்கும் கடமை என்பதை உணர்த்துவதற்காக இது ஒரு தலத்திற்கு உள்ள பதிகமாக வைக்காது, இது பொது பதிகம் என்று சொல்லப்படும். புராண ரீதியிலே திரு ஆலவாயிலே வைத்து இந்த திருப்பதிகம் வெளிப்பட்டாலும் அந்த திருக்கடைக்காப்பிலே தலத்தை பற்றியோ சுவாமியினுடைய திருநாமத்தையோ குறிப்பிடாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இது பொது பதிகம். உண்மையெல்லாம் தெரிஞ்சுவிடணும், சில நுட்பங்களையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக தான் சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனமாக கொள்ளணும். எனவே இந்த திருக்கடைக்காப்பிலே தளத்தின் மீது சொல்லப்படாத காரணத்தினால் இது பொது பதிகம். அந்த திருக்கடைக்காப்பு என்பதனுடைய ஒரு சிறப்பு என்ன என்பதை திருவருள் கூட்டி வைத்து இன்னொரு நாள் தனியாக ஒரு சிந்தனையை மேற்கொள்ளுவோம். எனவே இந்த திருக்கடைக்காப்பை நீ மீளவும் அந்த பாடலை சொல்லிவிட்டு அந்த திருப்பாசனத்தில் வருகின்ற அந்த திருப்பாடல்கள் எப்படி தேவார அருள்முறை திரட்டுக்கு உதவி செய்கிறது என்பதை அப்படி பார்ப்போம். இந்த திருக்கடைக்காப்பு நல்லாறு சேர்புகளில் ஞான சம்பந்தன் நல்ல நெல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்னபத்தும் வல்லார்கள் வானோர் உலகாலமும் வல்லரன்றே. இதிலே அழகாக இந்த பதிகத்துக்குள்ளே வருகின்ற ஒரு பாடல் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சிவனது முதுநிலை அதாவது பதியின் முதுநிலையை குறிப்பிடுவதற்கு ஒரு இதில் இருந்து ஒரு மூன்று திருப்பாடல்களை எடுத்துக்காட்டுகிறார். அதில் முதலாவதாக வருகின்ற இந்த எடுத்துக்காட்டு பாடல் ஏதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர் விற்றுடன் எங்கள் சோதி மாதுக்க நீக்கல் உருவீர் மனம் பற்றி வாழ்மீ சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. இறைவனது பதி முதுநிலையை குறிப்பிடுகின்ற பொழுது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற இந்த நூல்களை வைத்து கொண்டு அவனை ஆராய்ச்சி செய்து விடாதீர்கள், ஏனெனில் நம்முடைய சிற்றறிவுக்கு அது புலப்படாது. ஒரு அனுமான பிரமாணத்திற்கோ உரை அளவிற்கோ அவன் அகப்படாதவன், அவன் அறியப்படாதவன், பரிஞானத்தால் மட்டுமே உணரப்படுபவன். உதாரணமாக ஒன்று கேட்குறேன். திருநாவுக்கரசி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு வருது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு சொல்லுகின்ற பொழுது உண்ணாது பெருமாளுக்கு நைவேத்தியம் ஏன் ஒருத்தன் கேட்பார். உறங்காது இருந்தாய் போற்றி உறங்காத பெருமானுக்கு திருப்பணி எழுச்சி ஏற்பாடும் இதெல்லாம் வரும். ஆகையினாலே இதெல்லாம் நம்முடைய சிற்றறிவுக்கு புலப்படாது. அப்போ நிவேதனம் என்பது என்ன, திருப்பள்ளி எழுச்சி என்பது என்ன என்பதை அதை ஞான நோக்கோடு உள்ளே சென்றால்தான் பொருள் புரியும். இதே போன்று இறைவனை சொல்லுகின்ற பொழுது வாண்புகள் வள்ளுவன் எண்குணத்தான் என்கின்றார் நாவுக்கரசு சுவாமிகள். எண்குணத்து உழவுமை என்று சொல்லி காட்டுகிறார் இறைவன் எண்குணத்து உழவுமை. ஆனால் அதே செய்தியை நீத்தல் விண்ணப்பத்தில் மணிவாசன் பெருமான் குணம் இனிங்கிறார். குணம் கிடையாது அவர்களா, ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் அங்கே எட்டு குணமுடையவன்கிறார், இங்கே வந்து குணம் இல்லைங்கிறார். இதை நமக்கு முரண்படுவது போல் என்னுடைய சிற்றறிவிக்கப்படும். ஆனால் சிவஞானத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் உண்மை புரியும். குணமில்லை என்பது ஆன்மாவுக்கு உரிய மாயா குணம் அவனிடம் இல்லை. என் குணம் என்பது சிவனுக்கே உரித்தான மங்கள குணம். இப்படியெல்லாம் நாம் நூல்களை வைத்துக் கொண்டு அனுமானத்தாலோ உரையளவாலோ அவனை சோதிக்க கூடாது. ஆகையினாலே அதையெல்லாம் திருவடியை பற்றி நின்று நாம் சிந்தனை செய்தோம் என்றால் நமக்கு சுவாமி உண்மையை உணர்த்துவார். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஏதுக்கள் அடுத்த மொழியாளு மிக்கு சோதித்திட வேண்டாம் சுடர் விட்டுடன் என்ப சோதி. எனவே ஆன்ம அறிவுக்கள்லாம் எட்டாத நிலையிலே அந்த பதி முதுநிலையிலே இருக்கின்றார். சுடர் விட்டுடன் எங்கள் சோதி, இந்த சுடர் என்பதற்கு என்ன என்பதை இதற்கு முன்பேயே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இங்கே சுடர் விற்றுடன் எங்கள் சோதி என சொல்லுகின்ற பொழுது உலகிலே ஒளிதரும் எல்லாமே அவனால் கொடுக்கப்படுகின்ற ஒளி. சூரியனானாலும் சரி சந்திரனானாலும் சரி நம் இல்லத்திலே ஏற்றுகின்ற இந்த தீபமானாலும் சரி அத்தனையும் அவனால் கொடுக்கப்படுகின்ற ஒளி. ஆகையினாலே சுடர் விற்றுடன் எங்கள் சோதியான் என்பது எல்லா சுடர்களுக்கும் மூலமாக இருப்பவன். ஜோதிர் ஜோதி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எல்லா ஜோதிகளுக்கும் உள்ளே ஜோதியாக இருந்து ஜொலிப்பவன் தான் அவன் என்று இங்கு சொல்லி காட்டுகிறான். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது அது ஜோதி வடிவிலே இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது மணிவாசகர் இன்றன கருணி இருள்விடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்றுங்கிறார். ஏன்னா நமக்கு தெரிந்த ஒன்றை தான் உண்மையாக சொல்ல முடியும். என் உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறே போன்றும் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அவன் சுடர் விட்டிருக்கின்றான். அவனை நாம் சிந்தித்தல் வேண்டும். மாதுக்கம் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் பிறவி துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என சொன்னால் மனம் பற்றி வாழ்வின், அந்த பெருமானை நாம் மனம் பற்றி நாம் இருந்தால்தான் உண்மையை உணர்த்துவான். கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமறு மெய்யொன்று சார செனி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்யும் பூஜை எவ்வாறு கொள்வாய் விளைந்திருப்பவனே. பட்டாக்கார் கணிப்பாடல். இத்தனையும் காரணம் அந்த மனம். அந்த மனம் பற்றினால்தான் நீங்கள் உண்மையை உணர முடியும். அப்படி மனத்தை பற்றி சாதுக்கள் வீக்கில் இறையே வந்து சவர்ப்பின்களே. நான் மேலான முதுநிலையிலே இருக்கின்ற அந்த பெருமானை முதலில் உங்கள் மனம் பற்றுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இதை அழகாக தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சோழர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு செடி இருக்கிறது, அந்த செடிக்கு தினமும் ஒருவன் நீர் ஊற்றுகிறான். ஆனால் அந்த செடியானது மண்ணினை பற்றி இருந்தால்தான் நாம் ஊற்றுகின்ற நீர் அந்த செடிக்கு பலனாக சென்று சேரும். அந்த செடியிலே இருக்கின்ற வேர் மண்ணிலே ஊன்றவில்லை என சொன்னால் எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. இதே போல மனமானது சிவத்திலே ஊனினால்தான் நாம் எப்ப எனையும் அடைய முடியும் என்று அழகாக சொக்கநாதர் என்பாலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நீரிலே மூலிகளும் என் நித்தலும் அரிச்சிக்கிலும் என் பாரிலே சுற்றி பணியிலும் என் வேரிலே ஒத்திருந்தால் அன்றோ உயிர்க்கு உறுதி. அந்த வேர் வந்து பட்டிருக்கணும். வேரிலே ஒத்திருந்தால் அன்று உயிர்க்குறுதி. ஒன்று இரண்டும் அற்றவனே சொக்கநாதா. அதனாலே நம்முடைய மனமானது பற்றுதல் வேண்டும். இந்த திருப்பாசனம் என்று சொல்லக்கூடியது இந்த பன்னிரண்டு திருப்பாடல்களையும் நாம் நன்றாக ஓதி உணர்தல் வேண்டும் அவசியம். இது அவசியம் என்ற காரணத்தினாலே தான் சேர்க்கிறார் பெருமான். இந்த பன்னிரண்டு திருப்பாடல்களுக்கு 23 பாடல்களிலே சேர்க்கிறார் பெருமான் உரையாடுகிறார். பெரிய புராணத்திலே சேர்க்கலார் உரை என்று எழுதி உரையாசிரியர் என்ற ஒரு திருநாமத்தை பெறுகிறது ரெண்டே இடத்துல. என்னுடைய சிந்தனைக்குப்பட்டபடி ஞான சம்பந்த பெருமான் செய்யனே திரு ஆடவாமி ஐயனை அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம மன்னர் கொழும்பு தீச்சுடர் பையவே சென்று பாண்டியர்காக வேண்டார். இந்த பையவே என்பதற்கு உரை எழுதினார் சேர்க்கலார் பெருமான். இதே போன்று இந்த திருப்பாசுரத்திற்கு மட்டும் 23 பாடல்களிலே நமக்கு உரை எழுதி உபகாரம் செய்திருக்கிறார்கள். அப்ப சேக்கலார் பெருமா தன்னுடைய புராணத்தை விட்டு வெளியே வந்து இந்த திருப்பாசனத்துக்கு உரை எழுதணும்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆக நம்முடைய இந்த குற்றமல் உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய பெருமானை பற்றி கூறுகின்ற பொழுது அவன் நம்முடைய அனுமான பிரமாணத்திற்கும் உரை அளவிற்கும் எட்டாதவன். அவன் சுடர் விட்டிருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாது அந்த பெருமானை மனம் பற்றித்தான் நாம் சார்தல் வேண்டும் என்று அந்த மனம் எனும் தோணி பற்றி என்பதை இங்கே ஒரு கருத்தாக இங்கே வைத்து வைக்கிறார். அடுத்த திருப்பாடல் இதே திருப்பாசுரத்திலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தைய அருடு தாயின தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீ பரால் எந்தையார் அவர் எவ்வகையார்களோ. வெந்த சாம்பல் விரை என பூசி என்றார். உயிர்கள் பொருட்டு நம்முடைய பெருமானவர் உயிர்களுக்காகவே தனு கரண போன போகத்தை தோற்றுவிக்கிறார். தோற்றுவிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றார், சமகாரம் பண்ணுகிறார். அப்படி சமகாரம் பண்ணுகின்ற அந்த இடம்தான் எந்த இடம்? நள்ளிருள். அந்த நள்ளிருளிலே பெருமான் மட்டும் தனித்து நின்று நடனம் செய்கிறார். பின்னி அடுத்த பாடலே வரும். எனவே நள்ளிருளிலே நட்டம் பயின்றாடும் நாதனே என்பது இந்த உலகையெல்லாம் நுடித்து தான் மட்டும் நிற்பார் நடனமாடுகிறார். அப்படி உலகையெல்லாம் ஒடித்து எல்லா பொருளையும் அழிக்கின்ற பொழுது அதில் எஞ்சுவது சாம்பல். அப்ப அந்த எஞ்சிய சாம்பலை என்ன செய்வது? கையிலே ஒரு பொருள் எஞ்சி இருக்கிறது என்றால் ஒரு இடம் வைக்க வேண்டும். ஆனால் அந்த சாம்பல் வைப்பதற்கு இடமே அதுவும் என்ன செய்து விட்டது? நொடிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த சாம்பலை என்ன செய்வது? கண்ணப்பநாயனார் புராணத்தில் பார்க்கணும். நம்முடைய குடும்ப தேவருக்கு பூசணை செய்வதற்கு கண்ணப்ப தேவ நாயனார் பூசணைக்கு வேண்டியதை போல சேகரிக்கிறார். பூசணைக்கு வேண்டிய போல சேகரித்த பின்பு அங்கே மலர்களை கொத்து கொத்தாக எடுத்தார். வைப்பதற்கு இடம் இல்லை. அப்ப என்ன செய்தார்? அந்த மலர் கொத்துக்களை வழி இல்லாமல் தன்னுடைய தலைக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். தன்மை தனிக்குள்ள சொல்லி, ஏன் வேற இடம் இல்லை, எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களும் இருக்கிறது. ஆகையினாலே தன்னுடைய தலைக்குள்ளேயே, தலைமுடிக்குள்ளேயே அந்த மலர்குத்துகளை அங்கே சொல்கியதை போல, இந்த உலகை சம்ஹாரம் செய்த பின்பு அந்த சாம்பல வைக்க இடம் எங்கி இருக்கின்ற தன்மேலேயே பூசிக்கொள்கிறான். சங்கார காரணன் அவனே, அவன் ஒருவனே எங்கி இருக்கின்றான் என்று அந்த சிவனது பதி உது நிலையை இங்கே காட்டுகின்றார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். இதை அழகாக நம்முடைய உமாவு சிவாச்சாரியார் நமக்கு நினைவூட்டுவதற்கு இதை எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய பெருமான் எல்லாவற்றையும் சங்காரம் செய்த பின்பு தான் மட்டும் எங்கி இருக்கின்ற காரணத்தினாலே சிவனை சேடன் என்று நம்முடைய திருமறைகள் பேசுகிறது. சேடம் என்றால் எஞ்சியது. எனவே அந்த சேடம் எஞ்சி நிற்பவன் அவனே என்று அழகாக சொல்லி காட்டுகிறான். ஆகையினாலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே. ரொம்ப முக்கியம். நம்முடைய பெருமான் தாயும் அல்ல தந்தையும் அல்ல. இதை பிற சமயத்தை சார்ந்த நூல் அழகாக சொல்லுகின்றது, பிளவா யாக்கை பெரியோன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேலுணையும் செய்யும், ஆனால் அவைகளெல்லாம் இல்லாதவன் நம்முடைய பெருமான் ஒருவனே. அழகாக சித்தியாரிலே அண்ணன் சிவாச்சாரிய சுவாமியிடம் குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே நம்முடைய பெருமான் எப்பேற்பட்ட ஒரு மேலாண்மையிலே இருக்கின்றார். அவர் தாயும் இல்லை தந்தையும் இல்லாது தாம் தனியன் சுயம்பு. இந்த சுயம்பு என்பதனுடைய ஒரு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுயம்பு என்பதற்கு தான் தோன்றி எந்த ஒன்றும் உபகாரம் இல்லாமல் மூலம் இல்லாமல் தானே தோன்றுபவன். இந்த பெருமானது பெருமானிடம் இருந்து வேதம் வந்த காரணத்தினாலே வேதத்திற்கும் சுயம்பு என்று பெயர் உண்டு, கர்த்தாவாகு பெயர். ஆகையினாலே கர்த்தாவாகு பெயராக அந்த சுயம்பு என்று வேதத்திற்கு வருகிறது. இதே போன்று நம்முடைய பெருமானானவர் எந்தோள் வீசி நின்று ஆடுகிறார். எந்தோள் வீசி நின்று ஆடுகின்ற பொழுது ஜடாமவிடத்திலே இருக்கின்ற கங்கா தேவியானவள் தன்னுடைய வாயிலே இருந்து கங்கையை இந்த உலகம் முழுதும் தெளிக்கிறார். அப்படி கங்காதேவியினுடைய சிவபெருமானுடைய ஜடாமவிடத்திலே இருக்கின்ற கங்காதேவியினுடைய அந்த திருவாயிலிருந்து வெளிப்பட்ட கங்கை ஜலம்தான் லிங்கமாக வந்தது. அது சிவனிடம் இருந்து வந்த காரணத்தினாலே அந்த லிங்கத்திற்கு சுயம்பு லிங்கம்னு பேர். ஆக அந்த சுயம்பு லிங்கம்னா லிங்கங்களிலே உயர்ந்தது. ஆகையினாலே நம்முடைய பெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பார். யாரெல்லாம் தன்னை நீர்க்கின்றார்களோ அவர்கள் வினையை தீர்ப்பவர். வினை தானேயும் நீங்காது, பற்றி இருக்கின்ற உயிரும் வினையை நீக்க அறியாது தெரியாது முடியாது. அப்ப அந்த வினையை நீக்க வல்ல அவன் ஒருவனே. ஏனெனில் அவன் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன். ஆகையினாலே அந்த வினையை அவன்தான் தீர்க்க முடியும். ஏன், இந்த வினைதான் பிறப்புக்கு காரணம். அதைத்தான் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டிருக்கிறார். அந்த வினை பிறவிங்கிற வார்த்தை சேர்த்து போடுறார். வேதமும் வேள்வியும் என்று வருவதைப் போல வினை பிறவி. ஆகையினாலே வினையை தீர்க்கின்ற அவன் எந்த யார், அவர் எவ்வகையார்களோ அவனை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே அவனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியாது, ஆன்மபோதத்தினாலோ அல்லது பாஷ ஞானத்தாலோ பசுஞானத்தாலோ நான் எந்த விதத்திலும் அவனை அறிய முடியாது. மாதுக்கம் நீங்களுருவி. நாமெல்லாம் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள், ஆனால் பிறவாயாக்கை பெரியவன். ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் உலகிலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தோற்றம் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் நம்முடைய பெருமான் ஒருவர் மரணம் என்ற அந்தமும் இல்லாமல் ஆதியும் இல்லாமல் ஆதியும் அந்தமும் இல்லாம மூர்த்தியாயிருக்கின்ற காரணத்தினாலே அவன் ஒருவனே நம்முடைய பிறப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆகையினாலே அழகாக நம்முடைய பெருமானை சேடன் என்றும் அவனை சுயம்பு என்றும் சிந்திப்பவர்களை வினையை தீர்க்கின்ற வல்லமை உடையவன் அவன் ஒருவனே என்றும் அவனுடைய தன்மைகளை ஆன்மாக்கள் அறிய இயலாது என்றும் அப்பெருமானது பதி முதுநிலையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இதே திருப்பாசுரத்தில் இன்னொரு பாடலையும் மேற்கொள்வதற்காக தருகிறார் குற்றமுடி உமாவதி சிவாச்சாரியார். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம். கோட்பாளனவும் வினையும் குருகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். ரொம்ப முக்கியம். இறைவனானவன் யாருக்கு எப்படி அருள் செய்வான் என்பதை நாம கணக்கிட முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் பக்குவத்தன்மையை வைத்து ஆன்மாக்கள் விஞ்ஞானகடர் பிரளயாகட சகடர் என்றிருக்கிறது. இந்த விஞ்ஞானகடருக்கு குருவாக இருந்து உள்ளின்று உணர்த்தியாக பிடிக்கிறார். பிரயாகடருக்கு குருவாக மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் தாங்கி முன்னிலையாக இருந்தார் புரிவான். சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு சத்திரிபாதத்தன்மை எய்துகின்ற பொழுது, இருவினைப்பு மலபரிவாகும் சத்திரிபாதம் எய்துகின்ற பொழுது, அதுவரை உள்ளிருந்து உபகாரம் செய்திருக்கின்ற நம்முடைய பரம்பொருள் வெளியே மானுட சட்டை தாங்கி ஒரு குருவாக வந்து வழிபடுகிறார். எனவே எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் ஒன்று போல் அது செய்வது இல்லை. அடிமையை அளப்பர் போதும் அப்பர்வர்மான் சொல்லி காட்டுவார் திருவாவூர்தனை பதிகத்தில். அவருடைய பக்குவத்திற்கு ஏற்ப எப்படி அருள் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் அருள் செய்வார். ஆகையினாலே அப்பெருமான் இப்படித்தான் அருள் செய்வார் என்று நீங்கள் என்ன செய்து விடலாம், நாம் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்டும் கேட்பான் புகழ் அளவில்லை கணக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கின்ற வேறு உபகாரங்கள் இருக்கிறதே, அவருடைய கருணை திறம் பெரிது. ராவணன் அருகிலே இருக்கின்ற உமை எனக்கு வேண்டும், இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மையை கேட்டான். சுவாமி கொடுத்தாரே, இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இல்லை என்னாலும் அருள் செய்வார். தேவாலயத்தில் தொடக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செய்தியையும் சொல்லி முடிக்கணும். உமை அழைத்து போனார், உமை அனுப்பி வச்சார். ராவணன் முன்னே செல்கிறான், பின்னே உமை அவள் செல்கிறார். திடீரென்று ராவணன் தான் அழைத்து வருகின்ற உமை அவளை திரும்பி பார்க்கிறாள். தன்னுடைய உண்மை அழகு கோலத்தை விட்டு காளி கோலத்திலே நின்றான். அதை பார்த்து அதிர்ந்து ஓடினான். அதான் உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தனம் அந்த காளி. அந்த உஜ்ஜயினி காலம் தான் நீங்கள் திருத்தல உஜ்ஜயினி காம மாகாளி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உஜ்ஜயினி என்பது எது? அந்த ராவணன் கேட்டபடி அம்மையே அழைத்து போனான். ஆனால் அவனுக்கு பக்குவத்தன்மை இல்லாததாகவே அம்மையானவள் காளி வடிவத்தை காட்டி அச்சுறுத்தி அவனை ஓடும்படியாக செய்து விட்டாள். ஆகையினாலே அவன் செய்திருக்கின்ற இல்லை என்னால் அருள்புரிகின்ற பேரர்கள் உடைத்தவன். ஆகிய ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பான் புயல் அளவில்லை கடக்க வேண்டாம். குடிமிதேவரை பூஜை பண்றார் தொன்று தொட்டே, ஆகம மேமைப்படி சிவபோசனியார். ஆனால் அரே நாளிலே கண்ணப்பர் என்ன செய்தார்? அங்கே முக்தி பெற்றார். எப்படி முக்தி பெற்றுகிறார்? என்னுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து கொள். சிவாலயத்தில் வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? கண்ணப்பர் இருக்கிறார். இடதுகை பக்கத்தில் சண்டீஸ்வர நாயனார் இருக்கிறார். ரெண்டு நாயன்மாரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பதத்திலே, அந்த பதத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே அங்கே கண்ணப்ப நாயனாருக்கு ஆறே நாளில் இதெல்லாம் நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டும். சிவபாசிரியாருக்கு முன்பாக எப்படி கிடைத்தது என்று இருக்க சதமணிக்கோவைங்கிற நூலில் அழகாக சொல்லி காட்டுகிறார். கண்ணப்பனது பக்தி, அது எப்பேற்பட்ட பக்தினா பூர்வ ஜென்ம தொடர்ச்சின்ட்டார். கண்ணப்பனது இந்த பிறவியிலே வந்து சிவனை வழிபடவில்லை, பூர்வத்திலே அர்ஜுனனாக இருந்து சிவத்தை வழிபட்டவன். ஆகையினாலே இது பூர்வ ஜென்ம பூஷையின் தொடர்ச்சி. அந்த சதமணிக்கோங்கிற நூலில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதே போன்று இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறேன். திருநாவுக்கரசி சுவாமிகளுக்கு நஞ்சுகிழந்த அமுதத்தை கொடுத்தார்கள். சுவாமி உண்டார், ஆனால் அந்த நஞ்சு நம்முடைய பெருமானை தாக்கவில்லை, நாவுக்கரசி சுவாமிகளை தாக்கவில்லை. அப்படி தாக்காத காரணத்தினாலே தான் நாவுக்கரசரும் சிவம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி? சூத சமிகிதை என்கின்ற நூலிலே பரம்போர் விடம் நுகர்ந்துன்னார். விடத்தை நுகர்ந்து தாக்கம் இல்லாதவர் சிவபெருமான் ஒன்று, அடுத்து நாவுக்கரசர் தான். எனவே நாவுக்கரசரும் சிவமே என்று அங்கு கொள்ளணும். ஆனால் அதே நேரத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்காக இறைவரிக்க வந்தார் மூத்த நாவுக்கரசர் அப்பூதியடிகளுடைய புத்திரர். நாகம் தீண்டியது, அங்கே விடம் தொழில்பட்டு விட்டது. சுவாமி கருணை செய்து காப்பாற்றிருக்கலாம்ல. ஏன்னா அப்பர் சுவாமிகளுடைய நாவுக்கரசு சுவாமிகளுடைய பெருமையையும் நம்முடைய அப்பூதியடிகளுடைய பெருமையையும் உலகோரடிய செய்வதற்காக அவன் செய்த அருள் செய்கிறது. என் நாவுக்கரசு சுவாமிகளுக்கு உடன் தாக்காது இருந்ததைப் போல மூத்த நாவுக்கரசர் செய்திருக்க கூடும். ஆனால் அப்பூதடிகளுடைய அந்த அந்த சங்கமபக்தி எப்படி உறவுக்கு தெரிய வரும்? ஆகையினாலே எதையுமே நாம் ஆராய்ச்சி செய்தல் கூடாது என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆக ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகழ் அழகில்லை கலக்க வேண்டாம் கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்கத்தக்கார். எனவே அவனுடைய திருவடியை மனதிலே பற்றி கொண்டுதான் கேட்கத்தக்கவை. அழகா சுட்டி காட்டினார் மணிவாசகர். அவன் சொற்பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், சொல்லற்கு அறியானேன். ஆனா எப்படி சொல்றார்? சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கு அவன் திருவடியை பற்றியிருந்து அவன் அருள் ஞாபகத்துக்குள் இருந்து சொல்லுகிறேன். எனவே அவன் திருவடியை பற்றி நிற்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே நன்றாக அங்கே புலப்படும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய பெருமான் எவ்வளவு ஒரு மேலானவர், அந்த பதிய முதுநிலை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய தேவார முதலினுடைய வாக்கிலே வைத்த எடுத்துக்காட்டுகளை காட்டி அப்படி அம்மாவுக்கு சிவாச்சாரியார் அந்த பெருமானுடைய பெருமையை நம்முடைய மனத்திலே தெரிவிக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: போற்றி திருவகவல் என்பது போற்றி என்கின்ற வாக்கியங்கள், போற்றி என்கின்ற சொற்கள் இதுல அதிகமாக இருக்கிறபடியினாலே போற்றி திருவகவல் அதுக்கு பேர். போற்றி போற்றின்னு ஒரு தல்லவா, அது அதிகமாக இருப்பதனாலே இதுக்கு போற்றி திருவகவல் என்று இதற்கு பெயர். இது 225 வரிகளை உடையது. இந்த நாலகவல் இதுதான் கூடுதலான வரிகளை உடையது. 225 வரிகளை உடையது. இச்சகத்தின் உற்பத்தி என்பது அதற்கு தலைப்பு. அந்த தலைப்புகளை என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிர்கள் தோன்றுவதும் உயிர்கள் உண்டாவதும் உடல் எடுப்பதும், உண்டாவதும் உயிர் உண்டாவதில்லை, உயிர்களுக்கு உடம்பு உண்டாவதும், அந்த உடம்பு வைத்து அது படுகின்ற பாடும், அதற்கு மேல அது வந்து இந்த பாடு இந்த தொந்தரவு எல்லா தொந்தரவுகளுக்கு இடையிலே பத்தி செய்வதும், துன்பங்களுக்கு இடையிலே பத்தி செய்வதும், அந்த பத்திக்கு வருகின்ற இடையூறுகளும், கர்ப்பத்துக்கு வருகின்ற இடையூறு, கர்ப்பத்தில் இருக்கும் போது இடையூறு, பிறந்த பிறகு படுகின்ற இடையூறு, அப்புறம் வாழ தொடங்கின காலத்துல அடைகின்ற இடையூறு, அப்புறம் முடிய போற காலத்துல இடையூறு, அப்புறம் பக்தி துறைக்கு இந்த இடையில பக்தி துறைக்கு வந்து விட்டா அந்த பக்தி துறையில நிலைத்து விற்க விடாமல் நிலைத்து நிற்க விடாமல் அதுக்கு வருகின்ற துன்பங்கள், இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு மேலே விடாப்பிடியாக வைராக்கிய பத்தி செலுத்தி அதனாலே முத்தி பெறுகின்ற தன்மை எல்லாம் இதில் எடுத்து சொல்லுவது. அதற்கு மேல அவருடைய பெருமை எல்லாம் சொல்லி வணக்கம் வணக்கம் என்று சொல், போற்றி என்றால் வணக்கம் என்று இப்படியாக சொல்லுவது இந்த போற்றி திருவுகள். மிகப்பெரிய ஒரு அகவல், அதுல நிறைய சொல்றாரு கருத்துக்களை. அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய பரத்துவம்னு சொல்லு, சிவபெருமான் சிவ பரத்துவம்னு சொல்லுவது. சிவ பரத்துவம் என்று சொன்னால் சிவனை வந்து மற்ற தெய்வங்களோட சமமாக நினைக்கப்படாது என்பதை சொல்லி, அதனால தேவர்களிலே மிகச்சிறந்தவராக இருப்பவர் மகாவிஷ்ணு, தேவர்களிலே மிகச்சிறந்தவராக இருப்பவர் மகாவிஷ்ணு என்று சொல்லி அந்த மகாவிஷ்ணுடைய சாமர்த்தியத்தை சொல்கிறார். மகாவிஷ்ணு எவ்வளவு பெரிய கட்டிக்காரர் என்பதை பற்றி சொல்கிறார். அவர் எவ்வளவு பெரிய கட்டிக்காரர் என்று சொன்னால், எப்படி கட்டிக்காரர் என்பதை, என்ன காரணத்தினால கட்டிக்காரர் என்பதை ஒரு குறிப்பாக ஒரு வரலாற்றை சொல்லி அதன் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மகாவிஷ்ணு பெரியவர்னு சும்மா சொன்னா போதுமா, எப்படின்னு கேட்கிறீங்களா, அவர்தான் மூன்று லோகத்தையும் ரெண்டு அடியால் அளந்து கட்டிக்காரர். மூன்று லோகத்தையும் ரெண்டே அடியில் அளந்து, அப்படின்னா எவ்வளவு பெரிய கட்டிக்காரனா இருக்கும், மூன்று லோகத்தை ரெண்டு அடியால் அளக்கிறான்னா எவனால முடியும், இது நடக்கிற காரியம், அப்படிப்பட்ட ஒரு ஆகிய மகாவிஷ்ணு, அப்படின்னா எவ்வளவு சாமர்த்தியம். அவரை வந்து அதனால பிரம்மா முதலான தேவர்களும் ரிஷிகளும் முனிகளும் எல்லாரும் அடங்கினார்கள், கூப்பினார்கள். யாரு? விஷ்ணு. நான்முகன் முதலா வானவர் தொழுதல், நான்முகன் என்றால் பரமதேவன், அந்த பெரிய அடம் முதல்ல வச்சார். பிரம விஷ்ணு, விஷ்ணுவே பரமா கும்பிடுவார், பரமாக விஷ்ணு கூப்பிட மாட்டார். விஷ்ணு அப்ப பிரம்மா பிள்ளை, அப்ப வந்து பிள்ளைய கும்பிடப்படாது இல்ல, கூப்பிடக்கூடாது, பிள்ளைதான் அப்பனை கும்பிடணும், பிள்ளைதான் அப்பனை கும்பிடணும். அந்த முறையிலே வந்து பரமனை முதல்ல வச்சு சொல்றார். நான்முகன் முதலா, பரமன் முதலா, பரமனை சொல்லிட்டா மற்ற தேவர்கள் அது கீழே, இந்த ரெஞ்சம் தெரியும் வேற ஆகி ஒரு 33 கோடி தேவர்களும் பரமாவுக்கு கீழேதான். அத்தனை தேவர்களும் பரமன் முதலான அத்தனை தேவர்களும் எழுந்து தொழுதார்கள். நான்முகன் முதலா வானவர் தொழுது ஈரடியாலே மூங்குல கடந்து. மாவலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தன், அவன் முற்பிறப்புல எலியா இருந்தவன், முற்பிறப்புல எலியா இருந்தவன், அந்த எலியா இருந்தவன் சக்கரவர்த்தியாக பிறந்தான். இது சித்தியால் உடஞ்சுறார். அகலியை கல்லதான அரிபல பரவியான நிகரிலா அரசனாகும் எலி மாவலி ஆய்த்துத்தானே என்பது சித்தியாரு. ஏனாலே சகமதில் எளிதான் என்றும் அவலி ஆய்த்துத்தானே என்பது சிவஞான சித்தியார். ஒரு பிறப்புல எலியா இருந்தவன் அடுத்த பிறப்புல சக்கரவர்த்தியா பிறந்துட்டான். என்னடா அதுக்கு செஞ்சான்னு கேட்டா, எலியா இருந்தவன் சக்கரவர்த்தியா பிறக்கிறதுக்கு என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டா, சிவாலயத்துல வேதாரண்யத்தை சொல்றாரு. அதுவும் குறிப்பா வேதாரண்யத்துல சிவாலயத்துல எரிஞ்சுகிட்டு இருந்த நெய் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான், அந்த நெய்யை குடிக்க போலாம்னு அந்த எலி போயிருக்கு திருட்டுத்தனமா. அது போய் என்ன பண்ணி இருக்குது, போன அவசரத்துல குடிக்கிற அவசரத்துல இந்த சுடர்ல மூக்கு போட்டுருச்சு எலி மூக்கு, பட்ட உடனே இப்படி உதறி உதறும் தானே உதறவும் மறுபடியும் அந்த மூக்கு திரியில விட்டு இந்த காரை சுடரு பட்டவுடனே இது உதற, அந்த உதறல் மறுபடியும் தெரியல பட்டு இந்த சாணத்தை விட்டு கொஞ்சம் தாழ்ந்த ஒதுக்கூட ஒதுக்கூட சுட்டுக்காரு. இப்ப பாருங்க, இப்ப உஷரமாயிரு. இப்படி உஷரமா இருந்த உடனே சிவபெருமானுக்கு சந்தோஷம் வந்து, அடாடாடா நம்ம கோயில் சன்னிதானத்துல ஒரு எலி வந்து விளக்க உஷரமா தூண்டி விட்டுருச்சு அப்படின்னா அளவு இல்லாத சந்தோஷம் சிவபெருமானுக்கு வந்து. அப்படின்னா விளக்கு உண்மையா விளக்கு போட்டா இவ்வளவு புண்ணியம்னு பாரு. அதனால விளக்கிட்டார் வேறு சொல்லி மெய்நெறி ஞானம் ஆகுனார் அப்புறம் சொல்வார். அதனாலே வந்து இதையே நம்முடைய சன்னிதானத்திலே குறைந்து எரிந்து கொண்டிருந்த தீபத்தை நீ தூண்டி உயர விட்டபடியினாலே நீ அடுத்த வரப்புல சக்கரவர்த்தியாக பிறப்பாயாகும், மாவழி சக்கரவர்த்தியாக பிறப்பாயாக அப்படின்னு அருள் பண்ணிட்டார். இது அப்ப சுவாமி பாடுறார். அதெல்லாம் புதிய சொல்லுவா புண்ணியம் இல்ல, இதெல்லாம் புயணும்னு அர்த்தம்.

சும்மா அது தூண்டி விடலாம நினைச்சாலும் தூண்டி விடாரு. எல்வா உதறிச்சு மறுபடியும் தீயிலே விட்டு உசரமா இருக்குமா இருந்தது. அதற்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்தார் மாவுரி சக்கரவர்த்தியா மூன்று போகும் ஆழ்வாயிலும் வரம் கொடுத்தார். அவன் அசுர குலத்திலே அவன் பிரகலாதனனுக்கு பேரன் சொல்றான், பிரகலாதனனுக்கு பேரன். பிரகலாதன் மகன் விருவோஜன், அவனுடைய புத்திரன் மாவலி என்று சொல்லப்படுகிறது. இரணியனுடைய மகன் பிரகலாதன், பிரகலாதனுடைய மகன் விருவோஜன, விருவோஜனனுடைய மகன் மாவலி சக்கரவர்த்தி என்று நூல்களில் சொல்லப்படுது. அப்படிப்பட்டவனாகிய மாவலி அசுரகுலத்திலே தோன்றினான், நூல்லோகத்தை ஆண்டான். சுக்கராச்சாரியார் அவனுக்கு சுக்கராச்சாரியார் குரு. அவன் வந்து உலகத்தை அவன் குலாச்சாரப்படி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அதற்கு மேல பெரிய வேண்டி செய்தான், அரசனா இருக்கிறவன் வேண்டி செய்ய வேணும், அரசனா இருக்கிறவே வேண்டி செய்ய வேணும். அந்த முறையில பெரிய யாகத்தை பண்ணான். அப்படி பெரிய யாகத்தை பண்ணினா அந்த யாகத்துல முக்கியமானது என்னன்னா தானம் பிரதானம், தானம் பிரதானம். தானம் சொன்னா வந்து கேட்கறவனுக்கு எல்லாம் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும், எது கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். அப்படி பண்ணணும் யாகம், இல்லைன்னா பண்ணப்படாது, பண்ணணும் குறைஞ்சு கொடுக்கும். யாகம் இல்லை, வந்து கேட்கறவன் எது வேணாலும் இல்லைன்னு சொல்லாம, தங்கம் கேட்டாலும் வெள்ளி கேட்டாலும் பகு கேட்டாலும் பூமி கேட்டாலும் வீடு கேட்டாலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கும். அப்படிப்பட்ட யாகத்தை, இந்த யாகத்தை பண்ணி அதுல வந்து அவன் கெட்டிக்காரன்னு அந்த யாகத்தை முடிச்சுட்டான்னா அவன் தேவர்களை எல்லாம் சும்மா விட மாட்டான், இந்திரனுக்கு விடுதல் வந்துடும். இதனால என்னவன்னா இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் மகாசுரன்ட்ட போய் வேண்டுனாங்க, இந்த மாதிரி சுவாமி பண்ற அசுர யாகம் பண்ற அவன் ஆட்சிக்கு பலமா வந்துட்டான்னா எங்க பதவி எல்லாம் கெட்டு போகும், அதனால ஆட்சியில இருக்கிறான்

0: அவன்தான் திருவக்கிரமாவதார் எடுத்து மகாவிஷ்ணு அப்படிப்பட்டவனாகிய திருவார் என்று ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டவனாகிய திருவார் நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே நூலகலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர நான்கு திக்கில் உள்ள முனிவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய ஐந்து புலன்களும் மகிழ்ச்சி அடைய நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் இப்படி பிரகாசம் பொருந்திய கிரீடத்தை அறிந்தவனாகிய அந்த திருமால் என்ன பண்ணினாரு அன்று அடிமூடி அறியும் ஆதரவு அதனால பிரம்மனுக்கும் தனக்கும் போர் வந்து சபதம் பண்ணிக்கொண்டு இரண்டு பேரும் நானே பெரியவன் நானே பெரியவன் என்று இரண்டு பேரும் வழக்கு செய்து கொண்டு வெகு காலம் படைப்பு தொழிலும் காப்பு தொழிலும் நின்று போய்விட்டபடியினாலே தேவர்கள் எல்லாம் சென்று முறையிட சிவருமானத்துல முறையிட இந்த மாதிரி படைக்கிற ஆளுக்கு காக்கிற ஆளுக்கும் தகராறு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்கிறான் ரொம்ப காலமா உலகத்துல படைக்கிறதும் காக்கிறதும் நிகழவில்லை. அதனால வெகு உயிர்கள் ரொம்ப கஷ்டப்படுது சாமி, அந்த வழக்கை தீர்த்து விடணும் அப்படின்னு போய் சொன்னாங்க. யார்கிட்ட சிவருமானத்தை போய் தேவர்கள் முறையிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு தீர்த்தரேன்னாரு அவர் என்ன பண்ணாரு ரெண்டு பேரும் வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானா பலகாலம் சண்டைதான் பெரிய ஆளு சண்டைன்னா சாமானியமா போகுமா சுப்ரீம் கோர்ட்லயும் போவான் சாதாரண இங்கனே பஞ்சாயத்து பண்ணிக்குவேன் பெரும் பணக்கார என்ன நீ சுப்ரீம் போனாலும் நீ பார்த்து போடா ஹைகோர்ட்ல பார்த்து போடாங்கிறான் சின்ன ஆளுனா லேசா தீர்ந்துருவோப்பா ரொம்ப பணக்காரங்க பெரிய ஆளு அது போல பலகாலம் சண்டை நடந்திருக்கு இது சுப்ரீமுக்கு போயிடுச்சு இந்த வழக்கு சுப்ரீம் தலைவர் தீர்ப்பு பண்ணாரு சர்ச்சை தீர்ப்பு பண்றாரு எப்படி தீர்ப்பு தெரியுமா ஒண்ணு பேசாம என்னமா பேசாம இருவருக்கும் வழக்கு செய்கின்ற இருவருக்கும் நடுவிலே அளவில்லாத ஜோதிமயமாக அளவில்லாத உயரமாக நின்றார் ஜோதியா ஆதி அந்தமல்ல அரும்பெருஞ்சோதியா பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா திருவாசகம் பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா பேதமையா புரியுதா அறிவில்லாம் அப்படின்னா நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறே சொல்ல முடியாது அந்த ஆளுகளுக்கு அப்படின்னு பரமன் என்று இருவரும் தம் பேதமையா பரமமே யாம் பரமம் என்றவர் தம் பதைப்பு ஒடுங்க அரணார் அழல் உருவ அங்கே அளவிறந்த வரவாயிருந்தவா தோணுக்கமானார் விளங்குத அப்படி அவன் நிக்கலன்னு வச்சுக்க அலரவனும் அளவனும் அறியாமே அழல் உருவாய் நிலம் முதற்கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி அப்படின்னா ஒரு பொண்ணு அடுத்த பொண்ணு சொல்ற நிலம் முதற்கீழ் அண்டமுற நின்றிலெனில் இருவருந்தும் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாணம் இன்னும் கூட அவனுக்கு ஆங்காரங்கள் அடங்கியிருக்காரு இன்னும் இருவருக்கு நடுவிலே அக்கினி புலம்பாக நின்றாரு நின்றவுடனே ரெண்டு பேருக்கும் சண்டை நின்று போச்சு இருவருக்கு நடுவில் திடீர்னு சோதி வடிவம் ரெண்டு பேரும் கண் கூசுது கண் கூசுது ரெண்டு பேரும் ரொம்ப கட்டிக்காரன் ரொம்ப கட்டிக்காரன் ரொம்ப கட்டிக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாம போச்சு ரொம்ப கட்டிக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாம அதுவும் உலகத்துல தோன்றுகிற பொருள் எல்லாம் பிரம்மாவினுடைய கெஜெட்ல இருக்கும் இவங்க தெரியாம இந்த ஊரு வியோவுக்கு இந்த கிராமத்து வியோவுக்கு எங்கன வாய்க்கா விடுது எங்கன சாலை இருக்குது எங்கன ரோடு இருக்குது எங்கன வீடு இருக்குது எங்கன மரம் இருக்குது எல்லா பிளானதுல இருக்கும் அது மாதிரி பரமாவுக்கு தெரியாம ஒண்ணு இருக்காது உலகம் அவர் ஒரு வியோ ஆறு பிரம்மா அப்புறம் இவர் சாங்ஷன் பண்றவர் ஆறு மகாவிஷ்ணு சாங்ஷன் பண்றவர் எல்லா ரேஷன் கார்டும் அவர்கிட்ட இருக்கும் எல்லா ரேஷன் கார்டும் அவர்கிட்ட இருக்கும் இதுக்கு தெரியல தெரியாம இனால என்ன பண்ணா அதன் பிறகு என்ன பண்ணா தெரியுமா அந்த இடத்துல யோசனை எப்படி வந்து தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் இப்ப நானே புரியவன் நீயே புரியவன் சொல்லிட்டு இருக்கலாம்டா இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஜோதியனுடைய அடியையும் முடியையும் ஜோதியனுடைய அடியையும் முடியையும் யாரு பார்த்துட்டு வர்றோமோ அவன் தான் பெரியவன் அப்பவும் பெரியவங்கிறத விடல அப்படி என்ன அதற்காக என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் பரமாவானவர் அன்னப்பச்சியாக உருவம் எடுத்தார் அன்னப்பச்சியாக உருவம் எடுத்தார் விஷ்ணு பன்றி உருவம் அன்னப்பச்சியாக உருவம் எடுத்து சென்று கொண்டே இருந்தார் வெகுகாலம் அப்படி சென்று கொண்டே இருந்து வெகு காலம் போயும் காண முடியல ஜோதியாக போய் காண முடியாம பண்ணபட்சியாக போய் காண முடியாம சிறகெல்லாம் ஓய்ந்து போய் அதன் பிறகு தாளம்பூ அங்கிருந்து இறங்கி வந்துச்சான் தாளம்பூ சிவன் திருவணி திருமுடியிலிருந்து தாளம்பூ கீழே நழுவி வந்துச்சான் இவ்வளவு வருஷமா நின்னதுனால அந்த தாளம்பூவை பார்த்தாரு அன்னபட்சியா இருந்த அப்புறமா தாளம்பூவேனி எங்க இருந்து வர்றாருன்னு கேட்டாருனா நான் சிவருமானுடைய திருமுடியிலிருந்து 40,000 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன்னு சரி இனிமேல் நம்மளால போக முடியாது சரி எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேணுமே அப்படின்னா நான் உண்மையிலே நான் அன்னப்பச்சி இல்ல நான் தான் பரமா உலகத்தையே படைக்கிற ஆளு நான் சின்ன ஆள் நினைச்சக்கூடாது என்ன அன்னப்பச்சின்னு நினைச்சக்கூடாது நான் தான் பரமா அதனால எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பரமா வந்தாரு சிவருமானுடைய முடிய கண்டே நான் கண்டுட்டேன்னு நான் சொல்றேன் நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டிய ஆமான்னு மாத்திரம் சொல்லு சிவருமானுடைய முடியே கண்டேன்னு நான் சொல்றேன் கீழே எங்க அப்பன் ஜோடி இருக்காங்க கீழே விஷ்ணு அங்க எல்லாம் பெரிய கூட்டம் கூட்டமா இருப்பான் நேரம் தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் என்னமோ தெரியல திருவடிய. அதனாலே நான் வந்து அங்க போய் சிவன் திருவடிய கண்டேன்னு நான் சொல்றேன், நீ ஆமா அப்படின்னு சொன்னா போதும். ஐயோ நான் சொல்லவே மாட்டேன், போய் சொல்ற வணக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. விடவே இல்லை. அப்புறமா வாச்சா அவர் ஜாமாரிச்சதெல்லாம் கூடி பேசி அதை மயக்க விட்டார். ஆபத்துக்கு பாவம் இல்லை சொல்லு அப்படின்ட்டார். அதன் பிறகு அதனால ஜாலம்பு கீழே வந்துச்சு. பரமா கீழே வந்தாரு. அதுக்குள்ள விஷ்ணுவானவர் வராக அவதாரம் எடுத்து பன்றி உருவம் எடுத்து வெகு காலம் கீழே தோன்றி பன்றினா இந்த சாதாரண பன்றி நினைக்காது, கடுமுரன் ஏனம்னா இருக்கு, கடுமுரன் வேகமும் வலிமையும் அளவு இல்லாத அப்படி பண்ணி இந்த பன்றியா. அதனாலே அப்படி பூமியை பிளந்து கொண்டு பலகாலம் என்றும் நாளையாலும் திருவடியை காண முடியும். அது பாதாளம் ஏழினுங்கள் சொற்களிவு பாதம் போதார் முனைமுடி எல்லா பொருளுடைய. இந்த திருவாசகம் தெரிஞ்சிருந்தான்னா இவர் ரெண்டு பேரும் தேட போயிருக்க மாட்டாங்க. இந்த திருவாசகத்தை படிக்கலாம், அவ்வளவு உசரம் இருக்கும்னா போதானா இப்ப நமக்கு தெரியுது. இப்ப நம்ம போறோம்னு சபதம் பண்றோமா? இல்லை இல்லை. என்ன காரணம்? திருவாசகத்தை படிச்சுக்கலாம். அவர் திருவாசகம் படிக்கல அந்த ஆளுங்க. அந்த ரெண்டு பேரும் திருவாசகம் படிக்கும். பாதாளம் எழினுங்கள் சொற்கழிவு போல சொல்லே இல்லைட்டார். அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லைன்ட்டார். சொல்லை கடந்தது, சொல்லை கடந்தது. பாதாள எழினுங்கள் சொற்கழிவு பாதம் அல்ல போதார் புனைமுடி எல்லா பொருளும். அதனாலே வெகுகாரம் என்று தன்னுடைய தந்தங்கள் எல்லாம் தேய்ச்சி போய் வலிமை எழுந்து போய் வலிமை எழுந்து போய் அதுக்கு கீழே போக முடியாமலும் மேல வர முடியாமலும் ஆயிப்போச்சு. இப்போ கன்னிமாறு வரையிலும் போனான்னு வச்சுக்கோ, அதுலயே அசந்து விட்டானே, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, கீழையாவது போயிடலாம் அப்படின்னு தோணுமில்ல. கீழே வர கொஞ்சம் எத்தியது. சரி கீழே போறதுக்கு பதிலாக மேல போலாமா? ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ரத்தனாசலத்தையே தியானம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பலத்தை குடிச்சான் மேலே ஏறி வர அப்படின்னு தியானம் பண்ணி அதன் பிறகு அலே மேலே வந்திருக்கிறார். சிவபெருமான தியானம் பண்ணி அந்த பலத்தினால மேலே வந்தார் என்று நூல் சொல்லி. அப்படி வந்தவர் என்ன பண்ணினாரு? காண முடியவில்லைன்னு உண்மையை சொல்லிவிட்டார். பொய் நிறைய சொல்ல தெரிஞ்சவராகிய மகாவிஷ்ணு அவருக்கு தான் பொய் நிறைய சொல்ல தெரியும். அப்படி பொய் நிறைய சொல்ல தெரிந்தவராகிய மகாவிஷ்ணு எந்த இடத்துல பொய் சொல்லணும் எந்த இடத்துல சொல்லப்படாதுங்கிறது தெரியும். பொய்யன்னா எல்லா இடத்துலயும் சொல்லலாம், எல்லா இடத்துலயும் பொய் சொல்லாம இருக்கக்கூடாது. பொய் சொல்ல இடத்துல சொல்லணும். பொய்யருக்கு பொய்யுரைத்தால் வெற்றியா, அவருக்கு பொய்யாகாத மெய்யருக்கு பொய் உரைத்தால் தேய் விரைவில் தவங்குறையும் முடி உண்டாகும். துய்ய தாய் தந்தையருக்கு பொய் உரைத்தால் வறுமை பிணி துணையாதவர் தாய் இதை போட்ட பொய் சொல்லும். துய்ய தாய் தந்தையருக்கு பொய்யுரைத்தால் வறுமை வினி துணையாது என்று உய்யாரும் தேசிகருக்கு பொய்யுரைத்தால் நரகம் அது உண்மைதானே அப்படின்னு ஒரு தனி பாடல் சொல்லுது. ஆகையினாலே மகாவிஷ்ணுக்கு இது தெரியும், இந்த மாதிரி இங்க பொய் சொல்லப்படாது அப்படின்னு தெரிஞ்சு உண்மையை சொல்லிவிட்டாரு. காண முடியவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்ப நான் வந்து பொய் சொன்னாரு, தானும் பொய் இல்லைச்சு, உனக்கு கோயிலும் இல்லை பூஜையும் இல்லைன்னு அவருக்கு சாபம் உண்டாகி போச்சு. யாருக்கு? பரமாவுக்கு. இவர் அந்த சமயத்துல ஏராளமான மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணினாரு மகாவிஷ்ணு. அதனால அவருக்கு கோயிலும் பூஜையும் மற்ற சிறப்பு எல்லாவற்றையும் சிவபெருமான் தந்து விட்டார். விளங்குதா? இப்ப உலகத்துல என்ன சொல்லுவாங்க? சிவாலயம் விஷ்ணுவாலயம் அப்படிதான் சொல்லுவாங்க. சிவாலயம் விஷ்ணுவாலயம் தான் சொல்லுவாங்க. பிரம்மாலயம் சொல்ற வழக்கமே இல்லை. பிரம்மனு கோயில் இருக்குவோ இல்ல? பிரம்மனுடைய ஆலயம் எங்கேயோ ஒரு பக்கத்துல இருப்பாரு, இந்த வண்டி மரத்து கடையில் இருக்காரு, அங்க இருக்காரு, தம்பரமா அப்படின்னு தனிப்பட்ட பிரம்மன் கோயில் என்று சொல்லி கிடையாது. ஆகையினாலே இப்படி வந்து வராக அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து வெகுவாரம் என்று தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி இதை வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுற மகாபாரதம் பாடிய வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். ஆழ்வார்னா புரியுது இல்ல? ஆழ்வார் அவர் பாடுறார். எப்படி பாடுறாரு தெரியுமா? அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க, பாசுபதம் கொடுக்கறதுக்காக போனாரா? பாசுபதம் கொடுக்க போகும்போது அந்த வேலையில மூகாசுரம் போய் அர்ஜுனுடைய தவத்தை கெடுத்து அவனை கொல்றதுக்காக போனான் துரியோதனுடைய ஏவல். துரியோதனே அவனை கொல்றதுக்காக பன்றியை விட்டுருக்கிறான். சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ண போறான். அந்த வேலையில பன்றி போகுது, கடுமையான பன்றி, அந்த துரியோதன ஏவிய பன்றி. அந்த அசுரன் மூகாசுரன் வேற, மூகாசுரன் வேற, அவன் சிநேகம் வச்சிருந்திருக்கிறான் அந்த துரியோதனை. ஒரு ரவுடியே அவன் கொன்று விடுவான், அர்ஜுனனை கொன்று விடுவான்னு சொல்லி சிவபெருமானாரு. இவர் அதனால வேட வேஷம் போட்டார். அந்த அம்மாவும் உடனே போட்டுக்கிட்டா வேடிச்சு வேஷம். புருஷன் என்ன வேஷம் போடுறான்னு அந்த வேஷம் போட்டாட்டியும் போடும், போட்டா நல்லா இருக்கும், நாடகம் நல்லா இருக்கும். ஆச்சா வேடம் போட்டான்னா வேடனா சிவ பார்வதி வேடிச்சியா வேஷம், வேடிச்சியா வேஷம் போட்டு அந்த சின்ன பையில கையில தூக்கிக்கிட்டான். இதை விழுப்புத்தரவுள்ளவர் மகாபாரதத்தில் பாடுறாரு ரொம்ப அழகா. சின்ன பையன் இருக்கான் அவனை கையில தூக்கிக்கிட்டாளா, மடியில கட்டிக்கிட்டாளா, கட்டிக்கிட்டு அதில் புளிப்பல்லு தாலி, புளிப்பல்லு நரிப்பல்லு இதெல்லாம் தாலி தாலி இல்லை போட்டுக்கிட்டு இந்த மட்டை இருக்கும்போது பணமட்டை ஓலை அதெல்லாம் காதில் போட்டுக்கிட்டு என்னமா வேடிச்சு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அருமையா வேஷம் போட்டுட்டான். இவ அலமீசை வில்லு அம்பு தலப்பாக கச்சை வரிந்து கட்டி வேடனா போட்டான். அப்படி போனா 10 மணி 10 நிமிஷம் காலையில 10 மணி 10 நிமிஷம் போறான். அர்ஜுனன் நோக்கி வேகமா அந்த பன்றி முகாசனம் வந்துகிட்டு இருக்கிறான். வந்துகிட்டு இருக்கிறான்னா இவன் என்ன ஒண்ணு அர்ச்சனை எவத்தர் இருக்கணும் அம்பு வச்சிருக்கிறானா என்னமா வச்சிருந்தானோ தவத்தர் இருக்கணும் நெருப்புன்னு தவமுடுறேன் அம்பு புட்டில வச்சிருந்து இருக்கு வச்சிருக்காங்கல்ல கத்தி வச்சிருக்கிறாங்கல்ல அது மாதிரி ஆகல அபாவா ஆயுதங்களை வச்சிருப்பாங்களான்னு எந்த வேலையா இருந்தாலும் அப்படி 10 மணி 10 நிமிஷத்துக்கு வருகிறான். அவன் நம்மை கொல்ல வருகிறான் என்று நினைந்து அர்ச்சுனன் பணத்தை போட்டான். அதே சமயத்துல இந்த வேடம் ரெண்டு பேரும் போட்டது 10 நிமிஷம் 10 மணி 10 நிமிஷம் இவன் பானமும் விழுது அந்த பந்தி மேல அந்த வேடன் பானமும் வந்த உடனே ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. எப்படி நான் தேடி வந்த பந்தியை நீ அடிக்கலாம் அப்படின்னு அந்த வேடை வழக்கு போட்டேன். வந்த வேடை வழக்கு போட்டதுல பலே கிடைக்காரன் அப்படி போட்ட அப்புறம் சண்டை வந்து ரெண்டு பேரும் சண்டை வந்து அப்புறம் அதுக்கு ஒரு பேட அவனுக்கு அருள் பண்ணினாரு பாசுபதம் கொடுத்தாருன்னு வரலாறு. அந்த இடத்துல இந்த பன்றியை தேடி போன ஆளு ஆளு தெரியுமா ஒரு காலத்துல இவரை பன்றி தேடிச்சு இந்த வரலாற்ற விழிப்புத்திறன் ஒரு காலத்துல இவரை ஒரு பன்றி தேடிச்சு அந்த பன்றிக்கு கிடைக்காதவராகிய செவருமான் இன்றைக்கு ஒரு பன்றியை தேடி போறாருனா இவ்வளவு நயம் பார்த்தீங்களா உண்மை எவ்வளவு நயம் எவ்வளவு. ஒரு காலத்துல இவரை பன்றி தேடிச்சு அந்த பன்றி தேடினதுக்கு கிடைக்காதவராகிய செவருமான் இன்றைக்கு ஒரு பன்றியை தேடி போறார். ஓரே தனி தேட ஏனம்னா பன்றி ஓரே தனித்து எட ஒளித்தருளும் திருப்பாதத்தூருவன் அந்த பன்றிக்கு ஒளிந்து கொண்டோம்.
1: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

삼세야 시바나반 아그메 니네 바둥 마이메 모리 바둥 말라르 가네가 갈리

அழுந்துகின்றாரே. ஏ

எத்துவர் மாமலர் தூவி மலர் தூவி எத்துவர் எத்துவர் மாமலர் தூவி தொழுது நின்று ஆக்கமது இசன்

கடிகவள் சந்தனும் வானுறு மாமலரிட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்பவர்க்கு அல்லது தேனமற் பூங்குழி.

வீட்டில் விசேடமே இந்துவும் பனுவும் இலங்கும் தலத்திடை

நின்ற பூஞ்சை இயல் புடன் இசற்கு இணை மலராக பகலும் இரவும் பயில்கின்ற பூஞ்சை இயல்புடன் இசை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 73 பாடல் முதல் 77 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திருமூலருடைய வரலாறு, அவருடைய அவர் எப்படி சித்தரா மாறினார்னு பாருங்க. நந்தி, நந்தினா சிவபெருமான் அர்த்தம். நந்தி இணையடி நான் தலைமேற்கொண்டு குந்தியின் உள்ளே புகை பெய்து, குந்தின்னா புத்தின் அர்த்தம், குந்தியின் உள்ளே புகை பெய்து போற்றி செய்து அந்தி மதிபுனை அரணடி. அந்தி அந்தி வண்ண நிறம், மதினா சந்திரனை சூடிய சிவபெருமான், அரண் அடி, நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேன். நீங்க படிக்கிறது எது? இப்ப ஆகமத்தை படிக்கிறீங்க. ஆகமம் செப்பலுற்றேன். அப்ப திருமந்திரம் என்பது ஒரு ஆகமம். தினந்தோறும் சிவபெருமானுடைய திருவடியை சிரத்தில் வைத்துக் கொண்டு போற்றி புகழ்ந்து இந்த திருமந்திரத்தை திருமூலர் அருளினார். அப்ப இறைவனுடைய அருள் இல்லாமல் ஒரு எழுத்தையும் எழுத முடியாது. அப்போ இவர் எப்படி எழுதினார்னு ஒரு ரகசியம் சொல்றாங்க. இவர் எழுதிட்டு இருப்பார், உள்ளுக்குள்ள அசரீரியாக ஒரு ஒலி சவுண்டு உள்ளே சொல்லி கொண்டிருக்கும். அவங்க சொல்ல சொல்ல இவங்க எழுதுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பல இடங்கள்ல, இதை சைவ சித்தாந்த வகுப்புலையும் சொல்லியிருக்கேன், திருமந்திர கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். உட்கார்ந்துருப்பாங்க, எழுதிட்டே இருப்பாங்க, உள்ளார ஒரு ஒளி வரும், அந்த ஒளி வந்து வார்த்தையை சொல்லும், இவங்க அப்படியே எழுதிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் எழுத முடியும். இவர்களுடைய எண்ணத்தில் இவர்களுடைய அறிவால் யாரும் எழுத முடியாது. அப்படி எழுதப்பட்டவை தான் திருவருட்பா, அப்படி எழுதப்பட்டவை தான் திருமந்திரம். அப்போ இறைவன் வழிகாட்ட நான் அருளின்னு சொல்றாருல்ல, அப்ப இறைவன் உள்ளே சொல்ல வேண்டும். தனி கூத்து கண்டபின் ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேன். எத்தனை ஆண்டு காலம் இவர் வாழ்ந்தார்? ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் 3000 பாட்டு பாடினாங்கன்னு சொல்றீங்க, 3000 வருஷமா இருந்தார். ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேன், ஒப்பில்லாத கோடின்னு அர்த்தம். ஏங்க, ஒரு சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஏதுங்க வயசு? பல 1000 ஆண்டுகள் வாழ முடியுங்க. இந்த உடம்பு இல்லாமலே வாழ முடியும். இன்னும் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பூமிக்குள்ள. சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சித்தர்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு சித்தரும் ஒரு ஒரு வடிவத்தில் வருவாங்க. காக வடிவத்தில் வர்றவர் காக பூஜண்டர், காகத்தில் வருவார். அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் இருந்தார், படிச்சிருப்பீங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கருவூரரை நான் நட்சத்திரமாக பார்த்தேன். உண்மை சொல்லணும்ல, ஒளியா அப்படியே புறப்பட்டு அந்நேரம் அந்த நேரம் உள்ள போய் ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு எந்த வடிவத்திலையும் வருவார்கள் அவங்கெல்லாம். சொல்றாரு, செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும், செப்பும் சிவ ஆகமம் சைவ ஆகமம், திருமந்திரமாக திருமந்திர மாலை சிவாகமம் அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று, அந்த இறைவன் திருவடியை வணங்கி தப்பிலாமன்றில் தனிக்கூத்து கண்ட பின் நடராஜ பெருமானுடைய அந்த நடனத்தை கூட்டினை திருமூலர் பார்த்தார். அப்படி பார்த்தார், அப்படி நம்ம கண்ணுக்கு வெட்ட வெளிச்சம் தான் தெரியுது, அவர் கண்ணுக்கு நடராஜர் தெரிகிறார். நம்ம கண்ணெல்லாம் ஊனக்கண், அவர் கண்ணு ஞானக்கண். பார்த்த பின் தனி கூத்து கண்ட பின், அதுதான் அற்புத தனி திருக்கூத்துங்கிற நடராஜ பெருமானுக்கு. ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேன், ஒரு யுகம்ங்கிறது எத்தனை காலம்? இன்றைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் எப்படி நேரடியாக இறைவனை எப்படி பார்த்தார் அப்படின்னு கேட்டா, அம்மை வழியாக சிவனை பார்த்தார். அதுதான் எல்லா சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே அம்பாளை வழிபடுகிறார்கள். சித்தர்களுக்கெல்லாம் அம்பாள் வழிபாடு உண்டு. அதுலேயும் வாழை குமரி, 10 வயது சிறுமி வாழையை எல்லா சித்தர்களும் வழிபடுவார்கள். வாழை குமரியை வழிபடுவாங்க, பெண் தெய்வத்தை வழிபடுவாங்க. சித்தர்களுக்கு வந்து குறியீடு உண்டு. நம்ம போடுறோம்ல யந்திரம், அதே மாதிரி குறியீடு உண்டு. சித்தர்களுக்குன்னு தனி லாங்குவேஜே இருக்கு, மொழி இருக்கு. இப்போ நாம் தமிழில் பேசிக்கிறோம், அமெரிக்கா போனால் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து அரபு கண்ட்ரியில் போனால் உருதுல பேசுகிறாங்க. ஆனால் சமஸ்கிருதத்தை யாரும் வீட்டில் பேசின மாதிரி தெரியல, யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. சமஸ்கிருதம் வீட்டில் பேசுகிறாங்களா? யாரும் பேசலை. இப்போ சித்தர்கள்லாம் பேசிக்கிட்டால் எந்த மொழியில் பேசிப்பாங்க? சித்தர்கள் பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எந்த மொழியில் அவங்க பேசிப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும்ல. அவர்கள் சித்தர்கள் பேசுகின்ற மொழி எமிலி, எமிலிங்கிற மொழியில் பேசுகிறாங்க. சித்தர்கள் இன்றைக்கும் பூஜை செய்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் கூப்பிட்டால் அவர்கள் வருவார்கள். ஆனால் குறிப்பிட்ட குறியீடு தெரியுமே, சக்கரம் தெரியணுமே உங்களுக்கு. இன்ன சித்தரை இன்ன குறியீடு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா வருவாங்க, இன்றைக்கும் வருவார்கள். அப்படி அவர்கள் சித்தர்களுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. அடங்கிய சித்தர்களோட தான் தனி, அவங்களோட அடங்கிய ஜீவசமாதி தனி. இன்றைக்கும் பேசும் ஒரு சித்தர் ஒரு இடத்துல இருக்கிறாரா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த இடத்துல சந்தன வாடை வீசும். சமாதி இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சந்தனம் கம்ம கம்ம கம்ம கம்மனு வீசும், ஊதுபத்தி வாசனை அடிக்கும். அப்போது போன உடனே கண்டுபிடிச்சிடலாம் யாரோ உள்ளே ஒருத்தர் உள்ளே இருக்கார் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா 2 நந்தி இருக்கும். ஒரு நந்தி இருந்ததுன்னா சிவன் கோயில். அந்த கோயிலில் 2 நந்தி இருந்ததுன்னு சொன்னால் அங்கே சித்தர் அடக்கமாயிருக்காருன்னு அர்த்தம். ஒரு கோயில் விளக்கம், ஒரு கோயில் விளங்கி வரணும்னா அதில் சித்தர்களுடைய அந்த அருள் வீசணும். இப்போ வந்து திருப்பதி விளங்குதுன்னா திருப்பதி உள்ள யார் இருக்கனா கொங்கண சித்தர் இருக்காரு. கொங்கணர் திருப்பதியில் கொங்கணர் தானா? கொங்கணர் பழனியில் போகர். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. அவ்வளோ பெரிய தவம் எப்படி கிடைத்தது? இருந்தவ காரணம், தவத்துக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, காரணம் என்னன்னு கேட்டா, புவனாபதி 4ஆம் கண்டத்தில் புவனாபதி சக்கரம்னு ஒன்று உண்டு, புவனேஸ்வரி சொல்றோம். இந்த புவனங்களுக்கெல்லாம் ராணியாக விளங்கக்கூடிய பராசக்தி, 224 புவனங்கள் இருக்கு. புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து பராசக்தியை வழிபட்டார். ஆனால் எல்லா ஞானிகளுமே வந்து முதல்ல அம்பாள் வழிபாடு நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவ வழிபாட்டுக்கே வருவாங்க. இப்போ இங்கே இவ்வளோ பேர் இங்கே முத முத எடுத்தவுடனே சிவத்துக்கு வந்தீங்களா, இல்லை ஆரம்பத்தில் ஏதாவது காளி மாரியம்மன் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி மீனாட்சி ஆமாட்சியெல்லாம் கும்பிட்டு இப்போ வந்தீங்களா, இல்லை நேரடியாக வந்தீங்களா? ஆ, அப்படியே அங்கங்கே சுற்றி அம்பாளுடைய கருணை கொண்டு அம்மை எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே. அப்போ அம்பாள் வழிபாட்டு வழியாகத்தான் எனக்கு, அம்பாள் வழிபாட்டு வழியாகத்தான் சிவத்துக்கு வந்தேன். முதல்ல காளி, காளினா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு வந்து காளி வழிபாடு தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி சைவத்துக்கு. திருமூலர் பாருங்க, புவனாம்பதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து வழிபட்டா அடியேன் பரிந்துடன் வந்தனன் பக்தியினால். பக்தி இல்லைன்னா யோகம் வராது. வந்த காலையில் சொன்னேன், சரியே இல்லாமல் கிரியை இல்லாமல் யோகம் வராதுன்னு. எடுத்த உடனே முட்டிக்க கூடாது மேலே போய், பக்தி அப்புறம் யோகம் அப்புறம்தான் ஞானம். சில பேர் நினைக்கிறாங்க பூர்வ வழிபாடு வேணாம் சார், நான் நேரடியாக நேராக யோகத்துக்கு போயிடுறேன் சார், இருபத்தி ஒரு நாள் கணக்கு சொல்றாங்க, 21 நாள் நான் நேராக முக்தியை வாங்கிடுவேங்கிறாங்க. 3000 வருஷம் வாழ்ந்த திருமூலருக்கே 3000 வருஷம்ங்கிறாங்க, நீங்க என்ன 21 நாள்ல முக்தி கிடைக்குதுன்னா பரவாயில்லையே, எல்லாம் நம்பி போறாங்க. எப்படி போறாங்கன்னு தெரியல. திருமூலர் தன்னுடைய தன்னுடைய பாடலே சொல்றாரு பாருங்க, பரிந்து உடன் வந்தனன் பக்தியினால். அப்போ திருமூல தேவநாயனார் பக்தி செலுத்தியிருக்கிறார், வழிபாடு செய்திருக்கிறார், பூஜை புனஸ்காரம் உண்டு, சரியை வழிபாடு உண்டு. யாரா இருந்தாலும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்காம என் +2 எழுத முடியாது, அப்பதான் வரிசையா தான் போகணும். வரலாறு சொல்லிட்டே வராரு, நான் எப்படி சித்தர ஆனேங்கிற வரலாறு சொல்றாரு பாருங்க, திருமூலருடைய வரலாறு சொல்றாரு பாருங்க. சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம், விதாசனியாது இருந்தேன் நின்ற காலம், விதாசனியாது இருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாது உடனே உணர்ந்தோம் ஆள், அளவில்லாமல் அனுபவித்திருந்தேன்கிறார் சதாசிவம். அரு உருவ திருமேனி கொண்ட இறைவன், முதல்ல உருவ திருமேனியை வணங்கி இருக்கிறார். எல்லாம் கேட்டுங்க, இங்க திருமந்திரம் படிக்கிறதுக்கு பலன் இதுதான், முதல்ல உருவ திருமேனியை வணங்கி இருக்கிறார், அம்பாளை வணங்கியிருக்கிறார், இறைவனுடைய கருணையை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு சதாசிவம் அரு உருவ திருமேனியாகிய சிவலிங்க வழிபாடு, அதுக்கு மேல்நிலை சரிங்களா. அப்புறம் பாருங்க, சதாசிவ தத்துவம், அப்புறம் முத்தமிழ் வேதம், சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய எல்லாவற்றையும் கற்றேன், எல்லாம் படிச்சிருக்காரு. தமிழ் வேதம்ங்கிறாரு பாருங்க, திருமந்தத்தை என்ன சொல்றாரு, சைவ சித்தாந்தத்தை, ஆகமத்தை, திருமந்திரத்தை, முத்தமிழ் வேதம். சிறிதாக படிக்காமல் அதிகமாக படித்தேன். இப்ப நாம்பலாம் சின்னதா படிக்கிறோம், கொஞ்சம் தெரிஞ்சா போறோம் சார், லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போறோம், அதிகமா தெரிஞ்சிருக்கார். அளவில்லாமல் இதாதலியாது இருந்தேன், அப்ப என்னாச்சுன்னா மனம் இவரை விட்டு நீங்கியது. அதிகமா படிச்சா மனம்ங்கிறது ஒண்ணு இல்லாம போச்சு. அப்ப ஏகனாகி இறைவனோடு ஐக்கியம் ஆகின்ற மேல்நிலை கிடைத்தது, மனம்லாம் கடந்துட்டார். ஆகமத்தான் என்னன்னா சைவ சித்தாந்தம் படிக்காமல் 36 தத்துவங்களை கடக்காமல் யாரும் மேல்நிலைக்கு வர முடியும். உடம்பு நீக்கிடணும், 24 தத்துவ குப்பை எது, உடம்பு. உடம்புக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாம இருக்கணும். புளியம்பழ ஓடு போல் ஒத்திருந்தேன்ல மாணிக்கவாதம் சொல்வார், புளியம்பழமும் ஓடும் அப்படிம்பார். சில பாடல்களில் விளாம்பழமும் ஓடும்பார், விளாம்பழம் ஓட வந்து மாணிக்கவாசர் குறிப்பில்லை, புளியம்பழம் ஓடு சொன்னார். ஏன்னா விளாம்பழத்துக்கு ஓடு என்ன உண்ட, ஓட்டம் நீங்கினாலும் விளாம்பழம் சாப்பிடலாம், ஆனால் புளியம்பழத்துக்கு ஓடு நீங்கி வத்தலாச்சுன்னு வச்சிங்களேன் சாப்பிட முடியாது. புளியம்பழத்தில் நல்லா முத்துன பழம் இருக்கு பாருங்க, அது அதுலேயே முத்தி என்ன ஆகும்னா ஓடு நீங்கிடுச்சுன்னா அந்த பழமானது திரும்பவும் சுருங்கும், திரும்ப வத்தி போயிடுமோ இல்லையா, புளியம்பழம் வத்தல் ஆகிடும், அந்த வத்தல் சாப்பிடுவீங்களா, சாப்பிட முடியாது. ஆனால் விளாம்பழத்தில் வந்து ஓடு நீங்கிட்டுனாலும் அந்த பழம் இனிச்சு சாப்பிடலாம். விளாம்பழத்தை விட புளியம்பழம் ஓடுங்கிற புளியம்பழங்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஞானத்தை குறிக்குது. அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மனம் நீங்கி பலகாலம் இறை நெறியில் நுழைந்து இறைவனோடு கலந்து தான் வேறு இறைவன் வேறு என்ற இரண்டு நீங்கி சிவயோகியாக இருந்தார். இப்போ தன்னுடைய வரலாறு சொல்றார், மாலங்கனே இங்கு யான் உண்ட காரணம்

பேர் திருமந்திரம் படிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கலாம். ஆகாம தான் ஏதாவது என்னங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க. காரணம் இல்லாம ஏன் நம்ம தஞ்சாவூர்லயும் திருச்சிலையும் உடம்பு வச்சுட்டு வந்திருக்கோம்? மாலங்கனே யான் இந்த காரணம் தரப்படுறேன். நீலங்க மேனியன் நேரிழையாளோடு அம்பாளுடைய கலர் நீளம். கூளை கண்ணி கூரன் காண்க. கூளை மலர் எந்த கலர்ல இருக்கும்? கூளை மலர் பாத்திருக்கீங்களா? மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். பார்த்தவங்களும் அமைதியா இருப்பாங்க, பார்க்காதவங்களும் அமைதியா இருப்பாங்க. குளத்துல இருக்கும் கூளை மலர் கத்திரிப்பு கலர்ல இருக்கும், நீல கலர்ல. அம்பாள் அந்த கலர். நீளங் நீளாங்க மேனியன் நேரிழையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேன். எதுக்காக வந்திருக்காரு பார்த்தீங்களா அவரு? எதுக்கு வந்திருக்காரு அவரு? நடராஜ பெருமானுடைய நடராஜ அந்த அற்புதமான பெரும் கூத்தினுடைய ரகசியத்தை சொல்லுவதற்காக இந்த உலகத்தில் நான் வந்தேன். இந்த மாலங்கன் யாருன்னா இவருடைய மாணவர்ல ஒருத்தர். நிறைய மாணவர் வருவாங்க, ஒரு குருன்னு இருந்தா சீடர் வருவாங்க. அப்ப அந்த காலத்துல தான் 12 வருஷம் படிக்கணும் சீடர். 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் கட்டாயம் இருந்தார். தேரையர்னு ஒருத்தர் சித்தர் இருந்தார், அகத்தியர் குரு. இந்த குரு சிஷ்யர் இருக்காங்க, ஒரு ஊர்ல இருக்காங்க. நம்ம ஊரு மதுரையில் தமிழ் சங்கம் வச்சு வளர்த்தாங்கல்ல, தமிழ் சங்க புலவர்கள். அதுல ஒருத்தர் பேர் மறந்துட்டேன், கீரர் பேரும் தெரியுமே, நக்கீரர் தெரியாம மூணாந்தங்க மூணாம் தமிழ் சங்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சங்க புலவர் ஒருத்தர் இருந்தார். சங்க புலவர் அப்படிங்கிற அவர் தலைவலிக்குது, தலைவலிச்சது. தலைவலிச்ச உடனே அகத்தியர் வந்தார். அகத்தியர்கிட்ட அந்த அந்த மாணவர் போனார், அந்த சங்க புலவர் போனார். சங்க புலவர் போன உடனே தலைவலிக்கான காரணத்தை பார்த்துறார். ஒரு மருந்து அகத்தியர் கொடுக்குறார், தலைவலி தீரல. இன்னொரு மருந்தை கொடுக்குறார், இன்னொரு மருந்தை கொடுத்த உடனே காரணம் கண்டுபிடிச்சிட்டார் ஸ்கேன் பண்ணாமலேயே. உடனே என்ன பண்ணாருன்னா, இங்கே ஒரு தட்டு இங்கே ஒரு தட்டு தட்டினார். இந்த டாப்பை அப்படியே கட்டினார், டாப்பாக கட்டிட்டார். உள்ளார் தேரை உட்காந்துருக்கு, தேரை உட்காந்துருக்கு. எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு? அந்த அப்படியே இந்த பிரெயினில் நரம்பை அப்படியே கோத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது எப்படி எடுக்கிறது? நாமளாக தான் என்ன பண்ணுவோம், அதை கொண்டு பிடிச்சி எடுப்போம். அது என்ன பண்ணால் 10 நரம்பை கொத்தோடு பிடிச்சி எடுக்கும், இருக்கிற கை காலையெல்லாம் இழுத்துரும். அகத்தியருக்கு வழி தெரியல, குருவுக்கு வழி தெரியல. யார் சீடர் தேரையரா? அவர் என்ன பண்ணுவார், தெரியாத விலை சீடர்கிட்ட விட்டுட்டார். தேரையர் நீ அதை பார்த்து எடுத்துருந்தார். இவர் பார்த்தார், பக்கத்தில் ஒரு கோப்பையை கொண்டு வந்தார், தண்ணியை வச்சார். ஒரு இரும்பு கரண்டியை எடுத்து தட்டினார். இப்படி சலசலன்னு தட்டினார். தண்ணி சத்தம் வந்த உடனே என்னாச்சு, தேரை தப்பிச்சிருச்சு, தேரை கீழே விழுந்துருச்சு, தாவிடுச்சு. அந்த சங்க புலவர் பொழைச்சிக்கிட்டார். இதை அகத்தியர் பார்க்குறாரு. ஆஹா, நமக்கு தெரியாத வித்தை மதிநுட்பம் சீடனுக்கு தெரியுது, தேரையர் பெரியாள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஒரு குரு சீடருக்கு மதிப்பு கொடுத்துட்டார். நான் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த காலத்தில் வந்து சீடரை வந்து வளர விடக்கூடாதுங்கிறதுல குரு கவனமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு வருஷம் போச்சு. ஒரு போத்தர் வந்தார், ஐயா ரொம்ப வயிற்றை வலிக்குதுன்னு வந்தார். அகத்தியர்கிட்ட போனார். அகத்தியரன் குரு அவர் தானே, அகத்தியரன் எல்லாத்துக்குமே மருந்து இருந்து எல்லாம் அவர் தான். தமிழ் மருத்துவம் ஜோதிடம் எல்லாத்துக்குமே அகத்தியர் தான். அவர் நேரடியாக முருகன்கிட்டே தான் உபதேசம் வாங்கினார். யார் அகத்தியர்னா? அகத்தியர், அகத்தியில் தீ வடிவமாக இருக்கக்கூடிய சிவத்தோடு ஒன்றியவர். அக தீயர், ரொம்ப அகத்தியர்ன்ட்டோம். அவர்கிட்ட வந்த உடனே அவர் வயிற்று வலின்னு ஒரு மருந்து கொடுத்தார், வயிற்று வலி தீரல. உடனே அகத்தியர் என்ன பண்ணார், அந்த தேரையத்தை, என்னப்பா மருந்து கொடுத்தேன் வலி தீரலங்கிறாங்களே நீ பாருன்னார். என்ன மருந்து கொடுத்தீங்கன்னாரு. அந்த மருந்தை பார்த்தார், வயிற்று வலிக்கு சரியான மருந்து தான் அகத்தியர் கொடுத்துருக்காரு, ஆனால் வலி தீரல. யோசனை பண்ணார். சரி, என்ன பண்ணார், ஒரு மூங்கில் எடுத்தார். மூங்கில்
அந்த மூங்கில் அந்த

0: நல்லா அந்த தொலையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாரு. இந்த பல்லுலேயே இங்கும் படாம அதே மருந்தைய வாயுள்ள விட்டார். பல்லுல படாம வாயில படாம அதே மருந்திய தேரையர் உள்ள விட்டார். அந்த பேஷண்டோடைய வயிற்று போனோம்னா வயிற்று சரியா போச்சு. அப்போ அகத்தியர் பார்க்குறாரு, நான் மருந்து கொடுத்தேன் வயிற்றுவலி போகல, தேரையர் மருந்து கொடுத்தா வயிற்றுவலி நீங்கிச்சு, என்னம்மா கொடுத்தாருன்னாரு. ஒன்றும் இல்லை, அவர் பல்லெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, பல்லிலேயே ஆன்டிபயோட்டிக் ரொம்ப இருக்குது, இது உள்ளே போச்சுன்னா வயிற்றுவலி எப்படி நீங்கும், மருந்தை கொடுத்தா இதில் படாமல்லாம் உள்ள தள்ளுன்னு சொல்லிட்டு மதி மட்டுமா உள்ளே போட்டார். அகத்தியர் ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் சொன்னார், தேரையரே உனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு முழு தகுதி கிடைச்சிருச்சு, இனிமேலுக்கு நீ இங்கே இருக்க வேண்டாம். அப்படித்தான் ஒரு குரு ஒரு சிஷ்யத்தை தயாராகிட்டாங்கன்னா, ஒரு குரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள அவங்கள விட்டு நீ தனிப்பட்ட முறையில் நீ வந்து சீடர்களை உருவாக்கி நீ தனி ராஜ்யம் பண்ணியோ, நீ வந்து எனக்கு சேவகம் செய்ய வேணாம்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த காலத்து குரு அந்த காலத்து சீடர்கள்லாம் அப்படி இருந்து கற்றுக்கிட்டாங்க. ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும், ஒரு மருத்துவமாக இருந்தாலும், ஒரு வானவியல் இருந்தாலும், ஒரு குருமுகமாக கற்றுறது தான் நிலைக்கும். படித்து கற்றுக்கிறதுங்கிறது அது சும்மா நிலைக்காது. அதான் மாலங்கனை கூப்பிட்றாரு. மாலங்கனே ஒரு சீடர், முக்கியமான ஒரு சீடர் அவர். இங்கே யான் வந்த காரணம் என்ன தெரியுமா, திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேன். அந்த நடராஜ பெருமானுடைய திருக்கூத்து இருக்கு இல்லையா, அந்த ரகசியத்தை சொல்லுவதற்காக நான் வந்தேன். இப்போ உங்களுக்கு பின்னாடி வருது 7ஆம் நந்தனம், 8ஆம் நந்தனம், 9ஆம் நந்தனம்லாம் வருது பின்னாடி. நாம் உண்மை விளக்கத்தில் படித்ததெல்லாம் வருது. இங்கேருந்து அங்கே போச்சு, திருமந்திரத்திலிருந்து தான் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் ஆரம்பம். ஆனால் திருமந்திரத்தை படித்தா உங்களுக்கு சித்தாந்தம் முழுக்க தெரிஞ்சிடும். ஒரு தியான நிலையில் இருந்து ஒரு யோகத்துக்கு போவதற்கு வழி தியானம். இப்போ அட்டாங்க யோகம்னு இருக்கு, அதில் தியானம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த தியானத்துக்கு என்ன போட்டிருப்பார் அப்படின்னா, இறைவனை சிந்தித்திருத்தலே தியானம்னு வரும். தியானம்னா பயிற்சி கிடையாது, இறைவனை நினைத்து கொண்டிருத்தலே தியானம். அதான் உங்களுக்கு வரப்போகுது பின்னாடி. இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: பதிகம் ஒன்று. நீடுவாழ்வொளிர் கடம்பை கரக்கோயில் கண்டு தொழுத கழுமல வேந்தராம் திருஞான சம்பந்தப் பெருமான் நலம் திகழ் நாரையூர் கும்பிடும் விருப்படும் போந்த குறிப்பை தெய்வ செக்கிழார் பெருமான் அருளும் திறம் வருமாறு. நம்பரை நலந்திகள் நாரையூரினில் கும்பிடும் விருப்படும் குறுகிக் கூடிய வம்பலரு செந்தமிழ் மாலை பாடி நின்று எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏத்தினார் என்பது ஆம். மெய்ப்படு விருப்படு மேவுநாள் அரண் பொற்பதி பரவிய புகழிவேந்தர் அருளிய திருப்பதிகங்கள் 3. அவற்றுள் உரையினில் எனத் தொடங்கும் 2ஆம் திருமுறை திருப்பதிகம் உயிரெறி காட்டும் உன்னத திருப்பதிகம் ஆம். மனம் மொழி மெய் இவற்றால் வரும் திங்குகள் நீங்க சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைதொழ வேண்டும் என்று நெறிப்படுத்துகின்றார் நிகரில் வெங்குருவேந்தர். தீய சொற்களை பேசியதால் வந்த தீவினைகள், தீய எண்ணங்களால் வந்த தீவினைகள், தீ செயல்களால் வந்த தீவினைகள் யாவும் நீங்க ஓதி உருக வேண்டிய திருப்பதிகம் இது. இப்பாடல் கருத்தே சொல்லால் வரும் தோடம் என்ற பாடலிலும் அறியலாம். இயங்கு விடையான் என்ற தொடரால் நாரையூர் நம்பன் அடியார்களுக்கு அருள் பாலிக்க சஞ்சரிக்கும் இடப வாகனனாக வருவான் என்ற குறிப்பு எண்ணி எண்ணி இனிது உவக்கத்தக்கது ஆம். தனம் வரும் நன்மையாகும் என்ற பாடல் செல்வ செழிப்பு உண்டாகும் திருக்குறிப்பு தோன்ற அருளியது ஆம். திருநாரையூர் கைதொழுதால் நிறை செல்வம் பெருகுவது மட்டுமல்ல, எல்லா நலங்களும் வாய்க்கும். ஐம்புல கழ்வர்கள் செய்கின்ற வஞ்சகங்கள் அரும். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த சிந்தை வளரும் என்று அருளிச் செய்கிறார் ஆழுடைப்பிள்ளை. நறு மணம் மிக்க மலர்களால் நாரையூர் பெருமான் நற்பதம் போற்ற நமன் தமர் நலிவு செய்ய மாட்டார்கள். குடம்பயாம் உடம்பு நீங்கும் காலத்து கூற்றுவன் வர அஞ்சுவன் என்று அருளும் திறம் நம் அச்சம் துடைக்கும் அருமருந்து அல்லவா? உன்னி உணரும் என்ற தொடர் தியானித்து உணருங்கள் என்ற பொருள் தரும் திருக்குறிப்பு ஆம். உன்னில் உண்ணும் உறுதிமொழியால் என் இதயம் தன்னில் உன்னி நன்னறியைச் சாரும் நாள் என்னாளோ என்பது தாய்மான சுவாமிகளுடைய அருள்வாக்கு. கழுமல வேந்தராம் மறைஞான சம்பந்தன் உரை மாலை பத்தும் மொழிவார் திருவளரு செம்மையாகி அருள் பேறு மிக்கவராதல் திண்ணம் என்பது பதிகப்பலன். உரையினில் எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் பியந்தைக் காந்தாரம்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: பூந்துருத்தி நம்பிகாட நம்பி திருவிசைப்பா 2 திருத்தலம் கோயில் சிதம்பரம் பண் சாளரபாணி. இப்பதிகம் இறைவன் தில்லையை இடமாக கொண்ட சிறப்பினை வியந்து அருளி செய்யப்பட்டது. இதற்குரிய சாளரபாணி என்னும் பண் மற்ற திருமுறைகளில் காணப்படாதது. இதை ஆனந்த பைரவியில் ராகத்தோடு பாடுவது உண்டு.

முத்து, வைரம், மாணிக்கம் இவற்றால் செய்யப்பட்ட மாலைகளின் மேல் பூங்கொத்துக்கள் ஒளி வீசுவது போலவும் தூண்டப்பட்ட விளக்கைப் போலவும் தில்லை வழி திகழ்கிறது. இது எல்லா திசைகளிலும் உள்ள தேவர்கள் போற்றும் தில்லைப் பெருமானுக்கு நடன சபையாகிவிட்டது.

புகழ்மணம் பரப்பும் கணம்புள்ளர் கண்ணப்பர் என்று பெயர் பெற்ற உன் அடியார்கள் தேவர் போற்றும் சிவலோகத்தை ஆள்கிறார்கள். சிவபெருமானே, நீயோ அதை விரும்பாமல் விடுத்தாய். என்றும் முடிவில்லாத காருகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்கினி எனப்படும் மூன்று வகை நெருப்புக்களாலான வேள்வியைச் செய்கின்ற தில்லை மூவாயிரவர் எனப்படும் அடியார்களோடும் அவருள் ஒருவனாய் உடன் உறையும் வாழ்வை மேற்கொண்டு அதனால் நீ ஆனந்தக் கூத்தாடுகின்றாயே. தில்லையிலிருந்தே அடியார்களை சிவலோகமேற்றும் உன் திருவருள் திறம் என்னே?

அக இதழ்கள் விரியும் அழகான மலர்கள் மணக்கும் வயல்களை உடைய திருவாமூரில் பிறந்த திருநாவுக்கரசர் பெருமானை திருக்கையிலே செல்ல வழிகாட்டிய பெருவீரனே, அழகிய தில்லைப்பதியில் ஆயர்கள் ஏறு தழுவுவதற்காக வளர்க்கும் இடபத்தின் மேல் வருபவனே, நீ உனக்கேற்ற கூத்தாடும் இடமாக சிவஞான செல்வம் மிக்க திருச்சிற்றம்பலத்தையே சேர்ந்தாயே, அதன் பெருமை என்னே.

எம் உயிரை கட்டி இருக்கும் வலிமை மிக்க வினை தொகுதியாகிய நோயை முழுவதுமாக தீர்க்க திருக்கடை காப்பு அருளி எம்மை ஆட்கொள்ளும் சம்பந்த பெருமான் சீர்காழி தலைவர். அவரை ஆட்கொண்ட சிவபெருமானுக்கு அம்பு போல பாயும் கண்களை உடைய உமாதேவியும் தானுமாக வீற்றிருக்க அழகிய தில்லைப்பதியில் செம்பனம்பலமான சிற்றம்பலமே அடியார்களோடு சேர்ந்திருக்கும் இடமாயிற்றே.

மனித உடலை விட்டு நீங்காமல் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஆறுபோல் மதநீர் பெருக்கும் வெள்ளை யானையை மேற்கொண்டு கயிலை செல்ல காரணமானவன் நீ. அந்த கயிலையை விட்டு இளையதாகிய பெருச்சந்திரனை அணிந்து கொண்டு தில்லை மூவாயிரவரோடும் கலந்து விளையாடும் ஆடரங்கமாக திருச்சிற்றம்பலத்தை தேர்ந்தெடுத்தாயே, அந்த அம்பலமே உன் இருக்கையாயிற்றே.

பூவுலகம் முழுவதும் உள்ள அடியவர்கள் உன்னை சூழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் அடையத்தக்க உலகம் வேறு உண்டு என்று நீ அவ்விடத்தை தேடிச் செல்லாமல் தில்லைக்கு வந்தாய். புவர்லோகம் முதலிய மேலான உலகங்களுக்கு செல்ல வழிகாட்டக்கூடிய புண்ணிய செயல்கள் பொருந்தியதால் சிவலோகமாக விளங்குவது உன் தில்லைத் திருச்சிற்றம்பலமே ஆயிற்று.

சுண்ணாம்பு சாந்து பூசிய அழகிய மேல்மாடியும், நிலா முற்றமும் சூழ்ந்த மாளிகைகளின் மேல் திரண்ட கூந்தலையின் பிறை போன்ற நெற்றியையும் உடையவர்களும், சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்களுமான பெண்கள் உன்னை போற்றி பாடுகிறார்கள். அவர்கள் அணிந்துள்ள ஒளி வீசும் மணிகளாலான அணிகள் மிகுந்த இருளை நீக்குகின்றன. அதனால் ஒளி விளங்கும் தில்லை சிற்றம்பலத்தையே நீ விரும்பிச் சேர்ந்திருக்கிறாய். இசை பாடும் இடத்தில் தானே நடனமாட முடியும்.

காலில் அணியும் பாடகமும் பாத கிண்கிணியான சலங்கைகளும் பலவகை சிலம்புகளும் அசைந்து ஒலிக்கின்றன. நாளெல்லாம் கதை தழுவிய நாடகக்கூத்தை நடத்தக்கூடிய வளையலணிந்த பெண்கள் உன்னை தொழுது வணங்குகிறார்கள். நீ மிகப் பழமையான உலகில் மாற்றுயர்ந்த ஆடகப் பொன்னால் அமைக்கப் பெற்ற பொன்னம்பலத்தையே உன்னுடைய நடன சபையாகத் தேர்ந்தெடுத்திருக்கிறாய்.

அழகான தீப்பிழம்பாக பலகற்ப காலம் எங்கும் பரவி நின்றபோது பிரமனும் திருமாலும் முடியையும் அடியையும் காண மாட்டாமல் வணங்கி துதித்தார்கள். அவர்களுக்கு மறைந்த நீ எமக்கு வெளிப்பட்டாய். கதிரவன் போல் நின்றாய். ஒளி வீசும் மாளிகைகள் சூழ்ந்திருக்க அரகர என்ற ஒளி அதிகமாக எழும் தில்லை சிற்றம்பலத்தையே உன்னுடைய நடன சபையாக ஆக்கினாய். இது நாங்கள் காண நீ காட்டிய கருணையாகும்.

0: பக்தராய்ப் பணியும் திருத்தொண்டர்கள் வாழும் தில்லைப்பதியில் உள்ள திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய கூத்தப் பெருமான் ஆனந்த நடனமாடும் அதிசயத்தை அங்கே சென்று கண்டு திருப்பூந்துருத்தின் அம்பிகாட நம்பி இயற்றிய தமிழ் மாலையாகிய இப்பத்து பாடல்களையும் பாடும் பொருளை அறிந்து பாடவல்லவர்கள் அடையத்தக்க சிவலோகத்தை அடைவார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.

எல்லா துன்பங்களையும் நீக்கி எந்த காரியமும் தடைபெறாது நடைபெறவும் வீண் பழி அவமானம் வராமல் தடுக்கவும் ஓத வேண்டிய இடர்களையும் பதிகமான மறைவுடையாய் தோளுடையாய் என்னும் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகம். தலம் திருநெடுங்கலம் சுவாமி திரு நித்திய சுந்தரேஸ்வரர் திருவடி போற்றி, தேவி திரு ஒப்பில்லா நாயகி அம்மை திருவடி போற்றி. பண் பழந்தக்க ராகம் ராகம் ஆரபி தாளம் ரூபகம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
3: பண் படம் பஞ்சுரம் பதிகையன் 53. மறுவாறும் மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல

தந்தை பல்முயிர்க்கும் தானே அணைகளை.

பாட்டோடு பள்ளியும் தொந்தர் பல்கட

பெருமாள் அடிகளே.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இளையான் குடிமாறநாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அருளே ஏமாற்றி விட்டது. நீ ஆட்கொள்ளாதே இருந்திருக்கலாம். நீ ஆட்கொண்டதான் திரும்பப்படுகின்றேன். இதெல்லாம் அன்பு மீதினாலும் சொல்வது எல்லாம் அப்படியே யதார்த்தமா எடுத்துக்கூடாது. அவரே இப்படி பேசிப்பாங்க. அன்பு பாஷை நமக்கு புரியாது. ஆணையே பேசி என்றென்னை படுத்தது என்ன பரஞ்சோதி. ஆணையே பெண்ணே ஆரம்பதே பெருமான் கலப்பினாலே உயிர்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆண்கள் ஆண்களாவே இருப்பாங்க, பெண்கள் பெண்களாவே இருப்பாங்க. சில பேர் படித்தவர்கள் இப்படி நினைக்கிறாங்க. உயிரினத்துல ஆண்மையும் கிடையாது, பெண்மையும் கிடையாது. உயிர்கள் அச்சு மாறி பிறக்கும். ஆணா பிறந்தவர்கள் பெண்ணா பிறப்பார்கள், பெண்ணா பிறந்த ஆணா பிறப்பார்கள். மனிதர்கள் விலங்கா பிறப்பார்கள், விலங்குகள் மனிதர்களா பிறக்கும். எப்படி வேணா பிறக்கலாம். இது சட்டதான். என்ன சமயத்துல பெண்கள் என்ன பண்றாங்க, ஆண்களுடைய சட்டை அணிந்து கொடுக்கிறாரு. அதே போலதான் எப்படி வேணா பிறக்கலாம். பெருமான் கலப்பினாலே எல்லாமாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். உலகத்திலே ஆண்களாகவும் பெண்களாகவும் பெருமானே காணப்படுகின்றான். தும் குமார உதவா குமாரி. பெருமானே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றான் என்று வேதம் சொல்கின்றது. ஆணையே பெண்ணே கலப்பினாலே அனைத்துமாக இருக்கின்ற பெருமானே. ஆறுமதே உண்ண உண்ண தெவிட்டாத அமுதம் போன்றவனே. ஆணையே பெண்ணே ஆறுமதே. அத்தா செத்தே போயினேன், எங்கள் தந்தையே உன் திருவுருள் இன்றி வற்றி நான் செத்து விட்டேன். அதாவது விரைவு கருதி இங்க செத்தே போயினேன் என்று இறந்த காலத்துல சொல்கின்றார். விரைவு கருதி இறந்த காலம் பயன்படுத்துவார்கள். நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, நான் உங்க வீட்டுல வந்து பெல் அடிக்கிறேன், நான் தான் தெரியுது உங்களுக்கு, இதோ வந்துட்டேங்கிறீங்க. நீங்க சாப்பாடு முடிச்சிட்டு கையளம்பிட்டு தான் வருவீங்க. இருந்தாலும் எனக்கு உறுதி தருவதற்காக வந்து விட்டேன் என்று வருகின்றேன்னு சொல்லல, வருவேன்னு சொல்லல, வந்து விட்டேன் என்று இறந்த காலம் சொல்வது விரைவினை கருதுவதற்காக. பெருமானேனின் திருவுருள் இன்றி வற்றி நான் இறந்தே போய்விட்டேன். இனிமேல் என் உயிர் நான் இருப்பேன் என்று கருதாதே. நான் இறந்து விட்டேன். அத்தா செத்தே போயிறேன், என் திருவுள் இல்லாத காரணத்தினாலே நான் இறந்தே போய்விட்டேன். ஏன் நான் இல்லா நாயினேன். ஏன் என்றால் வலிமை, நான் என்றால் வெட்கம். உண்மை தொகை ஏனும் நானும் இல்லாத நாயினேன். ஏன் நான் ஆகிய இரண்டும் இல்லாத நாயினேன். பெருமானை பிரிந்திருப்பவர்களுக்கு இரண்டு வேண்டும், இரண்டில் ஒன்றாவது வேண்டும். பெருமானை மீண்டும் சென்று அடைகின்ற வலிமை வேண்டும். அது ஆற்றல் மிக்க அன்பு. அன்பினுடைய வலிமைதான் அது. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் என்று சொல்ற ஆற்றல் மிக்க அன்பினாலே இழந்த பொருளை மீண்டும் பெறுவதற்கான வலிமை வேண்டும். இல்லை என்றால் அந்த அன்பு இல்லையே என்று தான் வெட்டி வெழுகி மாள வேண்டும், உயிர் பிரிந்து விட வேண்டும். உயிர் பிரிவதற்கு வெட்கம் தான் காரணம். வெட்கமற்றவர்கள் தான் உயிர் வாழ்வார்கள் சொல்றார் நம்ம குருநாதர். பெருமான் பிரிந்த பிறகும் உயிர் வாழ்கின்றோம் என்று சொன்னால் வெட்கம் இல்லை. என் உள்ளம் வெழுகி விண்டிலே வெழுகுதல் வெட்கப்படுதல். பெருமானே உன்னை மீண்டும் வந்து அடைகின்ற வலிமையும் எனக்கு இல்லை. பெருமானை பிரிந்திருக்கின்றமே என்று வெட்கப்பட்டு என் உயிர் பிரியவும் இல்லை. ஏனும் இல்லை நானும் இல்லை. ஏன் நான் இல்லா நாயினேன். என் கொண்டு எழுகேன் எம்மானே. எழுகேன் என்பது ஒரு வருங்கால சொல். என் கொண்டு எதனை துணையாக கொண்டு எம்மானே எங்கள் தலைவனே எங்களுக்கு பிரியமானவனே. எம்மான் எம்மை சேர்ந்தவன். அம்மான் தமர் என்பதை போல, எம்மான் எமர் என்பதை போல எங்களுக்கு சேர்ந்த இனிமையான பெருமானே. என் கொண்டு எதனை துணையாக கொண்டு எழுகேன் மீண்டும் உன்னை அடைவதற்கு முயற்சி செய்வேன். எழுதல் என்பது முயற்சி செய்தல். பெருமானே உன்னை மீண்டும் காண வேண்டும் என்ற முயற்சியினை எதனை துணை கொண்டு செய்வேன். ஏன் அல்லது நான் இரண்டினை துணை கொண்டு செய்ய வேண்டும். உயிர் பிரிந்தால் உன்னை வந்து அடையலாம். சாவாயும் உனைக்காண்டல் இனி உனக்கு தடுப்பறிதே என்று திரும்ப செய்வார சொல்றார். பெருமானத்திலே பேரன்பு கொண்டவர்கள் இறந்து விட்டால் பெருமான் அடைந்து விடுவார்களா? என்ன சாவாயும் உனைக்காண்டல் இனி உனக்கு தடுப்பறிதே. அதுபோல அந்த பேரன்பும் இல்லை. பெருமானை வந்து தொண்டு செய்து இந்த பிறவியிலே மீண்டும் நேரிலே காண்பதற்கான வலிமையும் உள்ள வலிமையும் இல்லை. ஆகவே எதனை துணையாக கொண்டு நான் முயற்சிப்பேன் பெருமானே. எம்மானே மானேர் நோக்கி உடையாள் பங்கா மறை ஈரறியா மறையோனே தேனே அமுதே சிந்தை அறியாய் சிறியேன் பிழை பொருளோனே சிறிதே கொடுமை பறைந்தேன், சிவமா நகர் குருக போனாரடியார், யானும் பொய்யும் புறமே பொந்தோமே, மானேர் நோக்கி உடையாள் துங்க. திருவாசகத்துல சில இடங்கள்ல இந்த மானேர் நோக்கி போன்ற சொற்கள்லாம் மீண்டும் மீண்டும் வரும். அதுலயே சில பாடல்கள் ஆரம்பிக்கும். அது நம்ம சில கருத்துல வந்து அடுத்த சொல் எப்படி வருதுங்கிறத வச்சுக்கிட்டு அது எந்த இடத்துல அந்த பாட்டு வருதுன்னு ஞாபகம் சொல்லணும். கவலைன்னு பேரு. வேதத்துல கவலை அதிகம். கவலைன்னா உள்ள கவலை இல்ல, அது ரோட்ல மாதிரி அப்படியே நொட்டு பண்ணி போச்சுட்டே போறவங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இந்த தண்டவாளத்துல போகாம அடுத்த நாளுக்கு போயிடும், இந்த பத்துல இருந்து இன்னொரு பத்துக்கு போயிடும், இப்ப இந்த சாப்டர்ல இன்னொரு சாப்டருக்கு போயிடும். உடையாள் பங்கான்னு வருது. குறைத்த பத்துல மாணவர் நோக்கி மணவாளான்னு வருது. அப்புறம் வந்து பிரார்த்தனை பத்துல மாணவர் பங்கான்னு வருது. மான்னு ஆரம்பிச்சாலே நாலஞ்சு பாட்டு ஆரம்பிக்கிறாங்க. உடையாள் உடையாள் பங்கா, மானை கொண்டு மருந்து மகிழ்ந்த அழகிய பார்வையினை கொண்ட உடையாள் என்றால் உயிர்களை எல்லாம் தனக்கு அணியாக கொண்டவள், திருவுருளே உயிர்களை ஆட்கொள்ளி அந்த உடையாளுக்கு பங்கா, அல்லது பெருமானையே தனக்கு உரியவளாக கொண்டவள் என்பதை உடையாள். உயிர்களை அடிமையாக கொண்டதனால அவள் உடையாள், பெருமானையே தனக்கு உரியனாக கொண்டதனால அவள் உடையாள். என்ன உடையாள் உண்டன் நடுவில் இருக்கு, உடையாள் நடுவில் நீ இருக்கு என்பதனால, பெருமானையே தனக்கு உரியவனாக பெற்றவள் என்பதனாலும் உடையாள், உயிர்களை தனக்கு அடிமையாக கொண்டவள் என்பதனாலும் உடையாள். உடையாள் பங்கா, அந்த உடையாளை ஒரு பாகத்திலே கொண்ட பெருமானே, திருவுருளே வடிவமாக இருக்கின்ற பெருமானே, மாநேர் நோக்கி உடையாள் பங்கா. மறை ஈறு அறியா மறையோனே, பெருமான் மறையோன் என்பது வேத பொருள் என்ற அளவிலே பெருமானுக்கு பெயர். வேத முதல்வன், வேத நாயகன், வேதியர் நாயகன், வேத நாயகன், வேத முதல்வன் என்பது பெருமானுக்கு ஒரு பெயராகவே அமைந்து விட்டது. ஏன்னா மறைப்பொருள், மறையுமாய் மறைய பொருளுமாய் வந்து என் மனத்திலே மன்னிய மின்னானை உருமானே வேதத்தின் பொருளானே, வேத பொருளாக வேத விழுப்பொருளாக பெருமானே இருக்கின்றான். வேத விழுப்பொருளை விண்ணுக்குறும் இருந்தே. ஆனால் வேத பொருளாக பெருமான் இருந்தாலும் வேதத்தின் எல்லை என்று சொல்கின்ற உபரிடங்கள் அவனை அறிகின்றனவா என்றால் இல்லை. வேதத்தின் உண்மையான பொருள் அவன்தான். பொருள் என்பது வேதத்தினால் அடையப்படுகின்ற பொருள். ஆனால் வேதம் அவனை அறிந்ததா என்றால் இல்லை. ஒரு கருவியை கொண்டு அறியப்படுகின்ற பெருமான் அந்த கருவியினாலும் அறியப்படாத பெருமான் என்று அவனுடைய பெருமை. கருவியை கொண்டு அறியப்படுகின்ற பெருமான், ஆனால் அந்த கருவியும் அவனை அறியவில்லை என்பது அவனுக்கு மிகச்சிறந்த ஒரு பெருமை. இப்ப மறை ஈறு அறியா மறையோனே, மறை முதல்வனாக இருக்கின்ற பெருமானே, உன்னை சொல்லுகின்ற அந்த மறைகளும் அறிந்து துதிக்கவில்லை. ஓதி உணர்வதற்கு அறிய பெருமான், உணர்ந்தார்க்கு உணர்வறிய பெருமான், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிய. மறை ஈறு வேதத்தின் முடிவு, உபனிஷதங்கள், வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த அறிவு நூல்கள், அந்த அறிவு நூல்களாலும் பெருமானுடைய தன்மை முற்றும் அறியப்படவில்லை. மறையீரறியா மறையோனே, தேனே தேன் போன்று எமக்கு தித்திக்கின்ற பெருமானே, தேன் வந்து திதிக்கின்ற ஒரு மருந்து பொருள், திருவி பிணிக்கு மருந்தாக இருக்கின்ற பெருமான், அவனோடு வைக்கின்ற தொடர்பு இனிக்கின்றது. மருந்து என்றால் கசக்கணும், ஆனால் அது கசக்கல, இனிக்கின்ற. தேனே அமுதே, எங்களுடைய மரணத்தை மாற்றுகின்ற பெருமானே அமுதே, கரும்பின் தெளிவே, கருப்பஞ்சாறு கருப்பஞ்சாறு போல இனிக்கின்ற பெருமானே, தேனே அமுதே, சிந்தைக்கறியாய் என்றார். தேனென்ற அமுதென்று உன்னை பாராட்டுகின்றோம் என்றாலும் கூட நீ சிந்தைக்கு அறியவன் என்றால் உன்னுடைய உள்ள தன்மையை சிந்திப்பறிய பெருமான். சிந்தைக்கறியாய் திரியேன் பிழைபொருக்கும் கோனே, திரியவன் சிறுமை என்பது என்ன? பெருமான் தந்த அருளினை உலக மருளினாலே இழந்து நிற்கின்ற சிறுமை, அந்த சிறியனாகின்ற நான் என்னுடைய பிழையை பொறுக்கின்ற கோனே தலைவனே. அப்ப பெரியவனாக இருக்கின்ற நீ சிறியவனாகின்ற என்னுடைய பிழையை பொறுப்பதனாலே நீ எப்பொழுதும் பெரியவனாகவும், தொடர்ந்து பிழை செய்தனாலே நான் எப்பொழுதும் சிறியவனாக இருப்பேன். சிறியவன் என்பது எனக்கு அமைந்து விட்டது இயல்பு பெயர், பெரியவன் என்பது உனக்கு அமைந்து விட்ட இயல்பும் பெயருமாகும். ஆகவே சிறியன் பிழை பொறுக்கும் கோனே, கோன் என்பது தலைவன் என்பது கட்டுகின்றது. அப்ப பிழை பொறுத்தால் தான் தலைவராக முடியும், பிழையை செய்வர்கள் தலைவராக முடியாது. தொண்டர்கள் செய்கின்ற பிழையினை பொறுத்துக் கொள்ள வேண்டும். தொண்டர்கள் செய்கின்ற பிழையினை பிழைக்காக அவர்களை தண்டிப்பதோ அல்லது அவர்களை போன்று தானும் பிழை செய்வதோ, இப்ப நம்ம பழைய அவர் ஆயிட்டார்னா அது அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பெரியவன் என்பதால சிறியன் பிழை பொறுக்கும் கோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன். இரண்டு பொருள் இருக்கு. கொடுமை என்றால் மாறிய தன்மை, கோடு என்றால் வளைதல், நேர்மையா செல்லுதல், அதிலிருந்து பிசகுதல், வளைதல், ஒருவர் ஒரு காரியத்தை சரியா செய்யாம தவறு செய்தல், வளைந்து போதல், அதான் கொடுமை. பெருமானே கொடுமை பறைந்தேன் என்று சொன்னால் சொன்னேன், பெருமானே கொஞ்சம் தான் உன்னை நான் குற்றம் சொன்னேன் என்பது பொருள். சிறிதே கொடுமை பறைந்தேன், திரியன் பிழைபெருக்கும் கோன் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். திரியனுடைய பிழைபெருக்கும் கோனே, உன்னை நான் சற்றே குற்றம் சொன்னேன். நீ வந்து எப்போது நேர்மையானவன் தான், ஆனால் என் விஷயத்திலே என்னை நீ மிகவும் தண்டிக்கின்றாய் என்று நான் உன்னிடம் முறையிடுகின்றேன். அப்ளிகேஷன் போடும் போதே, அப்ளை பண்ணும் போதே நீங்க எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கிறவங்க, இருந்தாலும் என்ன அளவுக்கு மீறி என்னை துன்புறுத்துகிறீர்கள் என்று சற்றே பணிவோடு விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். சிறிதே கொடுமை பறந்து என்ன காரணம்? ஒன்றும் போதா நாயேனி உய்யக்கொண்ட நின் கருணை, இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா என் கோவே, குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கேட்டது. பெருமான யாரும் தட்டி கேட்பவர் இல்லை. நாம வந்து முட்டை முட்டையா பாவம் பண்ணிருக்கிறோம், அத்தனை பாவத்தையும் பெருமான் தள்ளிடுறாரு. தள்ளினா அவர் யாரும் நீ ஏன் தள்ளினுங்கன்னு கேட்க போறாங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போய் அவர்கிட்ட சொல்லுவாங்க பெருமாள் என்ன. ஆகவே உன் வேலையா அது போ, உனக்கு வேணா அதாவது நான் வெயிட் பண்றேன், உன் உனையும் நான் வெயிட் பண்றேன், அவளோட ஏன் வெயிட் பண்ணேன்னு என்ன கேட்காத. கிட்ட அதிகாரம் இருக்கு, சட்டம் கிட்ட இருக்கிறதுனால என்னோட இஷ்டம் அது. எனக்கு தானே அவன் கடமைட்டிருக்கான், எனக்கு தர வேண்டிய காசு வேண்டாம் நான் சொல்றேன். நீ அதை பத்தி உனக்கு நமக்கு வர வேண்டிய பணத்தை வேண்டாம் என்று சொன்னது நமக்கு உரிமை இருக்கு. பெருமான் வந்து பெருமானை குறித்து நான் செய்திருக்கின்ற பிழையினை பெருமான் பொறுத்துள்ளதற்கு பெருமானுக்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே நான் எவ்வளவு குன்று போல குற்றங்கள் செய்திருந்தாலும் அதை குணம் என்று நீ கொண்டால் என்றான் கேட்டது. இதுல பிழையினை பொறுத்துக் கொள்ளுகிற சொல்ல, அது குணம் என்றே கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். தப்பு நான் செய்வேன், ஆனா நீ என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள கடிகாரத்தை உடைச்சிருக்கோம், நாம என்ன சொல்லுவோம், அது பின்னாடி என்ஜினியரா வருவோம், கடிகாரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு உடைச்சு பாக்குது. இன்னொரு வீட்டு பிள்ள பால் விளையாடும் போது தவறி போய் நம்ம வீட்டு கண்ணடியில பட்டு உடஞ்சிரும், கட்டா போறமா வளைக்க தெரியல இன்னொரு வீட்டு பிள்ள. அதனால அப்படி சொல்லுவோம், நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அது அதை விட பெரிய 2000 ரூபாய் வாச கீழே சுத்தியிலால அடிச்சிருக்கோம், அது சுத்தியிலாலேயே அடிச்சிருக்கோம். என்ன சொல்லுவோம், நம்ம வாட்ச் போனா போகுது, என்ஜினியரா வர போகுது. அதுபோல உன்னுடைய பிள்ளையா நான் இருக்கேன், ஆகவே நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீ தட்டி கொடுக்கணும், தப்பையே பாராட்டணும் இல்லையா. குன்றேறிய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கேட்டது. ஆகவே சிறிதே கொடுமை பறிந்த பெருமானே, குற்றமே செய்யணும் நீ குணமென கொள்வா என்று நான் நினைத்தேன். அப்படியே அடியார்கள் பண்ணிருக்கேன் நிறைய, அடியார்கள் பண்ற குற்றத்தெல்லாம் குணமென கொண்டிருக்கார் சுவாமி. அடியவர் என்ன பண்ணிட்டாரா, குருக்கள் அவரை ஒரு பெண்ணை விரும்பினார். அவர் என்ன பண்ணிட்டாரு, சுவாமிக்கு சாத்தின அந்த புஷ்பத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்தாரு, அந்த பெண் கூந்தல்ல அணிந்து கொண்டு விட்டது. ஊர் ராஜாக்கே டெய்லி அர்த்தஜாமன் பிரசாதம் அனுப்புவார், கோயில புட்டிட்டு வந்துட்டா ராஜாக்கு பூ எடுத்து வைக்கலையே பிரசாதம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த பெண் தலையில சுட்டின பூவையே திரும்பவும் எடுத்து ராஜாக்கு வெத்தல பாக்க பழத்தோட அனுப்பிச்சாரு. ராஜா அதை கண்ணில் ஊத்திட்டு பாக்குறாரு, அதுல நீளமா ஒரு முடி இருக்கு, இவங்க தலையில சுட்டிட்டு இல்ல கொடுத்துருக்காங்க. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு, இது சாமி பிரசாதத்தை நீங்க அனுப்பல, உங்க வீட்டுக்காரியோட தலையில சுட்டினதை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஏன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, பெருமான் வந்து ஒரு பால் ஆணும் ஒரு பால் பெண்ணுமா இருக்கிற பெருமான், ஒரு பக்கம் தடையும் ஒரு பக்கம் வந்து கருங்கூந்தலும், ஒரு பக்கம் செஞ்சடையும் ஒரு பக்கம் கருங்கூந்தலமா இருக்கிற பெருமான், அவன் சிறுசில சுட்டின பூ அப்படிதான் இருக்கும்ட்டார். உடனே அரசர் என்ன சொன்னாரு, நாளைக்கு வரும்போது பெருமான மாறி இருக்கணும், அப்படி இல்லன்னா அவன் தலையை வாங்கிட்டு வந்துட்டாரு, விட்டாரு தலையை போறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த நாள் அந்த ராஜா வந்து தரிசனம் பண்றாரு, குடுமையான் மலைன்னு இன்னைக்கு இருக்கு புதுக்கோட்டை பக்கத்தாப்புல. அங்க வந்து அரசன் தரிசிக்கும் போது பெருமான் குழலோடும் சடையோடும் காட்சி கொடுத்தான். அரசன் இந்த புண்ணியம் பண்ணிருக்கிறாரு, ஆனா பெருமான் ஏன் அப்படி காட்சி கொடுத்தாருன்னா, தன் அடியவனே காப்பதற்காக. இப்ப அந்த குறுக்களை தண்டிச்சிருக்கலாம் இல்ல, ஏன்பா நீ தப்பு செய்ததும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டியா, குருக்கள் செய்தது தப்பு, தப்பு செய்ததும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டு யார் சொல்லி தண்டிச்சிருக்கலாம். ஆனா பெருமான் என்ன பண்ணாரு, தன்னை பொறுத்து ஒருவர் தன்னுடைய அடியவன் குற்றம் செய்தால் பெருமான் தண்டிக்கவே மாட்டார், அதற்கு பரிசு கூட கொடுப்பார். ஆனால் தன் அடியாரை குறித்து ஒரு குற்றம் செய்தால் தான் பெருமான் தண்டிக்கிறான், எங்கேயுமே பார்க்கலாம். நம்பியாரூரர் வந்து நம்பியாரூரர் பெருமான் தன்னை வாங்கிட்டு இருக்கான்னு நம்பியாரூர் சொல்றார், சங்கிலிக்காக என் கண் கொண்டி. இதே நம்பியாரூரர் வந்து பெருமான்ட்ட ஒண்ணு சொல்லி மீறி இருந்தாருன்னா பெருமான் தண்டிச்சிருக்க மாட்டார். பெருமான்ட்ட ஒண்ணு சொல்றாரு, நாளைக்கு உன்ன வந்து பாக்குறேன் திருவாரூர்ல, பாக்கல 4 நாள் கழிச்சுதான் வந்து பாக்குறாரு, ஐயா எல்லாரும் போல நீனும் வந்து 4 நாள் கழிச்சு வந்து பாக்குறேன் என்று விட்டுருவாரு. ஆனா சங்கிலிக்காக என் கண் கொண்டு என்று தன் அடியாரை குறித்து ஒரு தவறு செய்தால்தான் பெருமான் தண்டிக்கிறானே தவிர, தன்னை குறித்து ஒரு தவறு செய்தால் பெருமான் தன் அடியார்களை தண்டிப்பார். குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை பெருமான், அதான் குன்றேறிய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. எத்தனையோ இடங்களில் பெருமான் தன்னுடைய அடியாரை காப்பாற்றி இருக்கிறார். என்னன்னா பெருமான் வந்து பேரன்பு கொண்டவன், அவரை நம்ம குழந்தை நம்ம கிள்ளுது அடிக்குது காதை பிடிச்சி இழுக்குது, முன்பக்கமா ஏறி முதுகு வழியா சறுக்கு மரம் இறங்குது, அப்பா கோச்சுக்கிறாரா, இந்த அப்பாவே கோச்சுக்கல, பிறவிகள் தோறும் பெரிய அப்பா அவரு, அவரு கோச்சுப்பாரா, ஒப்பிலி அப்பன்னவர், அவர் கோச்சுக்க மாட்டார். பெருமான் தன்னுடைய அடியார்களுக்கே ஆறாத ஆனந்தித்து அடியார் செய்யும் அனாச்சாரம் பொறுத்தொருளை அவரை மேலிருந்தும் சீராத பெருமானை அப்படி சொல்றார். திருமார்பேற்றம் சென்றவள குந்தினை சென்று அடைந்தேன் நானே, திருமார்பேர் தாண்டவன் ஆறாத ஆனந்தித்து அடியார் செய்யும் அன்பர் செய்யும் அனாச்சாரம் பொறுத்தருளி. ஆனந்தத்தினாலே தவறு செய்து விடுவார்கள் அன்பர்கள்லாம், அன்பு மிகுதியினாலே பெருமானுடைய திருமேனி மீது ஒரு சிலந்தி விழுந்து விட்டது. கணவனார் வந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார், அந்த கருவறைக்கு வெளியில இருந்துகிட்டு சாமான்களை கொடுத்துட்டு இருக்காங்க, பூஜைக்குரிய சாமான்களை மனைவியார் கொடுத்துருக்காங்க, நீலனத்துடைய மனைவியார். அந்த கருவறை விமான உள்பக்கம் நிறைய சிலந்தி திருப்பணி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, புழவாரம் பண்ணல, ஒரு சிலந்தி வந்து பெருமான் திருமையில விழுந்தது. சிலந்தி விழுந்தா பெருமானுக்கு அந்த விஷத்தினால உடம்பு தடிச்சு போமே சொல்லி டக்குனு இவங்க உள்ள பெண்கள் கருவறைக்குள்ள நுழைய கூடாது, அது சட்டத்துக்கு மீறி அன்பு மிகுதினால அனாச்சாரம். அன்பு மிகுதினால செய்யறது, திட்டமிட்டு செய்வதில்லை, தானா செய்வது, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு முள்ளு கண்ணுல தெரியுது, காலை தானா எடுத்து வைக்கிறோம், நம்ம யோசித்து வைப்பதில்லை, இது ஒரு முள், இதன் மீது கால் வைத்தால் இது நம்மை குத்தும், அது வலிக்கும், அப்புறம் அது விஷம் உள்ளா இருந்தா ஆஸ்பத்திரியில போய் யூஸ் போட்டுக்கணும். யோசிச்சுட்டு நம்ம கால எடுத்து வைக்கிறவன்ட ஆட்டோ ரிஃப்ளக்ஸேஷன் பேரு. அதாவது ரிஃப்ளக்ஸேஷன்லயும் ரீசனிங் உண்டு. அந்த ரீசனிங் வந்து ஃபிளாஷ், அது மின்னலை போல இருக்கு. அதை நம்ம யோசித்து செய்வதில்லை. அதே போல இங்க ரிஃப்ளக்ஸேஷன் என்ன பண்ணாங்க, ஒரு தாயாருக்கு தான் அந்த குழந்தை, பச்சை குழந்தை, பச்சை குழந்தை பக்கத்தப்பில் பள்ளி வரும், ஏதாவது பாச்சை வரும், ஏதாவது கரப்பு வரும், ஒன்றும் அவங்க தான் அதை எடுத்து அப்புறப்படுத்துவார்கள் பார்க்கும். அதே போல் இவங்க என்ன பண்ணாங்க, டங்குனு ஓடி வந்து உசுனு ஊதிட்டாங்க. வாயினுடைய காற்று எச்சல், இந்த எச்சல் காற்று படும்படியாக பெருமான் திரும்பியின் மீது ஊதி விட்டாயே என்று சொல்லி கணவரை கோவித்துக்கிட்டு உன்னை நான் இங்கேயே விட்டுட்டேன், வீட்டுக்கு வரான்னு போயிட்டார். போயிட்டு வந்து நிம்மதியாக அவரை தூங்குறாரு. அவர் நீங்கள்லாம் அப்படியே நிம்மதியாக தூங்க மாட்டீங்க, பக்கத்தில் டெய்லி இருக்கிற ஆள் இன்னைக்கு இல்லையே பயப்படுவீங்க. ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறாரு. பச்சைச்சவர் அடியார்கள்லாம் அந்த நிலையில் வந்திருக்காங்க, பக்கத்து சீட்டு காலியாக இருக்கு, நிம்மதியாக தூங்குறாரு. பந்தனைகள் பள்ளி கொள்கின்றார்னு சொல்கிறாரு. ஆனால் பெருமான் வந்து அவர் நிம்மதியாக தூங்க விடலை. காட்சி தந்து உன்னுடைய மனைவியினுடைய வாய்க்காற்று படாத இடமெல்லாம் எனக்கு கொப்பளமாக ஆயிடுச்சு உடம்புல, அவங்க வாய்க்காற்று பட்ட இடமெல்லாம் அந்த விஷம் முறிஞ்சு கொப்பளம் மாறிவிட்டதுன்னு காட்சி கொடுத்தார் என்று. அப்போ அவருடைய அன்பினை இவர் கருதவில்லை என்று சேக்கர் சொன்னார். இப்போ அன்பினை தான் பெருமான் கருதுகின்றான், மனிதர்கள் தான் அன்பினை கருதுவதில்லை, பெருமான் அன்பினை மட்டும் கருதுகின்றான். ஆகவே சொல்றாரு வந்து சிறிதே கொடுமை பிறந்தேன், எல்லாருக்கும் இவ்வாறு இன்பனாகவும் அன்பனாக இருக்கின்ற பெருமானே என்னிடத்துல மட்டும் நீ வலியவனாக இருக்கின்றாய். ஆகவே உன்னை நான் கொஞ்சமாக புத்தந்தொழுகிறேன், சிறிதே கொடுமை பிறந்தேன், நீ நேர்மையாக இல்லை என்பதை சற்றே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் அன்பா இருக்கீங்க, இந்த மட்டும் சிறு சிறிது விடுறீங்க, சிறிதே கொடுமை பிறந்தேன். ஏன் சொன்ன, சிவமா நகர் குருக போனார் அடியார், அடியாரான எல்லாரும் சிவ மாநகர் குருக போனார். சிவனுடைய பெரிய நகரமாகின்ற சிவ ராஜதானி, மாநகர் என்றால் ராஜதானி தலைநகர், நகரங்களுக்கு தலைவர் தலைநகர் மாநகர், சிவனுக்கு ராஜதானி கைலாயம். இதுவும் சிவநாம சிவமாநகர் தான், மதுரையும் சிவமாநகர் தான், மாநகருக்கெல்லாம் மாநகர் கைலாயம். சிவமாநகர் குருக போனார் அடியார், அடியாரான எல்லாரும் போனார். யாரும் பொய்யும் புறமே பொந்தோமே, ரெண்டு பேர் மட்டும் வெளியில் இருக்கிறோம் ஐயா, யாருன்னா நானும் என்னுடைய பொய்யும். ஏன் தன்னுடைய பொய்யை தன்னை பிரித்து சொல்லாதீங்கன்னு சொன்னால், இதுக்கு வந்து இது வந்து ஒரு டெட் வெயிட், இந்த டெட் வெயிட்டை கேரி பண்ணுறதுனால நம்முடைய முன்னேற்றம் வந்து தடைபடுகின்றது. தன் காலில் பெரிய பாறாங்கல்ல கட்டிட்டு இருக்கான், எல்லாரோட சேர்ந்து ஓடி போய் ரயில் ஏறின முடியுமா? அந்த கல்லிலிருந்து காலையில் ரகத்தை வந்து விடுவித்துக்கு உண்டான்னு சொன்னால் ஓடுற ரயிலில் ஏற முடியும், ஒரு கல்லை இழுத்துட்டு ஓட முடியுமோ? அந்த பொய்யிலிருந்து விடுபட்டால் தான் மெய்யினை அடைய முடியும். உலகமாகின்ற பொய்யினை நம்ம என்ன பண்ணுறோம், முதுகில் 100 கிலோ அரிசி முட்டையை போல சுமக்கிறோம். உலகம் என்ற பொய்யினை தலையிலும் முதுகிலும் எல்லா இடத்தையும் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பொய்யே கல்லாக வந்து கையிலும் காலிலும் கட்டப்பட்டிருக்கு, பொய்யாகின்ற சிறைக்குள்ளே இருக்கும். இந்த சிறை கதவையெல்லாம் உடைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொய் என்ற ஒரு டெட் வெயிட் தடைக்கல் நமக்கு இல்லை என்று சொன்னால், நாம் விரைவிலே சென்று மெய்யினை அடைவதற்கு எந்த தடையும் இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே யானும் பொய்யும் புறமே போந்துமே என்பதனால, பொய்யினாலேயே நான் புறம் போந்தேன் என்பது பொருள். இந்த பொய் தான் நான் புறம்போவதற்கு காரணம். பொய் என்பது உலகப்பற்று. உலகப்பற்று என்பது என்னென்ன, அடியார்களுக்கு வந்து சுருங்கி பார்த்தா உடம்பின் மீது இருக்கின்ற பற்று தான். உடம்பு தான், உடம்பு தான் உலகத்துக்கு நமக்கு இருக்கிற லிங்க். நல்லா கவனிங்க, இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டதுன்னா நேற்று வரை இருந்த உலகம் நமக்கு இல்லை. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால், இந்த அதுக்கு முன்பாக இருந்த உலகமானது நமக்கு இல்லை, எல்லா கான்டாக்டும் ஸ்னாப் ஆகிடும் உடம்புலேருந்து உயிர் பிரிந்தது. ஆகவே உடம்பு தான் உலகம்னு பார்க்கிறோம். உடம்பின் மீது இருக்கின்ற பற்றே உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று. அந்த பற்று இல்லாமலே வாழ்ந்தார்கள் அடியார்கள். ஆனால் அந்த பற்றோடு தான் வாழ்வதாக இங்கு குருநாதர் சொல்கிறார். அந்த பற்று கூடாது என்பதாக சொன்னார், அவ்வளோதான். அவர் அப்படி வாழ்ந்தார் என்பது பொருள் இல்லை. அந்த உடம்பிலே இருக்கின்ற பற்றினாலேயே நான் பின்தங்கிவிட்டேன். ஆகவே பெருமானே அந்த பற்றினை நீக்கே நீ ஆட்கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்த வந்து காலில் கல் கட்டியிருக்கு, ஓடி வர முடியல. சுதந்திர புருஷனாக இருக்கின்ற ஒருவன் அந்த கட்டினை அவிழ்த்து விடலாம் இல்லையா? கட்டிப்பட்டவன் தான் கட்டினை அவிழ்க்க வேண்டும். என்னை கட்டிப்பட்டவனும் நீ தான், கட்டினை அவிழ்க்க வேண்டியும் நீ தான். பந்தமும் வீடும் படைப்போன் காண்கிறேன், பந்தமும் வீடும் பரப்புகின்றீர். ஆகவே பெருமானே இவ்வாறு நீ என்னை ஆட்கொள்ளாத காரணத்தினாலே உன் மீது சிறிது கொடுமை இருக்கின்றது, உன்பால் சிறிது வஞ்சகம் இருக்கின்றது என்று சற்றே விண்ணப்பிக்கின்றேன் என்று ஒரு பொருள். இன்னொன்று, கொடுமை என்றால் பாவம், பறைந்தேன் என்றால் விரைந்தேன் அர்த்தம். பெருமானே சிறிதே நான் இந்த பாவத்தின் விரைந்தேன், என்ன என்று சொன்னால், உன்னுடைய திருவுள்ளத்திற்கு இசைந்தவர்கள் எல்லாம் உன்னோடு வந்துவிட இந்த உழும்பின் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டேன். அது சிறிது நான் செய்த கொடுமை. இந்து பஸ் வரும்போது பேப்பர் வாங்கி அப்பதான் ஹிண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, இன்னும் 2 நிமிஷம் நிக்காதா அப்படின்னு முக்கியமா அதை பாக்குற மாதிரி. அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டாப்பில் கூட அந்த பேப்பரை வாங்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் டீ வாங்கி சாப்பிடுவாங்க, அப்போ தான் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அந்த பஸ்ஸு போகும். அப்புறம் வர பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கும், ஏறவே முடியாது. அப்புறம் பஸ்ஸு வராது. அதான் மிஸ்ஸிங் த பஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு இடியோமேட்டிக் மெசேஜே உண்டு, மிஸ்ஸிங் த பஸ். பஸ் வரும்போது ஏறணும். பெருமாள் அருள் செய்யும்பொழுது விழித்திருக்க வேண்டும். பெருமாள் அருளுக்காக இயங்கி இருந்து இந்த பெருமாள் அருளுக்கு பத்திரமாக வேண்டும். பெருமாளோட அந்த அடியார்கள் ஒன்றுபட்ட பொழுது சிறிதே கொடுமை பறைந்தேன், சிறிது பாபத்திற்கு விரைந்து விட்டேன். பறைதல் விரைதல்ங்கிற பொருள். அப்பொழுது பெருமானை ஏனைய பொருள்கள் போல் நினைத்து விட்டேன். மழை கையிலுங்க போர் கிண்ணமென்றலால் அறிய என்றுனை கருதுகின்றேன் சொல்றார். ஒரு குழந்தை கையில தங்க பாத்திரம் இருக்கு. தங்க பாத்திரத்துல அம்மா வந்து பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா பாத்திரம் விளையாட்டு பொம்மை பாத்திரத்தை போலதான் இந்த தங்க பாத்திரத்தை நினைக்கிறது. பொண்ணு உயர்ந்தது என்ற கருத்து அதுக்கு கிடையாது. அதுபோல பெருமான் எத்தனையோ அருள் செய்திருக்கிறார். பெருமானே நேராக குருவாக வந்து விட்டார். அப்பொழுது இது உயர்ந்த நிலை என்பதை அறியாது பல நிலைகளைப் போல ஒரு நிலையாக கருதி பெருமான் இவ்வாறு மீண்டும் வருவார் என்று இருந்து விட்டார் என்று பொருள். அப்ப வந்து சிறிதே கொடுமை பெறுதல் என்பதை ஏமாந்து போதல் என்பது. பெருமான் இப்போது வந்த போதே வந்தபடியே பிறகும் வருவான், பிறகு வருவான் என்பது உறுதி இல்லை. அதனால்தான் சொல்றார் வந்து இனியொரு நாள் காண்பேன் ஆகில் என்று சொன்னார் திருவற்றியூர் தாண்டகத்தில். அப்புறம் பெருமான் மீண்டும் ஒரு நாள் பார்ப்பேன் என்று சொன்னால் உழைப்பாடே படத்தழுவி போகலுட்டேன். காண்பேன் ஆகில் என்று சொன்னதுடைய பொருள் என்னன்னா மீண்டும் பெருமான் வருவது பெருமான் கையில் இருக்கின்றது, நம்ம கையில் இல்லை. பெருமான் நம்ம வீட்டு வாசல் வழியா ஒரு நாள் போயிருக்கிறாரு, மீண்டும் வருவார் இருக்கக்கூடாது. மீண்டும் வருவது அவர் கையில் இருக்கின்றது. எத்தனை தடவை பார்த்துருக்குறோம், பெருமான் இன்னைக்கு வராரு ரிஷப வாகனத்தில் வராரு, தூங்கிட்டோம், சரி நாளைக்கு யானை வாகனத்தில் வருவார், அப்போ தேங்காய் உடச்சிக்கலான்னு இருந்தால் யாராவது மண்டே போட்டுருவான், யானை அவனை உள்ளே சுற்றிடுவோம். வெளில வராது, வீட்டு வாசலுக்கு வராது, அவர் இஷ்டம் வர்றது வராதுல்ல, உங்களுக்கு தெரியும். அதனால தான் பெருமான் வரும்போது போன பெருமானை பார்ப்பதுக்கு வரும். ஆகவே இனி ஒரு நாள் காண்பேன் ஆகியிருந்து காண்பது சிரமம் என்பது பொருள். சிறிதே கொடுமை பறைந்தேன், சிவமார் அகர்குருக போனார் அடியார், யானும் பொய்யும் புறமே போந்தோமே. யானும் பொய்யும் என்பது அந்த உண்மை, பொய்யினால் தான் நான் புறம் போந்தேன் என்பது பொருள். இந்த பொய் தான் எனக்கு தடைக்கல்லாக இருந்தது. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன், அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சார்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. இதுவும் சொல்லும் பொருளுமாக அந்தாதியாக வருகின்றது. புறமே போந்தோம் பொய்யும் யானும் என்ன, ஏன் பொருளே பொருளும் அப்படியே வருதுன்னு கேட்டால் அந்த பொருள் ரொம்ப முக்கியம். ஆகவே அதிலேயே ஆரம்பிக்கின்றார். இதோ ஒப்பாரி வைக்கிற மாதிரி என்ன, பெருமானே நானும் பொய்யும் புறந்தெங்கினோம், நானும் பொய்யும் புறந்தெங்கினோம் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றார். புற பொய்யினால் நான் புறந்தெங்கினேன், நான் புறம் போனதற்கு என்னுடைய பற்றே காரணம். பெருமானை விட்டு ஒருவர் பிரிவதற்கு இந்திரிய வயப்படுதலும் பற்றும் தான் காரணம். என்ன காரணம், பெருமானுக்கு பிரிகின்ற எண்ணமே இல்லை. அப்ப வினையன் போல் உடையார் பிறரார் உடையார் அடி நாயேனே, தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. பெருமானுக்கு தன்னை மறைத்துக் கொள்வதோ ஒழித்துக் கொள்வதோ பிரிந்து போவதோ அவருடைய திருவுள்ளத்திலே கிடையவே கிடையாது. பெருமானை விட்டு பிரிவதெல்லாம் நாம் எடுத்த முடிவு தான். நாம தான் நம்முடைய அறியாமை காரணமாக பெருமானுடைய திருவிழுக்கு பிரிவு. சிவகங்கை குளிக்காதன்னு சொல்லுதா, நாம தான் இன்னைக்கு குளிக்க வேண்டாம் நாளைக்கு குளிச்சுக்கலாம். நடராஜா சாயரசம் வந்து பார்க்காதன்னு சொல்றாரா, நாம தான் இன்னைக்கு மேட்ச் பார்த்துருவோம், T20 மேட்ச். நேற்று ஒரு ரன்ல தோத்து போட்டாங்க, யார் வேணாலும் ஜெயிக்கக்கூடிய மேட்ச். அதை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் அர்த்தம் போயிருக்கோம். அவ்வளோதான், நாளைக்கு தான் அர்த்தநாமம் நடக்குது, நாம தான் முடிவு பண்ணோம். பெருமாள் வந்து இன்னைக்கு அர்த்தநாமம் கிடையாது முடிவு பண்ணிருக்காரு, இன்னைக்காவது டெய்லி அர்த்தநாமம் உண்டு. பெருமாள் குற்றமே கிடையாது, குற்றம் இல்லாத குணக்குன்று. புறமே போந்தோம் பொய்யும் யானும் பிறவன் மெய்யன்பு பிறவே வல்லேன். இந்த வல் என்று ஒரு பகுதி சொல், அதுனா வல்லுதல் என்று ஒரு தொழிற்பெயர். வல்லுதல் என்றால் முடிதல், நம்மால் செய்து முடிக்க முடிதல். அந்த வல்லுதல் என்ற தொழிற்பயிரனுடைய அழிப்பயிர அழியில வல்லேன் என்ற சொல் உண்டாயிருக்குன்னா வல்லேன் என்பதில் இருக்கிற ஏன் என்பது எதிர்மறை பொருளை தரும். வல்லேன்னா என்னால் முடியலன்னு அர்த்தம். மெய்யன்பு பெறவே வல்லேன், மெய்யன்பினை பெறுவதற்கு என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் அர்த்தம். வன்மை என்று ஒரு பண்பு பெயர், அந்த பண்பு பெயர் அடியாக வல்லேன் என்று ஒரு சொல் உண்டாகும். அதற்கு முடியும்னு அர்த்தம், நான் செய்ய வல்லேன் அப்படின்னா என்னால் செய்ய முடியும். வன்மை என்ற பண்பு பெயர் அடிப்படையில் இந்த வல்லேன் என்ற சொல்லை உருவாக்கினா முடியும்னு பொருள். வல்லுதல் என்ற தொழிற்பெயரின் அடிப்படையில் வல்லேன் என்ற சொல்லை உருவாக்கினால் முடியாதுன்னு பொருள். ஒரே சொல்லுக்கு ரெண்டு பொருள். மெய்யன்பு பெறவே வல்லேன் அப்படின்னு சொன்னா மெய்யன்பினை என்னால் பெற முடியவில்லை என்பது பொருள். பெருமானை சென்று அடைய வல்லேன் என்று சொன்னால் அந்த இடத்துல என்னால் பெருமானை போய் அடைய முடியும் என்றும் சொல்லலாம். வல்லே அப்ப முடியும்னு சொல்லி அதுக்கு மறுதலையா சொல்லணும்னா வல்லேன் அல்லேன்னு சொல்லணும். வல்லேன் அல்லேன்னா முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வல்லேன் என்றாலே முடியலைன்னு அர்த்தம். அதை பார்க்கணும். அப்ப மெய்யன்பு பெறவே வல்லேன். அடியாரர்கள் உன்னிடத்திலே எந்த உண்மையான அன்பினை கொண்டிருந்தார்களோ அந்த மெய்யன்பிற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா அதை இந்த பாட்டிலே உடம்புடுபடுத்தி சொல்றார். அறவே நின்னை சார்ந்த அடியார் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு கொடுத்தல் தான் மெய்யன்பு. இப்ப சிதம்பரத்துக்கு வருவாங்க ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலேயே தங்களுடைய தோழர் ஒருத்தருடைய திருமணமும் பக்கத்தாவில். அப்படியே வந்து பிச்சாவரம் பீச்சுக்கும் போனோம். அப்படியே நடராஜர் கோயிலுக்கும் வரணும். அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அது அந்த அஜெண்டாவில் ஏழாவது ஐட்டம் டெம்பிள் விசிட்னு இருக்கும். டெம்பிள் விசிட் அது ஏழாவது இடத்துக்கு வரும்போது மத்தியானம் 2 மணி ஆகும். டெம்பிள் க்ளோஸ் ஆகிருக்கும். டெம்பிள் க்ளோஸ் ஆனதுனால டெம்பிள் விசிட் அந்த கேன்சல் ஆகிருக்கும். இப்போ நம்முடைய பல திட்டங்களில் ஒன்று இறைவன் இருக்கும்போது அது மெய்யன்பு இல்லை. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக இருக்கணும். அப்புறம் பெருமானுங்களா அதான் அஜெண்டாவே. பெருமான் தான் ஒரே அஜெண்டா. சம்பந்தம் இருக்கலாம் எங்க போனாலும் பெருமான் சுந்தரி தான். அப்படி யாருக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா இறைவன் இருக்கிறானோ அவர்கள் தான் அறவே பெற்ற அன்பர்கள். அதுதான் மெய்யன்பு. இதான் மெய்யன்பினுடைய இலக்கணத்தை இந்த பாட்டில் சொல்லிடுறேன். சொல்றேன் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் என்றால் அதற்கு மறுதலையான வண்ணம் பொய்யன்பின் வண்ணமாக இருக்கின்றேன். மெய்யன்பினை பெற முடியாதவன் நான் என்ன பண்ணிட்டேன் பொய்யன்பினை முழுவதாக பெற்றேன். பொய்யன்பது என்பது என்ன? அன்பு போல காட்டி வஞ்சிப்பது, பெருமானுக்கு தொண்டு செய்வதை போல இருந்து கொள்வது. ஆனால் மனமெல்லாம் வீட்டில் இருக்கும், கோயில் இருந்துகிட்டே வீட்டை நினைத்துக் கொள்வது அதான் பொய்யன்பு. நடராஜா முன்னாடி இருந்துகிட்டே சண்டை போடுறது, நம்ம பத்தி யார் பேசுறாங்கன்னு பாக்குற கேட்கறது, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு ஓரக்கண்ணால் பார்ப்பது என்று பார்க்கும்போது பொய்யன்பு. பெருமான் சந்நிதியில கூட அன்பு சித்திக்காது. பொய்யன்பு இருப்பதுனால, பற்று இருப்பதுனால, வீட்டுக்காம இருக்கிறதுனால காந்தத்தின் அருகிலே இருந்தும் கூட இரும்பு ஒட்டாது. என்ன காரணம்? அந்த இரும்பு மேல மண்ணு ஒட்டியிருக்கு. காந்தம் பவர்ஃபுல்லான காந்தம் இருந்தும் இரும்பு போய் ஒட்டாது, ஊசி ஒட்டாது. என்ன காரணம்? ஊசியை மண்ணில் தொஞ்சிருக்கு. இப்போ பற்றி இருப்பதன் காரணத்தினால இறைவன் சன்னியில் கூட மெய்யன்பு ஏற்படாது. அல்லா வண்ணம் பெற்றேன் ஞான். மெய்யன்பு பெற முடியாது இருக்கிற காரணத்தினாலே பொய்யன்பை நிரம்ப பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னார். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பிரதோஷம், நாளைக்கு முடிந்தால் பார்ப்போம். இல்லைன்னா நான் நாளை மறுநாள் தொடர்ந்து தரேன். பார்வதி கதையே கொடுக்கணும். நாளைக்கு
2: ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஸ்டேட் கேபிட்டல் டு சென்ட்ரல் கேபிட்டல்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.
3: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் காதலாகி கசிந்து, பாடியவர் தாராசுரம் பாலசுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

தயா தமிழ்நாடு சம்பந்தம் சொல்ல

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி

0: கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிப்பண்ணில் அமைந்த 7 திருப்பதிகம் திருவாரூர் திருத்தலத்திற்குரியது. குருகுபாய என தொடங்கும் திருப்பதிகம் பண்வரிசையிலே 37 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: తొలి చిత్రము.
1: ఓం నమః శివాయ. యు ఆర్ లిజనింగ్ టు shaivam.org రేడియోస్ 24/7 స్పిరిచువల్ ఛానల్స్ ఫ్రమ్ shaivam.org. ఓం నమః శివాయ.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 28வது திருப்பதிகம் வாழா 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் முத்தி உபாயம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளியிருக்கின்றார். இப்பதிகத்திற்குரிய ராகம் ஆரபி என்கிற ராகமாகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: கதி இல்லைன்னா அநாத அவனுக்கு யார் இருக்கா? அவனுக்குன்னு யார் இருக்கா? யார் பெருமானுக்குன்னு? அன்பர்களாகிய நம்ம போன்றவள் தான் இருக்குமே தவிர அவருக்குன்னு உரிமையா அப்பாவோ அம்மாவோ ஒருத்தரும் இல்லை. தாயும் நீலி தந்தையிலி ஐயா யாராவது ஒரு ஆள் கூட இல்லையாரு, ஒரு ஆள் கூட இல்ல, தான் தனியன் காணேடி. அவனுக்குன்னு ஒருத்தன்னு அவன் தான் இருக்கான், வேற யாரும் இல்லை. இப்படி ஒரு அனாதையா இருக்கிறான் பாவம். எனவே கழுதொடு காட்டிடையே நாடகமாடி கதி இலியாய் ஒண்ணு ஆள் அனாதையாக இருந்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறான். உழுவையின் தோல் உடுத்து புலித்தோலை உடுத்து கொண்டு உன்மத்த மேல் கொண்டு, ஆமா தலையிலையாவது இந்த கொன்றை கின்றே இருக்குல்ல, கொன்றையோ அல்லது மற்ற நல்ல நறுமையான மலர் இருக்குதா, அது ஒரு பக்கம் இருக்கும், அது இப்படி கீழே விழுந்திருக்கும். பின் எப்போ இருக்குன்னா ஊமத்தம் பூ இருக்கும், ஊமத்தம்பூ, ஊமத்தம்பூ கூட அவன் ஏத்துக்குவான். ஊமத்தம்பூ யாருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது, ஆனா நம்ம ஐயாவுக்கு அது ஏற்றது தருவாங்க, அதுவும் ஏத்துக்கு. உன்மத்த மேல் கொண்டு புழிதருமே, இன்னைக்குதான் ஒருவர் சொன்னாரு நம்முடைய இதுல திருப்பதியில வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் நம்ம பெருமானுக்கு நீராட்டுவாரலாம் அப்படிதானே, அப்ப யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லனா ஒரு 250 ரூபாய் என்னமோ 300 ரூபாய் பணம் கட்டியிருந்தா ஏதோ இருக்கலாம் போல ஒரு இருக்கு. அதனால பழுத்த வைணவர் திருச்சிராப்பள்ளியில ஐயா அன்னைக்கு பார்த்தாதான் தெரியுது வெள்ளிக்கிழமை யாருன்னு, இது மாமாவா மாப்பிள்ளையான்னு அப்படின்னு. அது மாமான்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற ஒருத்தரும் இல்ல, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, அதனால நமக்கு ஒண்ணும் பரவாயில்ல, ஆனா அது மாப்பிள்ளதான் சாமி, மாப்பிள்ளதான், உண்மையதான், உண்மையதான். அவரவர் என்னென்ன மனசுல யார் நினைக்கிறாங்களோ அவங்களா பெருமான் காட்சி. எனவே ஒழிதெரு காலம் கனலும் புனலோடு மண்ணும் பின்னும் எழுதெரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்கின் ஒழிதெரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை கடிதரு காலமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. உழிதரு காலம், உழிதல்னா இயங்கும்படியான அர்த்தம், இயங்கும்படியானது காற்று, காற்றுங்கிறது இயக்க முடியுது, அதனால இயங்கும்படியான காற்றும் நெருப்பும் புனல் தண்ணீரும் மண்ணும் விண்ணும் இவையெல்லாம் இழிதரு காலம் எக்காலம் வருவது, இவையெல்லாம் ஒடுங்குகின்ற காலம் எப்ப வரும் அப்பவும் நீ இருப்பாய், இவையெல்லாம் வெளிப்படையாக இருக்கின்ற காலத்திலும் இருப்பாய், இவையெல்லாம் ஒரு காலையில் என்பால் ஒடுங்குமே அந்த ஒடுங்கு காலத்திலும் நீ இருப்பாய். எழுதறு காலம் எக்காலம் வருவது, ஒடுங்குகின்ற காலம், அப்பொழுது வந்ததற்கின் உழிதறு காலத்தை இவற்றையெல்லாம் நீ இயக்குகின்ற பெருமானி உன் அடியேன் செய்த வல்வினையை கடிதரு காலமுமாய் அவை எம்மை காத்தம்மை காப்பவனே. அந்த மாதிரி இந்த உலகமெல்லாம் நின்பால் ஒடுங்குகின்ற காலத்தில் அடியேனுடைய வினையும் ஒடுக்கி என்னை காத்தருள வேண்டும், என்னை காத்தருள வேண்டும் என்று கேட்கிறேன். இதெல்லாம் பக்தி இல்லைங்களா, வைராக்கியம் இல்ல, பக்தியா சொல்கிற பாட்டு. பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், பவன் எம்பிரான் எல்லா உயிரையும் உலகத்தையும் தோற்றுவிக்கின்றவன், பனி மாமதி கண்ணி மேல பிறை அணிந்திருப்பான், விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான். அடி அவ்வளவு பெரிய சிவபெருமான் உன்னை ஆண்டு கொண்டாரப்பான்னு கேட்டாரு. இல்ல இல்ல, என் திருமை கண்டும், நான் ரொம்ப சின்னவன் தான், எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, இருந்து அவன் கருமையினால் அப்படி ஆட்கொண்டான் அப்படிங்களா, என் திருமை கண்டும் அவன் ஆட்கொண்டான். அதனால அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவனம் பிரான் தெரியும் பரிசாவதி எங்குகவே. அதனால இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு இந்த உலகம் நீடித்திருந்தாலும் சரி, அப்பெல்லாம் என்ன தெரியணும், ஐயா ஆண்டவன் ஒருவர், அவருக்கு அடிமையாயிருந்தார் ஒருவர், அவர் வாதவூரர் மணிவாசகர், அடாராடா அந்த பெருமானுக்கு இந்த மனுஷன் அடிமையாயிருந்தாரே
2: அதல்ல அடிமை
1: என்று இந்த உலகம் சொல்லட்டும். அப்போ என்னை வந்து மாண்புமிகு அமைச்சர் என்றோ திருவாதவூர்காரர் என்றோ திருவாசகம் அருளியவர் என்றோ கூட சொல்ல வேண்டாம். அவர் யார் யாவருக்கானாரு, இந்த சிவபெருமான் இல்லைங்க அவருக்கு அடியவருங்க என்று என்ன சொன்னால் போதும், என்று என்ன சொன்னால் போதும். ஐயா அப்படியான இவர் அடியவர்னா யாருக்கு அடியவர், அந்த சிவபெருமானுக்கு. ஆகவே பெருமான் என்னை ஆண்டான், இந்த மணிவாசகனாகிய நான் அடியேன் என்று இந்த இந்த அளவிலேயே என்னை சொன்னால் போதும். என்ன வேற எதுவும், அப்போ அவனுக்கு அடிமையாயிருக்கின்றேன் என்பதே எனக்கு போதும், அதுவே போதும். இதுதான் பக்தி, இதுதான் பக்தி என்று சொன்னார். புகவே தகேன் உனக்கு அன்பரும், உன்னுடைய அன்பர் இல்ல அன்பர் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது புகவே தகேன், அந்த அன்பருக்குள்ள இருக்கிறது எனக்கு யோகிதை இருக்க இல்ல சாமி, உள்ளே நுழையப்படாது அன்பர்ல. இங்க ஐயா இங்க யாரு குமரம் கோயில் அன்பர் இருக்கிறாங்களா, அடியேன் வருகிறேன் வருகிறேன், சும்மா சாமி வாங்க, இல்ல இல்ல அடியேன் வரல, சும்மா வாங்க சாமி, இல்ல அங்கெல்லாம் பெரியவங்க இருக்கிற இடத்துல அடியேன் வரலாமா அப்படின்னு கூறுவார. புகவே தகேன், எப்ப நின் அன்பர் உங்களுடைய அன்பராக இருக்கின்ற இடத்துல நான் உள்ள நுழைய கூட தகுதி இல்லை. புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே, அப்படி இருந்த என்னுடைய கீழ்மையான என்னை தகவே என்னை உனக்கு ஆட்கொண்டது, அப்படி இருந்தது இருக்கிற என்னை போய் நீ ஆட்கொண்டியே, அது தகவா, அது என் சாமி பொறுக்குமா, புலகம் ஏற்குமா, பாவம் அப்படி கேக்குற தகவே அது தகவாகுமா, என்னை ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தீ அண்ணாமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. அருமை அருமை. ஆனா சாமி நினைச்சதுன்னா பெரிய பெரிய தேவர்கள கூட அப்படி வெளியில போடா அப்படின்றது, எம்மாதிரி இருக்கிற ஒரு ஒண்ணுமில்லாதால கூட பாப்பா நீ அடியவர் இல்ல என்று சொல்லுகிற, அதனால நீ செய்யற நாடகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப என்ன அர்த்தம், நீ என்னை ஆண்டது எந்த விதத்திலையும் எனக்கு தகுதி இல்லை, நீ ஆண்டது தகுதி இல்லைன்னு சொல்லல, நீ என்னை ஆளுவதற்குரிய தகுதி அடியனுக்கு இல்லை, அடியனுக்கு. ஆனா நீ இது மாதிரி எம்மா இருக்கு சாதாரணத்துக்கு கூட நீ ஆண்டு கொண்டாய், பெரிய பெரிய தேவரெல்லாம் எப்பாவது வரும்போது கூட கொஞ்ச நேரம் உட்காருப்பான்றீங்க, அதனால நீ உன் நாடகத்தை எனக்கு விளங்க முடியலப்பா, விளங்க முடியல, இன்னாரதான் உயர்த்துவே இன்னாரதான் தாழ்த்துவே என்பது எனக்கு தெரியவே இல்லையே என்றெல்லாம் சொல்லி நம்ம வருந்துகிறார். இப்படியாக நமக்கு எது நடைபெறுகிறது, முதல் பகுதி மெய்யுணதல் என்பது நடைபெறுகிறது. அடுத்தது அறிவுறுத்தல் என்று வருகிறது, நீங்க தான் அறிவுறுக்கணும். இப்பொழுது அறிவுறுத்தல் என்ற பகுதி, என்ன அறிவுறுத்தல் என்று சொன்னா பெருமான் தனக்கு அறிவுறுத்தல் அப்படி வரணும். போய் ஒரு ஆன்மா போய் பெருமானுக்கு அறிவுறுத்தல் வருகிறது, நாம போய் அறிவுறுக்க முடியுமா, வேண்டல் என்று சொல்லலாம், வேண்டல் என்பது பொருள். அறிவுறுத்தல் வருகின்ற பொழுது பெருமான் எங்கே இருக்கிறான், ஆன்மா எங்கே இருக்குது, அறிவுறுக்க முடியுமா? இங்க அறிவுறுத்தல்னா பெருமான் தனக்கு அறிவுறுத்தல் இல்லவா. அருமை. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் அடிவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அதான் இதெல்லாம் வைத்துதான் நமக்கு அருமையா லட்சுமியான சித்தியார்ல, தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரம் ஊழ்கடல் அறிவு. சைவம் எப்படின்னு கேட்டா மிக தாழ்வு, எல்லாருக்கும் நான் சாதாரணம், எல்லாருக்கும் நான் சாதாரணம் என்று தாழ்வான அமைப்பில் இருக்கு. அதுதான் திருவள்ளுவர், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அல்லவா, எல்லாருக்கும் பணிவுடைமைங்கிறது ஒண்ணு, அந்த பணிவுடைமைய சைவம் ஏற்றது மாதிரி ஒண்ணு அடியே வழியே அடியே. நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து, நான் என்ன சாமி சும்மா திருநீர் பூசினதோ அல்லது சிவ சிவ அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன உண்மையா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, என்னமோ பத்து பேர் திருவண்ணாமல செய்யறாங்களே நாமும் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் குடிக்கிறது, அப்படிங்கிறதுக்காக திருநீர் பூசுறது, அப்படிங்கிறதுக்காக கிழக்கையோ அல்லது வடக்கையோ நோக்கி சிவசிவான்னு 68 தரம் சொல்றது, அவ்வளவுதான் அடியேன், எனக்கு ஒன்றும் அவ்வளவு இல்லைங்க. இப்படி நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து, ஆனா நீ வீடு பேர் வழங்குற பாரு, அப்ப மட்டும் நல்ல திருவண்ணாமலை அன்பர் அப்படி எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துருந்தா பொசுக்குன்னு நானும் போய் உட்கார்ந்துடுறேன். ஆனா எனக்கு உண்மையான அன்போ ஆனா எனக்கு இல்லை. ஆனா ஏதேனும் நீ காட்டுகிற கருணையினால ஏதேனும் உள்ளகல்ல போலாம்னு சொன்னா பொசுக்குன்னு போய் உள்ள உட்காந்துடும். இப்ப ஏழை போட்டா உட்காந்துறது உள்ள, அது இல்ல வெளியிலேயே அப்படி இருந்துட்டு வந்துடுறோம். இதெல்லாம் பாவம் தன்னை தான் நோக்கி சொல்லுகிறார். அப்படியா இருந்தவர் அவர் இல்லை, ஆனா சொல்றார். வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அங்க கூட ஒரு அருமையான குறிப்பு, வீடு அகத்தே புகுந்திடுவான். அப்படி இருக்கும்போது கூட நல்ல அன்பர் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஓரமா உட்காருவோன்னு கிடையாது, நல்ல நடுப்பர். வீடு அகத்தே, அகம்னு என்ன உள்ளிடம், தகுதியோ கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா நல்ல அடிவுள் இருக்கிற போது என்ன பண்றது கேட்டா ஏதோ ஒரு ஓரமா, அந்த ஓரம் கிடையாது, இல்ல நல்ல நடுவில் உட்காந்து அவரிடையே கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காரீங்களா, அவர் தள்ளி கொடுக்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு இவர் பின்னால தள்ளி கொடுக்க அப்படி நடுப்புற உட்காரு. இது தகுதியே இல்லாத அடியன், ஆனா போய் வந்து இந்த தகுதி இது தகுதியை யாராவது கொடுக்கின்ற பொழுது அதை பெறுவதற்கு மட்டும் ஆசைப்படும், அதுக்குரிய தகுதி. மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே, ஆடகச்சீர் மணிக்குன்றே, எப்பொழுதுமே நடனமாடிக்கொண்டிருக்கிற குன்றே பெரிய பெருமானி, இடையரான்பு என உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளம் உடையானே சொல்ற பெருமானி. எனக்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அன்பு பண்புன்னு சொன்னா நான் ரொம்ப எட்ட இருக்கிறேன், ஒரு தகுதி அல்லது நீ ஒரு அருள் வழங்குதல் என்று சொன்னா உள்ள வந்து உட்காந்துக்கிறேன். அதனால சாமி எனக்கு உண்மையான அன்பை நீ கொடுக்கணும், இது போலி அன்பு எனக்கு என்று சொல்லி தம்முடைய அன்பை மிகச் சிறுமைப்படுத்தி போலி அன்பாக, எனவே இனிமேதான் எனக்கு உண்மை அன்பே நீ தர வேணும், அது வரைக்கும் நான் உண்மையான அடிவன் அல்ல என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஆகவே இப்படி ஒரு பாட்டு. அடுத்ததுல யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கெண்கடவேன், ஒரு அருமையான வரி இது. யானேதும் பிறப்பஞ்சேன், பிறப்பு கூட நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் பயம் இல்லை, இறப்பதனுக்கெண்கடவேன். ஏன் கேட்டினா பிறக்கும் போது படுற துயரத்தை இந்த ஆன்மா அடைஞ்சாலும் கூட சின்ன குழந்தையோட தெரியல, ஆனா இறக்கும் போது கடினமா இருக்கு. திருவள்ளுவர் கூட சாதலின் இன்னாதது இல்லை, திருவள்ளுவர் உலகத்திலேயே கொடுமையான செயல் எது என்று ஒரு வினா கேட்டா திருவள்ளுவர் அப்படியா அப்படின்னு தெரியல, என்ன சாமி யோசிக்கிறீங்க, எது சாமி கடுமையா கொடுமையான செயல்னர், சாதலின் இன்னாதது இல்லை. ஒருவன் இறப்பதை விட கடுமையான அந்த வலிமை அதாவது துன்பம் வேற எதுவும் இல்லை. அப்போ இறக்கின்ற பொழுது பெருந்துன்பம். நம்முடைய இப்பொழுது இருக்கிற மதுரை அடிகளாருக்கு முன்னாலே மதுரை சன்னிதானம் இருந்தது, அந்த சன்னிதானம் தான் ரொம்ப நான் சொல்ல அடிக்கடி கிங்காங் மாதிரி இருக்கும் அப்படின்னு லைட் ஸ்டெப் போட்டா அருமையா நடக்கும், ஏன்னா நல்ல உடற்பயிற்சி உடையது, நல்ல உடம்பும் பெரிய உடம்பு. அவர் தான் ரொம்ப அருமையாக சமய தீட்சி செய்யறவர், நல்ல ஆன்மா போச்சுன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் எதுக்கு திணறணும், எதுக்காக வந்து உருதராக அணியணும், எப்படி இருந்து திணீர் அணியணும் என்றெல்லாம் விளக்கமா சொல்லி தீட்சை கொடுத்தவர் அவர் தான், வேற யாரும் மாதிரி அவர். அவர்கிட்ட தான் பல ஆரோக்கிய சாமி பல மரிய சாமி தீட்சை பெற்று அவர் சொல்லுவார். ஒரு தடவை பேசிட்டு வந்தது, அதுக்கு வந்து இந்த ஆவி உலகம் எல்லாம் உண்டு, இறந்த பிறகு கொஞ்ச நாள் வரைக்கும் ஆன்மா அப்படி இருக்குன்னு சொல்லி அது அவரோட ஒரு அவர் அந்த ஆங்கிலேயருடைய அந்த எண்ணங்களை அவர் கொஞ்சம் சொல்லுவார். அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, இறக்கும் போது எந்த துன்பமும் இல்லை என்று அந்த தன்னியானுடைய கருத்து, இறக்கும் போது ஒரு துன்பமும் கிடையாது அப்படின்னு அப்படிதான் ஒன்னா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சுவாமி திருவள்ளுவர் திருக்குறள்ல சாதலின் இன்னாதது இல்லை என்று சொல்லியிருக்கார் சாமி. அப்போ உலகத்திலேயே ரொம்ப கடுமையான துன்பம் எதுன்னா இறப்பது தான் என்ன, அது அதுன்னு சொல்லிச்சு.
2: இது யார் பார்க்கறது? யாராவது செத்தவன் நமக்கு சொன்னாதான் அந்த துன்பத்தை சொல்ல முடியும். செத்தா போயே போடுறான், இருக்கிற நாம என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். எனவே அது அந்த சாதல துன்பமா அன்றா என்பது அந்தந்த ஆன்மாவும் தான் தெரிஞ்சுக்கணும். ஏமா நீங்க இப்ப எடுத்து யாரும் சொன்னா எப்படி முடியும்? நான் உண்டுங்கிற திருவள்ளுவர் சொன்னாருன்னு சாமி இல்லைங்குது, என்ன பண்ணுவீங்க? இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறது யாருக்கும் யோகியது இல்லை. ஏன் அந்த கட்டம் வந்துட்டா போயிடுதான். நீங்க எவ்வளவு நேரம் துன்பப்பட்டீங்க, எப்படி துன்பப்பட்டீங்கன்னு கேக்கறதுக்கு இல்லை. ஏன் கொண்டு போய் வச்சிடுறோம்? இல்ல அப்படி கொண்டு போய் வைக்கல, சாதல்ங்கிற துன்பம்னா இன்பமா துன்பமானு ஆராய்ந்துருக்கல. இப்படி இருக்குல்ல அந்த சாமி தான் சொல்லும். அந்த மாதிரி சாகும்போது அவ்வளோலாம் இன்பம் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லையா, அது பாட்டு தானாக ஆவி பிரியும் அப்படின்னா சொல்லும். அது என்ன இப்படி மேனாட்டு அறிஞர் கருத்தெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு சொல்லும். என்னமோ சுவாமி, திருக்குறளில் சாதலின் இன்னாது இல்லை என்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் என்று. அதுபோல அப்பா சுவாமியர் கூட, பெருமானி நான் சாதல் நாள் அவர்தான் சொல்றார், சாதல் நாள் இப்போ கூட நீ முன்ன பின்ன வா, நான் கூப்பிட்டா நீ வராம கூட இரு. சாதல் நாள் அடியேன் இந்த ஆன்மா பிரிகிற நாள்ல எங்குற்றாய் பெருமானி, எங்க இருக்கப்பா அப்படின்னு கேட்டா எங்குற்றேன் என் கண்டாயே, ஏண்டா ராஜா இங்கதான் இருக்கிறேன் என்று சொல்லணும்ப்பா, என்று சொல்லணும்ப்பா. யாரு அப்புறம் சுவாமி, சாதல் நாள் பெருமானி இப்ப நான் அழைக்கும் போது நீ வந்தாலும் சரி, கொஞ்சம் வராட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன், ஆனா அன்னைக்கு நீ வரணும்ப்பா. சாதல் நாள் எங்குற்றாய் என்ற போது பெருமானி எங்க இருக்க நீ அப்படின்ன, ராஜா அவங்ககிட்டதான் இருக்கிறேன் என்ன வேணும் என்று சொல்லுப்பா, என்று சொல்லுப்பா. அதே போல ஞான சம்பந்தர், புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐ மேலுந்தி அலமந்த போது, என்னுடைய நிலைமையெல்லாம் கடந்து ஆன்மா இதோ மே மூச்சு கிமூச்சு வாங்குதுன்னு சொல்லுகிறான். அந்த நேரத்துல பெருமானி அஞ்சேல் என்று அருள் செய்வாய் என்று கேட்கிறேன். அன்னைக்கு நீ பயப்படாதுன்னு சொல்லணும்ப்பா. அந்த சமயத்தை பயப்படாதேன்னு சொல்றதுக்கு நீ தான் செய்யணும், மற்றவங்கெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன் இது சாக போறது, பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுவும் பாவம் அழுவுமே தவிர கூட இருந்து என்ன பண்ணுதுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு தான் கேட்போமே தவிர, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு எவனாலும் சொல்கிறோமா? முரட்டுத்தனமா? சொல்ல மாட்டேன். ஏன் இவன் கதை என்னாச்சு? அதே தான். அதனால் சாதல் துன்பம் தான் என்று நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த சாமி மட்டும் அதெல்லாம் இல்லையான்னு சொல்லிச்சு, என்ன பண்ணுறது? அவ்வளோதான் திருவருள். இதுக்கெல்லாம் நீ அவங்கவுங்க அனுபவம் தான், அதுக்கு வர சொல்லணும், நம்ம போய் சொல்ல முடியாது. ஆனா சில ஆன்மாக்கள் ரொம்ப எளிமையா போடுது, அது செய்த புண்ணியம், செய்த புண்ணியம். சிலது பாவம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் எல்லாம் ஊராலும் இது பண்ணி வச்சுங்களா, ரொம்ப இது பண்ணி அருவறுக்கப்பட்டு எங்கேயா தீர்ந்து தொலைந்தது நல்லா ஆக மாட்டேங்குது, தீர்ந்து தீர்ந்த பாடம் இல்லை தெளிஞ்ச பாடம் இல்லைம்பாங்க, தீர்ந்த பாடம் இல்லை தெளிஞ்ச பாடம் இல்லை, இழுத்துக்கிட்டு நிற்குது, தானும் கஷ்டப்பட்டுட்டு என்னையும் பிராண வாங்கிட்டு இருக்குது என்று சொல்லு. பாவம் அந்த மாதிரி ஆன்மாவெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்தா நல்லது, இருந்தா நல்லது. எங்களுடைய தாத்தா பூசை பூசையா தாத்தானே பேரம், அவர்கள் அப்படியே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே பாதி செஞ்சிருக்கிறாங்க, அப்படியே ஒரு குளிர் வந்துட்டு தான் அந்த காலில் இருந்து. உடனே தந்தையார் இருக்கிறாங்க, இங்கே வாப்பா அவ்வளவுதான் திருவருள், இனிமேல் வழிபாடு எங்கப்பான்னு சொல்லுவோன்னு, என்ன என்ன எனக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மலர்லாம் எடுத்துட்டு வச்சாங்களாம். இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றா தான் அர்ச்சனை பண்ணணும், இல்லைன்னு அப்படி எடுத்து வச்சாங்களாம். மீண்டும் எடுத்து வச்சிருக்கிறாங்க, இது வரைக்கும் வந்துட்டுதுப்பா. அது நடுக்கல் அங்கிருந்து அப்படி இருக்கிறது திருவருள், அப்படியே எல்லாம் எடுத்து வச்சாங்க பாருங்க. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, புளிய வச்சு அப்படி உட்கார்ந்தபடியே சாஞ்சாச்சு. ஆனால் சிவ வழிபாடு அப்படி ஆற்றிருந்தவங்க, ஒரே எல்லாம் சொன்னால் பூசையா தாத்தான்னு பேர் அவங்களுக்கு. ஆனாலும் பொது நிலையில அந்த சாதல் என்பது கண்டிப்பாக, யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன். அதனால அதனாலதான் எவ்வளவு இல்லை இல்லைங்கிறான் பாருங்க, கடவுள் இல்லைங்கிறான். அவனை எல்லாம் கூட உணர முடியாது, உணர வைக்க முடியாது நேரம் அந்த கடைசி கட்டம். ஒரு செகண்ட் அவன் உணர்ந்துதான் சாவும். அப்படிலாம் சொன்னமே, இப்படி சொன்னமே அப்படின்னு. அதனால இந்த கடைசியில ஒரு உழுக்கு இருக்கு பாருங்க, அந்த ஒரு உழுக்கு ஒழிக்கு என்ன பண்றது. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கென்கடவேன் வாணியையும் பெரில் வேண்டேன். பெருமானி எனக்கு என்னமோ இந்த தேவலோகம் இந்திர பதவி அந்த பதவி எனக்கு எதுவுமே வேண்டாம் சுவாமி. மன்னாழ்வான் மதித்துமிரேன். எப்பா ஒரு கால் வேணா இந்திய நாட்டு பேரரசு சிவசிவ சிவசிவ வேணே வேணாம், வேணே வேணாம். இந்த மண்ணுலகம் வேணாம், எனக்கு மின்னுலகம் வேணாம். மன்னாழ்வான் மதித்துமிரேன். பின்ன என்னதான் நிக்கிறப்பா, ஒரு மாண்புமிகு அமைச்சருடைய பேச்சு இது. சின்ன துஞ்சி ஆள்ல, சின்ன துஞ்சி ஆள் இல்ல, அல்லது ஒன்றும் பதவி உதவி இல்லாத ஆளு. ஆமா இவருக்கு தான் வந்து பதவி நாளைக்கு தர போறாங்க அப்படி இல்லை. பதவியில இருந்து வந்து அப்படிப்பட்டவர் இல்ல. வாணியையும் பெரில் வேண்டேன். யாரேனும் தேவலோகத்தை கூட தம்பி நீங்க வச்சீங்க ஏன்னாரே, அடியேனுக்கு வேண்டாம், அடியேனுக்கு வேண்டாம், நீங்க நல்லா நலமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அடியேனுக்கு மட்டும் வேண்டாம். சரி இந்த உலகம் வேணுமாப்பா. மண்ணாழ்வான் மதித்து நிறேன். இந்த உலகத்தை ஆள விரும்பல. தேனேயும் மலர்கொண்ட சிவனேயும் பெருமானே உன் அருள் பெருநாள் என்றே வருந்துவனே. எனக்கு எதுவும் கவலை இல்லை, உன்னுடைய திருவருள் எனக்கு முடித்தா பெறணும், உனக்கு நான் முழுமையான அடியவனா இருக்கணும், அதுதான்ப்பா எனக்கு வேண்டுதல், வேற எதுவும் இல்லப்பா. ஆட்சியோ மாட்சியோ என்றெல்லாம் மிக அருமையான விண்ணப்பத்தை தன்னுடைய குருநாதராக இருக்கிற தீர்மானத்தில் விண்ணப்பிக்கிறார். பாணியையும் வேண்டேன் மன்னால்வான் வைத்துகிறேன் என்று. அப்புறம் அருமையா சொன்னார் மூணாவது பாட்டு. வாழ்த்துவதும் வருந்துவதும் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நர மலர் புனையேன் ஏத்தேன் நா தழும்பேற வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான். ஆசை வெக்க மரியதா, எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா உன் திருவடியை அடையணும்னு ஆசை. சரி நல்ல ஆசை செய்ய வேண்டியது, அதற்கு என்ன செய்யணும்? நல்ல அருமையா மலர் வழிபாடு செய்து திருவைந்தலத்து இடையராது ஊதி நல்ல திருமுறைகளை படித்து இது மாதிரி நல்ல அருமையான அந்த திருவாசக சிந்தனையில நாம கொஞ்சம் ஈடுபட்டு இப்படி எல்லாம் இருந்தா தானே முடியும். ஆனா அந்த பக்கமே போறதில்லை. ஆசை மட்டும் என்னன்னு உனக்கு வந்து இதா இருக்கணும். எப்படிப்பா முடியும், எப்படி முடியும்? அதனால எப்படியாவது டிகிரி கோர்ஸ் முடிக்கணுங்கிறான். என்ன எப்படி முடிக்கிறது? அஞ்சாம் கிளாஸே 5 வருஷம் இருக்கலாம். அஞ்சாம் கிளாஸ்லயே 5 வருஷம் இருந்துக்கிட்டு நான் டிகிரி எல்லாம் எம்ஏ எல்லாம் முடிக்கணும், ஏன் பிஹெச்டியே முடிச்சிடணும், டாக்டரேட் ஆயிடணும் நினைச்சான். என்ன பண்றதுப்பா, அவனுடைய ஆசை மாதிரிதான் என்னது என்ன. எனவே வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான், உன்னுடைய திருவடியைத்தான் காண வேண்டும் என்று வருந்துகிறேன். ஆனால் நாயடியேன் இருந்து நல மலர் புனையேன். அருமை அருமை. இந்த மலர் தொடுக்கும் போதோ மலர் வழிபாடு செய்கின்ற பொழுதோ இருந்து அமர்ந்திருந்து செய்யணும். இப்ப அர்ச்சகர்கள் நமக்காக செய்யறாங்கன்னு சொன்னா அது வேற வழி இல்லை, அவங்க நிறைய அத்தனை பேர் செய்ய வேண்டியது அல்லீங்களா, அது பற்றி இல்லை. ஆனா நாம வழிபாடு வீட்டுல செய்கின்ற பொழுது என்ன, அமர்ந்திருந்து செய்யணுமே தவிர நின்ற நிலையில் செய்யறது அவ்வளவு தப்புதான். என்ன பண்றது, வீட்டுடைய சூழ்நிலையோ மற்றதோ இருக்குமானா இருந்துதான் செய்யறோம். ஆமா நீங்க செல்ஃபில் ரெண்டாவதுல விநாயகர் வச்சிருக்கீங்க, அருமையா வந்து அதுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து கொண்டு வைக்கிறோம். வச்சோம்னு சொன்னா கீழே வைக்கிறது சரியான இடம் இல்லை, அப்படியே நின்றுதான் நின்றபடிதான் செய்யறோம். தெரியுது ஆனா செய்யறது சமயத்துல முடியல. ஆனா உண்மையில கீழே அமர்ந்து வந்து செய்வது நல்லது, எனக்கு அமர்ந்துதான் காலெல்லாம் பணிவா இருக்கும் இல்லைங்களா. இப்ப நம்ம இருக்கிறோம் வேஷ்டி கொஞ்சம் அப்படி காத்துல கூட அப்படி பறக்கும், அதெல்லாம் ஒரு ஒரு மரியாதை குறைவு தான், மரியாதை குறைவு தான் இல்லவா. அதனால இருந்து அமைதியா இருந்து சொல்லுவன் பெண்ணுங்கள் எடையாள் யாரு, அப்புறம் சுவாமிகள் தான். நான் இருந்து சொல்லுவன் பெண்ணுங்கள் எடைகாள், நான் இருந்து உட்கார்ந்து அமைதியா சொல்றேன்ப்பா கேளுங்கடா ராஜா என்றெல்லாம் சொன்ன. அப்படி இருந்து நல மலர் புனையே, இப்படி அமர்ந்திருந்து வழிபாடு செய்யணும். இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நா தழும்பேற, எப்படி இருக்கும்னு கேட்டா, நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லுனான் நிச்சயவாயுவே. யாரு? சுந்தர். அது மாதிரி மற்றவங்க சொல்லல. வாடினும் சாவினும் பருந்தினும் போய் வீடினும் உணகலல் விடுவேன் அல்லேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனா நத்ரவா உனி நான் மறைக்கணும் என சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போச்சுன்னா அவர் சொல்லாம இருக்காது. இவன் நினைச்சு சொல்றது இல்ல, நினைக்காமையே நல்லவன் தானா அது பாட்டு நினைச்சுவாய நினைச்சுவாய. ஏன்னா அது வெத்தலை பாக்க கொஞ்சம் உண்டா நினைச்சுவாய நினைச்சுவாய. வாங்க வாங்க, எங்க நீங்க சுபாஷித்து போயிருந்தீங்களாம்ல? ஆமா ஆமா, உட்காருங்க நினைச்சுவாய் அப்படின்னு சொல்லுங்க. நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய். அவர் சொன்னார், நமச்சிவாய பதிகத்துல இவர் ரெண்டு பதிகம் செஞ்சார். யாரு? ஞான சம்பந்தர். ஒன்று எப்படி நமச்சிவாயங்கிற அந்த பெயர் சொல்லல, என்ன எப்படி சொல்லியிருக்காரு? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் நெஞ்சம் நெஞ்ச நிமின் நாள்தரும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூட்டு அஞ்ச வலித்தன அஞ்செழுத்துவே என்று தான். காதலாகி கசிந்து கண்ணியர் மல்லிங்கிறது தான் நாதன் நாம நமச்சிவாய். இது யாரு? ஞான சம்பந்தர். அப்புறம் சுவாமிகள் நற்றுணை வேதிய நற்றுணை ஆவது நமச்சிவாயவே திருவதி சொன்னார். அதுபோல சுந்தரமூர் சுவாமி சொன்னதும் எப்படி, நற்றவாவுனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய். அப்படி நான் தழும்பேறது அது நினைஞ்சு சொல்றது இல்ல, மறந்தே தானா பார்க்கிறது. நானா சொல்றேன் கிடையாது, அது கடிதம் நாக்கு சொல்லிட்டு அப்படி இப்படி சொன்னா. சரி பாத்தீங்களா, நாலு மூவருடைய அமைப்புல இது ஒரு இதம் அது ஒரு இதம் அது ஒரு இதம். இதுல போய் பட்டு பண்ண போடக்கூடாது. நமச்சிவாயத்தை சொன்னதில் யார் விஞ்சியவர் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சிவ சிவ சிவ சிவ அந்த பக்கமே திரும்பப்படாது. நமச்சிவாயத்தை விவகாரம்லாம் நமக்கு அருளி செய்தார்கள் அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. நமச்சிவாய மந்திரத்தை நம்முடைய பெரியோர்கள் எப்படியெல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் என்று அப்படி பணிவாக அப்படி கேட்கணுமே தவிர, நமச்சிவாயத்தை அருளி செய்தல் விஞ்சியவர் இல்லையா என்ன ஆரம்பிச்சிருக்கார் சிவ சிவ. அதனால அப்படி நம்ம ஐயா மணிவாசகர் போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை, போற்றியோம் நமச்சிவாய புறமேனை போக்கல் கண்டாய். அங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களெல்லாம் பெருணவத்தை கூட்டல, இவர் ஒருத்தர் தான் பெருணவத்தை கூட்டின. யாரு? மணிவாசு. ஆனா ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. இப்படி எல்லாம் நீங்க தலைப்பு கொடுக்கணும் பன்னிரத்தி ஒரு மன்றத்துல. நால்வர் கண்ட நமச்சிவாய பதியம் பேசிட்டுமே பேசிட்டு. நால்வர் கண்ட நமச்சிவாய பதியம் அப்படிதான் தலைப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா, நான் இது வரைக்கும் படிக்கலைனாலும் படிக்க போய் படிக்கட்டும். இங்க அது ஒரு நன்மை, உங்களால அவங்க படிக்கட்டும். எத்தனை பதியங்கள்? ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, நமச்சிவாயதான். போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை. அப்படியானா மூவர் நமச்சிவாய என்பது நாம் நால்வரில் நால்வருமே நமச்சிவாயங்கிற சொல்லை சொன்னார்கள். ஞான சம்பந்தர் நமச்சிவாய் என்று சொல்லாமல் ஐந்தெழுத்துமே என்று சொல்ல ஒரு பதிகத்தையும் தொகுத்து சொல்லியும் வகுத்தும் சொன்னார் அவர். இவங்க எல்லாம் வெறும் வெறுத்தே சொன்னார், நமச்சிவாயே நமச்சிவாயும் சொல்லிட்டாங்க. ஆனால் மணிவாசகர் தமக்கு குருநாதன் உபதேசித்தது எதுன்னு சொல்லுகிறார்,

0: அப்போ குருநாதன் தனக்கு உபதேசித்தது எது? சிகரத்தை மைத்த முன்மந்திரம். ஆனா தான் நமக்கு சொன்னது நமச்சிவாய மந்திரம். எல்லாம் இருக்கு. அப்ப திருமுறைகளில் திருவைந்தெழுத்து என்று ஒருத்தர் என்னலாம் இல்ல, என்ன பண்ணுனீங்க? திருமுறைகளில் திருவைந்தெழுத்து, ஞான சம்பந்தர் ஒருத்தர் பேச சொல்லுங்க, அப்பர் ஒருத்தர் பேச சொல்லுங்க, சுந்தர ஒருத்தர் பேச சொல்லுங்க, மணிவாச ஒருத்தர் பேச சொல்லுங்க. திருமுறைகளில் திருவைந்தெழுத்து, சேக்கிடார் ஒருத்தர், அவர் திருமுறைகளுக்கு அவர் பேசுறாரு. இப்படி எல்லாம் எப்படிங்க அவரு பேசுறாரு? கொடுக்கலாம் நீங்க திருமுறை. அப்போ நால் வந்தது நமச்சிவாய பதியத்தில் நால்வர் கன்ற திருமுறைகளில் திருவைந்தெழுத்து அப்படின்னு போட்டுட்டு அருமையா செய்யலாம். இப்படி எல்லாம் இருக்குது. எனவேதான் எந்த இது சொன்ன வருந்துவனின் மலர்பாதவை காண்பான் நாயறியேன், இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நாத்தடும்பேர. அதுக்காக சொன்னேன் நாத்தடும்பேர ஏத்தேன். அது இப்ப சொல்லும்போது நாத்தடும்பு வரும்படி ஏற்றுங்கிறது சீக்கிரம் நற்றவாவுனை நான் மறைக்கணும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 4 திருமுறை திருவிருத்தம்

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.
2: திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிய திரு கோணேஸ்வர பதிகம்.

అసౌయ్యాంగ్రోహ్రస్సు మంగళ

ఆభరత్యని సంగ్రహి

ధ్యాయ ధనమోర్జాయ ధనమస్వామి

ప్రక్షిణకే నమో రక్షిణకే నమో విక్షిణకే.

ఇమాన్ముద్రాయ్రాయ ప్రధానమే మదే యథాశ్రమ్యపదే జగత్పదే.

ేషన్యమంతు

ஜன்மதி அஸ்மின் மகத்தியன் பவாதி நீலீலாட்சி நிகண்டா சர்வாஹ.

ఏమంతస్థూజాంద్రావిణ స్థిరే హేకాగుంగ

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பனையூர். பண் தக்கராகும்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சாய்க்காடு. பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருக்கடவூர் வீரட்டம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த போற்றி திருத்தாண்டகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு வாழ்கொழிப்புத்தூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை. பண் தக்கேசி, இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அருட்பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அருள்பத்து

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இடந்தலைப்பாடு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை பாடல் கடியார் கணம்புள்ளர். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திரோபவம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 2 தந்திரம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அனுக்கிரகம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் அனுக்கிரகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு ஏகம்பம் உடையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

கடவாய் இவ்வுலகத்தோள்ளே உலவியமில் வடல் வீசி உருமதிர உள்முழல் பலவிய மாமதம்.

மயக்கத்தகல்லிருள் கொல்லும் சுரவோடு எரிமகரம் இயக்கத்திடே சுழி போதம் கழி கிளறு அக்கழித்தார் துயக்கத்தவரை கருள் ஆக்கம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருஞான சம்பந்த பெருமான் பாடிய மாதர் மடப்பிடியும் என்ற இத்திருப்பதிகம் மேகராக குறிஞ்சியில் பாடுவது வழக்கமாக இருக்கின்றது. பின்னாளில் இந்த வழக்கமானது மாறுபட்டு அட்டானாராகம் என்ற ஒரு பண்ணிலே இது இசைக்கப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு முறையிலேயும் இது பாடப்பெறுகிறது திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாயின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 5. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: காவிரி பூம்பட்டினத்துக்கும் தரிசனத்துக்கு போகிறார். பட்டினத்தார் காலம் சமீபம். திருஞான சம்பந்தருடைய காலம் 7வது நூற்றாண்டு, 1300 ஆண்டுகளுக்கு முந்தி. இந்த வரலாறு அவருக்கு வருவதற்கு வகை இல்லை. சேக்கிழாறு பெருமானும் சொல்லவில்லை. ஆமா, அதற்கு பின்னால் வந்த வரலாறு இது. இப்போ காவிரி பூம்பட்டினத்துல சுவாமிகள் பாடிய பாடல், தேவார பாடலை நாம் எண்ணி பார்ப்போம்.

0: சிவன் வீணை வைத்துக் கொண்டிருக்கிறான். வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அந்த வீணை ஒலியிலிருந்துதான் மறுபடியும் இந்த உலகத்தை உண்டாக்கினான் என்று நாவுக்கரச தேவாரம் சொல்லுகிறது. வருங்கடல் மீள நின்று எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று சொல்லுவார் அவர். அப்ப வீணையினுடைய ஒலியிலிருந்துதான் இந்த உலகத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று நாவுக்கரச தேவாரம் சொல்லுவதை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
1: பரசுபாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவனே சரத்து.

காவிரி பூம்பட்டினத்துல பல்லவனீச்சரம் என்ற திருக்கோயில்ல சுவாமிகள் அங்க பாடியிருக்கிறார். பக்கத்துல திருச்சாய்க்காடுன்னு ஒரு கஷேத்திரம், அதையும் போய் தரிசனம் பண்ணி பாட்டு பாடியிருக்கார். அங்க ஒரு நல்ல உபதேசம் ஒன்னு சொல்லுகிறார். உன்னுடைய புகழை கேட்டவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள், அவர்கள் உன்னுடைய திருவடிக்குத்தான் வந்து சேர்வார்கள். அவர்கள் இந்த மண்ணுரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பசியோ பிணியோ இருக்காது அப்படின்னு சொல்றாரு அந்த தேவாரத்துல.

குரலை கேட்டவர்கள் அவனுடைய திருவடியைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அவருக்கு பிரி இல்லை, அவருக்கு பசி இல்லை, எதுவும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது அப்படின்னு பாடி வச்சுட்டார் சாமி. அவர் இன்னொரு நீதி சொல்றார், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய். நெஞ்சே, நீ அவனை நினைத்து விடு. நீ இன்னைக்கு சாக போறியா நாளைக்கு சாக போறியான்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல எனக்கு தான் தெரியுமா, வேற யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. என்னைக்கு போவோம்னு தெரியாத இருக்கும் போதே இந்த பையன் இந்த கூத்தடிக்கிறான். தெரிஞ்சிருந்தா இவன் கூத்தடிக்கிறதே வேற இல்லையா?

அவனுக்கு பூ சுமந்து கொண்டு கொடுத்து விடு, அவனுடைய புகழை கேட்டு விடு, அவனுடைய புகழை நீ பாடிவிடு அப்படின்னு சொல்றார். தன்னுடைய நெஞ்ச கூப்பிட்டு சொல்ற, நெஞ்ச சொன்னதுதான் நமக்கு உபதேசம். ஆமா.

தலையில தூக்கிட்டு போறதுனு அர்த்தம் இல்ல, தலைக்கு மேல அப்படி தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லையா. பூவை புட்ப விதி என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த விதியில பாத்தீங்கன்னா கைய அலம்பிட்டு பூக்குடலையே தான் பூ எடுக்கணும். கை அலம்பிட்டா அப்படி வேட்டிலேயோ உடம்புலயோ அந்த கை படக்கூடாது. அந்த பூ எடுத்து அந்த குடலை போட்டு அந்த குடலைக்குன்னு ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல மாட்டிதான் இப்படிதான் தூக்கிட்டு போனது. அதத்தான் சொல்லிட்டு பாரு நான் என்றேன். அப்படி ஆச்சாரமா எடுத்துட்டு போய் கால் படாத இடத்துல கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா மாலை கட்டும் இடம்னு ஒண்ணு இருக்கும். பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேடை இருக்கும், நடுமத்துல பள்ளம் இருக்கும், இந்த அண்டையை உட்கார்ந்து இருப்பான், அதை கட்டுவான். கட்டுற மாலை கீழே தொங்கும், பூ பூமியில படாது, அவன் கால்லயும் படாது. அப்படி ஆச்சாரமாக அது கட்டப்பட வேண்டும்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எந்த கோயில் அப்படி கட்டுறான், எந்த கோயில் அப்படி கட்டி சேர்த்துறான்.

அதான் சாமி சொல்றார். ஒண்ணு, ரெண்டாவது அவனுடைய புகழை நீ கேட்டுவிடு. செவிகாள் பெண் மின்களோ சிவன் எம்பிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் பெண் மின்களோ. இல்லையா, அதுக்கு ஒரு நேரம் இறங்கடு, எப்ப வேணாலும் கேட்டுவிடு அப்படின்னு சொல்லு. அது இவர் பூனாலும் தலை சுமப்ப புகழாமும் செவி கேட்ப நானாலும் நவின்றி ஏத்த பெறலாமே நல்வினே. அவனுடைய நாமாவை சொல்லிவிடு, தேவார திருவாசகத்தை சொல்லிவிடு. இல்லையா, நமசிவாய் ஓம் நமசிவாய் சிவசிவ என்று சொல்லிவிடு என்றுதான் நமது நூல்கள் சொல்றது. பத்தாம் திருமுறை என்று ஒரு அற்புதமான நூல் திருமூல தேவநாயனார் பாடியது. 3000 ஆண்டு தவம் இருந்து பாடினார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒரு சில பாடல்களை எண்ணி பார்ப்போமா?

தவமிருந்து பெற்ற தமிழ் திருமூலர் திருமந்திரம். ஒரு ஆண்டு தவத்தில் இருப்பார், கண்மொழிச்சு ஒரு பாட்டு சொல்லுவாராம். ஐயா, ஒரு ஆண்டு இருந்திருக்க வேண்டாம், ஒரு நாள் வேணாலும் அவர் இருந்திருக்கட்டுமே. தவத்திலிருந்து சொன்ன தமிழ் இது இல்லையா?

0: கூட்டியிருக்கிறேன். மாணிக்க வாசகர் வரலையும் விநாயகர் பரதெய்வ வழிபாடு கிடையாது, திருஞான சம்பந்தர்கிட்ட கிடையாது, திருநாவுக்கரசர் கிடையாது, சுந்தரர்கிட்ட கிடையாது, மாணிக்க வாசகர்கிட்ட கிடையாது. மூணு நாலு பேருட்டையும் ஏக தெய்வ கொள்கையில தான் இருந்திருக்கிறார்கள். ஒன்பதாம் திருமுறையிலிருந்து ஏக தெய்வ கொள்கை வந்து விட்டது. பத்தாம் திருமுறையாகி இருக்கிற திருமூல திருமந்திரத்திலே ஐந்து கரத்தனுக்கு பாட்டு இருக்கிறது. அவர் சொன்ன நீதிகள் சிலதை எண்ணி பார்ப்போம்.
1: சிவ சிவயா
0: சரியா போட்டுட்ட, ஒரு பெரிய அணையே போட்டு அதுக்கு அந்தாண்ட பேசவே முடியாது. தீவினையாளன் சொல்ல மாட்டான் சிவசிவன், அஞ்செழுத்து கூட சொல்லல, இவர் ரெண்டு எழுத்து தான் சொல்லிவிடுறார்.
1: சிவ சிவயோகிரர் தீவினையாளர் சிவ சிவயோ தீவினை மாளும்.
0: கொஞ்சம் நல்வினை இருந்து சொல்லிவிட்டான்னா அந்த தீவினை போயிடுமா? தீவினையாளர் சொல்ல மாட்டான், கொஞ்சம் நல்வினை இருந்து சொல்லிவிட்டான்னா அந்த தீவினை.

ஹர ஹர ஹர சிவ சிவ ஹர சிவ ஹர சிவ ஹர. எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் இப்படியே சொல்லிட்டார், ஹர ஹர. யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு ஒரு பச்சிலை என்பது ஒப்பில்லாத பச்சிலையாகிய வில்வம் என்று பொருள் சொல்லுவார்கள். ஏன் அது வேண்டாம், ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி உன் திருவடியில போட்டு எளிய வழிபாடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுவினுட உடம்பிலிருந்து வருகிற பால், தயிர், நெய், கோச்சலம், கோமை, இது அத்தனை சிவனுடைய திருமுடிக்கு போகுது. அதனால்தான் பசுவை அடிக்க மாட்டாங்க. பசுவினுடைய உடம்புல எவ்வளவு தெய்வங்கள் வாழ்கிறதுன்னு ஒரு படம் முன்னையெல்லாம் இருக்கும். படம்னா இப்ப கிடைக்கிறது இல்ல. ஆமா, அது எடுத்துக்கணும். அது பாதாதி கேசம், அது உடம்பு பூரா தெய்வங்கள் குடியிருக்கிறதுன்னு சொல்றாங்க அந்த படத்துல பார்த்தா. ஆமா, பசுவுக்கு ஒரு வாயுரை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கந்தசாமி கோயிலுக்கு வர்றவங்க சில பேரு இந்த அவுத்திக்கீரை, முருங்கைக்கீரை இதை வாங்கி கொண்டாந்து நாங்க இருக்கிற பசு குடுக்கறாங்க. நான் பாக்குறேன், அது தெரிந்தோ தெரியாம குடுக்கறாங்க. சரி, நல்லது, நடக்கட்டும். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஆமா, வீட்டுல குழந்தைகள் இருந்தா அது ஒரு பிடி கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியும், நான் திருப்புவனூர்னு ஒரு ஊர்ல இருந்தேன், 12 வயசு வரலையும். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாடசாலை, தேவார பாடசாலை. அந்த தேவார பாடசாலை தான் எம் எம் தண்டபாண தேசியனுடைய தாய் மாமன் வாத்தியாரா இருந்தார். அங்க ஒரு சாமியாரும் இருந்தார். அவர் பகல்ல 12 மணிக்கு தான் சாப்பிடுவார். அந்த ஒரே வேளையோட சரி, அந்த அந்த சோத்தை ஒரு பிடி எடுத்து விட்டு கோபாலே கோபாலுன்னு கத்துவார். எனக்கு கோபாலுன்னு ஒரு செல்ல பேர் உண்டு. அந்த சத்தம் கேட்டுதுன்னா நான் இங்கிருந்து ஓடுவேன். அவர் கையில இருந்து அந்த ஒரு பிடி சோத்தை வாங்கி நான் சாப்பிடுவேன். எத்தனையோ நாள் சாப்பிட்டுருக்கேன் அப்படி. அதனாலதான் என்னமோ தெரியல, நான் வந்து இந்த தேவாரம் பாடுவதற்கும் வந்தேன் அப்படி நான் நினைக்கிறேன். அந்த தவ சேஷ்டர், அதுவும் இல்லாம ஒரு தவசேட்டருக்கு நான் தொண்டு பண்ணினேன். 7 வருஷம் 8 வருஷம் அவருடைய கல்வியினம் கசத்தி கசக்கி போடக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைச்சது. 7 வருஷம் தான், 7.5 வருஷம் கிடைச்சது எனக்கு. அப்புறம் என்னுடைய தீவினை பாருங்க, என்ன அதை விட்டு தள்ளி விட்டு, இந்த எலக்ட்ரான்ல அடிபட்டவன் தள்ளி விட்டுருது பாருங்க, அந்த மாதிரி தள்ளி விட்டுது. அந்த வினையிலிருந்து, அந்த வினையிலிருந்து அந்த தள்ளல்ல தான் நான் தேவாரம் படிக்க வந்தேன். 7.5 வருஷம் அவருக்கு தொண்டு செய்ததுனாலதான் இதுக்கு வந்து சேர்ந்தேன்னு நினைக்கிறேன் நான். அந்த சுவாமியார்கிட்ட அந்த உணவு வாங்கி சாப்பிட்டதுனால தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் நினைக்கிறேன். இப்பவும் அவரை நான் நினைச்சு பாக்கிறேன். ஆமா, எனக்கு 12 வயசுல 10 வயசுல நடந்தது நிகழ்ச்சி அது. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அப்படி இனிய சொல்ல சொல்லிவிடு என்பது நமக்கு உபதேசம் சொல்லுகிறேன். பாட்டா சொல்லி

பாடல் சொல்றார் சாமி, ஒழுக்க நலத்தை சொல்றார் சாமி. ஆமா, பலாப்பழத்தை விட இனிக்கிற மனையாள் வீட்டுல இருக்காடா. ஆமா, அந்த சொலை இருக்க இவ்வளவு பெருசு கூட இருக்கும் இல்லையா? ஆமா, அப்படி இனிக்கக்கூடிய மனையாள் இருக்கும் போது இந்த ஈச்சம்பழத்துல நம்ம வேட்டியில் இருக்கிற நூல் அளவுதான் அந்த சதப்பத்து அதுல இருக்கும். வேட்டி நூல், இந்த அந்த பெரிய நூல் அல்ல, வேட்டி நூல்ல இருக்கிற அளவுக்குத்தான் இந்த ஈச்சம்பழத்துல சதைப்பற்று இருக்கும். அது கீழவும் விழுந்து தொலைக்காது, அது ஏறவும் முடியாது. அந்த மட்டைகள் கூட கீழே விழாது, அப்படியே தொங்கும். அவ்வளவு அவ்வளவு முள்ளு. அத வாரியார் சாமி சொல்லுவார், அந்த ஈயாதவனுக்கு சொல்லுவார், அவர் ஈச்சம் மரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவார். இந்த மட்டை கூட கீழே விழுந்து தொலைக்காது, அப்புறம் காய் எப்படி விழுந்து விழும் இல்லையா? அதுக்கு போய் நீ இடறுத்து நிக்கிறீன்னு சொல்றாரு சாமி திருமூலதேவன்.

குலதேவர் நிறைய இப்படி நீதிகள் சொல்லிட்டு போவார். அம்பிகை தோத்திரம் அழகா பாடி வச்சிருக்கார் அவர். திருமூலதேவர் சொன்ன அம்பிகை தோத்திரத்திலிருந்து ஒன்னு சொல்லுவோம்.

சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? சிவன் சக்தியை ஈனும், சக்தி சிவனை ஈனும் என்று சொல்லுகிறது நமது சாஸ்திரம். அதத்தான் இவர் சொன்னாரு, சிவனுக்கு அம்பிகை வந்து தாயும் மகளும் நம் தாரமும் ஆமீன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருநெல்வண்ணை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை, பண் சாதாரி, ராகம் பந்துவராளி, திருமுக்கால்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருப்பனந்தாள்ல பாடுகிறார்.

விரித்த வண்ணான் மறையே மிக்க விண்ணவர் வந்திரைஞ்ச எரித்தவன் முப்புறங்கள் இயலேழ் உலகில் உயிரும் பிரித்தவன் செஞ்சடைமே நிறை பேரொலி வெள்ளம் தன்னை தரித்தவன் ஊர் பனந்தாள் திருத்தாடகையை சரமே கொடுத்தவன் மானுரி தோல் கழல் உள்க வல்லார் வினைகள் கெடுத்தருள் செய்ய வல்லான் கிளர் கீதமோ நான் மறையான் மடுத்தவன் நஞ்சமுதா மிக்க மாதவர் வேள்வியை தடுத்தவன் ஓர் பறந்தாள் திருத்தாடக ஈச்சரமே சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்பிணியும் பாழ்வட வேண்டுதிரேல் மிக எத்துமின் பாய் உணலும் போழிள வெண்மதியும் அனல் பொங்கரவம் புனைந்த தாழ் சடையான் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே விடம்படு கண்டத்தினான் இருள் வெள்வளை மங்கையொடும் நடம்புரி கொள்கையினான் அவன் எம் இறை சேருமிடம் படம்புரி நாகமுடு திரை பன்மணியும் கொணரும் தடம்புனல் சுச்சரமே விடையுயர்வில் கொடியான் அடிவிண்ணோடு மண்ணுமெல்லாம் உடைபட ஆட வல்லான் மிகு போதமார் பல்படையா தொடைநவில் கொன்றையொடு வன்னி துன்னெருக்கும் அணிந்த சடையவனூர் வனந்தாள் திருத்தாடக ஈச்சரமே மலையவன் முன் பயந்த மடமாதையோர் கூருடையார் சிலை மலி வெங்கடையால் புறம் ஒன்றவை செற்றுகந்தான் அலைமலி தன்புனலும் மதி ஆடரவம் அணிந்த தலையவனூர் வனந்தாள் திருத்தாடகை சரமே செற்றரக்கன் வலியை திருமில் விரலால் அடத்து முற்றும் வெண்ணீர் அணிந்த திருமேனியன் மும்மகினான் புற்றரவம் புலியும் புரி தோலோடு கோவணமும் தற்றவனூர் வனந்தாள் திருத்தாடகை சரமே விண்மலை நாணரவம் மிகு வெங்கனல் அம்பதனால் உண்மை செய்தானவர்தம் புறம் ஒன்று வித்தான் புனிதன் நன்மலர் மேலயனும் நன்னு நாரணனும் அறிய தன்மயனூர் வனந்தாள் திருத்தாடகையீச்சரமே ஆத சமணருடும் அடையந்துயில் போர்த்துழலும் நீதர் உரைக்கும் மொழி அவை கொள்ளன் மலனோர் போதவிழ் பொய்கைதனுள் திகழ் புள்ளிரிய பொழில்வாய் தாதவிழும் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே தழ்வயல் சூழ்

0: அவதம் வினய பற்றருமே.
1: இது திருப்பனந்தாளிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 7வது நூற்றாண்டில் தம்முடைய கூட இருக்கின்ற தென்னிலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூடாமணியார் அரியவர்கள் சிவகாசி அன்பர்களாகிய நாம் அனைவருமாக சென்று இப்பொழுது திருப்பனந்தாள் சென்றிருக்கிறோம். இந்த திருப்பதிகத்திலே 4 பாடல்களிலே சடையான் சடையான் என்று வருகிறது.

0: அதுல முதல் பாடல செஞ்சடையான் என்று வருகிறது. செஞ்சடையான் முதல் பாடல பாருங்க, விண்பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியன் என்று சொல்றேன். அருமையான தமிழ் பெயர். படை சடை எப்படி இருக்கும் பெருமானுக்கு? செக்கச்செவேன்னு இருக்கும். அதை உடைய வேதியன் பெருமான், எனவே செஞ்சடை வேதியன். இப்படித்தான் ஞானசம்பந்த தேவாரத்தில் இருக்கு. இதை வைத்துத்தானே அந்த ஊருக்கு பெயர் சொல்லணும். ஆமா சொல்லணும். சொன்னவன் என்ன பண்ணிருக்காங்க இப்போ என்று கேட்டா, நாங்க என்னமோ தமிழ் படிச்சவன் வந்து ரொம்ப வெறிங்கிறாங்க அல்லவா. வெறி எங்கே? வரமொழி வெறியா இருந்தது. செஞ்சடைங்கிறது சிவப்பு, சிவப்புங்கிறதுக்கு அருணம், அருணம்னா சிவப்பு. அருணன் இந்திரன் சடை, அங்க அருணன் சிவப்பு, அருணன்னா சிவப்பு. சடைங்கிறத ஜடைன்னு ஆக்கி அருண ஜடேஸ்வரர் தேவஸ்தானம் என்று இருக்கு. யார் பண்ணது வேலை? யார் பண்ண வேலை? வரமொழிவான பண்ணதில்ல. நாங்க இப்ப செஞ்சடை வேதியன் திருக்கோயில் சொல்றோம். இது நாங்க வெறியா நெறியா? வெறியா நெறியா? நெறியில சொல்றோம். எங்க வெறி வந்தது? இன்னைக்கு அருமையா பண்ண தர்மி தர்மியாதீனத்துக்கு சொந்தமானது. 27 கோவில்ல இது ஒரு கோவில் தருபுரம். அந்த இடத்துல தான் ரொம்ப அருமையா காலம் நடக்கும். இப்பெல்லாம் பண்ணினா பூட்டி இருக்குமே நிச்சயமா. 11:55 உச்சிகாலம் ஆகிடும். சரியா நீங்க 5 மணிக்கு இப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காதுன்னு சொல்றாங்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க காலத்துல ஏய் நாளைக்கு எப்போ வரணும்னு கேட்டா பாட்டு வைக்கிற நேரத்துக்கு வாங்க. பாட்டு வைக்கிற நேரம் சரியா 5 ஆச்சுன்னா சரி. அருமைய போற்றி என் வாழ் முதல் ஆகிய போருளே சன்னிதானத்திட்டே சொல்லியிருக்கேன். சுவாமி நம்ம தேவஸ்தானத்து நம்முடைய திருமடத்துக்கு சொந்தமான ஊர்களில் சரியான முறையில காலம் நடக்கிறது நாங்க இருக்கிற திருப்பனந்தாள் என்று சொல்றேன். ஆறுன்னா அந்த உஷா காலம் ஆயிடும். 9 என்று சொன்னா ரெண்டாம் காலம். 11:50 கூட உச்சிக்காலம். மீண்டும் மாலை 6:00 சாயங்காலம். 8:00 சரியா 8:05 7:50 ரெண்டாம் காலம். சரியா 8:50 அர்த்தஜாம். அருமையான பெரிய கோவில். மேனியும் திருமேனியும் மிகப்பெரிய திருமேனி. அதனால இப்ப எங்க இருக்கிறோம்? திருப்பனந்தாள் இருக்கிறோம். இப்படி அருமையா அந்த திருக்குளத்துல நாகக்கண்ணிய குளம்னு பேர். அங்க இறங்கி எல்லாம் கைகாலெல்லாம் தூய்மை செஞ்சுட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டு மீண்டு வர்றோம். விநாயகர் அருமையா வழிபாடு செய்யறோம். அப்புறம் அப்படி என்ன இருக்குது? கொடிமரம் நந்தியம்பெருமானை வணங்கிக்கிட்டு நேரா உள்ள போய் அப்படி வளமா வந்து ஆண்ட விநாயகரை வணங்கி மீண்டும் வந்து இதோ பெருமானுடைய திருமேனி, பெரிய திருமேனி. இல்ல ஞானசம்பந்தர் முன்னே நின்று பாடுகிறார், நாமும் பின்னே பாடுகிறோம். கண்போலி நெத்தி நான். எல்லாருக்கும் கண்ணு நெத்திக்கு கீழே இருக்கும். எங்க பெருமானுக்கு மட்டும் கண்ணு நெற்றியில பொழியும். நெற்றியில பொழியும் ஏன்னா நெற்றிக்கண். கண்போலி நெற்றி நான் திகழ் கையில் ஓர் வெண்மழுவான் பொருள் சொல்ல வேணாம். பெண் புனர் கூருடையான் எப்பவும் எங்க அம்மாவோடவே இருப்பான். மிகு பீடு உடை மால் விடையான் சிவகாசி அன்பர்களுக்கு மற்ற அன்பர்களுக்கு அது செய்யணும்னு சொன்ன அருமையான மிகு பீடுடை மால் விடையான் நல்ல பெரிய ஆணையர் ரிஷபம். அப்படி ஏறின திருப்பனந்தான் சிவகாசிக்கு ஏறினதான் தெரியும். 10:05 ஏறின, 10:06 சிவகாசி சிவ சிவ. 11:02 கன்னடா அப்படி போக முடியும். ஏன்னா அவனுக்கு எவ்வளவு பிஸி. மிகு பீடு உடை மால் விடையான் பெரிய ஆணையத்தை உடையவன். சரிதான். அப்புறம் என்ன இருக்குனா விண்போலி மாமதி சேர். நம்ம சடையில எல்லாம் என்ன இருக்குது? ஆண்கள் சடைனா ஒண்ணும் இல்லை, பெண்கள் சடைனா கூந்தல்ல மலர் இருக்கும் அல்லவா. ஆனா எங்க நம்ம பெருமானுக்கு என்ன இருக்கும்னாரு? விண்போலி மாமதி சேர் பிறையோடு இருக்கும். தரு செஞ்சடை வேதியனூர் அப்படி செஞ்சடை உடையவனாக இருக்கிற எங்க பெருமான் இருக்கின்ற ஊர். தன் பொழில் சூழ்பணந்தாள் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்தது. நாங்க படிக்கிற காலத்துல கொண்டையாண்டி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். இங்க இருக்கிற பையங்களை உங்களுக்கு கொண்டையாண்டி தெரியும் அல்லவா? கொண்டையாண்டி தெரியும். அவங்கெல்லாம் கேட்டீங்கன்னா நல்ல 4 பக்கமும் சாயந்தரம் 4:30 ஆச்சுன்னா அவன் அவனும் கையில தொழுகாப்பியமும் திருக்குறளும் சங்கலிக்கும் எடுத்துட்டு போய் படிப்பான். ஏன்னா சின்ன ஊரு, எல்லாம் 4 பக்கமும் சோழ. இந்த பிறம் கும்போணம், இந்த பிறம் அரியலூர், மற்ற 2 பக்கம் எல்லாம் இந்த பிறம் ஆடுதுறை, இப்படிலாம் இருக்கும். அது நல்ல சோறைகள்லாம் சூழ்ந்துருக்கு, நல்லா எளிமையான. இப்போ கொஞ்சம் பரபரப்பா இருக்குது அந்த ஊரு, ரொம்ப எளிமையான ஊர். எங்க போனாலும் பையங்களை பார்த்தா என்னடா கையில வச்சிருக்கிறேன் பிறனான்னு ஒரு, நீ என்ன நான் வந்து 10 பாட்டு அப்படிதான் இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. திருப்பனந்தாள் 75 முன்ன படிச்சான அந்த பையன் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வாங்குவான். யூனிவர்சிட்டியில் மொத்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா பத்துன்னா அஞ்சு திருப்பணம் தான். செம்பாதிக்கு மேலே எங்களுக்கு வாங்க ஒன்று ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறதுல அந்த காலத்தில் ரெக்கமெண்ட்னா என்னன்னு தெரியாது. இப்போ உருப்பிடாமல் போச்சு. அப்போ அது மாதிரிலாம் பேச்சு கேடுமில்லை. படித்தா வாங்கலாம் இல்லைன்னு முடியும். அப்படிலாம் இருந்த காலம் நல்ல தன்போடில் சூழ்பணந்தாள், நல்ல சோலைகள் சூழ்ந்த திருப்பணந்தாள். திருத்தாடகை சரமி, தாடகை என்ற ஒரு பெண்மணி வழிபட்ட இடம். இந்த தாடகை இல்லை, கம்பராமாயண தாடகை இல்லை. இது தரிச்சிருக்கிறது வந்து வரவே வேணாம். நல்ல சிவப்பொலிவும் நல்ல பெருமானை வழிபாடு செய்கின்ற தாடகை என்ற பெயருடைய அந்த அம்மா வழிபாடு. பல்லவன் வழிபட்டா பல்லவன் ஈச்சரம், தாடகை வழிபட்டா தாடகை ஈச்சரம். அந்த ஊர்ன இந்த இடத்துல ரொம்ப அருமையான பதியத்தை இருக்கணும். ஒரு நான் மூணு பாட்டு தள்ளுங்க. எங்க பெருமானை செஞ்சடி பெருமானை வணங்கினா என்ன கிடைக்கும்? சூழ்தரு வல்வினையும் வினைகள், உடல் தோன்றிய பல்பினியும், உடம்பில் இருக்கிற என்னென்ன நோயோ அத்தனை. பாழ்பட வேண்டுதிரேல் மிக எத்துமின், இதெல்லாம் நீங்கணும்னா வேற எங்கேயும் மருத்துவர்கிட்ட போனா திருப்பனந்தா சஞ்சடையப்பட்ட போய் விண்ணப்பிக்குவது. பாய் புனலும் போடியில வெண்மதியும், ஆனால் பொங்கரவம் புனிந்த தாழ் சடையான் பணந்தாள் திரு தாடகைச்சுரமீ. நீரலை நிறைவு பாட்டு கலைக்கிறோம். என்ன பண்றது? தன் வயல் சூழ் பணந்தாள், அருமையா வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான திருப்பணம். திரு தாடகைச்சரத்து கண்ணயலே பிறையான், நெற்றிக்கண் இங்கே இங்கே பெரிய இருக்குது. கண்ணயலே பிறையான், கண்ணயலே பிறையான், அவன் தன்னை முன் காழியர்கோன் நன்னிய செந்தமிழால். அருமையான தமிழால யார் பாடினது? மிகு ஞான சம்பந்தன். இது பாடல்ல பன்னியல் பாடல் வல்லார், பன்னோடு கூட பாடல். இந்த பன்னியல் பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்றருமே, வினி நீக்கம் பெற்று சிவப்பேறு படைவார். இந்த அருமையான பதியம். இந்த இடம் தான் நாங்கள் 58 43 ஆண்டுகள் பிறந்து முடிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று சொல்லுமாறு போல திருப்பனந்தாள் திருக்கோவில் தான் அதிகமாக வழிபாடு செய்த இடம் இல்லைவா. அந்த பெருமான் இப்பொழுது அருமையாக வணங்கி அப்படியே முருகப்பெருமான் நடராஜ பெருமான் அப்படியே வளம் வந்தா பைரவர் அப்படி அம்மையப்பர் இந்த பிறம் தட்சிணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் அப்படி வெளியில வந்தோம்னு சொன்னா அப்படி மீண்டும் போனா பெரிய நாயகி ரொம்ப அருமையான அந்த அருமையான பெருமாட்டி நல்ல அந்த உயரமாக ரொம்ப உயரமும் இல்லை ரொம்ப குறியும் இல்லை அந்த பெருந்திருப்பிராட்டியாக இருக்கிறவர் அப்படியே வளம் வந்து பெருமாட்டியை வணங்கி கொண்டு அப்படியே வெளியில வந்தோம்னா கொடிமரத்துக்கு முன்னாலதான் வணங்கணும். அங்கே வணங்கி மீண்டும் அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து திருவேந்தலத்தை தியானம் பண்ணிவிட்டு இப்பொழுது ஞான சம்பந்தர் அங்கே தங்கலை 7வது நூற்றாண்டில் தங்கலை. இந்த நூற்றாண்டில் பெருமானே இந்த திருப்பனந்தாளில் ஒரு திங்கள் தங்கி எங்களுக்கெல்லாம் அருள் செய்யணும்னு கேட்டுக்கிட்டு அதனால் பெருமான் 7வது நூற்றாண்டில் போன பொழுது அங்கே தங்கலை. நேராக அவர் சீர்காழி போயிடுறார். ஆனாலும் 20வது நூற்றாண்டினுடைய வேண்டுகோளுக்கு நீங்கி திருப்பனந்தாளில் ஒரு அடுத்த ஒரு பாட்டு இருக்கு நான் கேட்டுக்கிட்டேன்ல, திருப்பந்தநல்லூரில் தான் நம்ம போகணும். நேரமும் இல்லை, என்னமோ திருப்பனந்தாளில் தங்கனா தேவலான்னு இந்த பேராசையினாலே இவர்களை அனுமதிக்க திருப்பனந்தாளில் ஒரு திங்கள் அருமையாக இருக்க நாம ஒரு திங்கள் இருக்கலாம். நமக்கு உடல் பரபரப்பு இருக்குது. அதனால ஞான சம்பந்தத்தை போய் என்ன சிவகாசி அன்பர்கள் சிவனடியார் அறநெறி கழகமாச்சே ஆமாம் வந்தோ ஒரு திங்கள் சுவாமி இங்கே எழுந்துள்ள மாதிரி இருக்குது என்ன ஆம் அப்படிதான் அந்த ஒரு திங்கள் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னாரு. கொஞ்சம் சிவகாசி வரைக்கும் போயிட்டு பல இதோ சரி போயிட்டோம். ஞான சம்பந்தர் ஆசீர்வாதத்தோடு கூட செஞ்சடை பெருமான் திருவருளை பெற்று மீண்டும் சிவகாசியில் இங்கே கோவில கொண்டு வந்து
1: இன்னொரு வகையிலும் பொருத்தமா போதியா. இப்ப மணி 2 மணிக்கு புறநீர்மை பாடுறதுக்கு அடுத்த காரையில் தொடங்கும் போது புறநீர்மை பாடி தொடங்கிக்கலாம்.
0: அருமை அருமை பத்தியா பண்ணி எப்படி எல்லாம் பாடணும்னா பந்தல் பத்தியா புறநீர்மை, அதனால காலையில பாடலாம். மத்தியானத்துல பாடப்படாது புறநீர்மை பத்தியா. இன்னென்ன பண்களை இந்த நேரத்துல தான் பாடணுங்கிற ஒரு அமைப்பு. அதனாலும் இப்ப எனக்கு அவங்க ரொம்ப உறவு. சரி இவரு நான் திருப்பனந்தால ரொம்ப நாள் இருந்ததுனால இங்க நிறுத்திவிட்டாருன்னு சொல்லாம பன்முறைப்படியும் இப்பொழுது எய்வர். அதெல்லாம் எனவே திருப்பனந்த
1: காலையில தான் போய் பாடி இருந்துச்சா ஐயா, அப்ப வந்து அவர் திருப்பனந்தா கையை தான் போயிருந்தோம். காலையில இருந்தா பாடி இருப்பாங்க ஐயா,
0: சீர்காழி போயிடுறாரு. தலையாத்திரை நிறைவு பெறுற நேரம் இது. இருந்தாலும் நாம நம்முடைய அமைப்பினாலே பெருமான் சிவகணத்து ஞானசமுதரை வணங்கி கேட்டுக்கொண்டு திருப்பனந்தாள்ல எழுந்திருக்கா கேட்டுக்கொண்டு நாம் என்று சொல்லி இரண்டு பொழுதும் இருபொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லாச்சாச்சு சோரிட்டார் தொழுகூர்வமே தொலைத்தருந்து இருபொழுதுன்னு வந்தா திருமுறை ஞாபகத்து வந்துடணும். உங்களோட செந்தரம் அருமையாக காலையும் மாலையுமாக முப்பொழுதும் முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்ற முப்போதும் நம்முடைய அருமையாக சிந்தனை செய்தோம். இனி நான்காவது பொழுதாக இருக்கிறதுல இது வாயிலாக எழுந்த நம்முடைய தத்துவ கொள்கைகளை கோட்பாடுகளை படிக்க இருக்கிறோம். இந்த வகையில சிவகாசியில இரு நாட்கள் அமைச்சும் நல்ல இந்த மாதிரி பகல் வேலையிலும் கூட எல்லா வேலைகளையும் பல வேலைகள் பல பணிகள் வீட்டு பணிகள்லாம் இருக்கலாம், அவற்றை எல்லாம் எப்படியோ முன்னையோ பின்னையோ செய்துவிட்டு இத்தனை பேரும் வந்திருக்கின்ற பெரு தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய ஆண்கள் பெருமக்களுமாக இருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இந்த ஏற்று போட்டுதல் நடத்தின நம்முடைய அம்மையார் அவருடைய இல்லத்தார் அவர்கள் இப்பொழுது பெற்றிருக்கிற வளங்களோடு மேலும் பல வளங்களும் நலங்களும் பெற்று எல்லாம் அல்ல பெருமான் திருவள்ளி வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இடத்திலேயே இந்த திருமணம் தொடக்கம் நடக்குவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியும் அதற்கு வேண்டிய உதவியும் செய்த நம்முடைய கோவில் நிர்வாகத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் தெரிவித்து மூர்த்திகள் அவர்கள் அருமையாக விண்ணப்பித்து நமக்கு விண்ணப்பம் செய்தார்கள். அவர்களுக்கும் இவற்றையெல்லாம் இடையராது ஊண்டி கவனித்து நடத்துகின்ற பல பேர் இருந்தாலும் அதில் முன்னோடியாக இருந்து நம்முடைய மருத்துவருடைய அவங்க மனைவியார் அவர்களும் மருத்துவர் இருந்தாலும் இவர்களெல்லாம் எங்களுக்கு ஒன்று வந்து உணவினை ஊட்டுவார்கள். உணவினை ஊட்டுவல் அது அறையில் நடக்கிறது. அம்பலத்தில் சொன்னேன் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் வச்சிங்களேன் இன்னும் கொஞ்சம் வச்சிங்களேன். நாங்கள் வீட்டில் இருக்கிற விட இப்போ ரெண்டு நாள் நிறையா சாப்பிட்றோம் நானும் மூர்த்திகளும். ஆமாம், வீட்டில் இருப்பதை விட நிறையா தான் சாப்பிட்றோம். இது மாதிரிலாம் ஊட்டி உண்பிக்கின்ற பெரியவர்கள் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் வணக்கம் தெரிவித்து இந்த முற்பகல் பொழுது நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் நிறைவு செய்கிறோம். வணக்கம்.
2: பாழுமாய் எனக்கு எந்தையுமாய உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தாய் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பர் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தன தன் அடியோங்களுக்கே நானார் என் உள்ளம் யார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டினேல் மதிமயங்கி ஊனாருடைதலையில் உண்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று ஊதாய் கோத்தும்பே நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலாப்போந்தன்று முதல்

அருள் கோடைத்திரை லோக்கிய சுந்தரனேயே, சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்குங்குமோ, போலும் பொடியணி மார்விலங்கும் என்று புண்ணியர் போற்றி சிப்ப, மாலும் அயனும் அறியா நெறிந்து வந்தே என் மனத்தகத்தே, பாலும் அமுதம் ஒத்து நின்றானுக்கே, பல்லாண்டு கூறுவதுமே சென்ற காலத்தில் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும், இன்று எழுந்தருளப் பெற்ற பேறு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடைய, நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பாய். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே.

0: காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருச்சிவபுரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: தலம் திருநீலக்குடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு வாழ்கொழிப்புத்தூர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழைக்கணி பல எங்கணி, மாங்கனிதாம் சிறந்த கூடை சுருள் குழை அப்பம் எள்ளுருண்டை எல்லாம் தொருத்தும் பேழை பெருவயிற்றோடும் புகுந்து என் உடம் பிரியான் வேடத்தில் முகத்து செக்கன்மேனி விநாயகனே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுடை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியே போற்றி வணங்கிக் கொண்டு நாமெல்லாம் உயிர் பொருட்டு சித்தாந்த அட்டகத்தை தந்தருடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி உலகிலே இருக்கின்ற சைவர்கள் அனைவரும் பயன்படும்படியாக பேருதவியினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும், அதிலே தன்னை இணைத்து கொண்ட அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க, நாம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற நூலை சிந்திக்கின்ற ஒரு பேட்டிலே இரண்டாவது நாளாக நம்முடைய சிந்தனையை தொடங்குகின்றோம். நாம் வீதி வழியே செல்லுகின்ற பொழுது ஒரு வீட்டிற்கு நாம் உள்ளே செல்ல வேண்டும் என சொன்னால் நான்கு படிகள் ஏறி வீட்டிற்குள் செல்கிறோம். இதே போன்று உயிர்களாகிய நாம் இருதின் நிலைப்பேறு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேறு பெறுவதற்கு நான்கு படிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நான்கு படிமுறைகள் எது என்று சொன்னால் சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த நான்கு படிமுறைகள் வழியாகத்தான் நாம் சிவத்தை அடைய முடியும். ஆகையினாலே தான் இந்த நான்கு படிமுறைகளை வைத்து நால்வர் பெருமக்களை வைத்து முதல் வணக்கம் அந்த நால்வருக்கு நாம் சொல்லிக்கொண்டு வழிபாட்டை தொடங்குகின்றோம். இதிலே முதல் படி என சொல்லக்கூடியது சரியை. இந்த சரியை என சொல்லக்கூடியதை தாச மார்க்கம் என்பார்கள். அதாவது ஆண்டான் அடிமை. அதை லகுவாக சொல்ல வேண்டும் என சொன்னால் எஜமானன் பணியாளர். ஒரு பணியாளன் ஒருவன் தன்னுடைய எஜமானனுடைய முழு அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு அவருக்கு இதமான பணிவிடைகளை செய்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதைப் போல ஆன்மாக்கள் முதன் முதலில் அந்த தாச மார்க்கத்தில் நிற்க வேண்டும். இந்த நான்கு மார்க்கங்களும் எவை என்பதை நம்முடைய திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த வகையிலே தாச மார்க்கம் என்பதற்கு திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவது எது என்றால் எளியனல் தீபம் இடல் ஆலயத்திலே சென்று நல்ல விளக்கிடுவது, மலர் கொய்தல். இதிலே தீபம் விடுதல் மலர் கொய்தல் என சொல்லுகின்ற பொழுது எப்படி தீபம் விடுதல் வேண்டும் எப்படி மலர் கொய்தல் வேண்டும் என்று நமக்கு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதியின்படி தீபம் ஏற்றுதல், அந்த விதியின்படி மலர் கொய்தல், அழிதின் மெழுகல் மனதிலே அன்பினை தேக்கிக் கொண்டு மெழுகுதல், அது தூத்தல் அங்கே அழகாக அதை தூத்து நாம் துப்புரவு செய்தல், வாழ்த்தல். அதான் ரொம்ப முக்கியம். இறைவனை வாயார துதித்தல் என சொல்லக்கூடியது சரியையிலே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வாழ்த்தல், பழி, மணி, பற்றல். சிவாலயத்திலே பூஜா காலங்களிலே காண்டாமணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அதை அடிப்பது மிகுந்த ஒரு சிவபுண்ணியம். சரியையிலே அது ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் எந்தெந்த நிலையிலே எப்படி நாம் அந்த தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு நாமக்கரசு சுவாமிகளே திருவாக்கிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஞான நூல்களில், சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவாலயங்களிலே அடியார்கள் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை எல்லாம் தொகுத்து அச்சிவேலு குமாரசாமி குருக்கள் நித்திய ஆராதன சந்திரிகை என்ற ஒரு நூலை செய்திருக்கிறார். தமிழ் நூல் தான். இவைகளெல்லாம் நாமெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த நூலிலே ஒரு மணி அடித்தலுக்கு கூட விதி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே மணி அடிக்கின்ற பொழுது அந்த மணியினுடைய நாக்கு மட்டும்தான் அசைய வேண்டும், அந்த மணி அசையக்கூடாது, மெதுவாக அடிக்கணும்னு அர்த்தம். இந்த விதியை பின்பற்றாமல் தான் அநேக ஆலயங்களிலே அந்த மணியிலே பலத்தெல்லாம் சேர்த்து அடித்து மணி கீறல் விழுந்து நாதம் கெடுகிறது. எனவே மணியாகிய அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாக்காகிய ஆன்மா அங்கும் இங்கும் ஆடுகிறது என்ற பொருளையே வருகிறது. அதையினாலே அந்த மணியை நாக்கு மட்டும் ஆட வேண்டும். அதில் ஒரு தடவை அடித்தால் மோட்சத்தை கொடுக்கும், இரண்டு முறை டான் டான் என்று அடித்தால் உலக போகத்தை கொடுக்கும், மூன்று முறை அடித்தால் சகல சித்தியும் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மணியடித்தல் என்பது அதற்குள்ள ஒரு அடியார்கள் அடித்தால்தான் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சிவாராதனை காட்டுகின்ற பொழுது எப்படி அடிக்க வேண்டும் என்பதை அறிந்து அடிப்பார்கள். அது பெரிய சிவத்துவம். ஆகையினாலே பழி மணி பற்றல் பன்மஞ்சனம் ஆதி தழிதொழில் செய்வது, இறைவனுக்கு திருமஞ்சனத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரித்தும் தயாரித்தும் கொடுப்பதும் திருமஞ்சன நீரினை கொண்டு வருவதுமாக இவைகள்தான் தாச மார்க்கமே. ஆக எளியனல் தீபமிடல் மலர் கொய்தல் அழுகின் மெழுகள் அது தூர்த்தல் வாழ்த்தல் பழி மணி பற்றல் பண் மஞ்சனம் ஆதி தழிதொழில் செய்வதுதான் தாச மார்க்கமே. இதிலே வாழ்த்தல் என்று அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்த்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருமுறைகள் தான் ஆலயத்திலே ஓதற்கூடியது. சைவ திருமணங்கள் அங்கீகாரம் செய்திருக்கின்ற ஞானாசிரியர்கள் வாக்குதான் நாம் ஓதுதற்குரியது. அவைகளெல்லாம் சிவவாக்கியம். அவர்கள் ஆன்மபோதம் அற்று சிவபோதத்திலே நின்று சிவனால் அதிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் திருவாயிலிருந்து வெளிப்பட்ட வாக்கு சிவவாக்கே. இந்த சிவவாக்கே என சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் எழும். சிவவாக்காக வெளிப்பட்டது என சொன்னால் அந்த வாக்கு சிவன் வாக்கு என்றார். சிவன் தன்னைத்தானே துதித்தது போலே தயன ஆகிறது. இது தற்புகழ்ச்சித்தானே என்று ஒரு ஐயம் எழக்கூடும், எழ வேண்டும். எப்பொழுதுமே சில சிந்தனைகள் வருகின்ற பொழுது நமக்கு செய்திகள் கிடைக்கும், நற்சிந்தனைகளாக அமைதல் வேண்டும். சிவவாக்கு ஆக தேவார திருவாசகங்கள் இருக்கின்ற பொழுது அது சிவவாக்கு என்றால் அது சிவன் தன்னைத்தானே திரித்துக் கொண்டதற்குத்தானே சமம் என்றார். இதற்கு விடையினை குமரகுருவர சுவாமிகள் திருவாரூர் நான்மணி மாலையிலே இதை சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால் அவர் சமகாலத்தில் உள்ளவர், அல்லது அவருக்கு சற்று முன்பாக வாழ்ந்தவர், அல்லது அவர் காலத்திற்கு சற்று பின்னே வாழ்ந்தவர்களை வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்டவருடைய பெருமையை, அருமையை, குணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சிவன் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், அவன் அனாதி என்றும் இருக்கிறான். அவனை பற்றி அறிந்தவர்கள் எவரும் இல்லை. அவனை பற்றி சொல்வதற்கு அவன் உடன் வாழ்ந்தவர்கள் இல்லை. இவன்தான் முளைத்தானே முன்னமே எல்லோருக்கு முன்பாக இருக்கிறார். ஆகையினாலே அவனை பற்றி தெரிவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அவனை பற்றி தெரிய வேண்டும் என சொன்னால் அந்த பெருமானே தன்னை பற்றி கூறினால் அன்றி அங்கே நமக்கு வேறு வழி இல்லை. எனவே தன்னை பற்றியே கூறுதல் அன்றி வேறு வழி இல்லாத காரணத்தினாலே தான் காரணத்தினாலும் இந்த ஆன்மாக்களுக்கு சிவத்தை எப்படி துதித்தல் வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் சிவவாக்காக வெளிப்பட்டது என்று குமரகுருவரார் சுவாமிகள் திருவாரூர் நான்மணி மாலையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எழுதாய் கிழவி நின்மொழி எனப்படுதலின் நின் பெருந்தன்மை நீயே நவிற்றுதல் மண்பெரும் புறமை தன்றோ உம்பரின் நின்னோர் அன்னோர் இன்மையின் நின்னிலை கூறாய் நீ எனில் தேர் உணர் இலரால் தன்னுடைய ஆற்றல் தன் முன்னர் தற்புகழ் கிளவியும் தகு என்று தற்புகழ்ந்து இசைத்தனை நீயே. எனவே தன்னை பற்றி அறியாதவரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதைப் போல இது தவறில்லை. இதே கருத்தைத்தான் பவணந்தி முனிவர் நன்னூல் சுந்தரத்திலே சொல்லிக்காட்டுகிறார். மண்ணுடை மன்றத்து ஓரை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணரா ஆயிடையிலும் மன்னிய அவையிடை வெல்லிரும் பொழுதிலும் தன்னை மறுதலை பழித்த காலையும் தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே. ஆகையினாலே தான் அங்கே தன்னை பற்றி சில இடங்களில் கூறுவது தவறில்லை. ஆக தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையிலும் அந்த பெருமானை பற்றி எந்த ஒரு ஆன்மாவும் அறியாத காரணத்தினால் அவன் தன்னை பற்றி கூறுகின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தன்னை பற்றி கூறுவது என்பது பெருமை உடைத்து அன்று. இது வேதத்தில் சொல்லப்பட்டதைத்தான் அப்படியே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் தன்னுடைய திருக்கடை காப்பிலே தன்னை பற்றியே பெருமையாக சொல்வார். தமிழாகரன் தமிழ்ஞான சம்பந்தன் என்று தன்னை அடிக்கடி தன்னுடைய பெருமையை தான் கூறுவது போல் இருக்கும். எனவே இந்த திருக்கடைக்காப்பு என சொல்லக்கூடியது அதிலே வரக்கூடியது இந்த உலகோருக்கு ஞானசம்பந்தருடைய பெருமை தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான். ஆகையினாலே இந்த திருக்கடைக்காப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே அது மிக மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே இன்று இந்த திருக்கடை காப்பை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய சிந்தனையை தொடங்க முடியும். பதிமுது நிலையிலே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நான்காவது திருப்பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாய் மலர்ந்தருடைய திருப்பாசுரம். வாழ்க அந்தனர் மாணவர் ஆணினம் என்று தொடங்குகின்ற அந்த பதிகம், இந்த பதிகமானது 12 திருப்பாடல்களை உடையது. தோத்திரத்திலே எப்படி 12 பாடல்களை உடைய இந்த திருப்பாசுரம் மிக மிக முக்கியமோ, இதே போல சாத்திரத்திலே 12 சூத்திரங்களை உடைய சிவஞான போதம் முக்கியம். இந்த இரண்டையும் நாம் கசடக கற்றே ஆக வேண்டும். சிவஞான போதத்தின் எப்படி பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ, இதே போலத்தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் நம்முடைய நின்றசீர் நெடுமாற நாயனாரை முன்வைத்து சமணர்களுக்கு சைவத்தினுடைய உண்மை தெரிதல் வேண்டும் என்பதற்காக சைவத்தினுடைய திறத்தையெல்லாம் திரட்டி 12 திருப்பாடல்களை அங்கே திருவாய் மலர்ந்தார். அப்படி அழைக்கின்ற போது 1, 2, 3 திருப்பாடல்கள் பொது அதிகாரமாகவும் 4 முதல் 12 திருப்பாடல்கள் வரை உண்மை அதிகாரமாக இருக்கும்படியாக அந்த திருப்பாட்டு அமைந்திருக்கும். ஆகையினாலே இந்த திருப்பாசுரத்தை நன்றாக உற்று நோக்கினால் 1 முதல் 3 அதிகாரம் ஒரு யாப்புல இருக்கும், செய்யுள் யாப் இருக்கும். 4 முதல் 12 திருப்பாடல்கள் யாப்பு மாறி இருக்கும். ஏனெனில் அது பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று அங்கே வைக்கின்ற பாவம் அந்த நிலையிலே அது பாடல் அமைந்திருக்கிறது. சரி, இந்த பதிகத்திற்கு ஏன் திருப்பாசுரம் என்று பெயர் வந்தது என்றால், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலேயே இந்த பதிகத்தை பாசுரம் என்று திருக்கடைக்காப்பிலே குறிப்பிட்டருளினார். எனவே ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாக்கினாலே அந்த பதிகத்தை பாசுரம் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் இது திருப்பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடைசி திருப்பாடல படுகின்ற திருக்கடைக்காப்பு அந்த திருப்பாசுரத்திலே உள்ளது. நல்லார்கள் சேர்வுகள் ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் மானோர் உலகாடவும் வல்லரன்றே. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலே திருக்கடைக்காப்பு ரொம்ப முக்கியம். இந்த திருக்கடைக்காப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஞானசம்பந்தரை பற்றி செய்திகள் நிறைய கிடைத்தது. அந்த திருக்கடைக்காப்பை வைத்துத்தான் 11வது முறையில் ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஒரு 6 பதிகங்கள் இருக்கிறது தோத்திரமாக. இவ்வளவு நூலில் இருக்கின்ற காரணத்தினாலே தான் சேர்க்கலார் பெருமான் திருஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு பிள்ளைவாதி புராணம்பாதியாக செய்தருவினார். ஆகையினாலே இந்த திருக்கடைக்காப்பு முக்கியம். இந்த திருக்கடைக்காப்பில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த பதிகமானது சைவத்தினுடைய உண்மையையும் தொன்மையையும் அறிதல், எல்லா சைவர்களுக்கும் கடமை என்பதை உணர்த்துவதற்காக இது ஒரு தலத்திற்கு உள்ள பதிகமாக வைக்காது, இது பொது பதிகம் என்று சொல்லப்படும். புராண ரீதியிலே திரு ஆலவாயிலே வைத்து இந்த திருப்பதிகம் வெளிப்பட்டாலும் அந்த திருக்கடைக்காப்பிலே தலத்தை பற்றியோ சுவாமியினுடைய திருநாமத்தையோ குறிப்பிடாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இது பொது பதிகம். உண்மையெல்லாம் தெரிவிடணும், சில நுட்பங்களையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக தான் சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனமாக கொள்ளணும். எனவே இந்த திருக்கடைக்காப்பிலே தலத்தின் மீது சொல்லப்படாத காரணத்தினால் இது பொது பதிகம். அந்த திருக்கடைக்காப்பு என்பதனுடைய ஒரு சிறப்பு என்ன என்பதை திருவருள் கூட்டி வைத்து இன்னொரு நாள் தனியாக ஒரு சிந்தனையை மேற்கொள்வோம். எனவே இந்த திருக்கடைக்காப்பை நீ மீளவும் அந்த பாடலை சொல்லிவிட்டு அந்த திருப்பாசனத்தில் வருகின்ற அந்த திருப்பாடல்கள் எப்படி தேவார அருள்முறை திரட்டுக்கு உதவி செய்கிறது என்பதை அப்படி பார்ப்போம். இந்த திருக்கடைக்காப்பு நல்லார்கள் சேர்புகளில் ஞான சம்பந்தன் அல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்னபத்தும் வல்லார்கள் வானோர் உலகாலமும் வல்லதன்றே. இதிலே அழகாக இந்த பதிகத்துக்குள்ளே வருகின்ற ஒரு பாடல் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சிவனது முதுநிலை, அதாவது பதி முதுநிலையை குறிப்பிடுவதற்கு ஒரு இதில் இருந்து ஒரு 3 திருப்பாடல்களை எடுத்துக்காட்டுகிறார். அதிலே முதலாவதாக வருகின்ற இந்த எடுத்துக்காட்டு பாடல், ஏதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர் விற்றுடன் எங்கள் சோதி மாதுக்க நீக்கலுருவீர் மனம் பற்றி வாழ்மீர் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மிங்களே. இறைவனது பதி முதுநிலையை குறிப்பிடுகின்ற பொழுது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற இந்த நூல்களை வைத்து கொண்டு அவனை ஆராய்ச்சி செய்து விடாதீர்கள், ஏனெனில் நம்முடைய சித்தறிவுக்கு அது புலப்படாது. ஒரு அனுமான பிரமாணத்திற்கோ உரை அளவிற்கோ அவன் அகப்படாதவன், அவன் அறியப்படாதவன், பரிஞானத்தால் மட்டுமே உணரப்படுபவன். உதாரணமா ஒன்று கேட்கிறேன், திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு வருது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு சொல்லுகின்ற பொழுது உண்ணாது பெருமாளுக்கு நைவேத்தியம் ஏன் ஒருத்தன் கேட்பார், உறங்காது இருந்தாய் போற்றி உறங்காத பெருமானுக்கு திருப்பணி எழுச்சி ஏமாணம் இதெல்லாம் வரும். ஆகையினாலே இதெல்லாம் நம்முடைய சித்தறிவிக்கு புலப்படாது. அப்ப நிவேதனம் என்பது என்ன, திருப்பள்ளி எழுச்சி என்பது என்ன என்பதை அதை ஞான நோக்கோடு உள்ளே சென்றால்தான் பொருள் புரியும். இதே போன்று இறைவனை சொல்லுகின்ற பொழுது வாண்டுகள் வள்ளுவன் எண்குணத்தான் என்கின்றார் நாவுக்கரசு சுவாமிகள், எண்குணத்து உழவுமே என்று சொல்லி காட்டுகிறார். இறைவன் எண்குணத்து உழவுமே. ஆனால் அதே செய்தியை நீத்தல் விண்ணப்பத்தில் மணிவாசன் பெருமான் குணம் இனிங்கிறார், குணம் கிடையாது அவருக்கிறார், ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் அங்கே எட்டு குணமுடையவன்கிறார், இங்கே வந்து குணமில்லைங்கிறார். இது நமக்கு முரண்படுவது போல் என்னுடைய சித்தி அறிவிக்கப்படும். ஆனால் சிவஞானத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் உண்மை புரியும். குணமில்லை என்பது ஆன்மாவுக்கு உரிய மாயா குணம் அவனிடம் இல்லை. என் குணம் என்பது சிவனுக்கே உரித்தான மங்கள குணம். இப்படியெல்லாம் நாம் நூல்களை வைத்துக் கொண்டு அனுமானத்தாலோ உரையளவாலோ அவனை சோதிக்க கூடாது. ஆகையினாலே அதையெல்லாம் திருவடியை பற்றி நின்று நாம் சிந்தனை செய்தோம் என்றால் நமக்கு சுவாமி உண்மையை உணர்த்துவார். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஏதுக்கள் அடுத்த மொழியாளுமைக்கு சோதித்திட வேண்டாம் சுடர் விட்டுடன் என்ற சோதி. எனவே ஆன்ம அறிவுக்கெல்லாம் எட்டாத நிலையிலே அந்த பதி முது நிலையிலே இருக்கின்றார். சுடர் விட்டுடன் எங்கள்

எல்லா சுடர்களுக்கும் மூலமாக இருப்பவன் ஜோதிர் ஜோதி என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எல்லா ஜோதிகளுக்கும் உள்ளே ஜோதியாக இருந்து ஜொலிப்பவன் தான் அவன் என்று இங்கு சொல்லி காட்டுகிறான். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது அந்த ஜோதி வடிவிலே இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது மணிவாசகர் இன்றன கருணி இருள்வெடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்றுங்கிறார். ஏன்னா நமக்கு தெரிந்த ஒன்றை தானே உண்மையாக சொல்ல முடியும். என் உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறே போன்றும் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அவன் சுடர் விட்டிருக்கின்றான். அவனை நாம் சிந்தித்தல் வேண்டும். மாதுக்கம் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் பிறவி துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என சொன்னால் மனம் பற்றி வாழ்வின் அந்த பெருமானை நாம் மனம் பற்றி நாம் இருந்தால்தான் உண்மையை உணர்த்துவான். கையொன்று செய்ய விடியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமறு மெய்யொன்று சார செனி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்யும் பூஜை எவ்வாறு கொள்வாய் விளைந்திருப்பவனே பட்டத்தார் கணிப்பாடல். இத்தனையும் காரணம் அந்த மனம். அந்த மனம் பற்றினால்தான் நீங்கள் உண்மையை உணர முடியும். அப்படி மனத்தை பற்றி சாதுக்கள் வீக்கில் இறையே வந்து சவர்மீன்களே, நான் மேலான முதுநிலையிலே இருக்கின்ற அந்த பெருமானை முதலில் உங்கள் மனம் பற்றுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இதை அழகாக தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு செடி இருக்கிறது, அந்த செடிக்கு தினமும் ஒருவன் நீர் ஊற்றுகிறான். ஆனால் அந்த செடியானது மண்ணினை பற்றி இருந்தால்தான் நாம் ஊற்றுகின்ற நீர் அந்த செடிக்கு பலனாக சென்று சேரும். அந்த செடியிலே இருக்கின்ற வேர் மண்ணிலே ஊன்றவில்லை என சொன்னால் எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. இதே போல மனமாக சிவத்திலே ஊனினால்தான் நாம் எப்ப எனையும் அடைய முடியும் என்று அழகாக சொக்கநாதர் என்பாலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நீரிலே மூலிகிலும் என் நித்தலும் அரிச்சிக்கிலும் என் பாரிலே சுற்றி பணியிலும் என் வேரிலே ஒற்றிருந்தால் அன்றோ உயிர்க்கு உறுதி. அந்த வேர் வந்து பட்டிருக்கணும். வேரிலே ஒற்றிருந்தால் அன்று உயிர்க்குறுதி. ஒன்று இரண்டும் அற்றவனே சொக்கநாதா. அதனாலே நம்முடைய மனமானது பற்றுதல் வேண்டும். இந்த திருப்பாசனம் என்று சொல்லக்கூடியது இந்த பன்னிரண்டு திருப்பாடல்களையும் நாம் நன்றாக ஓதி உணர்தல் வேண்டும் அவசியம். இது அவசியம் என்ற காரணத்தினாலே தான் சேக்கலார் பெருமான் இந்த பன்னிரண்டு திருப்பாடல்களுக்கு 23 பாடல்களிலே சேக்கலார் பெருமான் உரையாடுகிறார். பெரிய புராணத்திலே சேர்க்கலார் உரை என்று எழுதி உரையாசிரியர் என்ற ஒரு திருநாமத்தை பெறுகிறது ரெண்டே இடத்துல. என்னுடைய சிந்தனைக்குப்பட்டபடி ஞான சம்பந்தர் பெருமான் செய்யனே திரு ஆடவாமி ஐயனை அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம மன்னர் கொழும்பு தீச்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காக வேண்டார். இந்த பையவே என்பதற்கு உரை எழுதினார் சேர்க்கலார் பெருமான். இதே போன்று இந்த திருப்பாசுரத்திற்கு மட்டும் 23 பாடல்களிலே நமக்கு உரை எழுதி உபகாரம் செய்திருக்கிறார்கள். அப்ப சேக்கலார் பெருமான் தன்னுடைய புராணத்தை விட்டு வெளியே வந்து இந்த திருப்பாசனத்துக்கு உரை எழுதணும்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆக நம்முடைய இந்த கொற்றமல் உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய பெருமானை பற்றி கூறுகின்ற பொழுது அவன் நம்முடைய அனுமான பிரமாணத்திற்கும் உரை அளவிற்கும் எட்டாதவன். அவன் சுடர் விட்டிருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாது அந்த பெருமானை மனம் பற்றித்தான் நாம் சார்தல் வேண்டும் என்று அந்த மனம் எனும் தோணி பற்றி என்பதை இங்கே ஒரு கருத்தாக இங்கே வைத்து வைக்கிறார். அடுத்த திருப்பாடல் இதே திருப்பாசுரத்திலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தைய அருடு தாயின தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீ பரால் எந்தையார் அவர் எவ்வகையாகுதோ. வெந்த சாம்பல் விரை என பூசி என்றார். உயிர்கள் பொருட்டு நம்முடைய பெருமானவர் உயிர்களுக்காகவே தனு கரண போன போகத்தை தோற்றுவிக்கிறார். தோற்றுவிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றார், சமகாரம் பண்ணுகிறார். அப்படி சமகாரம் பண்ணுகின்ற அந்த இடம்தான் எந்த இடம்? நள்ளிருள். அந்த நள்ளிருளிலே பெருமான் மட்டும் தனித்து நின்று நடனம் செய்கிறார். பின்னி அடுத்த பாடலே வரும். எனவே நள்ளிருளிலே நட்டம் பயின்றாடும் நாதனே என்பது இந்த உலகையெல்லாம் நுடித்து தான் மட்டும் நிற்பார் நடனமாடுகிறார். அப்படி உலகையெல்லாம் ஒடித்து எல்லா பொருளையும் அழிக்கின்ற பொழுது
அதில் எஞ்சுவது

0: சாம்பல். அப்ப அந்த எஞ்சிய சாம்பலை என்ன செய்வது? கையிலே ஒரு பொருள் எஞ்சி இருக்கிறது என்றால் ஒரு இடம் வைக்க வேண்டும். ஆனால் அந்த சாம்பல் வைப்பதற்கு இடமே அதுவும் என்ன செய்து விட்டது? நொடிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த சாம்பலை என்ன செய்வது? கண்ணப்பநாயனார் புராணத்தில் பார்க்கணும். நம்முடைய குடும்ப தேவருக்கு பூஜனை செய்வதற்கு கண்ணப்ப தேவநாயனார் பூஜனைக்கு வேண்டியதை போல சேகரிக்கிறார். பூஜனைக்கு வேண்டிய போல சேகரித்த பின்பு அங்கே மலர்களை கொத்து கொத்தாக எடுத்தார். வைப்பதற்கு இடம் இல்லை. அப்ப என்ன செய்தார்? அந்த மலர் கொத்துக்களை வழி இல்லாமல் தன்னுடைய தலைக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். தன்னை தலைக்குள்ளே சொல்லி, ஏன் வேற இடம் இல்லை, எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களும் இருக்கிறது. ஆகையினாலே தன்னுடைய தலைக்குள்ளேயே தலைமுடிக்குள்ளேயே அந்த மலர்குத்துகளை அங்கே சொல்கியதை போல இந்த உலகை சம்ஹாரம் செய்த பின்பு அந்த சாம்பலை வைக்க இடம் எஞ்சி இருக்கின்ற தன்மேலேயே பூசிக்கொள்கிறான். சங்கார காரணன் அவனே, அவன் ஒருவனே எஞ்சி இருக்கின்றான் என்று அந்த சிவனது பதி உது நிலையை இங்கே காட்டுகின்றார் நம்முடைய ஞான சம்பந்தர் பெருமான். இதை அழகாக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் நமக்கு நினைவூட்டுவதற்கு இதை எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய பெருமான் எல்லாவற்றையும் சங்காரம் செய்த பின்பு தான் மட்டும் எஞ்சியிருக்கின்ற காரணத்தினாலே சிவனை சேடன் என்று நம்முடைய திருமறைகள் பேசுகிறது. சேடம் என்றால் எஞ்சியது. எனவே அந்த சேடன் எஞ்சி நிற்பவன் அவனே என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே. முக்கியம், நம்முடைய பெருமான் தாயும் அல்ல தந்தையும் அல்ல. இதை பிற சமயத்தை சார்ந்த நூல் அழகாக சொல்லுகின்றது, பிளவா யாக்கை பிரியும். மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேலினையும் செய்யும், ஆனால் அவைகளெல்லாம் இல்லாதவன் நம்முடைய பெருமான் ஒருவனே. அழகாக சித்தியாரிலே அண்ணன் சிவாச்சாரியார் சுவாமியிடம் குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே நம்முடைய பெருமான் எப்பேற்பட்ட ஒரு மேலாண்மையிலே இருக்கின்றார். அவர் தாயும் இல்லை தந்தையும் இல்லாது தாம் தனியன் சுயம்பு. இந்த சுயம்பு என்பதனுடைய ஒரு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுயம்பு என்பதற்கு தான் தோன்றி எந்த ஒன்றும் உபகாரம் இல்லாமல் மூலம் இல்லாமல் தானே தோன்றுபவன். இந்த பெருமானது பெருமானிடம் இருந்து வேதம் வந்த காரணத்தினாலே வேதத்திற்கும் சுயம்பு என்று பெயர் உண்டு, கர்த்தாவாகு பெயர். ஆகையினாலே கர்த்தாவாகு பெயராக அந்த சுயம்பு என்று வேதத்திற்கு வருகிறது. இதே போன்று நம்முடைய பெருமானானவர் எந்தோள் வீசி நின்று ஆடுகிறார். எந்தோள் வீசி நின்று ஆடுகின்ற பொழுது யடாமவிடத்திலே இருக்கின்ற கங்கா தேவியானவள் தன்னுடைய வாயிலே இருந்து கங்கையை இந்த உலகம் முழுதும் தெளிக்கிறார். அப்படி கங்காதேவியினுடைய சிவபெருமானுடைய ஜடாமவிடத்திலே இருக்கின்ற கங்காதேவியினுடைய அந்த திருவாயிலிருந்து வெளிப்பட்ட கங்கை ஜலம்தான் லிங்கமாக வந்தது. அது சிவனிடம் இருந்து வந்த காரணத்தினாலே அந்த லிங்கத்திற்கு சுயம்பு லிங்கம்னு பேர். ஆக அந்த சுயம்பு லிங்கம்னா லிங்கங்களிலே உயர்ந்தது. ஆகையினாலே நம்முடைய பெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பார். யாரெல்லாம் தன்னை நீர்க்கின்றார்களோ அவர்கள் வினையை தீர்ப்பவர். வினை தானேயும் நீங்காது, பற்றி இருக்கின்ற உயிரும் வினையை நீக்க அறியாது தெரியாது முடியாது. அப்ப இந்த வினையை நீக்க வல்ல அவன் ஒருவனே. ஏனெனில் அவன் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன். ஆகையினாலே அந்த வினையை அவன் தான் தீர்க்க முடியும். ஏன்? இந்த வினை தான் பிறப்புக்கு காரணம். அதைத்தான் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டிருக்கிறார். அந்த வினை பிறவிங்கிற வார்த்தை சேர்த்து போடுறார். வேதமும் வேள்வியும் என்று வருவதைப் போல வினை பிறவி. ஆகையினாலே வினையை தீர்க்கின்ற அவன் எந்த யார் அவர் எவ்வகையார்களோ அவனை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆகையினாலே அவனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியாது? ஆன்ம போதத்தினாலோ அல்லது பாஷ ஞானத்தாலோ பசுஞானத்தாலோ நான் எந்த விதத்திலும் அவனை அறிய முடியாது. மாதுக்கம் நீங்களுருவி. நாமெல்லாம் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள். ஆனால் பிறவாயாக்கை பெரியவன் ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் உலகிலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தோற்றம் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் நம்முடைய பெருமான் ஒருவர் மரணம் என்ற அந்தமும் இல்லாமல் ஆதியும் இல்லாமல் ஆதியும் அந்தமும் இல்லாமல் மூர்த்தியாயிருக்கின்ற காரணத்தினாலே அவன் ஒருவனே நம்முடைய பிறப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆகையினாலே அழகாக நம்முடைய பெருமானை சேடன் என்றும் அவனை சுயம்பு என்றும் சிந்திப்பவர்களை வினையை தீர்க்கின்ற வல்லமை உடையவன் அவன் ஒருவனே என்றும் அவனுடைய தன்மைகளை ஆன்மாக்கள் அறிய இயலாது என்றும் அப்பெருமானது பதி முதுநிலையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இதே திருப்பாசுரத்தில் இன்னொரு பாடலையும் மேற்கொள்ளத்துக்காக தருகிறார் குற்றமுடி மாவதி சாச்சாரியார். ஆட்பாளவர்க்கு அழும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம் கோட்பாளனவும் வினையும் குருகாமை எந்த தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். ரொம்ப முக்கியம். இறைவனானவன் யாருக்கு எப்படி அருள் செய்வான் என்பதை நாம கணக்கிட முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் பக்குவத்தன்மையை வைத்து ஆன்மாக்கள் விஞ்ஞானகடர் பிரளையாகல சகடர் என்றிருக்கிறது. இந்த விஞ்ஞானகடருக்கு குருவாக இருந்து உள்ளின்று உணர்த்தி அகப்படுகிறார். பிரயாகரருக்கு குருவாக மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் தாங்கி முன்னிலையாக இருந்து அகப்படுகிறார். சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு சத்திரிபாதத்தன்மை எய்துகின்ற பொழுது இருவினைக்கும் மலபரிவாகும் சத்திரிபாதம் எய்துகின்ற பொழுது அதுவரை உள்ளிருந்து உபகாரம் செய்திருக்கின்ற நம்முடைய பரம்பொருள் வெளியே மானுட சட்டை தாங்கி ஒரு குருவாக வந்து வழிபடுகிறார். எனவே எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் ஒன்று போல் அது செய்வது இல்லை. அடிமையை அளப்பர் போதும் அப்பர் பெருமான் சொல்லி காட்டுவார். திருவாவூரை பதிகத்தில் அவருடைய பக்குவத்திற்கு ஏற்ப எப்படி அருள் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் அருள் செய்வார். ஆகையினாலே அப்பெருமான் இப்படித்தான் அருள் செய்வார் என்று நீங்கள் என்ன செய்து விடலாம்? நாம் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கடக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கின்ற பேர் உபகாரங்கள் இருக்கிறதே அவருடைய கருணை திறம் பெரிது. ராவணன் அருகிலே இருக்கின்ற உமை எனக்கு வேண்டும், இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மையை கேட்டான். சுவாமி கொடுத்தாரே, இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இல்லை என்னாவது அருள் செய்வார். தேவாலயத்தில் தொடக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செய்தியையும் சொல்லி முடிக்கணும். உமையை அழைத்து போனார். உமையை அனுப்பி வச்சார். ராவணன் முன்னே செல்கிறான், பின்னே உமை அவன் செல்கிறான். திடீரென்று ராவணன் தான் அழைத்து வருகின்ற உண்மை அவளை திரும்பி பார்க்கிறாள். தன்னுடைய உண்மை அழகு கோலத்தை விட்டு காளி கோலத்திலே நின்றான். அதை பார்த்து அதிர்ந்து ஓடினான். அதான் உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தனம் அந்த காளி. அந்த உஜ்ஜயினி காலம் தான் இன்னைக்கு திருத்துற உஜ்ஜினி காம மாகாளி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உஜ்ஜினி என்பது எது? அந்த ராவணன் கேட்டபடி அம்மையே அழைத்து போனான். ஆனால் அவனுக்கு பக்குவத்தன்மை இல்லாததாலே அம்மையானவள் காளி வடிவத்தை காட்டி அச்சுறுத்தி அவனை ஓடும்படியாக செய்து விட்டாள். ஆகையினாலே அவன் செய்திருக்கின்ற இல்லை என்னால் அருள்புரிகின்ற பேரர்கள் உடைத்தவன். ஆகிய ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பான் புயல் அளவில்லை கடக்க வேண்டாம். குடிமீனேவரை பூஜை பண்றார் தொன்று தொட்டே ஆகம மேமைப்படி சிவபோசனியார். ஆனால் அரே நாளிலே கண்ணப்பர் நினைச்சார் அங்கே முக்தி பெற்றார். எப்படி முக்தி பெற்றுகிறார்? என்னுடைய வலது பக்கத்திலே அமர்ந்துகொள். சிவாலயத்தில் வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? கண்ணப்பர் இருக்கிறார். இடதுகை பக்கத்தில் சண்டீஸ்வர நாயனார் இருக்கிறார். ரெண்டு நாயன்மாரும் வந்திருக்கிறார்கள். அந்த பதத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே அங்கே கண்ணப்ப நாயனாருக்கு ஆறே நாளில் இதெல்லாம் நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டும். சிவாசிரியாருக்கு முன்பாக எப்படி கிடைத்தது என்று இருக்க சதமணிக்கோவைங்கிற நூலில் அழகா சொல்லி காட்டுகிறார். கண்ணப்பனது பக்தி அது எப்பேற்பட்ட பக்தினா பூர்வ ஜென்ம தொடர்ச்சிட்டார். கண்ணப்பனது இந்த பிறவியிலே வந்து சிவனை வழிபடவில்லை. பூர்வத்திலே அர்ஜுனனாக இருந்து சிவத்தை வழிபட்டவன். ஆகையினாலே இது பூர்வ ஜென்ம பூஷையினையின் தொடர்ச்சி. அந்த சதமணிக்கோவங்கிற நூலில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதே போன்று இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறேன். திருநாவுக்கரசி சுவாமிகளுக்கு நஞ்சுகிழந்த அமுதத்தை கொடுத்தார்கள். சுவாமி உண்டார். ஆனால் அந்த நஞ்சு நம்முடைய பெருமானை தாக்கவில்லை, நாவுக்கரசி சுவாமிகளை தாக்கவில்லை. அப்படி தாக்காத காரணத்தினாலே தான் நாவுக்கரசரும் சிவம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி? சூத சமிகிதை என்கின்ற நூலிலே பரம்போர் விடம் நுகர்ந்து விடத்தை நுகர்ந்து தாக்கம் இல்லாதவர் சிவபெருமான். அடுத்து நாவுக்கரசர் தான். எனவே நாவுக்கரசரும் சிவமே என்று அங்கு கொள்ளப்படும். ஆனால் அதே நேரத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்காக இலை பறிக்க வந்தார் மூத்த நாவுக்கரசு. அப்பூதியடிகளுடைய புத்திரர் நாகம் தீண்டியது, அங்கே விட தொழில்பட்டு விட்டது. சுவாமி கருணை செய்து காப்பாற்றிருக்கலாம்ல. ஏன்னா அப்பர் சுவாமிகளுடைய நாவுக்கரசு சுவாமிகளுடைய பெருமையையும் நம்முடைய அப்பூதியடிகளுடைய பெருமையையும் உறவோரறிய செய்வதற்காக அவன் செய்த அருட்செய்கிறது. என் நாவுக்கரசு சுவாமிகளுக்கு உடன் தாக்காது இருந்ததைப் போல மூத்த நாவுக்கரசு செய்திருக்க கூடும். ஆனால் அப்பூதடிகளுடைய அந்த சங்கமக்தி எப்படி உறவோருக்கு தெரிய வரும்? ஆகையினாலே எதையுமே நாம் ஆராய்ச்சி செய்தல் கூடாது என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆக ஆட்பால் அவருக்கு அருள் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கடக்க வேண்டாம் கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்கத்தக்கார். எனவே அவனுடைய திருவடியை மனதிலே பற்றி கொண்டுதான் கேட்கத்தக்கவை. அழகாக சுட்டி காட்டினார் மணிவாசகர். அவன் சொற்பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், சொல்லற்கு அறியானேன்னார். ஆனால் எப்படி சொல்றார்? சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் அவன் திருவடியை பற்றியிருந்து அவன் அருள் ஞாபகத்துக்குள் இருந்து சொல்லுகிறேன். எனவே அவன் திருவடியை பற்றி நிற்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே நன்றாக அங்கே புலப்படும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய பெருமான் எவ்வளவு ஒரு மேலானவர், அந்த பதியின் முதுநிலை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய தேவார முதலினருடைய வாக்கிலே வைத்து எடுத்துக்காட்டுகளை காட்டி அப்படி அம்மாவது சிவாச்சாரியார் அந்த பெருமானுடைய பெருமையை நம்முடைய மனத்திலே தெரிவிக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: போற்றி திருவகவல் என்பது போற்றி என்கின்ற வாக்கியங்கள், போற்றி என்கின்ற சொற்கள் இதுல அதிகமாக இருக்கிறபடியினாலே போற்றி திருவகவல் அதுக்கு பேர். போற்றி போற்றின்னு வருதல்லவா, அது அதிகமாக இருப்பதனாலே இதுக்கு போற்றி திருவகவல் என்று இதற்கு பெயர். இது 225 வரிகளை உடையது. இந்த நாலக வழி இதுதான் கூடுதலான வரிகளை உடையது. 225 வரிகளை உடையது. சகத்தின் உற்பத்தி என்பது அதற்கு தலைப்பு. அந்த தலைப்புல என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிர்கள் தோன்றுவதும் உயிர்கள் உண்டாவதும் உடல் எடுப்பதும், உண்டாலும் உயிர் உண்டாவதில்லை, உயிர்களுக்கு உடம்பு உண்டாவதும், அந்த உடம்பு வைத்து அது படுகின்ற பாடும், அதற்கு மேல அது வந்து இந்த பாடு இந்த தொந்தரவு எல்லா தொந்தரவுகளுக்கு இடையிலே பத்தி செய்வதும், துன்பங்களுக்கு இடையிலே பத்தி செய்வதும், அந்த பத்திக்கு வருகின்ற இடையூறுகளும், கர்ப்பத்துக்கு வருகின்ற இடையூறு, கர்ப்பத்தில் இருக்கும் போது இடையூறு, பிறந்த பிறகு படுகின்ற இடையூறு, அப்புறம் வாழத் தொடங்கின காலத்துல அடைகின்ற இடையூறு, அப்புறம் முடிய போற காலத்துல இடையூறு, அப்புறம் பக்தி துறைக்கு இந்த இடையில பக்தி துறைக்கு வந்து விட்டா அந்த பக்தி துறையில நிலைத்து விற்க விடாமல் நிலைத்து நிற்க விடாமல் அதுக்கு வருகின்ற துன்பங்கள், இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு மேலே விடாப்படியாக வைராக்கிய பத்தி செலுத்தி அதனாலே முத்தி பெறுகின்ற தன்மை எல்லாம் இதில் எடுத்து சொல்லுவது. அதற்கு மேல அவருடைய பெருமை எல்லாம் சொல்லி வணக்கம் வணக்கம் என்று சொல்லி, போற்றி என்றால் வணக்கம் என்பது, இப்படியாக சொல்லுவது இந்த போற்றி திருவுகள். மிகப்பெரிய ஒரு அகவல். அதுல நிறைய சொல்றாரு கருத்துக்களை. அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய பரத்துவம்னு சொல்லு, சிவபெருமான் சிவ பரத்துவம்னு சொல்லுவது. சிவ பரத்துவம் என்று சொன்னால் சிவனை வந்து மற்ற தெய்வங்களோட சமமாக நினைக்கப்படாது என்பதை சொல்லி, அதனால தேவர்களிலே மிகச்சிறந்தவராக இருப்பவர் மகாவிஷ்ணு, தேவர்களிலே மிகச்சிறந்தவராக இருப்பவர் மகாவிஷ்ணு என்று சொல்லி அந்த மகாவிஷ்ணுடைய சாமர்த்தியத்தை சொல்கிறார். மகாவிஷ்ணு எவ்வளவு பெரிய கட்டிக்காரர் என்பதை பற்றி சொல்கிறார். அவர் எவ்வளவு பெரிய கட்டிக்காரர் என்று சொன்னால், எப்படி கட்டிக்காரர் என்பதை, என்ன காரணத்தினால கட்டிக்காரர் என்பதை ஒரு குறிப்பாக ஒரு வரலாற்றை சொல்லி அதன் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மகாவிஷ்ணு பெரியவர்னு சும்மா சொன்னா போதுமா, எப்படின்னு கேட்கிறீங்களா, அவர் தான் மூன்று லோகத்தையும் ரெண்டு அடியால் அளந்து கட்டிக்காரர். மூன்று லோகத்தையும் ரெண்டே அடியில் அளந்து, அப்படின்னா எவ்வளவு பெரிய கட்டிக்காரனா இருக்கும், மூன்று லோகத்தை ரெண்டு அடியால் அளக்கிறான்னா எவனால முடியும், இது நடக்கிற காரியம், அப்படிப்பட்ட ஒரு ஆகிய மகாவிஷ்ணு, அப்படின்னா எவ்வளவு சாமர்த்தியம். அவரை வந்து அதனால பிரம்மா முதலான தேவர்களும் ரிஷிகளும் முனிகளும் எல்லாரும் அடங்கினார்கள், கூப்பினார்கள். யாரு? விஷ்ணு. நான்முகன் முதலா வானவர் தொழுதல். நான்முகன் என்றால் பரமதேவன், அந்த பெரிய அளம் முதல்ல வச்சார். பிரம விஷ்ணு, விஷ்ணுவே பரமா கும்பிடுவார், பரமாக விஷ்ணு கும்பிட மாட்டார். விஷ்ணு அப்ப பிரம்மா பிள்ளை, அப்ப வந்து பிள்ளைய கும்பிடப்படாது இல்ல, கும்பிடக்கூடாது, புள்ளதான் அப்பனை கும்பிடணும், புள்ளதான் அப்பனை கும்பிடணும். அந்த முறையிலே வந்து பரமனை முதல்ல வச்சுருக்கிறார். நான்முகன் முதலா பரமன் முதலான பரமனை சொல்லிட்டா மற்ற தேவர்கள் அது கீழே, இந்த ரெஞ்சு அந்த ரெங்கு வேற வாயு வரணும், 33 கோடி தேவர்களும் பரமாவுக்கு கீழேதான். அத்தனை தேவர்களும் பரமன் முதலான அத்தனை தேவர்களும் எழுந்து தொழுதார்கள். நான்முகன் முதலா வானவர் தொழுது ஈரடியாலே மூங்குல கடந்து. மாவலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தன், அவன் முற்பிறப்புல எலியா இருந்தவன், முற்பிறப்புல எலியா இருந்தவன், அந்த எலியா இருந்தவன் சக்கரவர்த்தியாக பிறந்தான். இது சித்தியால் உடஞ்சுறார். அகலியை கல்லதான அரிபல பரவியான நிகரிலா அரசனாகும் எலி மாவலி ஆய்த்துத்தானே என்பது சித்தியாரு. ஏனாலே சகமதி எளிதான் என்றும் மாவலி ஆய்த்துத்தானே என்பது சிவஞான சித்தியார். ஒரு பிறப்புல எலியா இருந்தவன், அடுத்த வரப்புல சக்கரவர்த்தியா பிறந்துட்டான். என்னடா அதுக்கு செஞ்சான்னு கேட்ட, எலியா இருந்தவன் சக்கரவர்த்தியா பிறக்கிறதுக்கு என்ன பண்ணனா அப்படின்னு கேட்ட, சிவாலயத்துல வேதாரண்யத்தை சொல்றாரு, அதுவும் குறிப்பா வேதாரண்யத்துல சிவாலயத்துல எரிஞ்சுகிட்டு இருந்த நெய் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு வச்சான், அந்த நெய்யை குடிக்க போலாம்னு அந்த எலி போயிருக்கு திருட்டுத்தனமா. அது போய் என்ன பண்ணி இருக்குது, போன அவசரத்துல குடிக்கிற அவசரத்துல இந்த சுடல்ல மூக்கு போட்டுருச்சு எலி மூக்கு, பட்ட உடனே இப்படி உதறி உதறும் தானே உதறவும் மறுபடியும் அந்த மூக்கு தெரியல பட்டு இந்த காரை எரிந்து கொண்டிருந்த தீபம் இந்த சுடரு பட்டவுடனே இது உதற, அந்த உதறல் மறுபடியும் திரியில விட்டு இந்த ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் தாழ்ந்த இந்த விளக்கு திரிய அங்கு ஒதுக்கூட சுட்டுக்காரு. இப்ப பாருங்க, இப்ப உஷரம் ஆயிரு. இப்படி உஷரமா இருந்த உடனே சிவபெருமானுக்கு சந்தோஷம் வந்து, அடாடாடா நம்ம கோயில் சன்னிதானத்துல ஒரு எலி வந்து விளக்க உஷரமா தூண்டி விட்டுருச்சு அப்படின்னா அளவு இல்லாத சந்தோஷம் சிவபெருமானுக்கு வந்து. அப்படின்னா விளக்கு உண்மையா விளக்கு போட்டா எவ்வளவு புண்ணியம்னு பாரு. அதனால விளக்கிட்டார் வேறு சொல்லி மெய்நெறி ஞானம் ஆகுனார் அப்புறம் சொல்லுவார். அதனாலே வந்து எலியே நம்முடைய சன்னிதானத்துல குறைந்து எரிந்து கொண்டிருந்த தீபத்தை நீ தூண்டி உயர விட்டபடியினாலே நீ அடுத்த வரப்புல சக்கரவர்த்தியாக பிறப்பாயாகும், மாவழி சக்கரவர்த்தியாக பிறப்பாயாக அப்படின்னு அருள் பண்ணிட்டார். இது அப்ப சுவாமி பாடுறார். அதெல்லாம் புரிய சொல்லுவா புண்ணியம் இல்ல, இதெல்லாம் புரியணும்னு அர்த்தம்.

0: கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கடன்று தூண்ட கரை நிற கரை நிறம் கருப்பு எலியா கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கடன்று தூண்ட நிறை காடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை விரட்டானாரே என்று பாடுகிறார்.
1: அதனாலே அப்படி திருட்டுத்தனமா குடிக்க போய் எலியா இருந்து சிவபெருமானுக்கு அப்படி வர வாங்கினேன்.
0: தூண்டி விட்டதுக்கு அப்படி வர இருந்தாலும் கொடுத்தாரு, இப்ப வாங்கிக்கிட்டு என்ன பண்றான்னு கேட்டு சும்மா அது தூண்டி விடலாம்னு நினைச்சாலும் தூண்டி விடாரு. எல்வா உதறிச்சு மறுபடியும் தீயிலே விட்டு உசரமா இருக்கு, உசரமா இருந்தது. அதற்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்தாரு மாவுரி சக்கரவர்த்தியா மூன்று போகும் ஆழ்வாயிலும் வர கொடுத்தாரு.
1: அவன் அசுர குலத்திலே அவன் பிரகலாதனனுக்கு பேரன் சொல்றாங்க, பிரகலாதனனுக்கு பேரன்.
0: பிரகலாதன் மகன் விருவோஜனன், அவனுடைய புத்திரன் மாவலி என்று சொல்லப்படுகிறது. இரணியனுடைய மகன் பிரகலாதன், பிரகலாதனுடைய மகன் விருவோஜனன், விருவோஜனனுடைய மகன் மாவலி சக்கரவர்த்தி என்று நூல்களில் சொல்லப்படுகிறது.
1: அப்படிப்பட்டவனாகிய மாவலி அசுரகுலத்திலே தோன்றினான், மூன்றுலோகத்தை ஆண்டான். சுக்கராச்சாரியார் அவனுக்கு குரு, சுக்கராச்சாரியார் குரு. அவன் வந்து உலகத்தை அவன் குலாச்சாரப்படி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அதற்கு மேல பெரிய வேண்டி செய்தான், அரசனா இருக்கிறவன் வேண்டி செய்ய வேணும், அரசனா இருக்கிறவன் வேண்டி செய்ய வேணும். அந்த முறையில பெரிய யாகத்தை பண்ணான். அப்படி பெரிய யாகத்தை பண்ணினா அந்த யாகத்துல முக்கியமானது என்னன்னா தானம் பிரதானம், தானம் பிரதானம். தானம் சொன்னா வந்து கேட்கறவனுக்கு எல்லாம் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும்,
0: எது கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். அப்படி பண்ணணும் யாகம், இல்லைன்னா பண்ணப்படாது, பண்ணும் குறைஞ்சு கொடுக்கும். யாகம் இல்லை,
1: வந்து கேட்கறவன் எது வேணாலும் இல்லைன்னு சொல்லாம, தங்கம் கேட்டாலும் வெள்ளி கேட்டாலும் மது கேட்டாலும் பூமி கேட்டாலும் வீடு கேட்டாலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கும். அப்படிப்பட்ட யாகத்தை, இந்த யாகத்தை பண்ணி அதுல வந்து அவன் கெட்டிக்காரன்னு அந்த யாகத்தை முடிச்சுட்டான்னா அவன் தேவர்களை எல்லாம் சும்மா வர மாட்டான், இந்திரனுக்கு விடுதல் வந்துடும். இதனால என்ன பண்ணா இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் மகாசுரன் போய் வேண்டுனாங்க, இந்த மாதிரி சுவாமி பண்ற அசுர யாகம் பண்ற அவன் ஆட்சிக்கு பலமா வந்துட்டான்னா எங்க பதவி எல்லாம் கெட்டு போகும், அதனால ஆட்சியில இருக்கிறார் இன்னும் அதிகமான பலத்தை பெற்று விட்டான்னு கெட்டு போகும், அவனை எப்படியாவது இந்த யாகத்தை நீ கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுனாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டார். ஏப்பா அடுத்தவனை போய் நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லல அவர், ஏதோ பாடு கொடுத்து செம்பாருக்கா அதே நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லல, வேற வழியும் சொல்லல, சரின்ட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவனை கெடுக்கிறதுக்காக என்ன வர யாகம் பிரபலமா நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது மகாவிஷ்ணு ஆனவர் சென்றாரு. சென்றாருன்னா எப்படி சென்றாருன்னா குட்டையாள், ஒரு கொடை, ஒரு பூநூல், ஒரு பூநூல், பஞ்சகச்சா, குட்டையாள், அப்படி குட்டையா போய் இந்த மாதிரி பெரிய பிராமணா வந்திருக்கிறான்னு சொல்லி வலி உபச்சாரம் பண்ணினான். தேவதி இருக்க என்ன வேணும் எது வேணுமனாலும் தர்றேன்னா, ஒண்ணு வேண்டாப்பா என் காலில் ஒரு மூணடி மண் கொடுத்தா போதும்னார். என் காலில் இவன் காலில் தான் மூணடி எவ்வளோ இருக்கு, இவன் காலையே வச்சுருக்கு, இதை விட குட்டை போனது, மூணடி மண் கொடுத்தா போ, தாராளமாக கொடுக்குறேன். மூணடி என்ன 3000 மண்ணில் கொடுப்பான், விடுவான், 3 கிராமமே தருவான், எவ்வளோ வேணாலும் தருவான், மூணடி தான் கேட்டார் கொடுத்துட்டான். அப்படி சொன்ன உடனே சுக்கராச்சாரியார் வந்து தடுத்துட்டார். சுக்கராச்சாரியார், இது கள்ளத்தனமா தெரியுது, இது நல்ல உருவம் அல்ல, இது வந்து 3 அடி மண்ணு கேக்குதுன்னு சொன்னா அப்ப இதுல ஏதோ வஞ்சகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டேன். சுக்கராச்சாரியர் ஒரு குட்டைய வந்து ஒரு 3 அடி மண்ணு குடுன்னு கேட்டா சக்கரவர்த்தி கிட்ட ராஜா கிட்ட வந்து இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குது கண்டு சுக்கராச்சாரி. சுக்கராச்சாரி உங்களுக்கு தெரியுமா, ஒரே கட்டுக்காரர்கள் அவர் தான் குரு, அதனால நீ கொடுக்கப்படாதுன்னு கொடுக்கப்படாதுன்னு சொன்னார். சொன்ன உடனே இவன் குரு, குருவா இருந்தாலும் நீ சொன்னதை கேட்க மாட்டேன், நான் சொன்னது சொன்னதான், சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டேன். கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார்தமோடு, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார்தமோடு கூடுவதே கூடி வரும், கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கூடி வரும் என்பது அவன் சொன்ன வார்த்தையை மாறாம, சொன்ன வார்த்தையே மாத்துறது இல்லை. அதனால எவ்வளவு கெடுதல் வந்தாலும் சரி அது ஒரு உயர்ந்த உள்ளே, அதனாலே நான் வந்து சொன்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னா. அந்த இடத்துல கம்பர் வாடுறாரு, கம்பராமாயணத்துல எடுத்து ஒருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம், எடுத்து ஒருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது நினைக்குது அழகோ தகையில் வெள்ளி. கொடுக்கறத தடுக்கப்படாது அது பெரிய பாவம், கொடுக்கறத தடுக்கப்படாது. அப்படி ஆளுநர் நிறைய இருக்கிறான் உலகத்துல, கொடுக்கறத தடுக்கப்படும், தடுப்பது நினைக்குது அழகோ தகையில் வெள்ளி, கொடுப்பது விளக்கு கொடியோய் இங்கு திருக்குறள், இந்த திருக்குறள் அங்க வைக்கிறார்
0: அப்படின்னு சொன்னா கேட்கல. அதன் பிறகு எனக்கு அந்த மூணடி மண்ண தர வார்த்தை கொடுன்னு அந்த குட்டையாடு சரின்னு கண்டிச்சம் படுத்தா தீர்த்தத்தை இந்த மூணடி மண்ணை உனக்கு கொடுத்துட்டேன்னு தண்ணியை ஊத்த போன. அதுக்குள்ள ஒரு அனுபவம் எடுத்து சுக்கராச்சாரு துவாரத்தை அடைச்சுக்கிட்டாரு. அந்த தண்ணி விழுகாம துவாரத்தை அவரால் முடிஞ்ச வச்சு செஞ்சாரு. துவாரத்தை அடைச்சாரு. அடைச்ச போது என்ன இந்த குட்டையாளு ஒரு அருகம்புல் எடுத்து அந்த துவாரத்தை சுத்தி விட்டாரு. அது சுக்கருடைய கண்ணுல போட்டுருச்சான். கண்ணுல பட்ட உடனே ஒரு கண் படுதா போய் சுக்கரனுக்கு ஒரு கண் படுது. அதனால சுக்கரன் சரியில்லைன்னு சொன்னா ஜாதகத்துல அவனுக்கு கண்ணு கோளாறு வந்துடும். சூரியன் சரியில்லைன்னா அவனுக்கு பல்லு கோளாறு வந்துடும். தக்க ஜாதகத்துல பல்லு போயிருச்சு விளக்குத. ஆகையினாலே இப்படி அதன் பிறகு ஜலம் விழுந்தது. தாரவாதம் கொடுத்துடா வாங்கின உடனே திருவக்கிரம அவதாரம், முதல்ல வாமன அவதாரம் வாங்க போகும்போது வாமன அவதாரம். இப்படி தார வார்த்தை கொடுத்த உடனே மூணடி மண்ணு வாங்கிட்ட உடனே திருவக்கிரம அவதாரம். திருவக்கிரம அவதாரம்னா வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே உருவமா நிற்குது. அளவில்லாத உயரம், அளவில்லாத உயரம். இந்த வாமன அவதாரம் எப்படா திருவக்கிரம அவதாரம் எடுத்தாருன்னா கைலாயத்தை தியானம் பண்ணி பண்ணி இந்த அவதாரத்தை எடுத்தாருங்கிறாரு. பேரு புராணத்தில் கைலாயத்தை தியானம் பண்ணி பண்ணி திடீர்னு இப்படி விக்கிரம அவதாரம் திருவக்கிரம எடுக்க முடியுமா? கைலாயத்தை அது ஊழிக்காலத்துல உயர்வது கைலாயம். அந்த கைலாயத்தை தியானம் பண்ணி பண்ணித்தான் இந்த திருவக்கிரம அவதாரத்தை எடுத்தான் அப்படிங்கிறார் கட்சி. அதையினாலே அப்படி வானத்தையும் பூமியும் அளந்தார். இரண்டடியாக வானத்தை ஒரு அடியாக அளந்தான், பூமியை ஒரு அடியாக அளந்தான். இது எப்படி நம்மளால சொல்ல முடியாது, அளக்க முடியுமா? நீ கேட்டுக்கூடாது. அதனால அளந்தான். அடுத்தாரு போல இன்னொரு அடிக்கு எங்கேன்னு கேட்டான். இடம் இந்த திருவக்கிரம அவதாரம் கேட்டாரு. அப்படி கேட்ட போது என்னுடைய தலையில ஒயின்னு அசுரனா இருந்தாலும் வார்த்தையை மாத்தல பாரு. இவன் தேவர்களிலே சிறந்தாலும் அவன் தலையில வச்சு பாதாளத்துல சிறையில வச்சுட்டாரு. திவ்ய பிரபந்தத்திலே வருது, நம்ம ஆளுக்கு மாத்திரம் சொல்ல, திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வாரே பாடுறாரு. பூமியில பாதாளத்துல வந்து சிறையில வச்சுட்டான், தானம் கொடுத்தவன். இதை நம்முடைய நூல் சொல்லுது சித்தியார்ல, சித்தியார்ல தானம் கொடுத்தவனுக்கு நல்லது செய்யறதா கெட்டது செய்யறதா? நல்லதானே செய்யணும். இப்ப நல்லதா செஞ்சா தானம் என்றிருந்து கேட்க தனக்கு மூவடி மண் கொடுப்ப வானமும் அளந்து கொண்டு மாவலி தன்னை பின்ன ஈனமாம் சிறையில் இட்டார் இறை அல்லன். ஈனமாம் சிறையில் இட்டார் இறை அல்லன். ஈந்தோர் தங்கட்கு ஊனம் செய்துடுவோர் தானும் உத்தமர் அல்லரா. சித்தியார் அதான் பரபக்கத்துல என்று வேசியது. இதை பல நூலுள்ள சொல்லுது. தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவரிவார் மூவடி கட்டன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நிட்டும் பெருமான் மருகந்தன் சிச்சடியே என்பது கந்தர் அலங்காரம். இந்த வரலாறும் இருது. அவனை தானம் ஆகிட்டு சிறையில வச்சான்னு ஆழ்வார்களே வந்தான். ஆகையினாலே இப்படி மூன்று லோகத்தையும் இரண்டடியால் அளந்தான் திருவக்கிரமாவதார் எடுத்து மகாவசி. அப்படிப்பட்டவனாகிய திருவான் என்று ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டவனாகிய திருவான் நான்முகர் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே நூலகலந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர நான்கு திக்கில் உள்ள முனிவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய, ஐந்து புலன்களும் மகிழ்ச்சி அடைய நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால். இப்படி பிரகாசம் புரிந்திய கிரீடத்தை நிறைந்தவனாகிய அந்த திருமால் என்ன பண்ணினாரு? அன்று அடிமூடி அறியும் ஆதரவு அதனால பிரம்மனுக்கும் தனக்கும் போர் உந்து சபதம் பண்ணி கொண்டு இரண்டு பேரும் நானே பெரியவன் நானே பெரியவன் என்று இரண்டு பேரும் வழக்கு செய்து கொண்டு வெகு காலம் படைப்பு தொழிலும் காப்பு தொழிலும் நின்று போய்விட்டபடியினாலே தேவர்கள் எல்லாம் சென்று முறையிட சிவர்மானத்துல முறையிட இந்த மாதிரி படைக்கிற ஆளுக்கு காக்கிற ஆளுக்கும் தகராறு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்கிறான். ரொம்ப காலமா உலகத்துல படைக்கிறதும் காக்கிறதும் நிகழவில்லை. அதனால வெகு உயிர்கள் ரொம்ப கஷ்டப்படுது சாமி, அந்த வழக்க தீர்த்து விடணும் அப்படின்னு போய் சொன்னாங்க. யார்கிட்ட? சிவர்மானத்தை போய் தேவர்கள் முறையிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? தீர்த்தர் அவர் என்ன பண்ணாரு? ரெண்டு பேரும் வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானா பலகாலம் சண்டைதான். பெரிய ஆளு சண்டைன்னா சாமானியமா போகுமா? சுப்ரீம் கோர்ட்லயும் போவான். சாதாரணாலும் இங்கனே பஞ்சாயத்து பண்ணிக்குவேன். பெரும் பணக்காரன் நீ சுப்ரீம் போனாலும் நீ பார்த்து போடண்டா, ஹைகோர்ட்ல பார்த்து போடண்டாங்கிறாரு. சின்ன ஆளுனா லேசா தீர்ந்துருவோப்பா, ரொம்ப பணக்காரன் பெரிய ஆளு. அது போல பலகாலம் சண்டை நடந்திருக்கு. இது சுப்ரீமுக்கு போயிடுச்சு இந்த வழக்கு. சுப்ரீம் தலைவர் தீர்ப்பு பண்ணார், சர்ச்சை தீர்ப்பு பண்றார். எப்படி தீர்ப்பு தெரியுமா? ஒன்னும் பேசாம, என்னமா பேசாம, இருவருக்கும் வழக்கு செய்கின்ற இருவருக்கும் நடுவிலே அளவில்லாத ஜோதிமயமாக அளவில்லாத உயரமாக நின்றார் ஜோதியா. ஆதி அந்தமல்ல அரும்புறும் ஜோதியா, பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா. திருவாசகம் பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா. பேதமேனா புரியுதா? அறிவில்லாம் அப்படின்னா நமக்கெல்லாம் அறிவு இருக்குதே சொல்ல முடியாது அந்த ஆளுகளுக்கு. அப்படின்னு பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா. பரமமே யாம் பரம என்றவர் தான் பதைப்பு ஒடுங்க. அரணார் அழல் உருவ அங்கே அளவிறந்த வரவாயிருந்தவா தோணவுக்கமானா விளங்குற.
1: அப்படி அவன் நிக்கலன்னு வச்சுக்க. அலறவனும் அலவனும் அறியாமே அலல் உருவாய் நிலம் முதற்கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி அப்படின்னா. ஒரு பொண்ணு அடுத்த பொண்ணு சொல்ற, நிலம் முதற்கீழ் அண்டமுற நின்றில இருவருந்தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கள். இன்னும் கூட அவனுக்கு ஆங்காரங்கள் அடங்கியிருக்காரு. இன்னும் அதனாலே இருவருக்கு நடுவிலே அக்கினி புலம்பாக நின்றாரு. நின்றவுடனே ரெண்டு பேருக்கும் சட்டை நின்று போச்சு. இருவருக்கு நடுவில் திடீர்னு சோதி வடிவம் நடுவதும் கண் பூசுது, கண் பூசுது. ரெண்டு பேரும் ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப கட்டிக்காரனுக்கு ஒன்றும் தெரியாம போச்சு. ரொம்ப கட்டிக்காரனுக்கு ஒன்றும் தெரியாம, அதுவும் உலகத்துல தோன்றுகிற பொருள் எல்லாம் பிரம்மாவினுடைய சட்டில் இருக்கும். இவங்க தெரியாம இந்த ஊரு வியோவுக்கு, இந்த கிராமத்து வியோவுக்கு எங்கன வாய்க்கா விடுது, எங்கன சாலை இருக்குது, எங்கன ரோடு இருக்குது, எங்கன வீடு இருக்குது, எங்கன மரம் இருக்குது, எல்லா பலான அதுல இருக்கும்ல. அது மாதிரி பிரம்மாவுக்கு தெரியாம ஒண்ணு இருக்காது உலகம். அவர் ஒரு வியோ ஆறு பிரம்மா. அப்புறம் இவர் சாங்ஷன் பண்றவர் ஆறு மகாவிஷ்ணு சாங்ஷன் பண்றவர். எல்லா ரேஷன் கார்டும் அவர்கிட்ட இருக்கும், எல்லா ரேஷன் கார்டும் அவர்கிட்ட இருக்கும். இதுக்கு தெரியல, தெரியாம இனால என்ன பண்ணா, அதன் பிறகு என்ன பண்ணா தெரியுமா, அந்த இடத்துல யோசனை எப்படி வந்து தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் இப்ப நானே பிரிவன் நீயே பிரிவன் சொல்லிட்டு இருக்கலாம்டா. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த சோதியனுடைய அடியையும் முடியையும், சோதியனுடைய அடியையும் முடியையும் யாரு பாத்துட்டு வர்றோமோ அவன் தான் பெரியவன். அப்பவும் பெரியவங்கிறத விடல அப்படின்னா. அதற்காக என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் பரமாவானவர் அன்னப்பச்சியாக உருவம் எடுத்தார், அன்னப்பச்சியாக உருவம் எடுத்தார், விஷ்ணு பன்றி உருவம், அன்னப்பச்சியாக உருவம் எடுத்து சென்று கொண்டே இருந்தார். உதுகால் அப்படி சென்று கொண்டே இருந்து வெகு காலம் போயும் காண முடியல, ஜோதியாக போய் காண முடியாம, பண்ணபட்சியாக போய் காண முடியாம சிறகெல்லாம் ஓய்ந்து போய் அதன் பிறகு தாளம்பூ அங்கிருந்து இறங்கி வந்துச்சான். தாளம்பூ சிவன் திருவணி திருமுடியிலிருந்து தாளம்பூ கீழே நழுவி வந்துச்சான். இவ்வளவு வருஷமா நின்னதுனால அந்த தாளம்பூவை பார்த்தாரு அன்னபட்சியா இருந்த பரமா. தாளம்பூவே நீ எங்க இருந்து வர்றாருன்னு கேட்டாரான். நான் சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து 40,000 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன்னு. சரி, இனிமேல் நம்மளால போக முடியாது, சரி எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேணுமே அப்படின்னா. நான் உண்மையிலே நான் அன்னப்பச்சி இல்ல, நான் தான் பரமா, உலகத்தையே படைக்கிற ஆளு, நான் சின்ன ஆள் நினைச்சக்கூடாது, என்ன அன்னப்பச்சின்னு நினைச்சக்கூடாது, நான் தான் பரமா, அதனால எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேணும் அப்படின்னா. இந்த மாதிரி பரமா வந்தாரு. சிவபெருமானுடைய முடிய கண்டே நான் கண்டுட்டேன்னு நான் சொல்ல, நீ வேற ஒண்ணு பண்ண வேண்டிய, நீ ஆமான்னு மாத்திரம் சொல்லு. சிவபெருமானுடைய முடியே கண்டேன்னு நான் சொல்றேன். கீழே எங்க அப்பன் தேடிட்டு போயிருக்கான், கீழே விஷ்ணு அங்க எல்லாம் பெரிய கூட்டமா இருப்பான், நேரம் தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான் என்னமோ தெரியல திருவடிய. அதனாலே நான் வந்து அங்க போய் சிவன் திருவடிய கண்டேன்னு நான் சொல்றேன், நீ ஆமா அப்படின்னு சொன்னா போ. ஐயோ நான் சொல்லவே மாட்டேன், போய் சொல்ற வணக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. விடவே இல்லை பரமா வாச்சா. அவர் ஜாமரத்துக்கெல்லாம் கூடி பேசி அதை மயக்க விட்டார். ஆபத்துக்கு பாவம் இல்லை சொல்லு அப்படின்ட்டார். அதன் பிறகு ஏன்னா தாளம்பூ கீழே வந்துச்சு, பரமா கீழே வந்தாரு. அதுக்குள்ள விஷ்ணுவானவர் வராக அவதாரம் எடுத்து பன்றி உருவம் எடுத்து வெகு காலம் கீழே தோன்றி பன்றினா இந்த சாதாரண பன்றி நினைக்காது, கடுமுரன் ஏனம்னா இருக்கிற கடுமுரன், வேகமும் வலிமையும் அளவில்லாத அப்படி பண்ணி இந்த பன்றியா. அதனாலே அப்படி பூமியை பிளந்து கொண்டு பலகாலம் என்றும் அழுதபடியை காண முடியல. அது பாதாளம் ஏழினும் அவருக்கு தான் பொய் நிறைய சொல்ல தெரியும். அப்படி பொய் நிறைய சொல்ல தெரிந்தவராகிய எந்த இடத்துல
0: பொய் சொல்லணும் எந்த இடத்துல சொல்லப்படாதுங்கிறது தெரியும்.
1: பொய்யன்னா எல்லா இடத்துலயும் சொல்ல, எல்லா இடத்துலயும் பொய் சொல்லாம இருக்கக்கூடாது. பொய் சொல்ல இடத்துல சொல்லணும். பொய்யருக்கு பொய்யுரைத்தால் வெற்றியா, அவருக்கு பொய்யாகாத மெய்யருக்கு பொய் உரைத்தால் தேய் விரைவில் தவங்குறையும் முடி உண்டாகும். துய்ய தாய் தந்தையருக்கு பொய் உரைத்தால் வறுமை பிணி துணையாதரும். தாயதை போட்ட பொய் சொல்லணும். துய்ய தாய் தந்தையருக்கு பொய் உரைத்தால் வறுமை வினி துணையாதென்று உய்யாரும் தேசிகருக்கு பொய் உரைத்தால் நரகம் அது உண்மைதானே அப்படின்னு ஒரு தனி பாடல் சொல்லுது. ஆகையினாலே மகாவிஷ்ணுக்கு இது தெரியும், இந்த மாதிரி இங்க பொய் சொல்லப்படாது அப்படின்னு தெரிஞ்சு உண்மை சொல்லிவிட்டார். காண முடியவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்போ நான் வந்து பொய் சொன்னாரு, தானும் பொய் சொல்லிச்சு, உனக்கு கோயிலும் இல்லை பூஜையும் இல்லைன்னு அவருக்கு சாபம் உண்டாகி போச்சு. யாருக்கு? பரமாவுக்கு. இவர் அந்த சமயத்துல ஏராளமான மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணினார் மகாவிஷ்ணு. அதனால அவருக்கு கோயிலும் பூஜையும் மற்ற சிறப்பு எல்லாவற்றையும் சௌரமான் தந்து விட்டார். விளங்குதா? இப்ப உலகத்துல என்ன சொல்லுவாங்க? சிவாலயம் விஷ்ணுவாலயம் அப்படிதான் சொல்லுவாங்க. சிவாலயம் விஷ்ணுவாலயம் தான் சொல்லுவாங்க. பிரம்மாலயம் சொல்ற வழக்கம் இல்லை. பிரம்மனு கோயில் இருக்குதோ இல்ல, பிரம்மனுடைய யாரை எங்கேயோ ஒரு பக்கத்துல இருப்பாரு, இந்த வண்டி மரத்துக்கடியில் இருக்காரு, அங்க இருக்காரு, தம்பரமா அப்படின்னு தனிப்பட்ட பிரம்மன் கோயில் என்று சொல்லி கிடையாது. ஆகையினாலே இப்படி வந்து வராக அவதாரம் பந்தி அவதாரம் எடுத்து வெகுவாரம் சென்று தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி தேடி இதை வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுற மகாபாரதம் பாடிய வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். ஆழ்வார்னா புரியுது இல்ல, ஆழ்வார் அவரு பாடுறார். எப்படி பாடுறாரு தெரியுமா? அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க, பாசுபதம் கொடுக்கறதுக்காக போனாரா? பாசுபதம் கொடுக்க போகும்போது அந்த வேலையில மூகாசுரம் போய் அர்ஜுனுடைய தவத்தை கொடுத்து அவனை கொள்றதுக்காக போனா துரியோதனுடைய ஏவல். துரியோதனே அவனை கொள்றதுக்காக பன்றியை விட்டு இருக்கிறான். சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ண போறான். அந்த வேலையில பன்றி போகுது, கடுமையான பன்றி, அந்த துரியோதன ஏவிய பன்றி.
0: அந்த அசுரன் மூகாசுரன் வேற, மூகாசுரன் வேற, அவன் சிநேகம் வச்சிருந்திருக்கிறான் அந்த துரியோதனை. ஒரு ரவுடிய அவன் கொண்டு விடுவான், அர்ஜுனனை கொண்டு விடுவான்னு சொல்லி சிவபெருமான் இவர வேட வேஷம் போட்டார். அந்த அம்மாவும் உடனே போட்டுக்கிட்டார் வேடிச்சு வேஷம். புருஷன் என்ன வேஷம் போட்டாலும் அந்த வேஷம் போட்டாட்டியும் போடணும். போட்டா நல்லா இருக்கும், நாடகம் நல்லா இருக்கும். ஆச்சா வேடம் போட்டார்னா வேடனா சிவ பார்வதி வேடிச்சியா வேஷம், வேடிச்சியா வேஷம் போட்டு அந்த சின்ன பையில கையில தூக்கிட்டான். இத விழிப்புத்திரவுல மகாபாரதத்தில் பாடுறாரு ரொம்ப அழகா. சின்ன பையன் இருக்கான் பாரு, அவனை கையில தூக்கிக்கிட்டாளா, மடியில கட்டிக்கிட்டாளா, கட்டிக்கிட்டு புளி பொல்லு தாலி, புளி பொல்லு நரி பொல்லு இதெல்லாம் தாலி தாலி போட்டுக்கிட்டு அந்த இந்த ஓலை இந்த இந்த மட்டை இருக்கும் போது பணமட்டை ஓலை அதெல்லாம் காதுல போட்டுக்கிட்டு என்னமா வேடிச்சு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அருமையா வேஷம் போட்டுட்டான். இவ அயால மீசை வில்லு அம்பு தலப்பாக கச்சை வரிந்து கட்டி வேடனா போட்டான். அப்படி போனா 10 மணி 10 நிமிஷம் காலையில 10 மணி 10 நிமிஷம் அர்ஜுனன் நோக்கி வேகமா அந்த பன்றி முகாசுரன் வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கிறான்னா இவன் என்ன ஒண்ணு அர்ஜுனன் எவத்துல இருக்கணும்னு அம்பு வச்சிருக்கிறான். என்னமா வச்சிருந்தான்? தவத்துல இருக்கணும் நெருப்புன்னு தவ முடியல, அம்பு புட்டில வச்சிருந்துருக்கு. நம்மளுக்கு வச்சிருக்காங்கல்ல, கத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆகல அபாபா ஆயுதங்களை வச்சிருப்பாங்களான்னு எந்த வேலையா இருந்தாலும். அப்படி 10 மணி 10 நிமிஷத்துக்கு வருகிறான் அவன், நம்மை கொல்ல வருகிறான் என்று நினைந்து அர்ஜுனன் பாடத்தை போட்டான். அதே சமயத்துல இந்த வேடமும் ரெண்டு பேரும் போட்டது 10 நிமிஷம் 10 மணி 10 நிமிஷம் இவன் பானமும் விழுகுது அந்த பந்தி மேல, அந்த வேடம் பானமும் இந்த உடனே ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. எப்படி நான் தேடி வந்த பந்தி நீ அடிக்கலாம் அப்படின்னு அந்த வேட வழக்கு போட்டேன். வந்த வேட வழக்கு போட்டதுல பலே கிடைக்காரன் அப்படி போட்ட. அப்புறம் சண்டை வந்து ரெண்டு பேரும் சண்டை வந்து அப்புறம் அதுக்கு முற்பாடு அவனுக்கு அருள் பண்ணினாரு, பாசுபதம் கொடுத்தாருன்னு வரலாறு. அந்த இடத்துல இந்த பந்தியை தேடி போன ஆளு, பன்றியை தேடி போன ஆளு ஆறு தெரியுமா? ஒரு காலத்துல இவரை பன்றி தேடிச்சு, இந்த வரலாற்ற விழிப்புத்திறன், ஒரு காலத்துல இவரை ஒரு பன்றி தேடிச்சு, அந்த பன்றிக்கு கிடைக்காதவராய செவருமான் இன்றைக்கு ஒரு பன்றியை தேடி போறாருனா இவ்வளவு நயம் பாத்தீங்களா? உண்மை எவ்வளவு நயம் எவ்வளவு? ஒரு காலத்துல இவரை பன்றி தேடிச்சு, அந்த பன்றி தேடினதுக்கு கிடைக்காதவராய செவருமான் இன்றைக்கு ஒரு பன்றியை தேடி போறார். ஓரே தேட ஏனம்னா பன்றி, ஒரே அனைத்து எட ஒளித்தருளும் திருப்பாதத்துருவன், அந்த பந்திக்கு ஒளிந்து கொண்டவன், ஒளித்தருளும் திருப்பாதத்துருவன் அந்த போரேனும் தனித்து எடி கடன்களுடன் புறப்பட்டான். குணங்கள் எல்லாம் சீரேனல் விலகிரிக்கு தேவதையான் குளவி எய்ச்சங்கை ஏந்தி பாரேனை உலகடைத்தும் பணி உடனே பணிந்திடத்தன் பதிவின் வந்தாள் என்று பாடுகிறார் மகாபாரதம். ஆகையினாலே இப்படி பந்தி அவதாரம் எடுத்து வெகுவாரம் தேடி போயும் காண முடியாது.
1: இடத்துலயும் நீ தான் இருக்கிறாய், அப்புறம் எல்லாரும் இறந்து போகின்றார். என்ன வாக்கியத்தை வச்சாரு பாத்தீங்களா? நீ ஊழி முதல் ஊழி காலத்துல எல்லாரும் இறந்து போவார்கள், நாங்க எல்லாம் இறந்து போவோம், நீ ஒரு ஆள் தான் இருப்ப அப்படின்னு திருமால் சொன்னாராம். ஊழி முதல்வர் ஜய ஜய உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி என்று வழுத்தியும் காணா மலரடி. நான் முகன் முதலா வானவர் தொழுதலை ஈரடியாலே மூவுல கலந்து நாச்சியமுனி வரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநடு மாலன்று அடிமுடி அறியும் ஆதரவத நீர் கடுமுரன் ஏனம் ஆகிய முன் கலந்து ஏழுதல உருவ இடந்து எய்த்து ஊழி முதல்வ ஜய ஜய என்று வழுத்து எங்கானா மலரடி எனகள் அப்படின்னு. அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் பரமேஸ்வரன் அப்படிப்பட்டவன் ஆயிற்று. அந்த அப்படிப்பட்ட பரமசிவனே வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில் அப்படின்னு தொடங்குகிறார். வழுத்துதற்கு எளிதாய் கையாலே அப்படி திருமாலாலே வழுத்த முடியாததாயும் காண முடியாததாய் இருக்கின்ற திருவடியே வணங்குவதற்கு எளிதாக நாம் வணங்குவதற்கு மனிதர்களாக நாம் வணங்குவதற்கு எளிமையாக இந்த உலகத்தில பிறப்பை கொடுத்து அந்த பிறப்பில ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக தன்னை வணங்க செய்கின்றான் என்று ஆரம்பிக்கிறார். அதுக்கு அந்த சகத்தின் உற்பத்திங்கிறத ஆரம்பிக்கிறார். அதுல நிறைய செய்திகள் நம்முடைய சரக்குகள்லாம் நிறைய வருது, நம்ம கதை நிறைய வருது. அந்த கதையெல்லாம் அடுத்த சந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி

0: வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

செய்ய சிவனவன் ஆகுமே. நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லாது

அருந்துகின்றாரே.

எத்துவா எத்துவர் மாமலர் தூவி மலர் தூவி எத்துவர் எத்துவர் மாமலர் தூவி தொழுது நின்று ஆக்கமது இசன்

போகின்ற பொற்பையும் போற்றுவன் யானே. காணொரு கோடி கடிகவள் சந்தனங்க, காணொரு கோடி கடிகவள் சந்தனம் வானுர

வாழ்க்கில் விசேடமேயே. இந்துவும் பானுவும் இலங்கும் தலத்திடை வந்திருக்க

மூன்ற பூஞ்சை இயல்புடன் இசற்கு இணை மலராகை. பகலும் இரவும் பயில்கின்ற பூஞ்சை இயல்புடன் இசை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 73 பாடல் முதல் 77 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமூலருடைய வரலாறு, அவருடைய அவர் எப்படி சித்தரா மாறினார்னு பாருங்க. நந்தி, நந்தினா சிவபெருமான் அர்த்தம். நந்தி இணையடி நான் தலைமேற்கொண்டு குந்தியின் உள்ளே புகை பெய்து, குந்தின்னா புத்தின் அர்த்தம், குந்தியின் உள்ளே புகை பெய்து போற்றி செய்து அந்தி மதிபுனை அரணடி. அந்தி அந்தி வண்ண நிறம், மதினா சந்திரனை சூடிய சிவபெருமான், அரண் அடி, நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேன். நீங்க படிக்கிறது எது? இப்ப ஆகமத்தை படிக்கிறீங்க. ஆகமம் செப்பலுற்றேன். அப்ப திருமந்திரம் என்பது ஒரு ஆகமம். தினந்தோறும் சிவபெருமானுடைய திருவடியை சிரத்தில் வைத்துக் கொண்டு போற்றி புகழ்ந்து இந்த திருமந்திரத்தை திருமூலர் அருளினார். அப்ப இறைவனுடைய அருள் இல்லாமல் ஒரு எழுத்தையும் எழுத முடியாது. அப்போ இவர் எப்படி எழுதினார்னு ஒரு ரகசியம் சொல்றாங்க. இவர் எழுதிட்டு இருப்பார், உள்ளுக்குள்ள அசரீரியாக ஒரு ஒலி சவுண்டு உள்ளே சொல்லி கொண்டிருக்கும். அவங்க சொல்ல சொல்ல இவங்க எழுதுவாங்க. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பல இடங்கள்ல, இதை சைவ சித்தாந்த வகுப்புலையும் சொல்லியிருக்கேன், திருமந்திர கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். உட்கார்ந்துருப்பாங்க, எழுதிட்டே இருப்பாங்க, உள்ளார ஒரு ஒளி வரும், அந்த ஒளி வந்து வார்த்தையை சொல்லும். இவங்க அப்படியே எழுதிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் எழுத முடியும். இவர்களுடைய எண்ணத்தில் இவர்களுடைய அறிவால் யாரும் எழுத முடியாது. அப்படி எழுதப்பட்டவை தான் திருவருட்பா, அப்படி எழுதப்பட்டவை தான் திருமந்திரம். அப்போ இறைவன் வழிகாட்ட நான் அருளின்னு சொல்றாருல்ல, அப்ப இறைவன் உள்ளே சொல்ல வேண்டும். தனி கூத்து கண்டபின் ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேன். எத்தனை ஆண்டு காலம் இவர் வாழ்ந்தார்? ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் 3000 பாட்டு பாடினாங்கன்னு சொல்றீங்க, 3000 வருஷமா இருந்தார். ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேன். ஒப்பில்லாத கோடின்னு அர்த்தம். ஏங்க, ஒரு சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஏதுங்க வயசு? பல 1000 ஆண்டுகள் வாழ முடியுங்க. இந்த உடம்பு இல்லாமலே வாழ முடியும். இன்னும் பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பூமிக்குள்ள. சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சித்தர்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு சித்தரும் ஒரு ஒரு வடிவத்தில் வருவாங்க. காக வடிவத்தில் வரவர் காக பூஜண்டர், காகத்தில் வருவர். அருணகிரிநாதர் கிளி வடிவத்தில் இருந்தார், படிச்சிருப்பீங்க. தஞ்சாவூர் இருக்கக்கூடிய கரூரரை நான் நட்சத்திரமாக பார்த்தேன். உண்மை சொல்லணும்ல, ஒரு ஒளியா அப்படியே புறப்பட்டு நேராக உள்ள போ. ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு எந்த வடிவத்திலையும் வருவார்கள் அவங்கெல்லாம். ஆளாரு செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும். செப்பும் சிவ ஆகமம், சைவ ஆகமம், திருமந்திரமாக திருமந்திர மாலை சிவாகமம். அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்று அந்த இறைவன் திருவடியை வணங்கி தப்பிலாமன்றில் தனிக்கூத்து கண்ட பின் நடராஜ பெருமானுடைய அந்த நடனத்தை கூத்தினை திருமூலர் பார்த்தார். அப்படி பார்த்தார், அப்படி நம்ம கண்ணுக்கு வெட்ட வெளிச்சம் தான் தெரியுது, அவர் கண்ணுக்கு நடராஜர் தெரிகிறார். நம்ம கண்ணெல்லாம் ஊனக்கண், அவர் கண்ணு ஞானக்கண். பார்த்த பின் தனி கூத்து கண்ட பின், அதுதான் அற்புத தனி திருக்கூத்துங்கிற நடராஜ பெருமானுக்கு. ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேன். ஒரு யுகம்ங்கிறது எத்தனை காலம்? இன்றைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் எப்படி நேரடியாக இறைவனை எப்படி பார்த்தார் அப்படின்னு கேட்டா, அம்மை வழியாக சிவனை பார்த்தார். அதுதான் எல்லா சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே அம்பாளை வழிபடுகிறார்கள். சித்தர்களுக்கெல்லாம் அம்பாள் வழிபாடு உண்டு. அதுலேயும் வாழை குமரி, 10 வயது சிறுமி வாழையை எல்லா சித்தர்களும் வழிபடுவார்கள். வாழைக்குமரியை வழிபடுவாங்க, பெண் தெய்வத்தை வழிபடுவாங்க. சித்தர்களுக்கு வந்து குறியீடு உண்டு. நம்ம போடுறோம்ல யந்திரம், அதே மாதிரி குறியீடு உண்டு. சித்தர்களுக்குன்னு தனி லாங்குவேஜே இருக்கு, மொழி இருக்கு. இப்போ நாம் தமிழில் பேசிக்கிறோம், அமெரிக்கா போனால் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அரப் கண்ட்ரியில் போனால் உருதுல பேசுகிறாங்க. ஆனால் சம்ஸ்கிருதத்தை யாரும் வீட்டில் பேசுன மாதிரி தெரியல, யாரும் பேசுன மாதிரி தெரியல. சம்ஸ்கிருதம் வீட்டில் பேசுகிறாங்களா? யாரும் பேசலை. இப்போ சித்தர்கள்லாம் பேசிக்கிட்டே எந்த மொழியில் பேசிப்பாங்க? சித்தர்கள் பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எந்த மொழியில் அவங்க பேசிப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும்ல. அவர்கள் சித்தர்கள் பேசுகின்ற மொழி எமிலி, எமிலிங்கிற மொழியில் பேசுகிறாங்க. சித்தர்கள் இன்றைக்கும் பூஜை செய்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் கூப்பிட்டால் அவர்கள் வருவார்கள். ஆனால் குறிப்பிட்ட குறியீடு தெரியுமே, சக்கரம் தெரியணுமே உங்களுக்கு. இன்ன சித்தரை இன்ன குறியீடு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா வருவாங்க, இன்றைக்கும் வருவார்கள். அப்படி அவர்கள் சித்தர்களுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. அடங்கிய சித்தர்களோட தான் தனி, அவர்கள் அடங்கிய ஜீவசமாதி தனி. இன்றைக்கும் பேசும் ஒரு சித்தர் ஒரு இடத்துல இருக்கிறாரா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த இடத்துல சந்தன வாடை வீசும். சமாதி இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சந்தனம் கம்ம கம்ம கம்மனு வீசும், ஊதுபத்தி வாசனை அடிக்கும். அப்போது போனவுடனே கண்டுபிடிச்சிடலாம் யாரோ உள்ள ஒருத்தர் உள்ளே இருக்காரு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு நந்தி இருக்கும். ஒரு நந்தி இருந்ததுன்னா சிவன் கோயில். அந்த கோயிலில் ரெண்டு நந்தி இருந்ததுன்னு சொன்னால் அங்கே சித்தர் அடக்கமாயிருக்காருன்னு அர்த்தம். ஒரு கோயில் விளக்கம், ஒரு கோயில் விளங்கி வரணும்னா அதில் சித்தர்களுடைய அந்த அருள் வீசணும். இப்போ வந்து திருப்பதி விளங்குதுன்னா திருப்பதி உள்ள யார் இருக்கேன்னா கொங்கண சித்தர் இருக்கார். கொங்கணர் திருப்பதியில் கொங்கணர் தானா? கொங்கணர் பழனியில் போகர். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. அவ்வளோ பெரிய தவம் எப்படி கிடைத்தது? இருந்தவ காரணம், தவத்துக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், காரணம் என்னன்னு கேட்டா, புவனாபதி, நாலாம் நந்தத்தில் புவனாபதி சக்கரம்னு ஒன்று உண்டு, புவனேஸ்வரி சொல்றோம். இந்த புவனங்களுக்கெல்லாம் ராணியாக விளங்கக்கூடிய பராசக்தி, 224 புவனங்க இருக்கு. புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து பராசக்தியை வழிபட்டார். ஆனால் எல்லா ஞானிகளுமே வந்து முதல்ல அம்பாள் வழிபாடு நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவ வழிபாட்டுக்கே வருவாங்க. இப்போ இங்கே இவ்வளோ பேர் இங்கே முத முத எடுத்தவொடனே சிவத்துக்கு வந்தீங்களா? இல்லை ஆரம்பத்தில் ஏதாவது காளி மாரியம்மன் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி மீனாட்சி காமாட்சியெல்லாம் கும்பிட்டு இப்போ வந்தீங்களா? இல்லை நேரடியாக வந்தீங்களா? ஆ, அப்படியே அங்கங்கே சுற்றி அம்பாளுடைய கருணை கொண்டு அம்மை எனக்காருடையவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. அப்போ அம்பாள் வழிபாட்டு வழியாக தான், எனக்கு அம்பாள் வழிபாட்டு வழியாக தான் சிவத்துக்கு வந்தேன். முதல்ல காளி, காளினா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு வந்து காளி வழிபாடு தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி சைவத்துக்கு. திருமூலர் பாருங்க, புவனாம்பதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து வழிபட்டார். அடியேன் பரிந்துடன் வந்தனன் பக்தியினால், பக்தி இல்லைன்னா யோகம் வராது. வந்த காலையில் சொன்னேன், சரியே இல்லாமல் கிரியே இல்லாமல் யோகம் வராதுன்னு. எடுத்த உடனே முட்டிக்கப்படாது மேலே போய், பக்தி அப்புறம் யோகம் அப்புறம்தான் ஞானம். சில பேர் நினைக்கிறாங்க பூர்வ வழிபாடு வேணாம் சார், நான் நேரடியாக நேராக யோகத்துக்கு போயிடுறேன் சார், இருபத்தி ஒரு நாள் கணக்கு சொல்றாங்க, 21 நாள் நேரம் முக்தியை வாங்கிடுவாங்கிறாங்க. 3000 வருஷம் வாழ்ந்த திருமூலருக்கே 3000 வருஷம்ங்கிறாங்க, நீங்க என்ன 21 நாள்ல முக்தி கிடைக்குதுன்னா பரவாயில்லையே, எல்லாம் நம்பி போறாங்க. எப்படி போறாங்கன்னு தான் தெரியல. திருமூலர் தன்னுடைய தன்னுடைய பாடலே சொல்றாரு பாருங்க, பரிந்து உடன் வந்தனன் பக்தியினால். அப்போ திருமூல தேவநாயனார் பக்தி செலுத்தியிருக்கிறார், வழிபாடு செய்திருக்கிறார், பூஜை புனஸ்காரம் உண்டு, சரியை வழிபாடு உண்டு. யாரா இருந்தாலும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்காம +2 எழுத முடியாது, அப்பதான் வரிசையை தான் போகணும். வரலாறு சொல்லிட்டே வராரு, நான் எப்படி சித்தர ஆனேங்கிற வரலாறு சொல்றாரு பாருங்க, திருமூலருடைய வரலாறு சொல்றாரு பாருங்க. சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம், மிதாசனியாது இருந்தேன் நின்ற காலம், இதாசனியாது இருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாது உடனே உணர்ந்தோம் ஆள், அளவில்லாமல் அனுபவித்திருந்தேன்கிறார் சதாசிவம். அரு உருவ திருமேனி கொண்ட இறைவன், முதல்ல உருவ திருமேனியை வணங்கி இருக்கிறார். எல்லாம் கேட்டுங்க, இங்க திருமந்திரம் படிக்கிறதுக்கு பலன் இதுதான், முதல்ல உருவ திருமேனியை வணங்கி இருக்கிறார், அம்பாளை வணங்கியிருக்கிறார், இறைவனுடைய கருணையை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு சதாசிவம் அருவுருவ திருமேனியாகிய சிவலிங்க வழிபாடு, அதுக்கு மேல்நிலை சரிங்களா. அப்புறம் பாருங்க, சதாசிவ தத்துவம், அப்புறம் முத்தமிழ் வேதம், சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய எல்லாவற்றையும் கற்றேன், எல்லாம் படிச்சிருக்காரு. தமிழ் வேதம்ங்கிறாரு பாருங்க, திருமந்திரத்தை என்ன சொல்றாரு, சைவ சித்தாந்தத்தை, ஆகமத்தை, திருமந்திரத்தை, முத்தமிழ் வேதம். சிறிதாக படிக்காமல் அதிகமாக படித்தேன். இப்ப நாம்பலாம் சின்னதா படிக்கிறோம், கொஞ்சம் தெரிஞ்சா போறோம் சார், இதை லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போறோம், அதிகமா தெரிஞ்சிருக்காரு. அளவில்லாமல் இதாதலியாது இருந்தேன். அப்ப என்னாச்சுன்னா மனம் இவரை விட்டு நீங்கியது. அதிகமா படிச்சா மனம்ங்கிறது ஒண்ணு இல்ல போச்சு. அப்ப ஏகனாகி இறைவனோடு ஐக்கியமாகின்ற மேல்நிலை கிடைத்தது, மனம்லாம் கடந்துட்டார். ஆகமத்தான் என்னன்னா சைவ சித்தாந்தம் படிக்காமல் 36 தத்துவங்களை கடக்காமல் யாரும் மேல்நிலைக்கு வர முடியும். உடம்பு நீக்கிடணும், 24 தத்துவ குப்பை எது உடம்பு, உடம்புக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாம இருக்கணும். புளியம்பழ ஓடு போல் ஒத்திருந்தேன்ல மாணிக்கவாசகர் சொல்வார், புளியம்பழமும் ஓடும் அப்படிம்பார். சில பாடல்களில் விளாம்பழமும் ஓடும்பார், விளாம்பழம் ஓட வந்து மாணிக்கவாசகர் குறிப்பிடலை, புளியம்பழம் ஓடு சொன்னார். ஏன்னா விளாம்பழத்து ஓடு என்ன உண்ட, ஓட்டம் நீங்கினாலும் விளாம்பழம் சாப்பிடலாம், ஆனால் புளியம்பழத்து ஓடு நீங்கி வத்தலாச்சுன்னு வச்சிங்களேன் சாப்பிட முடியாது. புளியம்பழத்தில் நல்லா முத்துன பழம் இருக்கு பாருங்க, அது அதுலேயே முத்தி என்ன ஆகும்னா ஓடு நீங்கிடுச்சுன்னா அந்த பழமானது திரும்பவும் சுருங்கும், திரும்ப வத்தி போயிடும் இல்லையா, புளியம்பழம் வத்தல் ஆகிடும், அந்த வத்தல் சாப்பிடுவீங்களா, சாப்பிட முடியாது. ஆனால் விளாம்பழத்தில் வந்து ஓடு நீங்கிட்டுனாலும் அந்த பழம் இனிச்சு சாப்பிடலாம். விளாம்பழத்தை விட புளியம்பழம் ஓடுங்க, புளியம்பழங்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஞானத்தை குறிக்குது. அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மனம் நீங்கி பலகாலம் இறை நெறியில் நுழைந்து இறைவனோடு கலந்து தான் வேறு இறைவன் வேறு என்ற இரண்டு நீங்கி சிவயோகியாக இருந்தார். இப்போ தன்னுடைய வரலாறு சொல்றார், மாலங்கனே இங்கு யான் வந்த காரணம் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த பூமிக்கு வந்த காரணம் என்ன. உலகத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு, யாருமே காரணம் இல்லாமல் யாரும் பிறக்கவில்லை. உங்கள் பையன் நல்லா இருக்கணும், பயிற்சி படிக்க வச்சு நல்ல பையனை பெரிய சமுதாயத்தை பெரிய ஆளாக ஆக்கணுங்கிற கடமைக்காக நீங்கள் பிறந்திருக்கலாம், அல்லது உங்களுக்காக நீங்கள் பிறந்திருக்கலாம் இல்லைங்களா, ஏதோ ஒரு காரணத்துக்காக. சில பேர் திருமந்திரம் படிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கலாம். ஆகமத்தான் ஏதாவது இதாங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க. காரணம் இல்லாமல் ஏன் நம்ம தஞ்சாவூர்லையும் திருச்சிலையும் உடம்பு வச்சுட்டு வந்திருக்கோம். மாலங்கனே யான் வந்த காரணம் சொல்லப்படுறேன், நீலங்க மேனியன் நேரிடையாளோடு அம்பாளுடைய கலர் நீலம்.
3: கூளை கண்ணி கூரன் காண்க.
2: கூளை மலர் எந்த கலர்ல இருக்கும்? கூளை மலர் பாத்துட்டீங்களா? மௌனமா இருக்குதான் ரெண்டு அர்த்தம். பார்த்தவங்களும் அமைதியா இருப்பாங்க, பார்க்காதவங்களும் அமைதியா இருப்பாங்க. குளத்துல இருக்கும் கூளை மலர், கத்திரிப்பு கலர்ல இருக்கும், நீல கலர்ல. அம்பாள் அந்த கலர்.
3: நீலங் நீலாங்க மேனியன் நேரிழையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேன்.
2: எதுக்காக வந்திருக்காரு பார்த்தீங்களா அவரு? எதுக்கு வந்திருக்காரு அவரு?
3: நடராஜ பெருமானுடைய நடராஜ அந்த அற்புதமான பெரும் கூத்தினுடைய ரகசியத்தை சொல்லுவதற்காக இந்த உலகத்தில் நான் வந்தேன்.
2: இந்த மாலங்கன் யாருன்னா இவருடைய மாணவர்ல ஒருத்தர்.
3: நிறைய மாணவர் வருவாங்க, ஒரு குருன்னு இருந்தால் சீடர் வருவாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் 12 வருஷம் படிக்கணும் சீடர். 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்டாயம்.
2: இவர் இருந்தார்
3: தேரையர்னு ஒருத்தர் சித்தர் இருந்தார்,
2: அகத்தியர் குரு.
3: இந்த குரு சிஷியர் இருக்காங்க ஒரு ஊரில் இருக்காங்க.
2: நம்ம இவர் மதுரையில் தமிழ் சங்கம் வச்சு வளர்த்தாங்கல்ல, தமிழ் சங்கப்புலவர்கள். அதில் ஒருத்தர் பேர் மறந்துட்டேன், கீழர் பேரும் தெரியுமே, நக்கீரர் தெரியாமல் மூணாம் தமிழ் சங்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சங்க புலவர் ஒருத்தர் இருந்தார். சங்க புலவர் அப்படிங்கிற அது தலைவலிக்குது, தலைவலிச்சது. தலைவலித்த உடனே அகத்தியர் வந்தார். அகத்தியர்கிட்ட அந்த அந்த மாணவர் போனார், அந்த சங்க புலவர் போனார். சங்க புலவர் போனவுடனே தலைவலிக்கான காரணத்தை பார்க்குற ஒரு மருந்து அகத்தியர் கொடுக்குறார், தலைவலி தீரல. இன்னொரு மருந்தை கொடுக்குறார், இன்னொரு மருந்தை கொடுத்த உடனே காரணம் கண்டுபிடிச்சிட்டார் ஸ்கேன் பண்ணாமலேயே. உடனே என்ன பண்ணாருன்னா, இங்கே ஒரு தட்டு இங்கே ஒரு தட்டு தட்டினார், இந்த டாப்பை அப்படியே கட்டினார், டாப்பாக கட்டிட்டார். உள்ளார் தேர உட்காந்துருக்கு, தேர உட்காந்துருக்கு. எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த அப்படியே இந்த பிரெயினில் நரம்ப அப்படியே கோத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது எப்படி எடுக்கிறது? நாமளே தான் என்ன பண்ணுவோம், அதை கொரட்டை பிடிச்சி எடுப்போம். அது என்ன பண்ணால் 10 நரம்ப கொத்தோடு பிடிச்சி எடுக்கும், இருக்கிற கை காலையெல்லாம் இழுத்துரும். அகத்தியருக்கு வழி தெரியல, குருவுக்கு வழி தெரியல. யார் சீடர் தேரையரா? அவர் என்ன பண்ணுவார், தெரியாத விலை சீடர்கிட்ட விட்டுட்டார். தேரையர் நீ அதை பார்த்து எடுத்துருந்தார். இவர் பார்த்தார், பக்கத்தில் ஒரு கோப்பையை கொண்டு வந்தார், தண்ணியை வச்சார், ஒரு இரும்பு கரண்டியை எடுத்து தட்டினார். இப்படி சலசலன்னு தட்டினார். தண்ணி சத்தம் வந்த உடனே என்னாச்சு, தேரை தப்பிச்சிருச்சு, தேரை கீழே விழுந்துருச்சு, தாவிடுச்சு. அந்த சங்கப்புலவர் பொழைச்சிக்கிட்டார். இது அகத்தியர் பார்க்குறாரு, ஆஹா நமக்கு தெரியாத வித்தை மதிநுட்பம் சீடனுக்கு தெரியுது, தேரையர் பெரியாள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஒரு குரு சீடருக்கு மதிப்பு கொடுத்துட்டார். நான் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த காலத்தில் வந்து சீடரை வந்து வளர விடக்கூடாதுங்கிறதுல குரு கவனமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு வருஷம் போச்சு. ஒரு கோத்தர் வந்தார், ஐயா ரொம்ப வயிற்ற வலிக்குதுன்னு வந்தார். அகத்தியர்கிட்ட போனார். அகத்தியரன் குரு அவர் தானே, அகத்தியரன் எல்லாத்துக்குமே மருந்து இருந்து எல்லாம் அவர் தான். தமிழ் மருத்துவம் ஜோதிடம் எல்லாத்துக்குமே அகத்தியர் தான். அவர் நேரடியாக முருகன் கிட்டே தான் உபதேசம் வாங்கினவர். யார் அகத்தியர்னா? அகத்தியர், அகத்தியில் தீ வடிவமாக இருக்கக்கூடிய சிவத்தோடு ஒற்றியவர். அக தீயர், ரொம்ப அகத்தியர்ன்ட்டோம். அவர்கிட்ட வந்த உடனே அவர் வயிற்று வலின்னு ஒரு மருந்து கொடுத்தார், வயிற்று வலி தீரல. உடனே அகத்தியர் என்ன பண்ணார், அந்த தேரையத்த, என்னப்பா மருந்து கொடுத்தேன் வலி தீரலங்கிறாங்களே நீ பாருன்னார். என்ன மருந்து கொடுத்தீங்கன்னாரு. அந்த மருந்தை பார்த்தார், வயிற்று வலிக்கு சரியான மருந்து தான் அகத்தியர் கொடுத்துருக்கார், ஆனால் வலி தீரல. யோசனை பண்ணார், சரி என்ன பண்ணார், ஒரு மூங்கில் எடுத்தார். மூங்கில், அந்த மூங்கிலில் அந்த மூங்கில் நல்லா அந்த தொலையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டார். இந்த பல்லுலேயே இங்கேயும் படாமல் அதே மருந்தையே வாயுள்ள விட்டார். பல்லில் படாமல் வாயில் படாமல் அதே மருந்தையே தேரையர் உள்ளே விட்டார்.
3: அந்த பேஷண்ட்டுடைய வயிற்று போனோன்னே வயிற்று சரியாக போச்சு. அப்போ அகத்தியர் பார்க்குறாரு, என்ன நான் மருந்து கொடுத்தேன் வயிற்று வலி போகலை, தேரையர் மருந்து கொடுத்தா வயிற்று வலி நீங்கிச்சு, என்னம்மா கொடுத்தாருனாரு. ஒன்றும் இல்லை, அவர் பல்லெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, பல்லிலேயே ஆன்டிபயோட்டிக் ரொம்ப இருக்குது, இது உள்ளே போச்சுன்னா வயிற்று வலி எப்படி நீங்கும், மருந்தை கொடுத்தா இதில் படாமல்ல உள்ள தழுப்புன்னு சொல்லிட்டு மதி மட்டுமா உள்ள போட்டார். அகத்தியர் ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் சொன்னார், தேரையரே உனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு முழு தகுதி கிடைச்சிருச்சு, இனிமேலுக்கு நீ இங்கே இருக்க வேண்டாம். அப்படித்தான் ஒரு குரு ஒரு சிஷ்யத்தை தயாராகிட்டாங்கன்னா, ஒரு குரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்கள அவங்கள விட்டு நீ தனிப்பட்ட முறையில் நீ வந்து சீடர்களை உருவாக்கி நீ தனி ராஜ்யம் பண்ணியோ, நீ வந்து எனக்கு சேவகம் செய்ய வேணாம்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த காலத்து குரு அந்த காலத்து சீடர்கள்லாம் அப்படி இருந்து கற்றுக்கிட்டாங்க. ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும், ஒரு மருத்துவமாக இருந்தாலும், ஒரு வானவியல் இருந்தாலும், ஒரு குருமுகமாக கற்றுறது தான் நிலைக்கும். படித்து கற்றுக்கிறதுங்கிறது அது சும்மா நிலைக்காது. அதான் மாலங்கனை கூப்பிட்றார். மாலங்கனே ஒரு சீடர், முக்கியமான ஒரு சீடர் அவர். இங்கே யான் வந்த காரணம் என்ன தெரியுமா, திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேன். அந்த நடராஜ பெருமானுடைய திருக்கூத்து இருக்கு இல்லையா, அந்த ரகசியத்தை சொல்லுவதற்காக நான் வந்தேன். இப்போ உங்களுக்கு பின்னாடி வருது, 7 நந்தனம், 8 நந்தனம், 9 நந்தனம்லாம் வருது பின்னாடி. நம்ம உண்மை விளக்கத்தில் படித்ததெல்லாம் வருது, இங்கேருந்து அங்கே போச்சு. திருமந்திரத்திலிருந்து தான் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் ஆரம்பம். ஆக திருமந்திரத்தை படித்தா உங்களுக்கு சித்தாந்தம் முழுக தெரிஞ்சிடும். ஒரு தியான நிலையில் இருந்து ஒரு யோகத்துக்கு போவதற்கு வழி தியானம். இப்போ அட்டாங்க யோகம்னு இருக்கு, அதில் தியானம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த தியானத்துக்கு என்ன போட்டிருப்பார் அப்படின்னா, இறைவனை சிந்தித்திருத்தலே தியானம்னு வரும். தியானம்னா பயிற்சி கிடையாது, இறைவனை நினைத்து கொண்டிருத்தலே தியானம். அதான் உங்களுக்கு வரப்போகுது பின்னாடி. இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பு நிறைவு செய்வோம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: பதிகம் 1. நீடுவாழ்வொளிர் கடம்பை கரக்கோயில் கண்டு தொழுத கடுமல வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் நலம் திகழ் நாரையூர் கும்பிடும் விருப்படும் போந்த குறிப்பை தெய்வ செக்கிடார் பெருமான் அருளும் திறம் வருமாறு. நம்பரை நலந்திகள் நாரையூரினில் கும்பிடும் விருப்படும் குறுகிக் கூடிய வம்பலரு செந்தமிழ் மாலை பாடி நின்று எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏத்தினார் என்பது ஆம். மெய்ப்படு விருப்படு மேவுநாள் அரண் பொற்பதி பரவிய புகழிவேந்தர் அருளிய திருப்பதிகங்கள் 3. அவற்றுள் உரையினில் எனத் தொடங்கும் 2 திருமுறை திருப்பதிகம் உயிரெறி காட்டும் உன்னத திருப்பதிகம் ஆம். மனம் மொழி மெய் இவற்றால் வரும் திங்குகள் நீங்க சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைதொழ வேண்டும் என்று நெறிப்படுத்துகின்றார் நிகரில் வெங்குருவேந்தர். தீய சொற்களை பேசியதால் வந்த தீவினைகள், தீய எண்ணங்களால் வந்த தீவினைகள், தீ செயல்களால் வந்த தீவினைகள் யாவும் நீங்க ஓதி உருக வேண்டிய திருப்பதிகம் இது. இப்பாடல் கருத்தே சொல்லால் வரும் தோடம் என்ற பாடலிலும் அறியலாம். இயங்கு விடையான் என்ற தொடரால் நாரையூர் நம்பன் அடியார்களுக்கு அருள் பாலிக்க சஞ்சரிக்கும் இடப வாகனனாக வருவான் என்ற குறிப்பு எண்ணி எண்ணி இனிது உவக்கத்தக்கது ஆம். தனம் வரும் நன்மையாகும் என்ற பாடல் செல்வ செழிப்பு உண்டாகும் திருக்குறிப்பு தோன்ற அருளியது ஆம். திருநாரையூர் கைதொழுதால் நிறை செல்வம் பெருகுவது மட்டுமல்ல, எல்லா நலங்களும் வாய்க்கும். 5 கல்வர்கள் செய்கின்ற வஞ்சகங்கள் அரும். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த சிந்தை வளரும் என்று அருளிச் செய்கிறார் ஆளுடைப்பிள்ளை. நறு மனம் மிக்க மலர்களால் நாரையூர் பெருமான் நற்பதம் போற்ற நமன் தமர் நலிவு செய்ய மாட்டார்கள். உடம்பையாம் உடம்பு நீங்கும் காலத்து கூற்றுவன் வர அஞ்சுவன் என்று அருளும் திறம் நம் அச்சம் துடைக்கும் அருமருந்து அல்லவா? உன்னி உணரும் என்ற தொடர் தியானித்து உணருங்கள் என்ற பொருள் தரும் திருக்குறிப்பு ஆம். உன்னில் உண்ணும் உறுதிமொழியால் என் இதயம் தன்னில் உன்னி நன்னறியை சாரும் நாள் என்னாளோ என்பது தாய்மான சுவாமிகளுடைய அருள்வாக்கு. கழுமல வேந்தராம் மறைஞான சம்பந்தன் உரை மாலை பத்தும் மொழிவார் திருவளரு செம்மையாகி அருள் வேறு மிக்கவராதல் திண்ணம் என்பது பதிகப்பலன். உரையினில் எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் பியந்தை காந்தாரம்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: பூந்துருத்தி நம்பிகாட நம்பி திருவிசைப்பா, 2 திருத்தலம் கோயில் சிதம்பரம் பண் சாளரபாணி. இப்பதிகம் இறைவன் தில்லையை இடமாக கொண்ட சிறப்பினை வியந்து அருளி செய்யப்பட்டது. இதற்குரிய சாளரபாணி என்னும் பண் மற்ற திருமுறைகளில் காணப்படாதது. இதை ஆனந்த பைரவியில் ராகத்தோடு பாடுவது உண்டு.

முத்து, வைரம், மாணிக்கம் இவற்றால் செய்யப்பட்ட மாலைகளின் மேல் பூங்கொத்துக்கள் ஒளி வீசுவது போலவும் தூண்டப்பட்ட விளக்கைப் போலவும் தில்லை வழி திகழ்கிறது. இது எல்லா திசைகளிலும் உள்ள

புகழ் மனம் பரப்பும் கணம்புள்ளர் கண்ணப்பர் என்று பெயர் பெற்ற உன் அடியார்கள் தேவர் போற்றும் சிவலோகத்தை ஆள்கிறார்கள். சிவபெருமானே, நீயோ அதை விரும்பாமல் விடுத்தாய். என்றும் முடிவில்லாத காருகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்கினி எனப்படும் மூன்று வகை நெருப்புக்களாலான வேள்வியைச் செய்கின்ற தில்லை மூவாயிரவர் எனப்படும் அடியார்களோடும் அவருள் ஒருவனாய் உடன் உறையும் வாழ்வை மேற்கொண்டு அதனால் நீ ஆனந்தக் கூத்தாடுகின்றாயே. தில்லையிலிருந்தே அடியார்களை சிவலோகமேற்றும் உன் திருவருள் திறம் என்னே?

அக இதழ்கள் விரியும் அழகான மலர்கள் மணக்கும் வயல்களை உடைய திருவாமூரில் பிறந்த திருநாவுக்கரசர் பெருமானை திருக்கையிலே செல்ல வழிகாட்டிய பெருவீரனே, அழகிய தில்லைப்பதியில் ஆயர்கள் ஏறு தழுவதற்காக வளர்க்கும் இடபத்தின் மேல் வருபவனே, நீ உனக்கேற்ற கூத்தாடும் இடமாக சிவஞான செல்வம் மிக்க திருச்சிற்றம்பலத்தையே சேர்ந்தாயே, அதன் பெருமை என்னே.

எம் உயிரை கட்டி இருக்கும் வலிமை மிக்க வினைத் தொகுதியாகிய நோயை முழுவதுமாக தீர்க்க திருக்கடை காப்பு அருளி எம்மை ஆட்கொள்ளும் சம்பந்தப் பெருமான் சீர்காழி தலைவர். அவரை ஆட்கொண்ட சிவபெருமானுக்கு அம்பு போல பாயும் கண்களை உடைய உமாதேவியும் தானுமாக வீற்றிருக்க அழகிய தில்லைப்பதியில் செம்பனம் பலமான சிற்றம்பலமே அடியார்களோடு சேர்ந்திருக்கும் இடமாயிற்றே.

மனித உடலை விட்டு நீங்காமல் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஆறுபோல் மதநீர் பெருக்கும் வெள்ளை யானையை மேற்கொண்டு கயிலை செல்ல காரணமானவன் நீ. அந்த கயிலையை விட்டு இளையதாகிய பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டு தில்லை மூவாயிரவரோடும் கலந்து விளையாடும் ஆடரங்கமாக திருச்சிற்றம்பலத்தை தேர்ந்தெடுத்தாயே. அந்த அம்பலமே உன் இருக்கையாயிற்றே.

பூவுலகம் முழுவதும் உள்ள அடியவர்கள் உன்னை சூழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் அடையத்தக்க உலகம் வேறு உண்டு என்று நீ அவ்விடத்தை தேடிச் செல்லாமல் தில்லைக்கு வந்தாய். புவர்லோகம் முதலிய மேலான உலகங்களுக்கு செல்ல வழிகாட்டக்கூடிய புண்ணிய செயல்கள் பொருந்தியதால் சிவலோகமாக விளங்குவது உன் தில்லைத் திருச்சிற்றம்பலமே ஆயிற்று.

சுண்ணாம்பு சாந்து பூசிய அழகிய மேல்மாடியும் நிலா முற்றமும் சூழ்ந்த மாளிகைகளின் மேல் திரண்ட கூந்தலையின் பிறை போன்ற நெற்றியையும் உடையவர்களும் சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்களுமான பெண்கள் உன்னை போற்றி பாடுகிறார்கள். அவர்கள் அணிந்துள்ள ஒளி வீசும் மணிகளாலான அணிகள் மிகுந்த இருளை நீக்குகின்றன. அதனால் ஒளி விளங்கும் தில்லை சிற்றம்பலத்தையே நீ விரும்பிச் சேர்ந்திருக்கிறாய். இசை பாடுமிடத்தில் தானே நடனமாட முடியும்?

காலில் அணியும் பாடகமும் பாதக்கிண்கிணியான சலங்கைகளும் பலவகை சிலம்புகளும் அசைந்து ஒலிக்கின்றன. நாளெல்லாம் கதை தழுவிய நாடகக் கூத்தை நடத்தக்கூடிய வளையலணிந்த பெண்கள் உன்னை தொழுது வணங்குகிறார்கள். நீ மிகப் பழமையான உலகில் மாற்றுயர்ந்த ஆடகப் பொன்னால் அமைக்கப் பெற்ற பொன்னம்பலத்தையே உன்னுடைய நடன சபையாகத் தேர்ந்தெடுத்திருக்கிறாய்.

அழகான தீப்பிழம்பாக பலகற்ப காலம் எங்கும் பரவி நின்றபோது பிரமனும் திருமாலும் முடியையும் அடியையும் காணமாட்டாமல் வணங்கித் துதித்தார்கள். அவர்களுக்கு மறைந்த நீ எமக்கு வெளிப்பட்டாய். கதிரவன் போல் நின்றாய். ஒளி வீசும் மாளிகைகள் சூழ்ந்திருக்க அரகர என்ற ஒளி அதிகமாக எழும் தில்லை சிற்றம்பலத்தையே உன்னுடைய நடன சபையாக ஆக்கினாய். இது நாங்கள் காண நீ காட்டிய கருணையாகும்.

0: பக்தராய்ப் பணியும் திருத்தொண்டர்கள் வாழும் தில்லைப்பதியில் உள்ள திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய கூத்தப் பெருமான் ஆனந்த நடனமாடும் அதிசயத்தை அங்கே சென்று கண்டு திருப்பூந்துருத்தின் அம்பிகாட நம்பி இயற்றிய தமிழ் மாலையாகிய இப்பத்து பாடல்களையும் பாடும் பொருளை அறிந்து பாட வல்லவர்கள் அடையத்தக்க சிவலோகத்தை அடைவார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.

எல்லா துன்பங்களையும் நீக்கி எந்த காரியமும் தடைபெறாது நடைபெறவும் வீண் பழி அவமானம் வராமல் தடுக்கவும் ஓத வேண்டிய இடர்களையும் பதிகமான மறைவுடையாய் தோளுடையாய் என்னும் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகம். தலம் திருநெடுங்கலம் சுவாமி திரு நித்ய சுந்தரேஸ்வரர் திருவடி போற்றி, தேவி திரு ஒப்பில்லா நாயகி அம்மை திருவடி போற்றி. பண் பழந்தக்க ராகம் ராகம் ஆரபி தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்.
3: பண் படம் வந்துரும் பதிகையன் 53. மறுபாகுன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல பெருமான பெருமான

தந்தை பல்முயற்சி தாதே அழகலை.

பாட்டோடு பயிரும் தொந்தர் பயில் கடவுள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இளையான் குடிமாறனாயனார் புராணம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அருளே என்னை ஏமாற்றி விட்டது. நீ ஆட்கொள்ளாதே இருந்திருக்கலாம், நீ ஆட்கொண்டதான் திரும்பப்படுகின்றேன். இதெல்லாம் அன்பு மீதினாலும் சொல்வது, இதெல்லாம் அப்படியே யதார்த்தம் எடுத்துக்கூடாது. அவரே இப்படி பேசிப்பாங்க, அன்பு பாஷை நமக்கு புரியாது. ஆணையே பேசி என்றென்னை படுத்தது என்ன பரஞ்சோதி, ஆணையே பெண்ணே ஆரம்பதே. பெருமான் கலப்பினாலே உயிர்கள்லாம் நம்ம நினைக்கிறோம், ஆண்கள் ஆண்களாவே இருப்பாங்க, பெண்கள் பெண்களாவே இருப்பாங்க. சில பேர் படித்தவர்கள் இப்படி நினைக்கிறாங்க, உயிரினத்துல ஆண்மையும் கிடையாது பெண்மையும் கிடையாது. உயிரில் அச்சு மாறி பிறக்கும், ஆணா பிறந்தவர்கள் பெண்ணா பிறப்பார்கள், பெண்ணா பிறந்த ஆணா பிறப்பார்கள், மனிதர்கள் விலங்கா பிறப்பார்கள், விலங்குகள் மனிதர்களா பிறக்கும். எப்படி வேணா பிறக்கலாம், இது சட்டை தான். என்ன சமயத்துல பெண்கள் என்ன பண்றாங்க, ஆண்களுடைய சட்டை அணிந்து கொடுக்கிறாரு. அதே போலதான் எப்படி வேணா பிறக்கலாம். பெருமான் கலப்பினாலே எல்லாமாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். உலகத்திலே ஆண்களாகவும் பெண்களாகவும் பெருமானே காணப்படுகின்றான். தும் குமார உதவா குமாரி, பெருமானே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றான் என்று வேதம் சொல்கின்றது. ஆணையே பெண்ணே கலப்பினாலே அனைத்து மாறுகின்ற பெருமானே, ஆறுமுதே உண்ண உண்ண தெவிட்டாத அமுதம் போன்றவனே, ஆணையே பெண்ணே ஆறுமுதே. அத்தா செத்தே போயிறேன், எங்கள் தந்தையே உன் திருவுருள் இன்றி பற்றி நான் செத்து விட்டேன். அதாவது விரைவு கருதி இங்க செத்தே போயினேன் என்று இறந்த காலத்துல சொல்கின்றார். விரைவு கருதி இறந்த காலம் பயன்படுத்துவார்கள். நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, நான் உங்க வீட்டுல வந்து பெல் அடிக்கிறேன், நான் தான் தெரியுது உங்களுக்கு, இதை வந்துட்டேங்கிறீங்க. நீங்க சாப்பாடு முடிச்சிட்டு கையாளிட்டு தான் வருவீங்க. இருந்தாலும் எனக்கு உறுதி தருவதற்காக வந்து விட்டேன், வருகின்றேன்னு சொல்லல, வருவேன்னு சொல்லல, வந்து விட்டேன் என்று இறந்த காலம் சொல்வது விரைவினை கருதுவதற்காக. பெருமானே என் திருவுருள் இன்றி வற்றி நான் இறந்தே போய்விட்டேன், இனிமேல் என் உயிர் நான் இருப்பேன் என்று கருதாதே, நான் இறந்து விட்டேன். அத்தா செத்தே போயிறேன், என் திருவுள் இல்லாத காரணத்தினாலே நான் இறந்தே போய்விட்டேன். ஏன் நான் இல்லா நாயினேன், ஏன் என்றால் வலிமை, நான் என்றால் வெட்கம், உண்மை தொகை. ஏனும் நானும் இல்லாத நாயினேன், ஏன் நான் ஆகிய இரண்டும் இல்லாத நாயினேன். பெருமானை பிரிந்திருப்பவர்களுக்கு இரண்டு வேண்டும், இரண்டில் ஒன்றாவது வேண்டும். பெருமானை மீண்டும் சென்று அடைகின்ற வலிமை வேண்டும், அது ஆற்றல் மிக்க அன்பு. அன்பினுடைய வலிமைதான் அது. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் என்று சொல்றார். ஆற்றல் மிக்க அன்பினாலே இழந்த பொருளை மீண்டும் பெறுவதற்கான வலிமை வேண்டும். இல்லை என்றால் அந்த அன்பு இல்லையே என்று தான் வெட்டி வெழுகி மாள வேண்டும், உயிர் பிரிந்து விட வேண்டும். உயிர் பிரிவதற்கு வெட்கம் தான் காரணம், வெட்கமற்றவர்கள் தான் உயிர் வாழ்வார்கள் சொல்றார் நம்ம குருநாதர். பெருமான் பிரிந்த பிறகும் உயிர் வாழ்கின்றோம் என்று சொன்னால் வெட்கம் இல்லை, என் உள்ளம் வெழுகி விண்டிலே வெழுகுதல் வெட்கப்படுதல். பெருமானே உன்னை மீண்டும் வந்து அடைகின்ற வலிமையும் எனக்கு இல்லை, பெருமானை பிரிந்திருக்கின்றனே என்று வெட்கப்பட்டு என் உயிர் பிரியவும் இல்லை, ஏனும் இல்லை நானும் இல்லை, ஏன் நான் இல்லா நாயினேன், என் கொண்டு எழுகேன் எம்மானே. எழுகேன் என்பது ஒரு வருங்கால சொல். என் கொண்டு எதனை துணையாக கொண்டு, எம்மானே எங்கள் தலைவனே, எங்களுக்கு பிரியமானவனே, எம்மான் எம்மை சேர்ந்தவன், அம்மான் தமர் என்பதை போல, எம்மான் எமர் என்பதை போல, எங்களுக்கு சேர்ந்த இனிமையான பெருமானே, என் கொண்டு எதனை துணையாக கொண்டு எழுகேன், மீண்டும் உன்னை அடைவதற்கு முயற்சி செய்வேன். எழுதல் என்பது முயற்சி செய்தல். பெருமானே உன்னை மீண்டும் காண வேண்டும் என்ற முயற்சியினை எதனை துணை கொண்டு செய்வேன், ஏன் அல்லது நான் இரண்டினை துணை கொண்டு செய்ய வேண்டும். உயிர் பிரிந்தால் உன்னை வந்து அடையலாம், சாவாயும் உனைக்காண்டல் இனி உனக்கு தடுப்புறிதே என்று திருப்பசிபால சொல்றார். பெருமானத்திலே பேரன்பு கொண்டவர்கள் இறந்து விட்டால் பெருமான் அடைந்து விடுவார்களாம். என்ன சாவாயும் உனைக்காண்டல் இனி உனக்கு தடுப்புறிதே. அதுபோல அந்த பேரன்பும் இல்லை, பெருமானை வந்து தொண்டு செய்து இந்த பிரிவிலே மீண்டும் நேரிலே காண்பதற்கான வலிமையும் உள்ள வலிமையும் இல்லை. ஆகவே எதனை துணையாக கொண்டு நான் முயற்சிப்பேன் பெருமானே எம்மானே. மானேர் நோக்கி உடையாள் பங்கா மறையீரறியா மறையோனே, தேனே அமுதே சிந்தை அறியாய் சிறியேன் பிழை பொருளோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன், சிவமா நகர் குருக போனாரடியார், யானும் பொய்யும் புறமே பொந்தோமே, மானேர் நோக்கி உடையாள் திங்க. திருவாசகத்துல சில இடங்கள்ல இந்த மானேர் நோக்கி போன்ற சொற்கள்ல மீண்டும் மீண்டும் வரும். அதுலயே சில பாடல்கள் ஆரம்பிக்கும். அதை நம்ம சில கருத்துல வந்து அடுத்த சொல் எப்படி வருதுங்கிறத வச்சுக்கிட்டு அது எந்த இடத்துல அந்த பாட்டு வருதுன்னு ஞாபகம் சொல்லுங்க. கவலைன்னு பேரு, வேதத்துல கவலை அதிகம். கவலைன்னா உள்ள கவலை இல்ல, அது ரோட்டு மாதிரி அப்படியே நொட்டு பண்ணி போச்சுட்டே போறவங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இந்த தண்டவாரத்துல போகாம அடுத்த தண்டவாரத்துக்கு போயிடும், இந்த பத்துல இருந்து இன்னொரு பத்துக்கு போயிடும், இப்ப இந்த சாப்டர்ல இன்னொரு சாப்டருக்கு போயிடும். இந்த பாடம் உடையா பங்கான்னு வருது. குறைத்த பத்துல மாணவர் நோக்கி மனவாளான்னு வருது. அப்புறம் வந்து பிரார்த்தனை பத்துல மாணவர் பங்கான்னு வருது. மான்னு ஆரம்பிச்சாலே நாலஞ்சு பாட்டு ஆரம்பிக்கிறது. உடையாள் உடையாள் பங்கா, மானை கொண்டு மருந்து நுகின்ற அழகிய பார்வையினை கொண்ட உடையாள் என்றால் உயிரை எல்லாம் தனக்கு அழியாக கொண்டவள், திருவுருளே உயிரை ஆட்கொள்ளி அந்த உடையாளுக்கு பங்கா, அல்லது பெருமானையே தனக்கு உரியவளாக கொண்டவள் என்பது உடையாள். உயிர்களை அடிமையாக கொண்டதனால அவள் உடையாள், பெருமானையே தனக்கு உரியனாக கொண்டதனால அவள் உடையாள். ஏன்னா உடையாள் உண்டன் நடுவில் இருக்கு, உடையாள் நடுவில் நீ இருக்கு என்பதனால, பெருமானையே தனக்கு உரியவனாக பெற்றவள் என்பதனாலும் உடையாள், உயிர்களை தனக்கு அடிமையாக கொண்டவள் என்பதனாலும் உடையாள். உடையாள் பங்கா, அந்த உடையாளை ஒரு பாகத்திலே கொண்ட பெருமானே, திருவுருளே வடிவமாக இருக்கின்ற பெருமானே, மானேர் நோக்கி உடையாள் பங்கா. மறை ஈறு அறியா மறையோனே, பெருமான் மறையோன் என்பது வேத பொருள் என்ற அளவிலே பெருமானுக்கு பெயர். வேத முதல்வன், வேத நாயகன், வேதியர் நாயகன், வேத நாயகன், வேத முதல்வன் என்பது பெருமானுக்கு ஒரு பெயராகவே அமைந்து விட்டது. ஏன்னா மறைப்பொருள், மறையுமாய் மறைய பொருளுமாய் வந்து என் மக்களை மன்னிய மின்னானை உருமானே வேதத்தின் பொருளானே, வேத பொருளாக வேத விழுப்பொருளாக பெருமானே இருக்கின்றான். வேத விழுப்பொருளை விண்ணுக்குறும் இருந்தே, ஆனால் வேத பொருளாக பெருமான் இருந்தாலும் வேதத்தின் எல்லை என்று சொல்கின்ற உபரிடங்கள் அவனை அறிகின்றனவா என்றால் இல்லை. வேதத்தின் உண்மையான பொருள் அவன்தான். பொருள் என்பது வேதத்தினால் அடையப்படுகின்ற பொருள், ஆனால் வேதம் அவனை அறிந்ததா என்றால் இல்லை. ஒரு கருவியை கொண்டு அறியப்படுகின்ற பெருமான் அந்த கருவியினாலும் அறியப்படாத பெருமான் என்பது அவனுடைய பெருமை. கருவியை கொண்டு அறியப்படுகின்ற பெருமான், ஆனால் அந்த கருவியும் அவனை அறியவில்லை என்பது அவனுக்கு மிகச்சிறந்த ஒரு பெருமை. மறை ஈறு அறியா மறையோனே, மறை முதல்வனாக இருக்கின்ற பெருமானே, உன்னை சொல்லுகின்ற அந்த மறைகளும் அறிந்து துதிக்கவில்லை. தான் ஓதி உணர்வதற்கு அறிய பெருமான், உணர்ந்தார்க்கு உணர்வறிய பெருமான், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிய. மறை ஈறு வேதத்தின் முடிவு, உபனிஷதங்கள் வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த அறிவு நூல்கள், அந்த அறிவு நூல்களாலும் பெருமானுடைய தன்மை முற்றும் அறியப்படவில்லை. மறையீரறியா மறையோனே, தேனே தேன் போன்று எமக்கு தித்திக்கின்ற பெருமானே, தேன் வந்து திதிக்கின்ற ஒரு மருந்து பொருள், திருவி பிணிக்கு மருந்தாக இருக்கின்ற பெருமான், அவனோடு வைக்கின்ற தொடர்பு இனிக்கின்றது. மருந்து என்றால் கசக்கணும், ஆனால் அது கசக்கல, இனிக்கின்ற. தேனே அமுதே, எங்களுடைய மரணத்தை மாற்றுகின்ற பெருமானே அமுதே, கரும்பின் தெளிவே கருப்பஞ்சாறு, கருப்பஞ்சாறு போல இனிக்கின்ற பெருமானே, தேனே அமுதே சிந்தைக்கறியாய் என்றார். தேனென்ற அமுதென்று உன்னை பாராட்டுகின்றோம் என்றாலும் கூட நீ சிந்தைக்கு அறியவன் என்றால் உன்னுடைய உள்ள தன்மையை சிந்திக்கறிய பெருமான். சிந்தைக்கறியாய் திரியேன் பிழை பொருக்கும் கோனே, திரியவன் சிறுமை என்பது என்ன? பெருமான் தந்த அருளினை உலக மருளினாலே இழந்து நிற்கின்ற சிறுமை, அந்த சிறியனாகின்ற நான் என்னுடைய பிழையை பொறுக்கின்ற கோனே தலைவனே. அப்ப பெரியவனாக இருக்கின்ற நீ சிறியவனாகின்ற என்னுடைய பிழையை பொறுப்பதனாலே நீ எப்பொழுதும் பெரியவனாகவும், குறைந்து பிழை செய்தனாலே நான் எப்பொழுதும் சிறியவனாக இருப்பேன். சிறியவன் என்பது எனக்கு அமைந்து விட்டது இயல்பு பெயர், பெரியவன் என்பது உனக்கு அமைந்து விட்ட இயல்பும் பெயருமாகும். ஆகவே சிறியன் பிழை பொருட்கும் கோனே, கோன் என்பது தலைவன் என்பது கட்டுகின்றது. அப்ப பிழை பொறுத்தால் தான் தலைவராக முடியும், பிழையை செய்வர்கள் தலைவராக முடியாது. தொண்டர்கள் செய்கின்ற பிழையினை பொறுத்துக் கொள்ள வேண்டும். தொண்டர்கள் செய்கின்ற பிழையினை பிழைக்காக அவர்களை தண்டிப்பதோ அல்லது அவர்களை போன்று தானும் பிழை செய்வதோ, இப்ப நம்ம பழைய அவர் ஆயிட்டார்னா அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பெரியவன் என்பதனால சிறியன் பிழை பொருட்கும் கோனே, சிறிதே கொடுமை பறைந்தேன். இரண்டு பொருள் இருக்கு. கொடுமை என்றால் மாறிய தன்மை, கோடு என்றால் வளைதல், நேர்மையா செல்லுதல், அதிலிருந்து பிசகுதல், வளைதல், ஒருவர் ஒரு காரியத்தை சரியா செய்யாம தவறு செய்தல், வளைந்து போதல், அதான் கொடுமை. பெருமானே கொடுமை பறைந்தேன் என்று சொன்னால் சொன்னேன், பெருமானே கொஞ்சம் தான் உன்னை நான் குற்றம் சொன்னேன் என்பது பொருள். சிறிதே கொடுமை பறைந்தேன், திரியன் பிழைபெருக்கும் கோன் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன், திரியனுடைய பிழைபெருக்கும் கோனே உன்னை நான் சற்றே குற்றம் சொன்னேன். நீ வந்து எப்போது நேர்மையானவன் தான், ஆனால் என் விஷயத்திலே என்னை நீ மிகவும் தண்டிக்கின்றாய் என்று நான் உன்னிடம் முறையிடுகின்றேன். அப்ளிகேஷன் போடும் போதே, அப்ளை பண்ணும் போதே, நீங்க எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கிறவங்க இருந்தாலும் என்ன வந்து எனக்கு அளவுக்கு மீறி என்னை துன்புறுத்துகிறீர்கள் என்று சற்றே பணிவோடு விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். சிறிதே கொடுமை பறகு, என்ன காரணம்? ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை, இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா என் கோவே, குன்றேனைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. பெருமான யாரும் தட்டி கேட்பவர் இல்லை. நாம வந்து முட்டை முட்டையா பாவம் பண்ணிருக்கிறோம், அத்தனை பாவத்தையும் பெருமான் தள்ளிடுறாரு. தள்ளினா அவர் யாரும் வந்து ஏன் தள்ளிடுங்கன்னு கேட்க போறாங்களா? உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு அவர் சொல்லுவாங்க பெருமாள். என்ன ஆகவே உன் வேலையா இது போ, உனக்கு வேணா அதாவது நான் வெயிட் பண்றேன், உள்ளவரையும் நான் வெயிட் பண்றேன். அவளோட ஏன் வெயிட் பண்ணு என்ன கேட்காத. ஏன்னா என்கிட்ட அதிகாரம் இருக்கு, சட்டம் கிட்ட இருக்கிறதுனால என்னோட இஷ்டம் அது. எனக்கு தானே அவன் கடமைட்டிருக்கான், எனக்கு தர வேண்டிய காசு வேண்டாம் தான் சொல்றேன். நீ அதை பத்தி உனக்கு நமக்கு வர வேண்டிய பணத்தை வேண்டாம் என்று சொல்வது நமக்கு உரிமை இருக்கு. பெருமான் வந்து பெருமானை குறித்து நான் செய்திருக்கின்ற பிழையினை பெருமான் பொறுத்துள்ளதற்கு பெருமானுக்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே நான் எவ்வளவு குன்று போல குற்றங்கள் செய்திருந்தாலும் அதை குணம் என்று நீ கொண்டால் என்றான் கேட்டது. இதுல பிழையினை பொறுத்துக் கொள்ளுகிற சொல்ல அதை குணமென்றே கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். தப்பு நான் செய்வேன், ஆனா நீ என்ன பண்ணணும், தட்டி கொடுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள கடிகாரத்தை உடைச்சிருக்கோம், நாம என்ன சொல்லுவோம், அது பின்னாடி என்ஜினியரா வருவோம், கடிகாரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு உடைச்சு பாத்துது. இன்னொரு வீட்டு பிள்ளை பால் விளையாடும் போது தவறி போய் நம்ம வீட்டு கண்ணாடியில பட்டு உடஞ்சிரும், கத்தா போறமா வளைக்க தெரியல. இன்னொரு வீட்டு பிள்ளை அதனால அப்படி சொல்லுவோம், நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அது அதை விட பெரிய 2000 ரூபாய் வாட்ச கீழே சுத்திலால அடிச்சிருக்கோம், அது சுத்திலாலே அடிச்சிருக்கோம். என்னென்ன சொல்லுவோம், நம்ம வாட்ச் போனா போகுது, என்ஜினியரா வர போகுது. அதுபோல உன்னுடைய பிள்ளையா நான் இருக்கேன், ஆகவே நான் எவ்வளவு தப்பு பண்ணாரு நீ தட்டி கொடுக்கணும், தப்பையே பாராட்டணும் இல்லையா. குன்றைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கேட்டது. ஆகவே சிறிதே கொடுமை பறிந்தன் பெருமானே, குற்றமே செய்யணும் நீ குணமென கொள்வாய் என்று நான் நினைத்தேன். அப்படியே அடையாளம் பண்ணிருக்கேன் நிறைய அடையாளம் பண்ற குற்றத்தெல்லாம் குணமென கொண்டுக்கார் சுவாமி. அப்படியே அவர் என்ன பண்ணிட்டாரா, குருக்கள் அவரை ஒரு பெண்ணை விரும்பினார். அவர் என்ன பண்ணிட்டாரு, சுவாமிக்கு சாத்தின அந்த புஷ்பத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்தாரு, அந்த பெண்ணு கூந்தல்ல அணிந்து கொண்டு விட்டது. ஊர் ராஜாக்கே டெய்லி அர்த்தசாமன் பிரசாதம் அனுப்புவார், கோயில புட்டிட்டு வந்துட்டா ராஜாவுக்கு பூ எடுத்து வைக்கலையே பிரசாதம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த பெண் தலையில சுட்டின பூவையே திரும்பவும் எடுத்து ராஜாவுக்கு வெத்தலை பார்க்க பழத்தோட அனுப்பிச்சாரு. ராஜா அதை கண்ணில் ஊத்திட்டு பாக்குறாரு, அதுல நீளமா ஒரு முடி இருக்கு, இவங்க தலையில சுட்டிட்டு இல்லாத கொடுத்துருக்காங்க. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு, இது சாமி பிரசாதம் நீங்க அனுப்பல, உங்க வீட்டுக்காரியோட தலையில சுட்டினது அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஏன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, பெருமான் வந்து ஒரு பால் ஆணும் ஒரு பால் பெண்ணுமா இருக்கிற பெருமான், ஒரு பக்கம் தடையும் ஒரு பக்கம் வந்து கருங்கூந்தலும், ஒரு பக்கம் செஞ்சடையும் ஒரு பக்கம் கருங்கூந்தலமா இருக்கிற பெருமான், அவன் சிறுசில சுட்டின பூ அப்படிதான் இருக்கும்ட்டார். உடனே அரசர் என்ன சொன்னாரு, நாளைக்கு வரும்போது பெருமான மாறி இருக்கணும், இல்லன்னா அவன் தலையை வாங்கிட்டு வந்துட்டாரு, விட்டாரு தலையை போறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அடுத்த நாள் அந்த ராஜா வந்து தரிசனம் பண்றாரு, குடுமையான் மலைன்னு இன்னைக்கு இருக்கு புதுக்கோட்டை பக்கத்தில். அங்க வந்து அரசர் தரிசிக்கும் போது பெருமான் குழலோடும் சடையோடும் காட்சி கொடுத்தான். அரசன் இந்த புண்ணியம் பண்ணிருக்கிறாரு, ஆனா பெருமான் ஏன் அப்படி காட்சி கொடுத்தாருனா, தன் அடியவனை காப்பதற்காக. இப்ப அந்த குறுக்களை தண்டிச்சிருக்கலாம் இல்ல, ஏன்பா நீ தப்பு செய்ததும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டியா, குறுக்கள் செய்தது தப்பு, நீ தப்பு செய்ததும் இல்லாம என்னையும் மாட்டி விட்டியான்னு சொல்லி தண்டிச்சிருக்கலாம். ஆனா பெருமான் பண்ணாரு, தன்னை பொறுத்து ஒருவர் தன்னுடைய அடியவன் குற்றம் செய்தால் பெருமான் தண்டிக்கவே மாட்டார், அதற்கு பரிசு கூட கொடுப்பார். ஆனால் தன் அடியாரை குறித்து ஒரு குற்றம் செய்தால் தான் பெருமான் தண்டிக்கிறான், எங்கேயுமே பார்க்கல. நம்பியாரூரர் வந்து நம்பியாரூர பெருமான் தன்னை வாங்கிட்டு இருக்கான்னு நம்பியாரே சொல்றார், சங்கிலிக்காக என் கண் கொண்டேன். இதே நம்பியாரூரர் வந்து பெருமான்ட்ட ஒண்ணு சொல்லி மீறி இருந்தார்னா பெருமான் தண்டிச்சிருக்கே மாட்டார். பெருமான்ட்ட ஒண்ணு சொல்றாரு, நாளைக்கு உன்ன வந்து பாக்குறேன் திருவாரூர்ல, பாக்கல நாலு நாள் கழிச்சுதான் பாக்குறாரு, ஐயா எல்லாரும் போல நீனும் வந்து நாலு நாள் கழிச்சு பாக்குறேன் என்று விட்டுருவார். ஆனா சங்கிலிக்காக என் கண் கொண்டேன் என்று தன் அடியாரை குறித்து ஒரு தவறு செய்தால்தான் பெருமான் தண்டிக்கிறானே தவிர, தன்னை குறித்து ஒரு தவறு செய்தால் பெருமான் தன் அடியார்களை தண்டி. குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை பெருமான், அதான் குன்றேறிய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. எத்தனையோ இடங்களில் பெருமான் தன்னுடைய அடையாளை காப்பாற்றி இருக்கிறார். என்னன்னா பெருமான் வந்து பேரன்பு கொண்டவன், அவரை இப்போ நம்ம குழந்தை நம்ம கிள்ளுது அடிக்குது காதை பிடிச்சி இழுக்குது, முன்பக்கமாக ஏறி முதுகு வழியாக சறுக்கு மரம் இறங்குது, அப்பா கோச்சிக்கிறாரா, இந்த அப்பாவே கோச்சிக்கல, பிறவிகள் தோறும் பெரிய அப்பா அவர், அவர் கோச்சிப்பாரா, ஒப்பிலி அப்பன்னவர், அவர் கோச்சிக்க மாட்டார். பெருமான் தன்னுடைய அடியார்களுக்கே ஆறாத ஆனந்தத்தை அடியார் செய்யும் அனாச்சாரம் பொறுத்தொருளை அவரை மேலென்றும் சீராத பெருமானை அப்படி சொல்றார். திருமார்பேற்றம் சென்றவள குந்தினை சென்று அடைந்தேன் நானே, திருமார்பேர் தாண்டவன் ஆறாத ஆனந்தத்தை அடியார் செய்யும் அன்பர் செய்யும் அனாச்சாரம் பொறுத்தொருளி, ஆனந்தத்தினாலே தவறு செய்து விடுவார்கள் அன்பர்கள்லாம். அன்பு மிகுதியினாலே பெருமானுடைய திருமேனி மீது ஒரு சிலந்தி விழுந்து விட்டது. கணவனார் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார், அந்த கருவறைக்கு வெளியில இருந்துகிட்டு சாமான்களை கொடுத்துட்டு இருக்காங்க, பூஜைக்குரிய சாமான்களை அந்த மனைவியார் கொடுத்துருக்காங்க, நீலனத்துடைய மனைவியார். அந்த கருவறை விமான உள்பக்கம் நிறைய சிலந்தி திருப்பணி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, புழவாரம் பண்ணல. அவரு சிலந்தி வந்து பெருமான் திருமையில விழுந்தது, சிலந்தி விழுந்தா பெருமானுக்கு அந்த விஷத்தினால உடம்பு தடிச்சு போகணும்னு சொல்லி டக்குனு இவங்க உள்ள பெண்கள் கருவறைக்குள்ள நுழைய கூடாது, அது சட்டத்துக்கு மீறி அன்பு மிகுதினால அனாச்சாரம். அன்பு மிகுதினால செய்யறது, திட்டமிட்டு செய்வதில்லை, தானா செய்வது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு முள்ளு கண்ணில் தெரியுது, காலை தானா எடுத்து வைக்கிறோம், நம்ம யோசித்து வைப்பதில்லை, இது ஒரு முள், இதன் மீது கால் வைத்தால் இது நம்மை குத்தும், அது வலிக்கும், அப்புறம் அது விஷம் உள்ளா இருந்தா ஆஸ்பத்திரியில போய் யூஸ் போட்டுக்கணும். யோசிச்சுட்டு நம்ம கால எடுத்து வைக்கிறவனுண்ட ஆட்டோ ரிஃப்ளக்ஸேஷன் பேரு. அதாவது ரிஃப்ளக்ஸேஷன்லயும் ரீசனிங் உண்டு. அந்த ரீசனிங் வந்து ஃபிளாஷ், அது மின்னலை போல இருக்கு. அதை நம்ம யோசித்து செய்வதில்லை. அதே போல இங்க ரிஃப்ளக்ஸேஷன் என்ன பண்ணாங்க, ஒரு தாயாருக்கு தான் இந்த குழந்தை, பச்சை குழந்தை, பச்சை குழந்தை பக்கத்தப்பில் பள்ளி வரும், ஏதாவது பாச்சை வரும், ஏதாவது கரப்பு வரும், ஒன்றும் அவங்க தான் அதை எடுத்து அப்புறப்படுத்துவார்கள் பார்க்கும். அதே போல் இவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஓடி வந்து உசுனு ஊதிட்டாங்க. வாயினுடைய காற்று எச்சல், இந்த எச்சல் காற்று படும்படியாக பெருமான் திரும்பியின் மீது ஊதி விட்டாயே என்று சொல்லி கணவரை கோவித்துக்கிட்டு உன்னை நான் இங்கேயே விட்டுட்டேன், வீட்டுக்கு வரான்னு போயிட்டார். போயிட்டு வந்து நிம்மதியாக அவரை தூங்குறார். அவர் நீங்கள்லாம் அப்படி நிம்மதியாக தூங்க மாட்டீங்க, பக்கத்தில் டெய்லி இருக்கிற ஆள் இன்றைக்கி இல்லையே பயப்படுவீங்க. ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறாரு, பச்சற்றவர் அடியார்கள்லாம் அந்த நிலையில் இருந்திருக்காங்க, பக்கத்து சீட்டு காலியாக இருக்கு, நிம்மதியாக தூங்குறாரு. பந்தனையில் பள்ளி கொள்கின்றார்னு சொல்கிறாரு. ஆனால் பெருமாள் வந்து அவர் நிம்மதியாக தூங்க விடலை. காட்சி தந்து உன்னுடைய மனைவியினுடைய வாய்க்காற்று படாத இடமெல்லாம் எனக்கு கொப்பளமாக ஆயிடுச்சு உடம்புல, அவங்க வாய்க்காற்று பட்ட இடமெல்லாம் அந்த விஷம் முறிஞ்சு கொப்பளம் மாறிவிட்டதுன்னு காட்சி கொடுத்தான் என்று. அப்போ அவருடைய அன்பினை இவர் கருதவில்லை என்று சேக்கர் சொல்றார். இப்போ அன்பினை தான் பெருமான் கருதுகின்றான், மனிதர்கள் தான் அன்பினை கருதுவதில்லை, பெருமான் அன்பினை மட்டும் கருதுகின்றான். ஆகவே சொல்றாரு வந்து சிறிதே கொடுமை பிறந்தேன், எல்லாருக்கும் இவ்வாறு இன்பனாகவும் அன்பனாக இருக்கின்ற பெருமானே, என்னிடத்துல மட்டும் நீ வலியவனாக இருக்கின்றாய். ஆகவே உன்னை நான் கொஞ்சமாக குற்றம் சொல்கிறேன், சிறிதே கொடுமை பிறந்தேன், நீ நேர்மையாக இல்லை என்பதை சற்றே சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அன்பா இருக்கீங்க, இன்ப மட்டும் சிறு சிறிது விடுவீங்க, சிறிதே கொடுமை பிறந்தேன். ஏன் சொன்ன, சிவமா நகர் குருக போனார் அடியார், அடியாரான எல்லாரும் சிவமா நகர் குருக போனார். சிவனுடைய பெரிய நகரமாகின்ற சிவ ராஜதானி, மாநகர் என்றால் ராஜதானி தலைநகர், நகரங்களுக்கு தலைவர் தலைநகர் மாநகர், சிவனுக்கு ராஜதானி கைலாயம். இதுவும் சிவநாம சிவமாநகர் தான், மதுரையும் சிவமாநகர் தான், மாநகருக்கெல்லாம் மாநகர் கைலாயம். சிவமாநகர் குருக போனார் அடியார், அடியாரான எல்லாரும் போனார். யானும் பொய்யும் புறமே பொந்தோமே, ரெண்டு பேர் மட்டும் வெளியில் இருக்கிறோம் ஐயா, யாருன்னா நானும் என்னுடைய பொய்யும். ஏன் தன்னுடைய பொய்யை தன்னை பிரித்து சொல்லாதீங்கன்னு சொன்னால், இதுக்கு வந்து இது வந்து ஒரு டெட் வெயிட், இந்த டெட் வெயிட்டை கேரி பண்ணுறதுனால நம்முடைய முன்னேற்றம் வந்து தடைபடுகின்றது. தன் காலில் பெரிய பாறாங்கல்ல கட்டிட்டு இருக்கான், எல்லாரோட சேர்ந்து ஓடி போய் ரயில் ஏறின முடியுமா? அந்த கல்லிலிருந்து காலை ரகத்தை வந்து விடுவித்து கொண்டான்னு சொன்னால் ஓடுற ரயிலில் ஏற முடியும், ஒரு கல்லை இழுத்துட்டு ஓட முடியுமோ? அந்த பொய்யிலிருந்து விடுபட்டால் தான் மெய்யினை அடைய முடியும். உலகமாகின்ற பொய்யினை நம்ம என்ன பண்ணுறோம், முதுகில் 100 கிலோ அரிசி முட்டையை போல சுமக்கிறோம். உலகம் என்ற பொய்யினை தலையிலும் முதுகிலும் எல்லா இடத்தையும் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பொய்யே கல்லாக வந்து கையிலும் காலிலும் கட்டப்பட்டிருக்கு, பொய்யாகின்ற சிறைக்குள்ளே இருக்கும். இந்த சிறை கதவையெல்லாம் உடைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொய் என்ற ஒரு டெட் வெயிட் தடைக்கல் நமக்கு இல்லை என்று சொன்னால், நாம் விரைவிலே சென்று மெய்யினை அடைவதற்கு எந்த தடையும் இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே யானும் பொய்யும் புறமே போந்துமே என்பதனால பொய்யினாலேயே நான் புறம் போந்தேன் என்பது பொருள். இந்த பொய் தான் நான் புறம்போவதற்கு காரணம். பொய் என்பது உலகப்பற்று. உலகப்பற்று என்பது என்னென்ன, அடியார்களுக்கு வந்து சுருங்கி பார்த்தா உடம்பின் மீது இருக்கின்ற பற்று தான். உடம்பு தான், உடம்பு தான் உலகத்துக்கு நமக்கு இருக்கிற லிங்க்கு. நல்லா கவனிங்க, இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டதுன்னா நேற்று வரை இருந்த உலகம் நமக்கு இல்லை. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால், அதுக்கு முன்பாக இருந்த உலகமானது நமக்கு இல்லை, எல்லா கான்டாக்டும் ஸ்னாப் ஆகிடும் உடம்புலேருந்து உயிர் பிரிந்து. ஆகவே உடம்பு தான் உலகம்னு பார்க்கிறோம். உடம்பின் மீது இருக்கின்ற பற்றே உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று. அந்த பற்று இல்லாமலே வாழ்ந்தார்கள் அடியார்கள். ஆனால் அந்த பற்றோடு தான் வாழ்வதாக இங்கு குருநாதர் சொல்றார். அந்த பற்று கூடாது என்பதாக சொன்னார், அவ்வளவுதான். அவர் அப்படி வாழ்ந்தார் என்பது பொருள் இல்லை. அந்த உடம்பின் மீது இருக்கின்ற பற்றினாலேயே நான் பின்தங்கிவிட்டேன். ஆகவே பெருமானே, அந்த பற்றினை நீக்கே நீ ஆட்கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்த வந்து காலில் கல் கட்டியிருக்கு, ஓடி வர முடியல. சுதந்திர புருஷனாக இருக்கின்ற ஒருவன் அந்த கட்டினை அவிழ்த்து விடலாம் இல்லையா? கட்டிப்பட்டவன் தான் கட்டினை அவிழ்க்க வேண்டும். என்னை கட்டிப்பட்டவனும் நீ தான், கட்டினை அவிழ்க்க வேண்டும் நீ தான். பந்தமும் வீடும் படைப்போன் காண்கிறேன், பந்தமும் வீடும் பரப்புகின்றீர். ஆகவே பெருமானே, இவ்வாறு நீ என்னை ஆட்கொள்ளாத காரணத்தினாலே உன் மீது சிறிது கொடுமை இருக்கின்றது, உன்பால் சிறிது வஞ்சகம் இருக்கின்றது என்று சற்றே விண்ணப்பிக்கின்றேன் என்பது ஒரு பொருள். இன்னொன்று, கொடுமை என்றால் பாவம், பறைந்தேன் என்றால் விரைந்தேன் அர்த்தம். பெருமானே, சிறிதே நான் இந்த பாவத்தின் விரைந்தேன், என்ன என்று சொன்னால், உன்னுடைய திருவுள்ளத்திற்கு இசைந்தவர்கள் எல்லாம் உன்னோடு வந்துவிட இந்த உழுமின் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டேன். அது சிறிது நான் செய்த கொடுமை என்று பொருள். பஸ் வரும்போது பேப்பர் வாங்கி அப்பதான் ஹிண்டு படுத்துட்டு இருக்காங்க, இன்னும் 2 நிமிஷம் நிற்காதா அப்படின்னு முக்கியமாக அதை பார்க்குற மாதிரி. அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டாப்பில் கூட அந்த பேப்பரை வாங்கிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் டீ வாங்கி சாப்பிடுவாங்க, அப்போ தான் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அந்த பஸ்ஸு போகும். அப்புறம் வர பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கும், ஏறவே முடியாது. அப்புறம் பஸ் வராது. அதனால தான் மிஸ்ஸிங் த பஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு இடியோமேட்டிக் மெசேஜும் உண்டு, மிஸ்ஸிங் த பஸ். பஸ் வரும்போது ஏறணும். பெருமாள் செய்யும்பொழுது விழித்திருக்க வேண்டும். பெருமாளுக்கு இயங்கி இருந்து இந்த பெருமாளுக்கு பத்திரமாக வேண்டும். பெருமாளோட அந்த அடியார்கள் ஒன்றுபட்ட பொழுது சிறிதே கொடுமை பறைந்தேன், சிறிது பாவத்திற்கு விரைந்து விட்டேன். பறைதல் விரைதல்ங்கிற பொருள். அப்பொழுது பெருமானை ஏனைய பொருள்கள் போல் நினைத்து விட்டேன். மழை கையிலுங்க போர் கிண்ணமென்றலால் அறிய என்றுனை கருதுகின்றேன் சொல்றார். ஒரு குழந்தை கையில தங்க பாத்திரம் இருக்கு. தங்க பாத்திரத்துல அம்மா வந்து பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டுன்னு வாசல வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா பாத்திரம் விளையாட்டு பொம்மை பாத்திரத்தை போலதான் இந்த தங்க பாத்திரத்தில் நினைக்காது. பொண்ணு உயர்ந்தது என்ற கருத்ததுக்கு கிடையாது. அதுபோல பெருமான் எத்தனையோ அருள் செய்திருக்கிறார். பெருமானே நேராக குருவாக வந்து விட்டார். அப்பொழுது இது உயர்ந்த நிலை என்பதை அறியாது பல நிலைகளைப் போல ஒரு நிலையாக கருதி பெருமான் இவ்வாறு மீண்டும் வருவார் என்று இருந்து விட்டார் என்று பொருள். அப்ப வந்து சிறிதே கொடுமை பெறுதல் என்பதை ஏமாந்து போதல் என்பது. பெருமான் இப்போது வந்த போதே வந்தபடியே பிறகும் வருவான், பிறகு வருவான் என்பது உறுதி இல்லை. அதனால்தான் சொல்றார் வந்து இனியொரு நாள் காண்பேன் ஆகில் என்று சொன்னார் திருவொற்றியூர் தாண்டகத்தில். அப்புறம் பெருமான் மீண்டும் ஒரு நாள் பார்ப்பேன் என்று சொன்னால் உழைப்பாடே படத்தழுவி போகலுட்டேன். காண்பேன் ஆகில் என்று சொன்னதுடைய பொருள் என்னன்னா மீண்டும் பெருமான் வருவது பெருமான் கையில் இருக்கின்றது, நம்ம கையில் இல்லை. பெருமான் நம்ம வீட்டு வாசலியா ஒரு நாள் போயிருக்கிறாரு, மீண்டும் வருவார் இருக்கக்கூடாது. மீண்டும் வருவது அவர் கையில் இருக்கின்றது. எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் பெருமான் இன்னைக்கு வராரு ரிஷப வாகனத்தில் வராரு, தூங்கிட்டோம், சரி நாளைக்கு யானை வாகனத்தில் வருவார், அப்போ தேங்காய் உடச்சிக்கலான்னு இருந்தால் யாராவது மண்டை போட்டுருவான், யானை வர உள்ளே சுற்றும் வெளில வராது, வீட்டு வாசலுக்கு வராது. அவர் இஷ்டம், வராது வராதுலாம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் பெருமான் வரும்போது போன பெருமானை பார்ப்பதற்கு பார்ப்போம். ஆகவே இனியொரு நாள் காண்பேன் ஆகினு காண்பது சிரமம் என்பது பொருள். சிறிதே கொடுமை பெறந்தேன், சிவமா நகர்குருக போனார் அடியார், யானும் பொய்யும் புறமே போந்தோமே. யானும் பொய்யும் என்பது அந்த உண்மை, பொய்யினால் தான் நான் புறம் போந்தேன் என்பது பொருள். இந்த பொய் தான் எனக்கு தடைக்கல்லாக இருந்தது. புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன், அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவேன் இன்னை சார்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. இதுவும் சொல்லும் பொருளுமாக அந்த அதிகாரம் வருகின்றது. புறமே போந்தோம் பொய்யும் யானும் என்ன ஏன் பொருளும் அப்படியே வருதுன்னு கேட்டால் அந்த பொருள் ரொம்ப முக்கியம். ஆகவே அதிலேயே ஆரம்பிக்கின்றார். இதோ ஒப்பாரி வைக்கிற மாதிரி என்ன பெருமானே, நானும் பொய்யும் புறந்தெங்கினோம், நானும் பொய்யும் புறந்தெங்கினோம் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றார். புற பொய்யினால் நான் புறந்தெங்கினேன், நான் புறம் போனதற்கு என்னுடைய பற்றே காரணம். பெருமானை விட்டு ஒருவர் பிரிவதற்கு இந்திரிய வயப்படுதலும் பற்றும் தான் காரணம். என்ன காரணம், பெருமானுக்கு பிரிகின்ற எண்ணமே இல்லை. அப்ப வினையன் போல் உடையார் பிறரார் உடையார் அடி நாயேனே, தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. பெருமானுக்கு தன்னை மறைத்துக் கொள்வதோ ஒழித்துக் கொள்வதோ பிரிந்து போவதோ அவருடைய திருவுள்ளத்திலே கிடையவே கிடையாது. பெருமானை விட்டு பிரிவதெல்லாம் நாம் எடுத்த முடிவுதான். நாம தான் நம்முடைய அறியாமை காரணமாக பெருமானுடைய திருவிழுக்கு பிரிவுதோம். சிவகங்கை குளிக்காதுன்னு சொல்லுதா, நாம தான் இன்னைக்கு குளிக்க வேண்டாம் நாளைக்கு குளிச்சுக்கலாம். நடராஜா சாயரஷம் வந்து பார்க்காதன்னு சொல்றாரா, நாம தான் இன்னைக்கு மேட்ச் பார்த்துருவோம் T20 மேட்ச். நேற்று ஒரு ரன்ல தோத்து போட்டாங்க, யார் வேணா ஜெயிக்கக்கூடிய மேட்ச். அதை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் அர்த்தம் போயிருக்கோம். நாளைக்கு தான் அர்த்தநாமம் நடக்குது, நாம தான் முடிவு பண்ணோம். பெருமான் வந்து இன்னைக்கு அர்த்தநாமம் கிடையாது முடிவு பண்ணிருக்காரு, இன்னைக்காவது டெய்லி அர்த்தநாமம் உண்டு. பெருமானத்துக்கு குற்றமே கிடையாது, குற்றம் இல்லாத குண குன்று. புறமே போந்தோம் பொய்யும் ஞானம் பெறவன் மெய்யன்பு பெறவே வல்லேன். இந்த வல் என்று ஒரு பகுதி சொல், அதுனா வல்லுதல் என்று ஒரு தொழிற்பெயர். வல்லுதல் என்றால் முடிதல், நம்மால் செய்து முடிக்க முடிதல். அந்த வல்லுதல் என்ற தொழிற்பயிரனுடைய அழிப்பயிர அழியில வல்லேன் என்ற சொல் சொல்லி உண்டாயிருக்குன்னா, வல்லேன் என்பதில் இருக்கிற ஏன் என்பது எதிர்மறை பொருளை தரும். வல்லேன்னா என்னால் முடியலைன்னு அர்த்தம். மெய்யன்பு பெறவே வல்லேன், மெய்யன்பினை பெறுவதற்கு என்னால் முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் அர்த்தம். வன்மை என்று ஒரு பண்பு பெயர், அந்த பண்பு பெயர் அடியாக வல்லேன் என்று ஒரு சொல் உண்டாகும். அதற்கு முடியும்னு அர்த்தம், நான் செய்ய வல்லேன் அப்படின்னா என்னால் செய்ய முடியும். வன்மை என்ற பண்பு பெயரின் அடிப்படையில் இந்த வல்லேன் என்ற சொல்லை உருவாக்கினா முடியும்னு பொருள். வல்லுதல் என்ற தொழிற்பெயரின் அடிப்படையில் வல்லேன் என்ற சொல்லை உருவாக்கினால் முடியாதுன்னு பொருள். ஒரே சொல்லுக்கு ரெண்டு பொருள். மெய்யன்பு பெறவே வல்லேன் அப்படின்னு சொன்னா மெய்யன்பினை என்னால் பெற முடியவில்லை என்பது பொருள். பெருமானை சென்று அடைய வல்லேன் என்று சொன்னால் அந்த இடத்துல என்னால் பெருமானை போய் அடைய முடியும் என்றும் சொல்லலாம். வல்லே அப்ப முடியும்னு சொல்லி அதுக்கு மறுதலையா சொல்லணும்னா வல்லேன் அல்லேன்னு சொல்லணும். வல்லேன் அல்லேன் முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வல்லேன் என்றாலே முடியலைன்னு அர்த்தம். ஏன்னா அதை பார்க்கணும். அப்ப மெய்யன்பு பெறவே வல்லேன். அடியாளர்கள் உன்னிடத்திலே எந்த உண்மையான அன்பினை கொண்டிருந்தார்களோ அந்த மெய்யன்பிற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா அதை இந்த பாட்டிலே உடம்புடு கொடுத்து சொல்றார். அறவே நின்னை சார்ந்த அடியார் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு கொடுத்தல் தான் மெய்யன்பு. இப்ப சிதம்பரத்துக்கு வருவாங்க ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலேயே தங்களுடைய தோழர் ஒருத்தருடைய திருமணமும் பக்கத்தாவில். அப்படியே வந்து பிச்சாவரம் பீச்சுக்கும் போனோம். அப்படியே நடராஜர் கோயிலுக்கு வரணும். அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அது அந்த அஜெண்டால ஏழாவது ஐட்டம் டெம்பிள் விசிட்னு இருக்கும். டெம்பிள் விசிட் அது ஏழாவது இடத்துக்கு வரும்போது மத்தியானம் 2 மணி ஆகும். டெம்பிள் க்ளோஸ் ஆகிருக்கும். டெம்பிள் க்ளோஸ் ஆனதுனால டெம்பிள் விசிட் அந்த கேன்சல் ஆகிருக்கும். இப்ப நம்முடைய பல திட்டங்கள்ல ஒன்று இறைவன் இருக்கும் போது அது மெய்யன்பு இல்ல. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா இருக்கணும். அப்பர் பெருமானுங்களா அதான் அஜெண்டாவே. பெருமான் தான் ஒரே அஜெண்டா. சம்பந்தம் இருக்கலாம் எங்க போனாலும் பெருமான் சிந்தனை தான். அப்படி யாருக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா இறைவன் இருக்கிறானோ அவர்கள் தான் அறவே பெற்ற அன்பர்கள். அதுதான் மெய்யன்பு. இதான் மெய்யன்புடைய இலக்கணத்தை இந்த பாட்டில் சொல்லிடுறேன். மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் ஞான் என்றால் அதற்கு மறுதலையான வண்ணம் பொய்யன்பின் வண்ணமாக இருக்கின்றேன். மெய்யன்பினை பெற முடியாதவன் நான் என்ன பண்ணிட்டேன் பொய்யன்பினை முழுதாக பெற்றேன். பொய்யன்பது என்பது என்ன? அன்பு போல கட்டி வஞ்சிப்பது, பெருமானுக்கு தொண்டு செய்வதை போல இருந்து கொள்வது. ஆனா மனமெல்லாம் வீட்டில் இருக்கும், கோயில் இருந்துகிட்டே வீட்டை நினைத்துக் கொள்வது அதான் பொய்யன்பு. நடராஜா முன்னாடி இருந்துகிட்டே சண்டை போடுறது, நம்ம பத்தி யார் பேசுறாங்கன்னு பாக்குற கேட்கறது, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு ஓரக்கண்ணால் பார்ப்பது என்று பார்க்கும்போது பொய்யன்பு. பெருமான் சன்னிதியிலே கூட அன்பு சித்திக்காது. பொய்யன்பு இருப்பதுனால, பற்று இருப்பதுனால, வீட்டு ஞாபகம் இருக்கிறதுனால, காந்தத்தின் அருகிலே இருந்தும் கூட இரும்பு ஒட்டாது. என்ன காரணம்? அந்த இரும்பு மேல மண்ணு ஒட்டிருக்கு. காந்தம் பவர்ஃபுல்லான காந்தம் இருந்தும் இரும்பு போய் ஒட்டாது, ஊசி ஒட்டாது. என்ன காரணம்? ஊசிய மண்ணில தொஞ்சிருக்கு. இப்ப பற்றி இருப்பதன் காரணத்தினால இறைவன் சன்னியில கூட மெய்யன்பு ஏற்படாது. அல்லா வண்ணம் பெற்றேன் ஞான். மெய்யன்பு பெற முடியாது இருக்கிற காரணத்தினாலே பொய்யன்பினை நிரம்ப பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னார். தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பிரதோஷம், நாளைக்கு முடிந்தால் பார்ப்போம். இல்லைன்னா நான் நாளை மறுநாள் திறந்து தரேன். பார்வதி கதையே திருக்கோங்க. நான் குருபி
2: நாளைக்கு ராஜதானி எக்ஸ்பிரஸ்லேயும் ஒன்று இருக்கு. ஆமாம், ஸ்டேட் கேபிட்டல் டு சென்ட்ரல் கேபிட்டல்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: காதலாகி கசிந்து. பாடியவர்: தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

சிந்தையால் மகிழ்ந்து

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நயனார் அருளி செய்த கொல்லிப்பண்ணில் அமைந்த 7 திருப்பதிகம் திருவாரூர் திருத்தலத்திற்குரியது குறுகுபாய என தொடங்கும் திருப்பதிகம். பண்வரிசையிலே 37 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: 取れちゃったもん。
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 28வது திருப்பதிகம் வாழா 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் முத்தி உபாயம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளியிருக்கின்றார். இப்பதிகத்திற்குரிய ராகம் ஆரபி என்கிற ராகமாகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: கதி இல்லைன்னா அநாத அவனுக்கு யார் இருக்கா? அவனுக்குன்னு யார் இருக்கா? யார் பெருமானுக்குன்னு? அன்பர்களாகிய நம்ம போன்றவள் தான் இருக்குமே தவிர அவருக்குன்னு உரிமையா அப்பாவோ அம்மாவோ ஒருத்தரும் இல்லை. தாயும் நீலி தந்தையிலி ஐயா யாராவது ஒரு ஆள் கூட இல்லையாரு, ஒரு ஆள் கூட இல்ல, தான் தனியன் காணேடி. அவனுக்குன்னு ஒருத்தன் அவன் தான் இருக்கான், வேற யாரும் இல்லை. இப்படி ஒரு அனாதையாவும் இருக்கிறான் பாவம். எனவே கழுதொடு காட்டிடையே நாடகமாடி கதி இடியாய் ஒண்ணு ஆள் அனாதையாக இருந்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறான். உழுவையின் தோல் உடுத்து புலித்தோலை உடுத்து கொண்டு உன்மத்த மேல் கொண்டு, ஆமா தலையிலையாவது இந்த கொன்றை கின்றே இருக்குல்ல, கொன்றையோ அல்லது மற்ற நல்ல நறுமையான மலர் இருக்குடா, அது ஒரு பக்கம் இருக்கும், அது இப்படி கீழே விழுந்திருக்கும். இப்ப எப்போ இருக்குன்னா ஊமத்தம்பூ இருக்கும், ஊமத்தம்பூ, ஊமத்தம்பூ கூட அவன் ஏத்துக்குவான். ஊமத்தம்பூ யாருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது, ஆனா நம்ம ஐயாவுக்கு அது ஏற்றது தருவாங்க, அதுவும் ஏத்துக்கு. உண்மத்த மேல் கொண்டு புழிதருமே, இன்னைக்குதான் ஒருவர் சொன்னாரு, நம்முடைய இதுல திருப்பதியில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நம்ம பெருமானுக்கு நீராட்டு வரலாம் அப்படிதானே, அப்ப யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்ல ஒரு 250 ரூபாய் என்னமோ 300 ரூபாய் பணம் கட்டியிருந்தா ஏதோ இருக்கலாம் போல ஒரு இருக்கு. அதனால பழுத்த வைணவர் திருச்சிராப்பிள்ளையில ஐயா அன்னைக்கு பார்த்தாதான்

இது வெள்ளிக்கிழமை யாருன்னு, இது மாமாவா மாப்பிள்ளையான் அப்படின்னு. அது மாமான்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற ஒருத்தரும் இல்ல, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, அதனால நமக்கு ஒண்ணும் பரவாயில்ல. ஆனா அது மாப்பிள்ளதான் சாமி, மாப்பிள்ளதான். உண்மைதான், உண்மையதான். அவரவர் என்னென்ன மனசுல யார் நினைக்கிறாங்களோ அவங்களா பெருமான் காட்சி. எனவே ஒழிதெரு காலம் கனலும் புனலோடு மண்ணும் பின்னும் இழிதெரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்கின் ஒழிதெரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை கடிதரு காலமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. உழிதரு காலம், உழிதல்னா இயங்கும்படியான அர்த்தம். இயங்கும்படியானது காற்று, காற்றுங்கிறது இயக்க முடியுது. அதனால இயங்கும்படியான காற்றும் நெருப்பும் புனல் தண்ணீரும் மண்ணும் விண்ணும் இவையெல்லாம் இழிதரு காலம் எக்காலம் வருவது. இவையெல்லாம் ஒடுங்குகின்ற காலம் எப்ப வரும்? அப்பவும் நீ இருப்பாய். இவையெல்லாம் வெளிப்படையாக இருக்கின்ற காலத்திலும் இருப்பாய். இவையெல்லாம் ஒரு காலையில் என்பால் ஒடுங்குமே, அந்த ஒடுங்கு காலத்திலும் நீ இருப்பாய். இழிதரு காலம் எக்காலம் வருவது, ஒடுங்குகின்ற காலம். அப்பொழுது வந்ததற்கின் உழிதரு காலத்தை, இவற்றையெல்லாம் நீ இயக்குகின்ற பெருமானி, உன் அடியேன் செய்த வல்வினையை கடிதரு காலமுமாய் அவை எம்மை காத்தம்மை காப்பவனே. அந்த மாதிரி இந்த உலகமெல்லாம் நின்பால் ஒடுங்குகின்ற காலத்தில் அடியேனுடைய வினையும் ஒடுக்கி என்னை காத்தருள வேண்டும், என்னை காத்தருள வேண்டும் என்று கேட்கிறேன். இதெல்லாம் பக்தி இல்லைங்களா? வைராக்கியம் இல்ல, பக்தியா சொல்கிற பாட்டு. பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், பவன் எம்பிரான் எல்லா உயிரையும் உலகத்தையும் தோற்றுவிக்கின்றவன். பனி மாமதி கண்ணி மேல பிறை அணிந்திருப்பான். விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான். அடி, அவ்வளவு பெரிய சிவபெருமான் உன்னை ஆண்டு கொண்டாரப்பான்னு கேட்டாரு. இல்ல இல்ல, என் திருமை கண்டும், நான் ரொம்ப சின்னவன் தான், எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, இருந்து அவன் கருமையினால் அப்படி ஆட்கொண்டான். என் திருமை கண்டும் அவன் ஆட்கொண்டான். அதனால அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவனம் பிரான் தெரியும் பரிசாவதி எம்புகவே. அதனால இந்த உலகத்துல எத்தனை ஆண்டு இந்த உலகம் நீடித்திருந்தாலும் சரி, அப்பெல்லாம் என்ன தெரியணும், ஐயா ஆண்டவன் ஒருவர், அவருக்கு அடிமையாயிருந்தார் ஒருவர், அவர் மாதவூரர் மணிவாசகர். அடாராடா, அந்த பெருமானுக்கு இந்த மனுஷன் அடிமையா இருந்தாரே, அதல்ல அடிமை என்று இந்த உலகம் சொல்லட்டும். அப்போ என்னை வந்து மாண்புமிகு அமைச்சர் என்றும் திருவாத ஊர்க்காரர் என்றும் திருவாசகம் அருளியவர் என்றும் கூட சொல்ல வேண்டாம். அவர் யாரையா ஒருத்தாரு, இந்த திருவருமான் இல்லைங்க, அவருக்கு அடியவருங்க என்று என்னை சொன்னால் போதும், என்னை சொன்னால் போதும். ஐயா அப்படியான இவர் அடியவர்னா யாருக்கு அடியவர்? அந்த சிவபெருமானுக்கு. ஆகவே பெருமான் என்னை ஆண்டான், இந்த மணிவாசகனாகிய நான் அடியேன் என்று இந்த இந்த அளவிலேயே என்னை சொன்னால் போதும், என்னை வேற எந்த. அப்போ அவனுக்கு அடிமையாயிருக்கின்றேன் என்பதே எனக்கு போதும், அதுவே போதும். இதுதான் பக்தி, இதுதான் பக்தி என்று சொன்னார். புகவே தகேன் உனக்கு அன்பரும், உன்னுடைய அன்பர் இல்ல, அன்பர் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது புகவே தகேன், அந்த அன்பருக்குள்ள இருக்கிறது எனக்கு யோகிதை இருக்க இல்ல சாமி, உள்ளே நுழைய கூடாது அன்பர்ல. இங்க ஐயா இங்க யாரு குமரம் கோயில் அன்பர் இருக்கிறாங்களா, அடியேன் வருகிறேன் வருகிறேன், சும்மா சாமி வாங்க. இல்ல இல்ல, அடியேன் வரல, சும்மா வாங்க சாமி, இல்ல அங்க எல்லாம் பெரியவங்க இருக்கிற இடத்துல அடியேன் வரலாமா அப்படின்னு கூறுவாரா. புகவே தகேன், எப்ப நின் அன்பர் உங்களுடைய அன்பராக இருக்கின்ற இடத்துல நான் உள்ள நுழைய கூட தகுதியில்லை. புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே. அப்படி இருந்த என்னுடைய கீழ்மையான என்னை தகவே என்னை உனக்கு ஆட்கொண்டது அப்படின்னு இருக்கிற என்னை போய் நீ ஆட்கொண்டியே, அது தகவா? அது என் சாமி பொறுக்குமா, புலகம் ஏற்குமா? பாவம் அப்படி கேக்குற தகவே, அது தகவாகுமா? என்னை ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தீ.
கண்ணாமுதி நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. அருமை அருமை. ஆனா சாமி நினைச்சதுன்னா பெரிய பெரிய தேவர்ல கூட அப்படி வெளியில போடா அப்படின்றது. எம்மாதிரி இருக்கிற ஒரு ஒண்ணுமில்லாத ஆள கூட பாப்பா நீ அடியவர் இல்ல என்று சொல்லுகிற. அதனால நீ செய்யற நாடகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன அர்த்தம்? நீ என்னை ஆண்டது எந்த விதத்திலையும் எனக்கு தகுதி இல்லை. நீ ஆண்டது தகுதி இல்லைன்னு சொல்லல, நீ என்னை ஆளுவதற்குரிய தகுதி அடியனுக்கு இல்லை, அடியனுக்கு. ஆனா நீ இது மாதிரி எம்மா இருக்கு சாதாரணத்து கூட நீ ஆண்டு கொண்டாய். பெரிய பெரிய தேவரெல்லாம் எப்பாவது வரும்போது கூட கொஞ்ச நேரம் உட்காருப்பான்றீங்க. அதனால நீ உன் நாடகத்தை எனக்கு விளங்க முடியலப்பா, விளங்க முடியல. இன்னாரதான் உயர்த்துவே, இன்னாரதான் தாழ்த்துவே என்பது எனக்கு தெரியவே இல்லையே என்றெல்லாம் சொல்லி நம்ம வருந்துகிறார். இப்படியாக நமக்கு எது நடைபெறுகிறது? முதல் பகுதி மெய்யுணதல் என்பது நடைபெறுகிறது. அடுத்தது அறிவுறுத்தல் என்று வருகிறது. நீங்க தான் அறிவுறுக்கணும். இப்பொழுது அறிவுறுத்தல் என்ற பகுதி. என்ன அறிவுறுத்தல் என்று சொன்னா, பெருமான் தனக்கு அறிவுறுத்தல் அப்படி வரணும். போய் ஒரு ஆன்மா போய் பெருமானுக்கு அறிவுறுத்தல் வருகிறது. நாம போய் அறிவுறுக்க முடியுமா? வேண்டல் என்று சொல்லலாம். வேண்டல் என்பது பொருள். அறிவுறுத்தல் வருகின்ற பொழுது பெருமான் எங்கே இருக்கிறான், ஆன்மா எங்கே இருக்குது, அறிவுறுக்க முடியுமா? இங்க அறிவுறுத்தல்னா பெருமான் தனக்கு அறிவுறுத்தல் இல்லவா? அருமை. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் அடிவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அதான் இதெல்லாம் வைக்கிறான் நமக்கு அருமையா. லட்சுமியான சித்தியார்ல தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரம் ஊடுபெடல் அறிவு. சைவம் எப்படின்னு கேட்டா மிக தாழ்வு. எல்லாருக்கும் நான் சாதாரணம், எல்லாருக்கும் நான் சாதாரணம் என்று தாழ்வான அமைப்பில் இருக்கு. அதுதான் திருவள்ளுவர். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அல்லவா? எல்லாருக்கும் பணிவுடைமைங்கிறது ஒண்ணு. அந்த பணிவுடைமைய சைவம் ஏற்றது மாதிரி ஒண்ணு அடியே வெளியே அடியே. நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து. நான் என்ன சாமியை சும்மா திருநீர் பூசினதோ அல்லது சிவ சிவ அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன உண்மையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. என்னமோ பத்து பேர் திருவண்ணாமலையில செய்யறாங்களே, நாமும் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் குடிக்கிறது, அப்படிங்கிறதுக்காக திருநீர் பூசுறது, அப்படிங்கிறதுக்காக கிழக்கையோ அல்லது வடக்கையோ நோக்கி சிவ சிவான்னு 68 தரம் சொல்றது, அவ்வளவுதான் அடியேன். எனக்கு ஒண்ணும் அவ்வளவு இல்லைண்ணா. இப்படி நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து, ஆனா நீ வீடு பேர் வழங்குற பாரு, அப்ப மட்டும் நல்ல திருவண்ணாமலை அன்பர் அப்படி எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துருந்தா பொசுக்குன்னு நானும் போய் உட்கார்ந்துடுறேன். ஆனா எனக்கு உண்மையான அன்போ ஆனா எனக்கு இல்லை. ஆனா ஏதேனும் நீ காட்டுகிற கருணையினால ஏதேனும் உள்ளகல்ல போலாம்னு சொன்னா பொசுக்குன்னு போய் உள்ள உட்காந்துடுறேன். இப்ப ஏழை போட்டா உட்கார்ந்துறது உள்ள, அது இல்ல வெளியிலேயே அப்படி இருந்துட்டு வந்துடுறது. இதெல்லாம் பாவம் தன்னை தான் நோக்கி சொல்லுகிறார். அப்படியா இருந்தவர் அவர் இல்லை, ஆனா சொல்ற வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். அங்க கூட ஒரு அருமையான குறிப்பு, வீடு அகத்தே புகுந்திடுவான். அப்படி இருக்கும்போது கூட நல்ல அன்பர் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஓரமா உட்காருவோன்னு கிடையாது, நல்ல நடுப்பர். வீடு அகத்தே அகம்னு உள்ளிடம் என்ன தகுதியோ கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா நல்ல அறிவு இருக்கிற போது என்ன பண்றது கேட்டா ஏதோ ஒரு ஓரமா அந்த ஓரம் கிடையாது, இல்ல நல்ல நடுவில் உட்காந்து அவர்களே கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காரீங்களா, அவர் தள்ளி கொடுக்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு இவர் பின்னால தள்ளி கொடுக்க அப்படி நடுப்புற உட்காரு. இது தகுதியே இல்லாத அடியேன். ஆனா போய் வந்து இந்த தகுதி இது தகுதியை யாராவது கொடுக்கின்ற பொழுது அதை பெறுவதற்கு மட்டும் ஆசைப்படுறேன். அதுக்குரிய தகுதி மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே. ஆடகச்சீர் மணிக்குன்றே எப்பொழுதுமே நடனமாடிக்கொண்டிருக்கிற குன்றே பெரிய பெருமானி. இடையரான்பு என உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளம் உடையானே. பெருமானி எனக்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அன்பு பண்புன்னு சொன்னா நான் ரொம்ப எட்ட இருக்கிறேன்.
ஒரு தகுதி அல்லது ஏதாவது நீ ஒரு அருள் வழங்குதல் என்று சொன்னா உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறேன். அதனால சாமி எனக்கு உண்மையான அன்பை நீ கொடுக்கணும், இது போலி அன்பு எனக்கு என்று சொல்லி தம்முடைய அன்பை மிகச் சிறுமைப்படுத்தி போலி அன்பாக, எனவே இனிமேதான் எனக்கு உண்மை அன்பே நீ தர வேணும், அது வரைக்கும் நான் உண்மையான அடிவன் அல்ல என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஆகவே இப்படி ஒரு பாட்டு. அடுத்ததுல யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கெண்கடவேன், ஒரு அருமையான வரி இது. யானேதும் பிறப்பஞ்சேன், பிறப்பு கூட நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் பயம் இல்லை, இறப்பதனுக்கெண்கடவேன். ஏன் கேட்டினா பிறக்கும் போது படுற துயரத்தை இந்த ஆன்மா அடைஞ்சாலும் கூட சின்ன குழந்தையோட தெரியல, ஆனா இறக்கும் போது கடினமா இருக்கு. திருவள்ளுவர் கூட சாதலின் இன்னாதது இல்லை, திருவள்ளுவர் உலகத்திலேயே கொடுமையான செயல் எது என்று ஒரு வினா கேட்டா திருவள்ளுவர் அப்படியா அப்படின்னு தெரிஞ்ச என்ன சாமி யோசிக்கிறீங்க, எது சாமி கடுமையா கொடுமையான செயல்னால் சாதலின் இன்னாதது இல்லை. வா, ஒருவன் இறப்பதை விட கடுமையான அந்த வலிமை அதாவது துன்பம் வேற எதுவும் இல்லை. அப்போ இறக்கின்ற பொழுது பெருந்துன்பம். நம்முடைய இப்பொழுது இருக்கிற மதுரை அடிகளாருக்கு முன்னாலே மதுரை சன்னிதானம் இருந்தது, அந்த சன்னிதானம் தான் ரொம்ப நான் சொல்ல அடிக்கடி கிங்காங் மாதிரி இருக்கும் அப்படின்னு லைட் ஸ்டப் போட்டா அருமையா நடக்கும், ஏன்னா நல்ல உடற்பயிற்சி உடையது, நல்ல உடம்பும் பெரிய உடம்பு. அவர் தான் ரொம்ப அருமையாக சமய தீட்சை செய்யறவர், நல்ல ஆன்மா போச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் எதுக்கு திணறணும், எதுக்காக வந்து உருதராக அணியணும், எப்படி இருந்து திணற அணியணும் என்றெல்லாம் விளக்கமா சொல்லி தீட்சை கொடுத்தவர் அவர் தான், வேற யாரும் மாதிரி. அவர் அவர்கிட்ட தான் பல ஆரோக்கிய சாமி பல மரிய சாமி தீட்சை பெற்று அவர் சொல்லுவார். ஒரு தடவை பேசிட்டு வந்தது, அதுக்கு வந்து இந்த ஆவி உலகம் எல்லாம் உண்டு, இறந்த பிறகு கொஞ்ச நாள் வரைக்கும் ஆன்மா அப்படி இருக்குன்னு சொல்லி அது அவரோட ஒரு அவர் அந்த ஆங்கிலேயருடைய அந்த எண்ணங்களை அவர் கொஞ்சம் சொல்லுவார். அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, இறக்கும் போது எந்த துன்பமும் இல்லை என்று அந்த சன்னியானுடைய கருத்து. இறக்கும் போது ஒரு துன்பமும் கிடையாது அது. அப்படிதான் ஒன்னா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சுவாமி திருவள்ளுவர் திருக்குறள்ல சாதலின் இன்னாதது இல்லை என்று சொல்லியிருக்கார் சாமி. அப்போ உலகத்திலேயே ரொம்ப கடுமையான துன்பம் எதுன்னா இறப்பது தான் என்ன அது அது அதுன்னு சொல்லிச்சு. இது யார் பாக்குறது, யாராவது செத்தவே நமக்கு சொன்னாதான் அந்த துன்பத்தை சொல்ல முடியும், செத்தா போயே போடுறான் இருக்கிற நாம என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். எனவே அது அந்த சாதல துன்பமா அன்றா என்பது அந்தந்த ஆன்மாவும் தான் தெரிஞ்சுக்கணும். ஏமா நீங்க இப்ப எடுத்து யாரும் சொன்ன எப்படி முடியும், நான் உண்டுங்கிற திருவள்ளுவர் சொன்னாருன்னு சாமி இல்லைங்குது என்ன பண்ணுவீங்க, இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறது யாருக்கும் யோகியது இல்லை. ஏன் அந்த கட்டம் வந்துட்டா போயிடுதான், நீங்க எவ்வளவு நேரம் துன்பப்பட்டீங்க எப்படி துன்பப்பட்டீங்கன்னு கேக்கறதுக்கு இல்ல, ஏன் கொண்டு போய் வச்சிடறோம். இல்ல அப்படி கொண்டு போய் வைக்கல சாதல்ங்கிற துன்பம்னா இன்பமா துன்பமானு ஆராய்ந்துருக்கல, இப்படி இருக்குல்ல அந்த சாமி தான் சொல்லணும். அந்த மாதிரி சாகும்போது அவ்வளவுலாம் இன்பம் எடுத்ததுனால ஒண்ணும் இல்லையா, அது பாட்டு தானா ஆவி பிரியும் அப்படின்னா சொல்லணும். அது என்ன இப்படி மேனாட்டு அறிஞர் கருத்தை எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு சொல்லணும், என்னமோ சுவாமி திருக்குறள்ல சாதலின் இன்னாது இல்லை என்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் என்று. அது போல அப்பா சுவாமியர் கூட பெருமானி நான் சாதல் நாள் அவர்தான் சொல்றார், சாதல் நாள் இப்ப கூட நீ முன்ன பின்ன வா நான் கூப்பிட்டா நீ வராம கூட இரு, சாதல் நாள் அடியேன் இந்த ஆன்மா பிரிகிற நாள்ல எங்குற்றாய் பெருமானி எங்க இருக்கப்பா அப்படின்னு கேட்டா இங்குற்றேன் என் கண்டாயே, ஏண்டா ராஜா இங்கதான் இருக்கிறேன் என்று சொல்லணும்பா என்று சொல்லணும்பா. யாரு அப்புறம் சுவாமி சாதல் நாள் பெருமானி இப்ப நான் அழைக்கும் போது நீ வந்தாலும் சரி கொஞ்சம் வராட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன், ஆனா அன்னைக்கு நீ வரணும்பா சாதல் நாள் எங்குற்றா என்ற போது பெருமானே எங்க இருக்க நீ அப்படின்ன, ராஜா அவங்ககிட்டதான் இருக்கிறேன் என்ன வேணும் என்று சொல்லுப்பா என்று சொல்லுப்பா.
அதே போல ஞானசம்பந்தர் புலனிந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐ மேலுந்தி அலமந்த போது என்னுடைய நிலைமையெல்லாம் கடந்து ஆன்மா இதோ மேமூச்சு கிமூச்சு வாங்குதுன்னு சொல்லுகிறார். அந்த நேரத்துல பெருமானி அஞ்சேல் என்று அருள் செய்வாய் என்று கேட்கிறேன். அன்னைக்கு நீ பயப்படாதுன்னு சொல்லணும்ப்பா. அந்த சமயத்தை பயப்படாதேன்னு சொல்றதுக்கு நீ தான் செய்யணும். மற்றவங்கெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன் இது சாக போறது? பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுவும் பாவம் அழுவுமே தவிர கூட இருந்து என்ன பண்ணுதுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு தான் கேட்போமே தவிர அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு எவனாலும் சொல்கிறோமா? முரட்டுத்தனமா? சொல்ல மாட்டேன். ஏன் இவன் கதை என்னாச்சு? அதே தான். அதனால் சாதல் துன்பந்தான் என்று நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த சாமி மட்டும் அதெல்லாம் இல்லையான்னு சொல்லிச்சு என்ன பண்ணுறது? அவ்வளோதான் திருவருள். இதுக்கெல்லாம் நீ அவங்க அனுபவம் தான், அதுக்கு வர சொல்லணும். நம்ம போய் சொல்ல முடியாது. ஆனால் சில ஆன்மாக்கள் ரொம்ப எளிமையாக பெறுது. அது செய்த புண்ணியம், செய்த புண்ணியம். சிலது பாவம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் எல்லாம் ஊராலும் இது பண்ணி வச்சிங்களா, ரொம்ப இது பண்ணி அருவறுக்கப்பட்டு எங்கேயா தீந்து தொலைந்தது நல்லா ஆக மாட்டேங்குது. தீந்து பாடும் இல்லை, தெளிஞ்ச பாடும் இல்லைம்பாங்க. தீந்த பாடும் இல்லை, தெளிஞ்ச பாடும் இல்லை, இழுத்துக்கிட்டு நிற்கிது. தானும் கஷ்டப்பட்டுட்டு என்னையும் பிராண வாங்கிட்டு இருக்குது என்று சொல்லி பாவம். அந்த மாதிரி ஆன்மாவெல்லாம் இருக்கூட அப்படிலாம் இருக்கூட இருந்தால் நல்லது, இருந்தால் நல்லது. எங்களுடைய தாத்தா பூசையா தாத்தானே பேரா, அவர்கள் அப்படியே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே பாதி செஞ்சிருக்கிறாங்க, அப்படியே ஒரு குளிர் வந்துட்டு தான் அந்த காலிலிருந்து. உடனே தந்தையா இருந்திருக்கிறாங்க, இங்கே வாப்பா அவ்வளவுதான் திருவருள், இனிமேல் வழிபாடு எங்கப்பான்னு சொல்லுவோன்னு என்ன என்ன எனக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மலர்லாம் எடுத்துட்டு வச்சாங்களாம். இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றா தான் அர்ச்சனை பண்ணணும், இல்லைன்னு அப்படி எடுத்து வச்சாங்களாம். மீண்டும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்துட்டுதுப்பா, அது நடுக்கல் அங்கிருந்து அப்படி இருக்குது திருவருள் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சாங்க பாருங்க. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, புளிஞ்சு வச்சு அப்படி உட்காந்தபடி சாஞ்சாச்சு. ஆனால் சிவ வழிபாடு அப்படி ஆற்றினவங்க ஒரே எல்லாம் சொன்னால் பூசையா தாத்தான்னு பேர் அவங்களுக்கு. ஆனாலும் பொது நிலையில் அந்த சாதல் என்பது கண்டிப்பாக யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன். அதனாலதான் எவ்வளவு இல்லை இல்லைங்கிறான் பாருங்க, கடவுள் இல்லைங்கிறான். அவனை எல்லாம் கூட உணர முடியாது, உணர வைக்க முடியாது நேரம் அந்த கடைசி கட்டணும். ஒரு செகண்ட் அவன் உணர்ந்துதான் சாவும். அப்படிலாம் சொன்னமே, இப்படி சொன்னமே அப்படின்னு. அதனால இந்த கடைசியில் ஒரு உழுக்கு இருக்கு பாருங்க, அந்த ஒரு உழுக்கு ஒழுக்கு என்ன பண்றது? யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கென் கடவேன் வாணியையும் பெரில் வேண்டேன். பெருமானி எனக்கு என்னமோ இந்த தேவலோகம் இந்திர பதவி அந்த பதவி எனக்கு எதுவுமே வேண்டாம் சுவாமி. மன்னாழ்வான் மதித்து மிரேன். ஏப்பா ஒரு கால் வேணா இந்திய நாட்டு பேரரசு சிவசிவ சிவசிவ வேணே வேணாம், வேணே வேணாம். இந்த மண்ணுலகமும் வேணாம், எனக்கு மின்னுலகம் வேணாம். மன்னாழ்வான் மதித்து மிரேன். பின்ன என்னதான் நினைக்கிறப்பா, ஒரு மாண்புமிகு அமைச்சருடைய பேச்சு இது. சின்ன துஞ்சி அல்ல, சின்ன துங்கி ஆள் இல்லை, அல்லது ஒன்றும் பதவி உதவி இல்லாத ஆள். ஆமாம் இவருக்கு தான் வந்து பதவி நாளைக்கு தர போகிறாங்க அப்படி இல்லை. பதவியில் இருந்து வந்து அப்படிப்பட்டவர் இல்லை. வாணியையும் பெரில் வேண்டேன். யாரேனும் தேவலோகத்தை கூட தம்பி நீங்கள் வச்சீங்க ஏன்னாரே, அடியேனுக்கு வேண்டாம், அடியேனுக்கு வேண்டாம், நீங்கள் நல்லா நலமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அடியேனுக்கு மட்டும் வேண்டாம். சரி இந்த உலகம் வேணுமாப்பா, மண்ணாழ்வான் மதித்து நிறேன். இந்த உலகத்தை ஆள விரும்பல. தேனேயும் மலர்கொண்ட சிவனேயும் பெருமானே உன் அருள் பெருநாள் என்றென் தேவருந்துவனே. எனக்கு எதுவும் கவலை இல்லை, உன்னுடைய திருவருள் எனக்கு முடித்தா பெறணும், உனக்கு நான் முழுமையான அடியவனா இருக்கணும், அதுதான்ப்பா எனக்கு வேண்டுதல், வேற எதுவும் இல்லைப்பா. ஆட்சியோ மாட்சியோ என்றெல்லாம் மிக அருமையான விண்ணப்பத்தை யாத்த தன்னுடைய குருநாதராக இருக்கிற தீர்மானத்தில் விண்ணப்பிக்கிறார்.
பாணியையும் வேண்டேன் மன்னால்வான் வைத்துகிறேன் என்று. அப்புறம் அருமையா சொன்னார் மூணாவது பாட்டு, வாழ்த்துவதும் வருந்துவதும் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நர மலர் புனையேன் ஏத்தேன் நா தழும்பேற வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான். ஆசை வெக்க மரியுதா, எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா உன் திருவடியை அடையணும்னு ஆசை. சரி, நல்ல ஆசை செய்ய வேண்டின, அதற்கு என்ன செய்யணும்? நல்ல அருமையா மலர் வழிபாடு செய்து திருவைந்தலத்தை இடையராது ஓதி நல்ல திருமுறைகளை படித்து இது மாதிரி நல்ல அருமையான அந்த திருவாசக சிந்தனையில நாம கொஞ்சம் ஈடுபட்டு இப்படி எல்லாம் இருந்தா தானே முடியும். ஆனா அந்த பக்கமே போறதில்லை, ஆசை மட்டும் என்னன்னு உனக்கு வந்து இதா இருக்கணும். எப்படிப்பா முடியும், எப்படி முடியும்? அதனால எப்படியாவது டிகிரி கோர்ஸ் முடிக்கணுங்கிறான். என்ன எப்படி முடிக்கிறது? அஞ்சாம் கிளாஸே 5 வருஷம் இருக்கலாம், 5ஆம் கிளாஸ்லயே 5 வருஷம் இருந்துக்கிட்டு நான் டிகிரி எல்லாம் எம்ஏ எல்லாம் முடிக்கணும், ஏன் பிஹெச்டியே முடிச்சிடணும், டாக்டரேட் ஆயிடணும் நினைச்சான். என்ன பண்றதுப்பா, அவனுடைய ஆசை மாதிரிதான் என்னது. எனவே வருந்துவன் மலர்பாதம் அவை காண்பான், உன்னுடைய திருவடியைத்தான் காண வேண்டும் என்று வருந்துகிறேன். ஆனால் நாயடியேன் இருந்து நல மலர் புனையேன். அருமை அருமை, இந்த மலர் தொடுக்கும் போதோ மலர் வழிபாடு செய்கின்ற பொழுதோ இருந்து அமர்ந்திருந்து செய்யணும். இப்ப அர்ச்சகர்கள் நமக்காக செய்யறாங்கன்னு சொன்னா அது வேற வழி இல்லை, அவங்க நிறைய அத்தனை பேர் செய்ய வேண்டியது அது பற்றி இல்லை. ஆனா நாம வழிபாடு வீட்டுல செய்கின்ற பொழுது என்ன, அமர்ந்திருந்து செய்யணுமே தவிர நின்ற நிலையில் செய்யறது அவ்வளவு தப்புதான். என்ன பண்றது, வீட்டுடைய சூழ்நிலையோ மற்றதோ இருக்குமானா இருந்துதான் செய்யறோம். ஆமா, நீங்க செல்ஃபில் 2வதுல விநாயகர் வச்சிருக்கீங்க, அருமையா வந்து அதுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து கொண்டு வைக்கிறோம், வச்சோம்னு சொன்னா கீழே வைக்கிறது சரியான இடம் இல்லை, அப்படியே நின்றுதான் நின்றுபடிதான் செய்யறோம். தெரியுது ஆனா செய்யறது சமயத்துல முடியல. ஆனா உண்மையில கீழே அமர்ந்து செய்வது நல்லது, எனக்கு அமர்ந்துதான் காலெல்லாம் பணிவா இருக்கும் இல்லைங்களா. இப்ப நம்ம இருக்கிறோம் வேஷ்டி கொஞ்சம் அப்படி காத்துல கூட அப்படி பறக்கும், அதெல்லாம் ஒரு ஒரு மரியாதை குறைவு தான், மரியாதை குறைவு தான் இல்லவா. அதனால இருந்து அமைதியா இருந்து சொல்லுவன் பெண்ணுங்கள் எடையாள் யாரு, அப்புறம் சுவாமிகள் தான், நான் இருந்து சொல்லுவன் பெண்ணுங்கள் எடைகாள், நான் இருந்து உட்கார்ந்து அமைதியா சொல்றேன்ப்பா கேளுங்கடா ராஜா என்றெல்லாம் சொன்ன. அப்படி இருந்து நல மலர் புனையே, இப்படி அமர்ந்திருந்து வழிபாடு செய்யணும். இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நா தழும்பேற, எப்படி இருக்கும்னு கேட்டா, நற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லுனான் நிச்சயவாயுவே, யாரு சுந்தர். அது மாதிரி மற்றவங்க சொல்லல, வாடினும் சாவினும் பருந்தினும் போய் வீடினும் உணகலர் விடுவேன் அல்லேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனா நற்றவாவுனி நான் மறைக்கணும் என சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போச்சுன்னா அவர் சொல்லாம இருக்காது. இவன் நினைச்சு சொல்றது இல்ல, நினைக்காமையே நல்லவன் தானா அது பாட்டு நிமிஷிவாய நிமிஷிவாய, ஏன்னா அந்த வெத்தலை பாக்கு கொஞ்சம் உண்டா நிமிஷிவாய நிமிஷிவாய, வாங்க வாங்க எங்க நீங்க சுபாஷித்து போயிருந்தீங்களாம்ல, ஆமா ஆமா உட்காருங்க நிமிஷிவாய அப்படின்னு சொல்லி, அற்றவாவுனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் நிமிச்சிவாய் அவர் சொன்னார். நிமிச்சிவாய பதிகத்துல இவர் 2 பதிகம் செஞ்சார், யாரு ஞான சம்பந்தர். ஒன்று எப்படி நிமிச்சிவாயங்கிற அந்த பெயர் சொல்லல, என்ன எப்படி சொல்லியிருக்காரு, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் நெஞ்சம் நெஞ்ச நிமின் நாள்தரும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூட்டு அஞ்ச ஒதித்தன அஞ்செழுத்துவே என்று சொல்ல, காதலாகி கசிந்து கண்ணியர் மல்லிங்கிறது தான் நாதன் நாம நமக்கு வாயு. இது யாரு, ஞான சம்பந்தர். அப்புறம் சுவாமிகள் நற்றுணை வேதிய நற்றுணை ஆவது நமைச்சு வாயுவே திருவதி சொன்னார். அதுபோல சுந்தரமூர் சுவாமி சொன்னதும் எப்படி, நற்றவாவுனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமைச்சுவாயு, அப்படி நான் தழும்பேறது அது நினைஞ்சு சொல்றது இல்ல, மறந்தே தானா பாத்துக்கிறது, நானா சொல்றேன் கிடையாது, அது பதிவோ நாக்கு சொல்லி அப்படி இப்படி சொன்னேன். சரி பாத்தீங்களா, 4 3 அமைப்புல இது ஒரு இதம் அது ஒரு இதம் அது ஒரு இதம், இதுல போய் பட்டு பண்ண போடக்கூடாது. நமைச்சுவாயத்தை சொன்னதில் யார் விஞ்சியவர் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சிவசிவ சிவசிவ அந்த பக்கமே திரும்பப்படாது. நமச்சிவாயத்தை எவ்வாறெல்லாம் நமக்கு அருள் செய்தார்கள் அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. நமச்சிவாய மந்திரத்தை
நம்முடைய பெரியோர்கள் எப்படியெல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் என்று அப்படி பணிவாக படிக்கிறதுமே தவிர நமச்சிவாயத்தை அருளி செய்தல் மிஞ்சியவரில்லையா என்ன ஆரம்பிச்சிருக்க சிவே சிவே. அதனால அப்படி நம்ம ஐயா மணிவாசகர் போற்றிவோம் நமச்சிவாய புகரிடம் பெரிதொன்றில்லை, போற்றியோம் நமச்சிவாய புறமேனை போக்கல் கண்டாய். அங்க பாத்தீங்க மற்றவர்களெல்லாம் பிரணவத்தை கூட்டல, இவர் ஒருத்தர் தான் பிரணவத்தை கூட்டின. யாரு? மணிவாசு. ஆனா ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. இப்படி எல்லாம் நீங்க தலைப்பு கொடுக்கணும் 12 மண்டத்துல. நால்வர் கண்ட நமச்சிவாய பதியம் பேசிட்டுமே, பேசிட்டுமே. நால்வர் கண்ட நமச்சிவாய பதியம் அப்படிதான் தலைப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா நான் இது வரைக்கும் படிக்கலைனாலும் படிக்க போய் படிக்கட்டும். இங்க அது ஒரு நன்மை, உங்களால அவங்க படிக்கட்டும். எத்தனை பதியங்கள்? ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க? நமச்சிவாயதான். போற்றிவோம் நமச்சிவாய புகழிடம் பெரிதொன்றில்லை. அப்படியானா மூவர் நமச்சிவாய என்பது நாம் நால்வரில் நால்வருமே நமச்சிவாயங்கிற சொல்லை சொன்னார்கள். ஞான சம்பந்தர் நமச்சிவாய் என்று சொல்லாமல் ஐந்தெழுத்துமே என்று சொல்ல ஒரு பதிகத்தையும் தொகுத்து சொல்லியும் வகுத்தும் சொன்னார் அவர். இவங்க எல்லாம் வெறும் வெறுத்தே சொன்னார் நமச்சிவாயே நமச்சிவாயும் சொல்லிட்டாங்க. ஆனால் மணிவாசகர் தமக்கு குருநாதன் உபதேசித்தது எதுன்னு சொல்லுகிறார்?

0: அப்போ குருநாதன் தனக்கு உபதேசித்தது எது? சிகரத்தை மைத்த முன்மந்திரம். ஆனா தான் நமக்கு சொன்னது நமச்சிவாய மந்திரம். எல்லாம் இருக்கு. அப்ப திருமுறைகளில் திருவைந்தெழுத்து என்று ஒருத்தர் என்னலாம் இல்ல, என்ன பண்ண நீங்க திருமுறைகளில் திருவைந்தெழுத்து, ஞான சம்பந்தர் ஒருத்தர் பேச சொல்லுங்க, அப்பர் ஒருத்தர் பேச சொல்லுங்க, சுந்தர ஒருத்தர் பேச சொல்லுங்க, மணிவாச ஒருத்தர் பேச சொல்லுங்க, திருமுறைகளில் திருவைந்தெழுத்து, சேக்கிடார் ஒருத்தர் அவர் திருமுறைகளுக்கு அவர் பேசுறாரு. இப்படி எல்லாம் எப்படிங்க அவரு பேசுறாரு? கொடுக்கலாம் நீங்க திருமுறை. அப்போ நால் வந்தது நமச்சிவாய பதியத்தில் நால்வர் கன்ற திருமுறைகளில் திருவைந்தெழுத்து அப்படின்னு போட்டுட்டு அருமையா செய்யலாம். இப்படி எல்லாம் இருக்குது. எனவேதான் எந்த இது சொன்ன வருந்துவனின் மலர்ப்பாதவை காண்பான் நாயடியேன், இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நாத்தடும்பேர, அதுக்காக சொன்னேன் நாத்தடும்பேர ஏத்தேன். அது இப்ப சொல்லும்போது நாத்தழும்பு வரும்படி ஏற்றுங்கிறது சீக்கிரம் நற்றவாவுனை நான் மறைக்கணும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

நமசிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய் சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 4 திருமுறை திருவிருத்தம்.